மத்தியாலை 720 கிலோஹெர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 MHz, வேலூர் பண்பலை 100.4 MHz ஆகிய அலைவரிசைகளில் எமது காலை ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. நிலையத்தில் நேரம் இப்போது காலை 5:50 நிமிடம் 40 நொடி.

நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் இன்று சக ஆண்டு 1948 ஜேஷ்ட மாதம் 8 நாள் திருவள்ளுவர் ஆண்டு 2057 வைகாசி திங்கள் 15 நாள் 2026 ஆண்டு மே மாதம் 29 தேதி வெள்ளிக்கிழமை

0: கமுக்கமாக வைக்க வேண்டியதை மறைக்க தெரியாமல் வெளிப்படுத்திவிடும் அறிவில்லாதவர்கள் தமக்குத்தாமே பெரும் துன்பத்தை செய்து கொள்கின்றனர். குறள் எண் 847 அதிகாரம் புல்லறிவாண்மை.
1: அருமறை சோறும் அறிவிலான் செய்யும் பெருமிரை தானே தனக்கு.
0: கமுக்கமாக வைக்க வேண்டியதை மறைக்க தெரியாமல் வெளிப்படுத்திவிடும் அறிவில்லாதவர்கள் தமக்குத்தாமே பெரும் துன்பத்தை செய்து கொள்கின்றனர். குறள் எண் 847 அதிகாரம் புல்லறிவாண்மை.
2: குறளமுதம் பருகினோம். இன்று சென்னை வானொலி உங்களுக்காக வழங்கவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் எஸ் மகாதேவன் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவும் தொடர்ந்து வானிலை, 7:00 முதல் 9:00 வரை புத்தம்புது காலை இதில் காந்தி அஞ்சலி. தமிழமுதம் வழங்குபவர் முனைவர் ச செந்திலாண்டவன் அவர்கள். ஆரோக்கிய வாழ்விற்கு வாய் தாடை முக அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் கார்த்திக் பாலாஜி அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 5 பகுதி. தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கியிருக்கும் இன்று ஒரு தகவல், நகர்வலத்தில் அமைதி காப்போம் நிம்மதி அடைவோம். எல் பார்த்திபன் அவர்கள் எழுதிய செய்தி, கோவை நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 8:02-8:30 திரைகாணம், 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி மகளிரும் வானொலியும். சுய தொழில் செய்து வரும் இல்லத்தரசி காரைக்கால் ஆர் அம்பிகா அசோக் அவர்களுடன் ஒரு சந்திப்பு ஆகியவை இடம்பெறும். காலை 9:00 அரங்கிசை நிகழ்ச்சியில் அடையார் ஜே வெங்கடேஷ் அவர்களின் நாகஸ்வரேசை கேட்கலாம். மயில எஸ் கஜேந்திரன் அவர்கள் தவில். இந்நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். மத்தியாலை 720 KHz-ல் காலை 10:02 முத்துச்சிதறல், முற்பகல் 11:02 இலக்கியம் பேசுவோம். இலக்கியம் வழி மகிழ்ச்சி. பங்கேற்கிறார் எழுத்தாளர் சாம்ராஜ் அவர்கள், உடன் உரையாடுபவர் பொன்சந்திரன். நண்பகல் 12:10 சங்கீத சாரல், ஆர் அருணா அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள். டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், கே சத்யநாராயணன் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை தொடர்ந்து மெல்லிசை. 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் சிறார்களுக்கான தேசிய ஓய்வூதிய வாத்சல்யா திட்டம் குறித்த தகவல்கள் இடம்பெறும். 1:10 எண்ணுயிர் தோழி தேன்கூடு தொகுப்பு நிகழ்ச்சி, பெயர் சொல்லும் கதை வழங்குபவர் முனைவர் என் சுலோச்சனா அவர்கள், எழுத்தின் இசை உரை வழங்குபவர் கவிஞர் குடந்தை அனிதா அவர்கள், சட்டம் நமக்காக வழக்கறிஞர் சரளா அவர்கள், கதை அரங்கம் ஆகியவை. பிற்பகல் 2:15 திரைகானம், 2:35 சேர்ந்திசை பாடற் பயிற்சி, ஏ மாதிரே என தொடங்கும் அசாயம் மொழி பாடல் இடம்பெறுகிறது. இயற்றியவர் சதீஷ் தர் அவர்கள், இசையமைத்தவர் வினய்சந்திர மௌத்கல்யா அவர்கள். 2:55 வானிலை. மாலை 5:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கிரன் அவர்கள். 6:25 6:55 திரை இசை, 6:40 மனதில் நின்றவை. 7:00 பிளாசி முதல் செங்கோட்டை வரை ஒரே ஓவியம், 361 பகுதி. 7:10 கடலூர் மாவட்ட செய்திகள் எழுதியவர் ப இளஞ்செழியன். 7:25 பண்ணை செய்தி, 7:30 உழவர் உலகம். நாட்டுக்கோழி வளர்ப்பு, செங்கல்பட்டு பையம்பாடி ஆர் அஜித்குமார் அவர்களின் அனுபவங்கள், தொடர்ந்து மெல்லிசை வேளாண் செய்திகள் ஆகியவை. 8:00 திரைகாணம், 9:15 செய்திச்சுடர், 9:30 அரங்கிசை. இதில் மகாராஜபுரம் எஸ் ராமச்சந்திரன் அவர்களின் பாட்டு இடம்பெறும். வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், மன்னார்குடியே ஈஸ்வரன் அவர்கள் மிருதங்கம். 10:45 காற்றோடு கலந்திடவா. 101.4 FM ரெயின்போ அலைவரிசையில் காலை 6:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 7:00 வணக்கம் சென்னை, 7:30 சைபாலின் இன்றுவர் தகவல். வழங்கியிருப்பவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 8:02 ரிஷப் ரெயின்போ, 9:02 ரெயின்போ ரேப், 10:02 கெட் செட் கோ. நிகழ்ச்சி நேரில் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது 6:00 செய்திச் சுருக்கம்.
3: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மிருதுலா. பழங்குடியின பாதுகாப்பு மன்றத்தின் பிரதிநிதிகளுடனான சந்திப்பு ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவில் உலக தரத்திலான விளையாட்டு கட்டமைப்புகள் விரிவுபடுத்தப்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். மாணவர்களின் நலன்களுக்கு அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக

0: மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். இந்தியா சைப்ரஸ் இடையேயான பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் சுகாதார கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத் தெரிவித்துள்ளார். பத்திரப்பதிவு துறையில் உள்ள காலிப்பணியிடங்களை நிரப்புவது குறித்து விரைவில் முடிவெடுக்கப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் நலனை கருத்தில் கொண்டு மத்திய அரசுடன் மாநில அரசு இணக்கமாக செயல்பட வேண்டும் என்று பிஜேபி மூத்த தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். வெள்ளத்தடுப்பு நடவடிக்கையின் ஒரு பகுதியாக கோடம்பாக்கம் பகுதிகளில் சென்னை பெருநகர மாநகராட்சி ஆணையர் டாக்டர் சமீரான் நேரில் ஆய்வு செய்தார். நாமக்கல் மாவட்டத்தில் இன்று நடைபெறும் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் விவசாயிகள் அரசின் மானிய திட்டங்களை அறிந்து கொள்வதுடன் தங்களது கோரிக்கைகளையும் தெரிவிக்கலாம் என்று ஆட்சியர் திருமதி துர்காமூர்த்தி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தேனி, திண்டுக்கல், நீலகிரி உள்ளிட்ட 15 மாவட்டங்களில் ஒரிரு இடங்களில் அடுத்த இரு தினங்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இங்கிலாந்து அணிக்கு எதிரான முதலாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 38 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இரண்டாவது தகுதி சுற்று ஆட்டத்தில் ராஜஸ்தான் அணி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. ஹாங்காங்கில் நடைபெற்று வரும் 20 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் மகளிர் 100 மீட்டர் ஓட்டத்தில் இந்தியாவின் நிபம் வெண்கலப் பதக்கம் வென்றார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நினைவூட்டிகளும் நேர்களே, 101.4 FM ரெயின்போ அலைவரிசையில் இன்று பிற்பகல் 1 மணிக்கு ரெயின்போ பயாஸ்கோப், இதில் பூர்ணோதயா மூவி கிரியேஷன்ஸ் வழங்கும் சலங்கை ஒலி திரைப்பட ஒலிச்சித்திரம். நடித்திருப்பவர்கள் கமல்ஹாசன், ஜெயபிரதா, சரத்பாபு, எஸ் பி சைலஜா, அருண்குமார் ஆகியோருடன் பலர், வசனம் பஞ்சு அருணாச்சலம், இசை இளையராஜா, கதை திரைக்கதை இயக்கம் கே விஸ்வநாத், வானொலி வடிவம் விஜயலட்சுமி சுப்பிரமணியம், சௌமியா வெங்கடேசன் ஆகியோர். பிற்பகல் 2:15 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி, 3:02 ஹலோ டாக்டர், எய்ட்ஸ்க்கான தடுப்பு மருந்து குறித்து இஎஸ்ஐசி மருத்துவக் கல்லூரியின் சமூக மருத்துவத்துறை இணை பேராசிரியர் டாக்டர் சுதந்திரா கண்ணன் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். மாலை 4:02 ஃபன் பண்ணலாமா, 5:02 ரெயின்போ மேடை, 6:00 டிரைவ் டம் வெஸ்டர்ன் மியூசிக், 7:00 ரெயின்போ சாட் பாக்ஸ், 8:05 மியூசிக் பை தி பே வெஸ்டர்ன் மியூசிக், 9:15 ரெயின்போ ராகங்கள், 10:00 ரெயின்போ ரீவைண்ட். நூறு புள்ளி 1 எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள், காலை 10:10 விஸ்வதர்ப்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 சுகமான ராகங்கள், 11:10 திரைகானம், 11:30 மல்லே பூத்தண்டா தெலுங்கு நிகழ்ச்சி, இதில் டாக்டர் ஷஹானா முபீன் அவர்களின் உரை இடம்பெறும். 12:00 திரைகானம், தொடர்ந்து மெல்லிசை, 1:10 இசையமலர், இதில் ரித்து ராஜேந்திரன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். 6:00 சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், வி ஆர் ஜெயக்குமார் அவர்கள் மிருதங்கம். 3:00 மதுரம் மதுரம் ஈ சமயம், 4:10 தேனி நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கார் சமாச்சார், 4:30 பரிக்கிரமா செய்தி தொகுப்பு, 5:00 அரங்கிசை நிகழ்ச்சியில் சுபஸ்ரீமணி அவர்களின் பாட்டு கேட்கலாம். ஸ்மிருதி ஸ்ரீராம் அவர்கள் வயலின், திருவிடை மருதூர் எஸ் சங்கரன் அவர்கள் மிருதங்கம். 6:30 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 இளைய பாரதம், கிளாக்ஸ் நட் கிராக்கர், டைனி விக்ஸ் ஜெயண்ட் இம்பாக்ட், ஹெச் நிடா ஃபாத்திமா உரை, கிரீன் ரெசிலியன்ஸ் எஸ் பத்மபிரியாவின் உரை, பிரீத் ஈசி லைஃப் ஈசி வேர்ல்ட் நோ டொபாக்கோ டே உரை வழங்குகிறார் ஆர் பிரபாகரன். 7:50 செய்தி கதமம், 8:10 திரைகானம், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 கரண்ட் அஃபேர்ஸ், 10:10 விஸ்வதர்ப்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:10 திரைகானம். விவித் பாரதி தமிழ் பண்பலையில் 7:00 வணக்கம் தமிழ்நாடு, இதில் சர்வதேச ஐக்கிய நாடுகள் அமைதி காப்போர் தினம் குறித்த தகவல்கள் இடம்பெறும். 8:02 உங்கள் விருப்பம், 9:02 கலக்கலரங்கம், பிற்பகல் 3:00 வர்ணஜாலம். இரவு 8:05 இசையும் நானும் பன்முக பாடகி மாலதி லட்சுமி அவர்களுடன் சந்திப்பு, உடன் உரையாடுபவர் ராதா கிரிதரன். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். எமது டெல்லி நிலையத்திலிருந்து
2: This is Akashvani, the news read by Renu Kataria. Prime Minister Narendra Modi met the representatives of the Tribal Security Forum in New Delhi yesterday. In a social media post, Mr. Modi said their dedication to the tribal community is truly commendable.

0: மை இளமை தனிமை பெருமை திருமை இயன்மை வியன்மை எனும் பல்வேறு சிறப்புகளை உடையது தமிழ் மொழி. அகரம் கற்றுத்தந்த போதே அறத்தை கற்றுத்தந்த மொழி நம் அருமை தமிழ் மொழி. தமிழ் என்றால் இனிமை. பேசவும் கேட்கவும் இனிமையான மொழி நம்முடைய தமிழ் மொழி. தமிழ் என்றால் தனித்தன்மை வாய்ந்த செம்மொழி எனும் பொருளும் உண்டு. தமிழ் மொழியில் வரும் ழகரம் அழகான உச்சரிப்பு தரும் தனிச்சிறப்பு வாய்ந்த எழுத்தாகும். தமிழ் மொழி என்றவுடன் நம் மனமெங்கும் மகிழ்வலைகள். கல்தோன்றி மண்தோன்றா காலத்தே வாளொடு முன்தோன்றிய மூத்த குடி நம் தமிழ்குடி. ஒருவரோடு ஒருவர் தொடர்பு கொள்வதற்கு உதவி செய்யும் மொழி பண்பாட்டின் அடையாளமாக திகழ்கிறது. மொழி பழமையான ஓர் இனத்தின் வாழும் அடையாளமாக திகழ்கிறது. விலங்குகளிடமிருந்து மனிதர்களை வேறுபடுத்தி காட்டும் பேச்சு மொழியால் நிகழ்கிறது. இயல் இசை நாடகம் எனும் முத்தமிழ் தகுதியை பெற்றது நம்முடைய தமிழ் மொழி. எந்த சமய சார்புமின்றி உலக பொதுமுறையாக கருதப்படும் திருக்குறள் எல்லா காலத்திற்கும் பொதுவான அறத்தை வெளிப்படுத்தியது. யாதும் ஊரே யாவரும் கேளிர், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் எனும் உயரிய நெறிமுறையை தமிழ் உலகிற்கு வழங்கியது. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு என்று அதனால்தான் பாவேந்தர் பாரதிதாசனார் பாடினார். சங்க கவிதைகளை எளிமைப்படுத்தி தமிழ் உணர்ச்சி கவிதைகளாக மாற்றித் தந்தவர் பாவேந்தர் பாரதிதாசனார். பாவேந்தர் தமிழாகவே வாழ்ந்தார். தமிழை தன் உயிராகவும் உடலாகவும் கருத்தாகவும் கொண்டு பாவேந்தர் வாழ்ந்தார். நல்லுயிர் உடம்பு செந்தமிழ் மூன்றும் நான் நான் நான் என்று வாழ்நாள் முழுதும் சொன்னவர் பாவேந்தர் பாரதிதாசனார். தமிழ்ச் சமுதாயத்தை காப்பதே தன் வாழ்வின் நோக்கம் என்று பாவேந்தர் பாரதிதாசன் கருதினார். தமிழை தாயாக உருவகம் செய்து பாவேந்தர் பாடிய இசையமுது பாடல் அவருடைய ஆழ்மனதின் தன்மையை உணர்த்துவதாக அமைந்தது. வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே, மாண்புகள் நீயே என் தமிழ் தாயே, வீழ்வாரை வீழாது காப்பவள் நீயே, வீரனின் வீரமும் வெற்றியும் நீயே, தாழ்ந்திடு நிலையினில் உனைவிடுப்பேனோ, தமிழன் என்னாலும் தலிகுனிவேனோ என்று செந்தமிழை பாடிவிட்டு, செந்தமிழே உயிரே நருந்தேனே, செயலினை மூச்சினை உனக்களித்தேனே, நைந்தாயெனில் நைந்து போகும் என் வாழ்வு, நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தானே என்று அருமையாக பாடினார். பழமையின் சிறப்பை தமிழின் சிறப்பை தண்ணீரில் செந்தாமரை பூத்து நிறைந்தது போல் தமிழ் மொழி செழித்து வளர்ந்தது என்று விளக்கினார். பாவேந்தரின் தமிழ் ஆக்கப்பூர்வமான தமிழ். அவருடைய தமிழ் உணர்வு உயிர் சார்ந்த தமிழ் உணர்வு. தமிழ் உயர்ந்தால் தமிழ் இலக்கியம் உயரும், தமிழ் இலக்கியம் உயர தமிழ் இனம் உயரும் எனும் உறுதியான நம்பிக்கை பாவேந்தரின் தனித்துவமான நம்பிக்கை. அவருடைய நம்பிக்கை உயிரை உணர்வை வளர்ப்பது தமிழே என்று அதனால் அவரால் பாட முடிந்தது. தேன் தமிழென்றும் இன்பத் தமிழென்றும் அன்னை தமிழென்றும் அருந்தமிழென்றும் ஞானத்தமிழென்றும் தீந்தமிழென்றும் நற்றமிழென்றும் போற்றப்படும் நம் அன்பு தமிழை கற்றால் துன்பங்கள் நீங்கும், சுகம் வரும், நெஞ்சில் தூய்மை உண்டாகிவிடும், வீரம் வரும் என்பதுதான் பாவேந்தரின் கருத்து.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க கேட்டீர்கள். வழங்கியவர் முனைவர் எஸ் மகாதேவன் அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம்.

சென்னை மத்தியில் 820 கிலோஹர்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகாஹர்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகாஹர்ஸ் ஆகியவற்றில் இசையும் இறை உணர்வும் இதயத்தில் பொங்கும் இந்த நேரம் 6:15 வழிபாடு. நிகழ்ச்சியின் முதல் பாடல் பி. சுசீலா பாடியிருப்பது.

0: நிறைவு பெற்றது வழிபாடு. நேரம் இப்போது 6:35. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057 வைகாசி திங்கள் 15 வெள்ளிக்கிழமை.
1: உழவர்களுக்கான செய்திகள்.

0: அன்பார்ந்த விவசாயிகளே, நுண்ணுயிர் உரங்களை பயன்படுத்தி விதை நேர்த்தி மற்றும் நாற்று நனைக்க பயன்படுத்தும் முறை பற்றி அறிந்து கொள்ளலாம். நுண்ணுயிர் உரங்களை கொண்டு விதை நேர்த்தி செய்ய ஒரு ஹெக்டேருக்கு தேவையான விதைகளை 1 கிலோ திட வடிவம் கொண்ட அல்லது 125 மில்லி திரவ வடிவம் அளவுள்ள நுண்ணுயிர் உரங்களான அசோஸ்பைர் இளம், ரைசோபியம், பாஸ்போ பாக்டீரியா, பொட்டாஷ் பாக்டீரியா, துத்தநாக பாக்டீரியா போன்ற நுண்ணுயிர் உரங்களை அரிசி கஞ்சியுடன் கலந்து அனைத்து விதைகளிலும் பரவும் வண்ணம் விதை நேர்த்தி செய்து 30 நிமிடம் நிழலில் உலர்த்தி விதைக்க வேண்டும். நாற்று நினைக்க பரிந்துரைக்கப்பட்ட நுண்ணுயிர் உரங்களை தலா 1 கிலோ திட வடிவம் கொண்ட அல்லது 400 மில்லி திரவ வடிவம் அளவுள்ள நுண்ணுயிர் உரங்களை வயலில் சிறு பாத்தி அமைத்து 40 லிட்டர் தண்ணீரில் கலந்து நாற்றுகளின் வேர்பகுதி நன்கு நனையும்படி 30 நிமிடம் நனைத்து பின்பு நடவு செய்ய வேண்டும்.
1: மண் வளத்தை காக்கவும் ஊட்டச்சத்து பயன்பாட்டு திறனை அதிகரிக்கவும் சமச்சீர் உர மேலாண்மையை பராமரிக்கவும் யூரியா, டிஏபி உரத்திற்கு மாற்றாக கலப்பு உரங்கள், சூப்பர் பாஸ்பேட் மற்றும் அமோனியம் சல்பேட் போன்றவற்றை பயன்படுத்தலாம். பயிர்களின் ஆரோக்கியமான வளர்ச்சிக்கும் அதிக மகசூல் பெறுவதற்கும் தேவையான தழை மணி மற்றும் சாம்பல் சத்துக்களை சரியான விகிதத்தில் மண்ணில் இடுவதே சமச்சீர் உர மேலாண்மையாகும். இது மண் வளத்தை காப்பதோடு சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறது. தற்சமயம் திருவள்ளூர் மாவட்டத்தில் கலப்பு உரம் MOP மற்றும் சூப்பர் பாஸ்பேட் போதிய அளவில் இருப்பு உள்ளது. யூரியா உரம் 46% தழை சத்தையும் DAP உரம் 18% தழை சத்தும் 46% மணி சத்தும் தருகிறது. ஆனால் கலப்பு உரங்கள் தழை மணி சாம்பல் சத்துக்களை ஒரே நேரத்தில் வழங்குகின்றன. யூரியா, DAP உரத்திற்கு மாற்றாக சூப்பர் பாஸ்பேட் மற்றும் அமோனியம் சல்பேட் போன்ற உரங்களை இடுவதால் தழை மணி சத்துடன் கந்தக சத்தையும் வழங்குகிறது. இவை எண்ணெய் வித்துக்கள் மற்றும் பயறு வகை பயிர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகும். விவசாயிகள் அதிகம் சாகுபடி செய்யக்கூடிய நெற்பயிருக்கு அடியுரமாக DAP இடுவதற்கு சூப்பர் பாஸ்பேட் 150 கிராமை 25 கிலோகிராம் யூரியாவுடன் கலந்து இடலாம். இதனால் மணிச்சத்து, கந்தகம், கால்சியம் என 3 சத்துக்களும் கிடைக்க வழிவகை செய்யும். எனவே விவசாயிகள் மண் வளத்தை காக்கும் பொருட்டு யூரியா, DAP உரத்திற்கு மாற்றாக கலப்பு உரங்கள், சூப்பர் பாஸ்பேட், அமோனியம் சல்பேட், நானோ உரங்களையும் மண் வளத்தை எளிய முறையில் நீண்ட காலத்திற்கு பராமரிக்க மக்கிய தொழு உரங்கள், மண்புழு உரங்கள், உயிர் உரங்கள், பஞ்சகவ்யா போன்ற வீட்டிலேயே தயாரிக்கும் கரைசல்கள், கரும்பாலை கழிவு உரம் மற்றும் தென்னைநார் கழிவு போன்ற நகர கழிவு உரங்கள் மற்றும் பசுந்தாள் உரங்களை பயன்படுத்துமாறு திருவள்ளூர் வேளாண்மை இணை இயக்குநர் அவர்கள் தெரிவிக்கிறார்.
0: அன்பார்ந்த விவசாயிகளே, கம்பு சாகுபடியில் பாரம்பரிய தொழில்நுட்பங்கள் சிலவற்றை பயன்படுத்தலாம். பறவையை விரட்ட காக்கை போன்ற மாதிரி செய்து அதை நீண்ட கம்பில் கட்டி நடுவயலில் வைக்க வேண்டும். நொச்சி இலையை கம்புடன் கலந்து சேமித்தால் பூச்சி தாக்குதல் கட்டுப்படும். கம்பு விதையை உப்பு கரைசலில் போட்டால் மிதக்கும் நோய் தாக்கப்பட்ட விதையை நீக்கி நல்ல விதையை பெறலாம். இதற்கு 10 லிட்டர் நீரில் 1 கிலோ உப்பை கரைக்க வேண்டும். விதைப்பிற்கு முன்பு நீரில் இரவு முழுவதும் ஊற வைத்த பின் விதைத்தால் விரைவாக முளைக்கும். நடவுக்கு முன்பு நாற்றுகளின் நுனியை கிள்ளி நட்டால் பூச்சியின் முட்டை வெள்ளை ஈக்களை அப்புறப்படுத்துவதோடு நுனிக்கருகள் நோயையும் கட்டுப்படுத்தலாம். இலைகளின் உட்பக்கத்தில் உட்காரும் பச்சை தத்துப்பூச்சியை கட்டுப்படுத்த செங்கல் சூளை சாம்பலை தூவ வேண்டும். இலைச்சாறு உறிஞ்சும் பூச்சியை கட்டுப்படுத்த தட்டை பயிரை ஊடுபயிராக கம்புடன் பயிரிட வேண்டும்.
2: இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில்
3: ஆர்கானிக்கா வளர்க்கணும்னு ஆசைப்படும் போது செலவுகளும் கம்மி. சப்போஸ் அதுக்கான நோய் தாக்கம் வரும்போது ஆன்டிபயோட்டிக் எப்பயாவது ஒரு முறை பயன்படுத்துகிற சூழ்நிலை வரும். ஸோ அதனால வர எக்ஸ்பென்சஸும் கம்மி தான். நீங்கள் இப்போ ஒரு ஆன்டிபயோட்டிக் மருந்து கொடுக்கணும்னா என்ன அந்த ஆன்டிபயோட்டிக் இருக்கிற போது நோய் எதிர்ப்பு சக்தி இருக்க போது. அந்த நோய் எதிர்ப்பு சக்தி நம்ம கொடுக்குற பசுந்த தீவனத்திலையும் அடர் தீவனத்திலையும் சேர்ந்து கொடுக்கும்போது நோய் எதிர்ப்பு திறன் தானாக வந்துட போகுது. ஸோ அதனால நாங்கள் தரம் உயர்த்தி தான் கொடுப்போம். ஏன்னா ஆர்கானிக்காக கொடுக்கும்போது வளர்ச்சியும் நல்லாயிருக்கும், தரமும் நல்லாயிருக்கும், வியாபாரமும் நல்லாயிருக்கும்.
1: நாட்டுக்கோழி வளர்ப்பு குறித்து செங்கல்பட்டு பையம்பாடி ஆர் அஜித்

0: பின்னர் அவர்களின் அனுபவங்கள். இன்றிரவு மணி 7:30 நமது உழவர் உலகம் நிகழ்ச்சியில் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: நிலக்கடலையில் பெரிய பருப்புகள் கொண்ட ரகங்களில் காய்களின் பருப்பின் வளர்ச்சி குறைபாடு என்பது ஒரு பெரிய இடர்பாடு ஆகும். இதை தவிர்த்து நல்ல வளர்ச்சியடைந்த முழுமையான பருப்புகளை பெறுவதற்கு பல ஊட்டச்சத்துக்களை கலந்து தெளிக்க வேண்டும். இந்த கலவையை தயாரிக்க DAP 2.5 கிலோ, அமோனியம் சல்பேட் 1 கிலோ, போராக்ஸ் 1/2 கிலோவினை 37 லிட்டர் தண்ணீரில் ஒன்றாக கலந்து ஒரு இரவு முழுவதும் வைத்திருக்க வேண்டும். மறுநாள் காலை இந்த கலவையை வடிகட்டினால் 32 லிட்டர் வரை தெளிந்த ஊட்டச்சத்து நீர் கிடைக்கும். இதனை 468 லிட்டர் தண்ணீருடன் சேர்த்து 500 லிட்டர் அளவில் தயார் செய்ய வேண்டும். தேவைப்பட்டால் பிளானோஃபிக்ஸ் மருந்து 350 மில்லியை இதில் சேர்த்து விதைத்த 25 மற்றும் 35 நாட்களில் தெளிக்க வேண்டும்.
0: விவசாயிகளே, சின்ன வெங்காயத்தில் திருகல் நோயின் அறிகுறிகள் மற்றும் மேலாண்மை பற்றி தெரிந்து கொள்ளலாம். தொடக்கத்தில் வெங்காயத்தாள்களில் வெளிர் மஞ்சள் நிற காயங்கள் காணப்படும். நாளடைவில் இவை விரிவடைந்து பரவி அடர் பழுப்பு நிறத்திற்கு மாறும். பின்னர் எண்ணற்ற கருப்பு நிற பூஞ்சாணங்கள் காணப்படும். கழுத்து பகுதியில் உள்ள தண்டுகள் தடித்து காணப்படும். நாளடைவில் இலை சற்று சுருள தொடங்கி மஞ்சள் நிறமாக மாறும். நோய் தீவிரமடையும் போது இலைகள் சுருண்டு கீழே விழும். இதற்கான மேலாண்மை முறைகள்: மழைக்காலங்களில் பயிரிடுவதை தவிர்க்க வேண்டும். நோய் தாக்கம் அதிகம் ஏற்பட்ட வயல்களில் அடுத்த 2 பருவத்திற்கு நெல் பயிரிடுதல் சிறந்ததாகும். பயறு வகை பயிர்களை கொண்டு பயிர் சுழற்சி மேற்கொள்ள வேண்டும். நோய் தொற்று இல்லாத விதை குமிழ்களை பயன்படுத்த வேண்டும். அடிஉரமாக ஏக்கருக்கு வேப்பம் புண்ணாக்கு 100 கிலோ, ட்ரைகோடெர்மா ஆஸ்பரெல்லம் 2 கிலோவை 50 கிலோ தொழு உரத்துடன் கலந்து பயன்படுத்த வேண்டும்.
2: கால்நடை வளர்ப்பு ஆலோசனைகள். இந்த நாட்களில் அதிக வெப்பமான நேரங்களில் கால்நடைகளை மேய்ச்சலுக்கு அனுப்புவதை தவிர்க்க வேண்டும். செம்மறியாடு மற்றும் வெள்ளாடுகளுக்கு கால்நடை மருத்துவரின் பரிந்துரைப்படி குடற்புழு நீக்க மருந்தினை கொடுக்க வேண்டும். அதிக பால் கொடுக்கும் கலப்பின கறவை மாடுகளில் 3 வேளை தீவனம் கொடுப்பதற்கு பதிலாக 4 வேளையாக பிரித்து கொடுக்கும் போது அதிக அளவு பால் உற்பத்தி கிடைப்பதோடு அல்லாமல் வெப்ப அயர்ச்சிக்கு உள்ளாகாமலும் இருக்கும். வெப்ப அயர்ச்சியால் எருமைகளில் வெயில் கால மலட்டுத்தன்மை ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே வெப்பத்தை குறைக்க கொட்டகையில் நல்ல காற்றோட்ட வசதி செய்து தர வேண்டும். வெண்பன்றிகளில் வெயில் காலங்களில் கொழுப்பு சத்து அதிகமுள்ள தீவனம், அதாவது பன்றிகளுக்கு இடும் உணவு கழிவுகளால் சில சமயங்களில் ஜீரண கோளாறு ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே மாலை அல்லது இரவு நேரங்களில் கொழுப்பு சத்து அதிகமுள்ள தீவனங்களை கொடுப்பது நல்லது. ஆஸ்பெட்டாஸ் அல்லது மெட்டல் கூரையுள்ள முயல் கொட்டகைகளில் கோடை காலங்களில் கூரையின் மேல் தென்னங்கீற்றை அடுக்கி வைத்து அதன் மேல் தண்ணீர் பாய்ச்சும் போது கொட்டகையின் உட்புற வெப்பநிலை குறையும். கோடை காலத்தில் கால்நடைகள் மற்றும் கோழிகளுக்கு குளிர்ந்த ஆரோக்கியமான குடிநீரை வழங்குவது அவசியம்.
0: நேயர்கள் இதுவரை கேட்டது உழவர்களுக்கான செய்திகள்.
3: குப்பைகளை அகற்றும் போதும் தேவை கவனம். நெகிழிகளை தவிர்ப்போம், குப்பைகளை முறையாக கையாளுவோம், தூய்மை பணியாளர்களுக்கு கை கொடுப்போம், சூழல் வளம் காப்போம். தூய்மையான பாரதம் நமது கௌரவம்.

0: ஆகாஷ்வாணி. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கு உடனுக்குடன் தீர்வு காணப்பட வேண்டும் என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார்.

சுகாதார கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. பத்திரப்பதிவு துறையில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்புவது குறித்து விரைவில் முடிவெடுக்கப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். தேனி, திண்டுக்கல், நீலகிரி உள்ளிட்ட 15 மாவட்டங்களில் ஒரிரு இடங்களில் அடுத்த இரு தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இங்கிலாந்து அணிக்கு எதிரான முதலாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 38 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். மாணவர்களின் நலன்களுக்கு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் மத்திய இடைநிலை கல்வி வாரியத்தின் தலைமையகத்தில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கு உடனுக்குடன் தீர்வு காணப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். தேர்வுக்கு பிந்தைய சேவைகளை வழங்குவதற்கான கட்டமைப்புகள் வலுப்படுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். தேர்வு தொடர்பான சேவைகள் மாணவர்களுக்கு எளிதில் கிடைக்கும் வகையில் மத்திய இடைநிலை கல்வி

0: எழுதும் மாணவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கு உடனுக்குடன் தீர்வு காணப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். தேர்வுக்கு பிந்தைய சேவைகளை வழங்குவதற்கான கட்டமைப்புகள் வலுப்படுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். தேர்வு தொடர்பான சேவைகள் மாணவர்களுக்கு எளிதில் கிடைக்கும் வகையில் மத்திய இடைநிலை கல்வி வாரியத்தின் இணையதளம் மேம்படுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். தமிழகத்தில் சுகாதார கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத் தெரிவித்துள்ளார். கோவை அரசு மருத்துவமனையில் ஆய்வு மேற்கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்களின் சுகாதார தேவைகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு வருவதாக கூறினார். அரசு மருத்துவமனைகளில் தனியார் நிறுவனம் மேற்கொண்டு வரும் பராமரிப்பு பணிகள் குறித்த புகார்கள் மீது முழுமையாக ஆய்வு செய்யப்பட்டு உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று அவர் கூறினார். மருத்துவமனைகளில் அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்படும் என்றும் தெரிவித்தார். மருந்துகள் போதிய அளவில் கையிருப்பு இருப்பது உறுதி செய்யப்படும் என்றும், அரசு மருத்துவமனைகளில் வழங்கப்படும் சேவைகள் குறித்த குறைகளை மொபைல் செயலி மூலமாக தெரிவிப்பதற்கான வசதிகள் ஏற்படுத்தப்படும் என்றும் திரு சம்பத் கூறினார். பத்திரப்பதிவுத்துறையில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்புவது குறித்து விரைவில் முடிவெடுக்கப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். நாமக்கல்லில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலம் முழுவதும் உள்ள பத்திரப்பதிவு அலுவலகங்களின் எண்ணிக்கை மற்றும் புதிய கட்டிடங்களுக்கான தேவைகள் குறித்த தகவல்கள் திரட்டப்பட்டு வருவதாக கூறினார். பத்திரப்பதிவு அலுவலகங்களில் செயல்பாடுகளை முழுமையாக கணினிமயமாக்கும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும், ஆன்லைன் முறையிலான பதிவு விரைவில் செயல்பாட்டிற்கு வரும் என்றும் அவர் தெரிவித்தார். நிலங்களுக்கான வழிகாட்டுதல் மதிப்பீட்டில் குளறுபடிகள் இருப்பதாக வந்துள்ள புகார்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் கூறினார். தமிழகத்தின் நலனை கருத்தில் கொண்டு மத்திய அரசுடன் மாநில அரசு இணக்கமாக செயல்பட வேண்டும் என்று பிஜேபி மூத்த தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்கள் எதிர்கொண்டு வரும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதில் மாநில அரசு முனைப்புடன் செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கை பராமரிப்பதற்கான நிர்வாக நடைமுறைகளை முதலமைச்சர் சீரமைக்க வேண்டும் என்று திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் கேட்டுக்கொண்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 12 ஆண்டு சாதனைகள் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: நீலகிரி மாவட்டம் உதகை தாவரவியல் பூங்காவில் கோடை விழாவின் ஒரு பகுதியாக மலர் கண்காட்சி நடைபெற்று வருகிறது. இந்த மலர் கண்காட்சியை ஏராளமான சுற்றுலாப் பயணிகள் பார்வையிட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நீலகிரி மாவட்டத்தில் கோடை விழாவில் முக்கிய கண்காட்சியாக உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் 128வது மலர் கண்காட்சி கடந்த 18ஆம் தேதி தொடங்கியது. 7 லட்சம் மலர்களை கொண்டு மலர் அலங்காரங்கள் வடிவமைக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக 1,20,000 மலர்களை கொண்டு வடிவமைக்கப்பட்ட சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் சுற்றுலாப் பயணிகளை வெகுவாக கவர்ந்தது. இதைத் தவிர மகாபலிபுரம், கலங்கரை விளக்கம் உள்ளிட்ட வடிவங்கள் மலர் கண்காட்சி திடலில் வைக்கப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான சுற்றுலாப் பயணிகள் இந்த மலர் கண்காட்சியை காண அரசு தாவரவியல் பூங்காவில் குவிந்தனர். இதனிடையே மலர் கண்காட்சி நிறைவு விழாவில் சிறந்த மலர் அலங்காரங்கள் வைத்திருந்தவர்கள் மற்றும் சிறந்த வீட்டு பூங்கா வைத்தவர்கள் என 100க்கும் மேற்பட்டோருக்கு தோட்டக்கலைத்துறை சார்பாக பரிசு கோப்பைகள் வழங்கி பாராட்டுகள் தெரிவிக்கப்பட்டது. 11 நாட்கள் நடைபெற்ற இந்த மலர் கண்காட்சியை சுமார் 2,10,000 சுற்றுலாப் பயணிகள் கண்டு ரசித்துள்ளனர்.
3: உதகையிலிருந்து சரவணன்.
0: தமிழகத்தில் தேனி, திண்டுக்கல், நீலகிரி உள்ளிட்ட 15 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 தினங்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மாநிலத்தின் ஏனைய பகுதிகளில் ஒரு சில இடங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது. இந்நிலையில் தமிழகத்தில் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு வெப்பநிலை இயல்பை காட்டிலும் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகமாக நிலவக்கூடும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை 40 டிகிரி செல்சியஸை ஒட்டியிருக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இருவரி செய்திகள். இலங்கையில் பொருளாதார சீர்திருத்த நடவடிக்கைகள் மேற்கொண்டு வந்த போதிலும் அந்நாட்டின் கடன் சுமை அபாயகரமான நிலையில் உள்ளதாக சர்வதேச செலாவணி நிதியம் தெரிவித்துள்ளது. அமெரிக்கா நடத்திய தாக்குதலை தொடர்ந்து அந்நாட்டின் ராணுவ நிலைகளை குறிவைத்து பதில் தாக்குதல் நடத்தி வருவதாக ஈரான் தெரிவித்துள்ளது. மேற்காசியாவில் நிலவி வரும் பதற்றமான சூழல் காரணமாக கச்சா எண்ணெயின் விலை பீப்பாய்

0: இன்றிற்கு 97.8 அமெரிக்க டாலர்களாக உயர்ந்துள்ளது. திரிபுரா மாநிலம் உனக்கோட்டில் உள்ள வரலாற்று சிற்பங்கள் மற்றும் தொல்லியல் பாரம்பரியமிக்க பகுதிகளை மத்திய அமைச்சர் திரு துர்கா தாஸ் யுகே நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் காவல்துறையினருக்கு நவீன தொழில்நுட்பம் அடிப்படையிலான பயிற்சிகள் வழங்க அம்மாநில அரசு முடிவு செய்துள்ளது. வரலாற்று சிறப்புமிக்க கடல் பயணத்தின் ஒரு பகுதியாக இந்திய கடற்படைக்கு சொந்தமான INS சுதர்ஷினி கப்பல் அட்லாண்டிக் பெருங்கடலை கடந்து ஆன்டிகுவா துறைமுகம் சென்றடைந்தது. நாமக்கல் மாவட்டத்தில் இன்று நடைபெறும் குறை தீர்க்கும் நாள் கூட்டத்தில் விவசாயிகள் அரசின் மானிய திட்டங்களை அறிந்து கொள்வதுடன் தங்களது கோரிக்கைகளையும் தெரிவிக்கலாம் என்று ஆட்சியர் திருமதி துர்காமூர்த்தி தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் காய்கறிகள், பழங்கள், மூலிகைச் செடிகள், அலங்கார மலர்கள் உள்ளிட்ட பிரிவுகளில் நடைபெற்ற தோட்ட பராமரிப்பு போட்டிகளில் 300 அதிகமானோர் பங்கேற்றனர். வெள்ளத்தடுப்பு நடவடிக்கையின் ஒரு பகுதியாக கோடம்பாக்கம் பகுதிகளில் சென்னை பெருநகர மாநகராட்சி ஆணையர் டாக்டர் சமீரான் நேரில் ஆய்வு செய்தார். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் அருள்மிகு கருமாரியம்மன் ஆலய திருத்தேர் விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். இங்கிலாந்து அணிக்கு எதிரான முதலாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 38 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. செம்ஸ்போர்டில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் ஆடிய இந்திய அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 188 ரன் எடுத்தது. இதனையடுத்து 189 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய இங்கிலாந்து அணி 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 150 ரன் எடுத்தது. 3 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இந்தியா 1-0 என்ற ஆட்டக்கணக்கில் முன்னிலையில் உள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் 2வது தகுதி சுற்று ஆட்டத்தில் ராஜஸ்தான் அணி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. சண்டிகரில் இப்போட்டி இன்றிரவு 7:30 தொடங்குகிறது. ஆசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டியின் 17 வயதிற்குட்பட்டோருக்கான பிரிவில் இந்தியாவின் சச்சின் கல்லப்பா, ஷிருல், ருத்ரா கிரண் இம்ஹான் ஆகியோர் அரையிறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளனர். வியட்நாமில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் காலிறுதி ஆட்டத்தின் ஆடவர் 45 கிலோ எடைப்பிரிவில் சச்சின் கல்லப்பா ஜோர்டானின் சமின் அகமது அல் ஒபாடை வென்றார். மற்றொரு காலிறுதிப் போட்டியில் ஆடவர் 110 கிலோ எடைப்பிரிவில் ருத்ரா கிரண் இம்ஹான் கொரியாவின் சியோக் மூசிமை வென்றார். ஹாங்காங்கில் நடைபெற்று வரும் 20 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் மகளிர் 100 மீட்டர் ஓட்டத்தில் இந்தியாவின் நிப்பம் வெண்கலப் பதக்கம் வென்றார். சிங்கப்பூர் ஒபன் பேட்மிண்டன் போட்டியில் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ், சிராக் ஷெட்டி இணையும், கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் த்ருவ் கபிலா, தனிஷா கிறிஸ்டோ இணையும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. நேற்று நடைபெற்ற ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றாட்டத்தில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ், சிராக் ஷெட்டி இணை 21-15, 11-21, 21-18 என்ற செட் கணக்கில் தைவான் இணையை வென்றது. கலப்பு இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றாட்டத்தில் இந்தியாவின் துருவ் கபிலா, தனிஷ் கிறிஸ்டோ இணை 8-21, 21-16, 21-17 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் யுட்டா வட்டானாபே, மாயா தங்குச்சி இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கு உடனுக்குடன் தீர்வு காணப்பட வேண்டும் என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். சுகாதார கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. பத்திரப்பதிவு துறையில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்புவது குறித்து விரைவில் முடிவெடுக்கப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். தேனி, திண்டுக்கல், நீலகிரி உள்ளிட்ட 15 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இங்கிலாந்துக்கு எதிரான முதலாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 38 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் இப்போது 6:55.

0: சூழல் அறிவோம்.
1: இயற்கையோடு இணைந்ததுதான் மனிதனின் ஆரோக்கியமான வாழ்வும். இது எல்லோருக்கும் தெரிந்துதான் இருக்கும். இருந்தும் நாமெல்லாம் இப்போது மின்னுலகத்தில் மயக்கத்தில் இயந்திர மனிதர்களாக வாழும் சூழலை ஏற்படுத்தி கொண்டு ஆரோக்கியத்தை துரித உணவில் துறந்துவிட்டு உடலை வியாதிகளின் கூடாரமாக்கிக் கொண்டு நிற்கின்றோம். இப்போதாவது விழித்துக் கொள்வோம். ஆப்பிள் பழம் தினம் ஒன்று சாப்பிடுங்கள், டாக்டரை தேடி போக வேண்டியதில்லை என்கிறது பழமொழி. ஆனால் இப்போது பல வியாதிகளுக்கு அதுவே வித்தாகின்றது. கடைகளில் வாங்கும் ஆப்பிள்களில் தோலை லேசாக நகத்

சுரண்டினால் மெழுகு போன்ற ஒரு வஸ்து திரண்டு வரும். உண்மையில் இது மெழுகுதானா என்றால் சந்தேகமே வேண்டாம், மெழுகேதான். இந்தியாவில் ஆப்பிள்களின் விளைச்சல் காலம் என்பது ஆகஸ்ட் முதல் ஜனவரி மாதம் வரை மட்டுமே. இமாச்சல பிரதேசம், உத்தராஞ்சல், ஜம்மு காஷ்மீர் ஆகிய மாநிலங்களில் மட்டுமே ஆப்பிள் விளைகிறது. இந்த ஆப்பிள்கள் எல்லாம் பறித்த இடத்திலிருந்து இங்கு வந்து சேரவே ஒரு மாதத்திற்கும் மேலாகிறது. ஆப்பிள்களின் இயற்கையான தன்மை 10 நாட்களில் கெட்டுப்போய்விடும். அவ்வாறு கெட்டுப்போகாமல் இருக்க ஆப்பிளின் மேல் பூசப்படும் ஒரு வகை பூச்சுதான் மெழுகு. பொதுவாக ஆப்பிள்களில் ஒரு இயற்கை மெழுகு பூச்சி இருக்கும். இது 10 நாட்களுக்கு மட்டும் ஆப்பிளுக்கு கவசமாக இருக்கும், அதற்கு மேல் தாங்காது. வியாபாரிகளுக்கு இந்த 10 நாள்தான் இயற்கை தந்த கெடு. ஆனால் அவர்கள் அது போதாது என்று ஆப்பிளை தண்ணீரில் கழுவி இயற்கை மெழுகு பூச்சை அகற்றிவிட்டு பளபளப்பாக இருக்கவும் நீண்ட நாட்கள் கெடாமல் இருக்கவும் செயற்கையாக ஒரு மெழுகு பூச்சை பூசுகிறார்கள். இறக்குமதி செய்யப்படும் ஆப்பிள்களில் மெழுகில் மூழ்கி எழுகப்படாத ஒரு ஆப்பிள் கூட இங்கு வருவதில்லை. வெளிநாடுகளிலேயே இதை செய்துதான் அனுப்புகிறார்கள். இதுகுறித்து பல சுவையான தகவல்களை நாளை அறிவோம். தனக்கான உணவையும் நஞ்சாக்கி பிற உயிர்க்கும் தீங்கு செய்யும் செயல்களை செய்து இயற்கையை மேலும் மேலும் சிதைத்துக் கொண்டிருப்பதை நாம் அறவே தவிர்க்க வேண்டும். இல்லையெனில் இயற்கை எண்ணெய் நம்மை நோக்கி இப்படி பாடக்கூடும்.

வானிலை அறிக்கை. தமிழ்நாடு வாழ் மீனவர்களுக்கான அடுத்த 24 மணி நேரத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு. மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில், அவ்வப்போது 60 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று தமிழக கடற்கரை பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதியில் வீசக்கூடும். எனவே மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 40 டிகிரி செல்சியஸ், இது இயல்புக்கு 2 டிகிரி அதிகம். குறைந்த அளவு 27.3 டிகிரி செல்சியஸ், இயல்பை விட 1.2 டிகிரி குறைவு. ஈரப்பதம் 85%. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 41.2 டிகிரி செல்சியஸ், இயல்பை விட 2.3 டிகிரி அதிகம். குறைந்த அளவு 27.8 டிகிரி செல்சியஸ், ஈரப்பதம் 76%. சென்னைக்கும் அந்த சுற்றுப்புறத்திற்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஆங்காங்கே மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்ப மற்றும் ஈரப்பதமான சூழல் நிலவக்கூடும். அதிக அளவு வெப்பநிலை 40 முதல் 41 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்த அளவு வெப்பநிலை 29 முதல் 30 டிகிரி செல்சியஸ் ஆகவும் நிலவக்கூடும்.

வானிலை அறிக்கை கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி சென்னை மத்தியில் 720 கிலோஹர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகாஹர்ட்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகாஹர்ட்ஸ் ஆகியவற்றில் இப்போது ரசிக்கலாம். புத்தம் புது காலை உண்மையான அறிஞரிடம் பிறரை தாழ்மையாக எண்ணும் எண்ணம் சிறிதும் இருக்காது. உண்மையான அறிஞரிடம் பிறரை தாழ்மையாக எண்ணும் எண்ணம் சிறிதும் இருக்காது. இந்த இனிய சிந்தனையோடு புத்தம்புது காலை உங்களை நாடி இந்த நேரத்தில் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கி இணைந்து ரசிக்க கனகவல்லி. நிகழ்ச்சியில் முதலில் காந்தி அஞ்சலி.

பள்ளி ஆசிரியனாக என்ற தலைப்பில் மகாத்மா காந்தியடிகள் தனது சத்திய சோதனை நூலில் எழுதியுள்ள பகுதிகள் இன்று இடம்பெறுகின்றன. தென்னாப்பிரிக்க சத்தியாகிரக சரித்திரத்தில் சொல்லாத அல்லது சுருக்கமாக மாத்திரம் குறிப்பிட்டு சென்று விட்ட விஷயங்களை மட்டுமே நான் இந்த அத்தியாயங்களில் கூறி வருகிறேன். அப்படி நினைவில் வைத்திருந்தால் சமீபத்திய அத்தியாயங்களுக்கிடையே இருக்கும் தொடர்பை எளிதில் அவர்களால் காண முடியும். பண்ணை வளர்ந்து வரவே அதிலிருந்த சிறுவர்களுக்கும் சிறுமிகளுக்கும் படிப்புக்கு ஏதாவது ஏற்பாடு செய்தாக வேண்டியது அவசியமாயிற்று. இவர்களில் ஹிந்து, முஸ்லீம், பார்சி, கிறிஸ்தவ சிறுவர்களும் சில ஹிந்து பெண்களும் இருந்தனர். இவர்களுக்கு தனியாக உபாத்தியாயர்களை வைப்பது சாத்தியமல்ல. அப்படி செய்வது அவசியம் என்று நான் எண்ணவும் இல்லை. தகுதி பெற்ற இந்திய பள்ளி ஆசிரியர்கள் கிடைப்பதில்லை. ஆகையால் ஆசிரியர்களை நியமிப்பது சாத்தியமில்லை. அப்படியே ஆசிரியர்கள் கிடைத்தாலும் குறைந்த சம்பளத்தில் ஜொகன்னஸ்பர்கிலிருந்து 21 மைலுக்கு அப்பால் போவதற்கு யாரும் தயாராக இருக்க மாட்டார்கள். அவர்களுக்கு கொடுக்க எங்களிடம் பணமும் ஏராளமாக இல்லை. மேலும் பண்ணைக்கு வெளியிலிருந்து உபாத்தியாயர்களை இறக்குமதி செய்ய வேண்டியது அவசியம் என்றும் நான் கருதவில்லை. அப்பொழுது நடைமுறையில் இருந்த கல்வி முறையிலும் எனக்கு நம்பிக்கை இல்லை. அனுபவத்தினாலும் சோதனைகளினாலும் உண்மையானதொரு கல்வி முறையை கண்டுபிடிக்க வேண்டும் என்ற எண்ணமும் எனக்கு இருந்தது. ஒன்றை மாத்திரம் நான் அறிவேன். அதாவது, மிகவும் சிறப்பான ஒரு நிலையில் பெற்றோரினாலேயே உண்மையான கல்வியை அளிக்க முடியும். இதற்கு வெளி உதவி மிக குறைவாகவே இருக்க வேண்டும். டால்ஸ்டாய் பண்ணையோ ஒரு குடும்பம். அதில் தந்தையின் ஸ்தானத்தை நான் வகித்தேன். ஆகையால் சிறுவர்களுக்கு பயிற்சி அளிக்கும் பொறுப்பு

பொறுப்பை சாத்தியமான வரையில் நானே ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த யோசனையில் குறைகளும் இல்லாமல் இல்லை. எல்லா இளைஞர்களும் சிறுவயதிலிருந்தே என்னுடன் இருந்து வந்தவர்கள் அல்ல. அவர்கள் மாறுபட்ட நிலையிலும் சூழ்நிலையிலும் வளர்ந்தவர்கள். அவர்கள் ஒரே மதத்தைச் சேர்ந்தவர்களும் அல்ல. இத்தகைய நிலையில் இருக்கும் சிறுவர்களுக்கு நான் குடும்பத்தின் தந்தை என்ற ஸ்தானத்தை வகித்தாலும் எவ்விதம் முழு பயிற்சியையும் நான் அளித்துவிட முடியும். ஆனால் உள்ளத்தின் பண்பு அல்லது சன்மார்க்கத்தை வளர்த்து கொள்வதற்கே எப்பொழுதும் நான் முதலிடம் தந்து வந்திருக்கிறேன். அவர்களுடைய வயதிலும் அவர்கள் வளர்ந்த விதத்திலும் என்னதான் வித்தியாசம் இருந்தாலும் எல்லோருக்கும் ஒரே விதமான சன்மார்க்க பயிற்சியை அளித்து விட முடியும் என்பதில் நான் நம்பிக்கை கொண்டிருந்தேன். ஒரு நாளில் 24 மணி நேரமும் அவர்களுடைய தந்தையாக அவர்களிடையே இருந்து வருவது என்றும் தீர்மானித்தேன். அவர்கள் பெறும் கல்விக்கு சரியான அடிப்படை அவர்கள் ஒழுக்கத்தை வளர்த்து கொள்வதே என்று கருதினேன். அந்த அடிப்படையை பலமாக போட்டுவிட்டால் மற்ற விஷயங்களையெல்லாம் அவர்களாகவோ அல்லது நண்பர்களின் உதவியாலோ அவர்கள் கற்றுக்கொண்டு விடுவார்கள் என்பதும் என்னுடைய கருத்து.

0: இடம்பெற்றது காந்தி அஞ்சலி. அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில்.
1: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு, புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு.
2: தமிழ் அமுதம் வழங்குகிறார் முனைவர் ச. செந்திலாண்டவன் அவர்கள்.
3: கம்பனின் சிறப்பே உலகப் பெருங்கவிஞர்களுக்குள்ளே மிகவும் தலை சிறந்தவனாக திகழ்வதுதான். தமிழ்நாட்டிற்கும் தமிழ் மொழிக்கும் உரியதோர் ஒப்பற்ற நூலாக கம்பராமாயணம் ஒளி வீசுகின்றது. கம்பனுடைய வீறு கொண்ட புலமைத்திறனுக்கும் பறந்து விரிந்த கற்பனைக்கும் ஏற்றதாக கிடைத்தது வால்மீகி ராமாயணம். அதனை தமிழில் தனிப்பெரும் சிறப்பாக அழகாக பாட முடிவெடுத்தான். அதில் வருகின்ற கதைமாந்தர்கள் அனைவரும் தமிழ்நாட்டவராகி தமிழரின் மேன்மை குணங்களையும் பழக்க வழக்கங்களையும் கொண்டு காட்சியளிக்கும்படி மாட்சி உரச் செய்தான். கோசல நாடே தமிழ்நாடாக மாறியது. ஒரு மன்னன் செங்கோல் செலுத்தி ஆள்வதற்கு இன்றிமையா சிறப்பினையுடைய நாடு வேண்டும். அது எவ்வாறு இருக்க வேண்டும் என்று பலவாறு கனவு கண்டனர். கம்பனும் ஒரு கனவு.

0: உலகத்தைக் கண்டு பாடினார். தன்கண் வாழ்வார் தேடி வருந்தாமல் அவர்பால் வலியச் சென்று பொழியும் செல்வமுடையது எதுவோ அதுவே வளமான நாடு. அதற்கு முதலில் மருத நிலம் வேண்டும். கோசல நாட்டில் கம்பன் கண்ட மருத நிலம் எப்படி இருந்தது? தண்டலை மயில்களாட, தாமரை விளக்கம் தாங்க, கொண்டல்கள் முழவின் ஏங்க, குவளை கண் விழித்து நோக்க, தென்திரை எழினி காட்ட, தேம்பிழி மகர யாழின் வண்டுகள் இனிது பாட, மருதம் வீற்றிருக்கும் மாதோ. மருதம் ஒரு பெண்ணரசியாக கொலுவீட்டிருக்கும் அழகை காட்டுகின்றார். மருத வயலாகிய அரச மண்டபத்தில் நல்லதோர் இசையுடன் கூடிய நாட்டியம் அரங்கேறுகின்றது. மருத மண்டபத்தில் அழகாக தொங்கவிடப்பட்ட திரைச்சீலைகளாக நீரலைகள் அழகு காட்டுகின்றன. அந்த அரங்கிற்கு ஒளிவாய்ச்சும் பெரிய விளக்குகளாக செந்தாமரை முட்டுகளும் மிளர்கின்றன. நாட்டியத்திற்கான பின்னணி இசை கூட்டுவதற்கு மேகங்கள் ஒன்று கூடி மத்தளம் என்ற முழவின் இசையை மங்களமாக முழங்குகின்றன. மகரயாழின் இசை தேன் பிழிந்து காதினில் வந்து பாய்வதைப் போல வண்டுகள் இனிதாக பாடல்கள் இசைக்கும் பின்னணியில் கண்களில் குளிர்மையும் முகத்தில் செழுமையும் உடல் முழுவதும் வனப்பையும் காட்டும் பசும்பொன் மயில் நங்கைகள் நாட்டியமாடுகின்றன. மருத மண்டபத்தில் அம்மயில்களின் பேரழகு கொஞ்சும் நாட்டியத்தை வைத்த விழி அகலாமல் குவளை மலர்கள் கண்டுகளிக்கின்றன. கொலுவிற்றிருக்கும் மருத நாட்டு அரசி இத்தனையும் ஒரு சேர கண்டுகளித்து இன்புறும் அழகைக்கான ஆயிரம் கவிக்கண் வேண்டும் என்றே கூறலாம். கோசல நாட்டு மருதநில அழகை சோழ நாட்டைக் கொண்டே தமிழ் தூரிகை கொண்டு ஓவியமாக காவியமாக சொல்லோவியமாக படைத்துள்ளார் கவி சக்கரவர்த்தி. பாடலின் ஒவ்வொரு சொல்லும் படிப்போர் மனத்தில் அழியாத ஓவியமாய் அமைந்துவிடும். கொண்டல்கள் முழவின் ஏங்க என்ற கம்பனின் சொற்சிறப்பை காணலாம். இசை நாட்டிய நிகழ்ச்சியில் அருகிருந்து வாசிக்கப்படும் இயக்கப்படும் இசைக்கருவிகளில் முழவு எனப்படும் மத்தளம் என்ற தோற்கருவி இசைப்பவர்கள் தரையில் மேடையில் அமர்ந்து நாட்டியத்தின் ஜதிக்கேற்ப ஒத்திசைவுடன் நாட்டியத்தை பார்த்து ரசித்து கொண்டே வாசிப்பார்கள். இதில் மருதநில அரசியின் சபையில் நடக்கும் நாட்டிய நிகழ்வில் முழவு வாசிக்கும் கொண்டல்களால் மேகங்களால் மேடையில் அமர்ந்து நாட்டியத்தை காணும் பேறு கிடைக்கவில்லை. ஆனால் வானத்திலிருந்து பார்த்து கொண்டே முழவு போல ஒழித்து மகிழ்கின்றனவாம். ஆனாலும் அந்த ஏக்கம் தனியவில்லையாம். அதனால்தான் ஏக்கத்துடன் வாசிக்கின்றன என்ற கம்பனின் அழகியல் கற்பனை வியப்பிற்குரியது. கவிச்சுவை இன்னொன்றும் இதில் காணலாம். மேகங்கள் கொண்டல்கள் கூடியதும் சூரியன் மறைந்துவிட்டார். காரிருள் கவ்வியது போலாயிற்று. கோளை மலர்கள் இரவு வந்துவிட்டது என்று எண்ணி உறங்கத் தொடங்கி விடுகின்றனவாம். மேகங்களின் இடியோசை முழவின் இசைபோல் ஓங்கி ஒலிக்கும் ஓசை கேட்டு உறங்கத் தொடங்கிய கோளை மலர்கள் கண்விழித்து நோக்குகின்றனவாம். அடடா, அழகான தண்டலை மயில்களின் அற்புதமான நாட்டியமல்லவா நடக்கின்றது, நாம் அறியாமல் தூங்கிவிட்டோமே என்று ஆர்வத்துடன் நாட்டியத்தை பார்த்து மகிழ்கின்றனவாம் கோளை மலர்கள். கம்பன் கவிச்சுவை காவியச் சுவையாக தமிழமுதமாகச் சுவையூட்டுகின்றதல்லவா?
1: தமிழமுதம் வழங்கினார் முனைவர் ச. செந்திலாண்டவன் அவர்கள்.
2: தொடர்வது தமிழில் செய்தி அறிக்கை.
3: ஆகாஷ்வாணி

செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். பழங்குடியின பாதுகாப்பு மன்ற பிரதிநிதிகளுடனான சந்திப்பு ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். விளையாட்டுத் துறையை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். பயங்கரவாத செயல்களுக்கு எதிராக உறுதியான முடிவுகளை எடுக்க உலக நாடுகள் முன்வர வேண்டும் என்று தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் வலியுறுத்தியுள்ளார். வடகிழக்கு மாநிலங்களின் பல்வேறு பகுதிகளில் இன்று கடும் வெப்ப அலை வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் மகளிர் 100 மீட்டர் ஓட்டத்தில் இந்தியாவின் நிப்பம் வெண்கலப் பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். பழங்குடியின பாதுகாப்பு மன்றத்தின் பிரதிநிதிகளுடனான சந்திப்பு ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக

0: சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், பழங்குடியின மக்களின் வாழ்வாதார மேம்பாட்டிற்காக அவர்களது அர்ப்பணிப்பு மிக்க சேவை பாராட்டத்தக்கது என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த சந்திப்பின்போது பழங்குடியின சமுதாயத்தின் மேம்பாடு குறித்த பல்வேறு அம்சங்கள் விவாதிக்கப்பட்டதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டில் விளையாட்டுத் துறையை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்தியாவில் உலக தரத்திலான விளையாட்டு கட்டமைப்புகள் விரிவுபடுத்தப்பட்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார். காமன்வெல்த் மற்றும் ஒலிம்பிக் போட்டிகளை இந்தியாவில் நடத்துவதற்கான தயார் நிலை குறித்து ஆய்வு செய்யப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். இதனை கருத்தில் கொண்டு உலக தரத்தில் விளையாட்டுப் போட்டிகளுக்கான கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக திரு அமித்ஷா தெரிவித்தார். இந்தியா சைப்ரஸ் இடையேயான பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மேற்காசியாவில் நிலவி வரும் பதற்றமான புவிசார் சூழலில் பரஸ்பரம் நலன் சார்ந்த அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர், சவுதி அரேபிய இளவரசர் ஃபைசல் பின் ஃபெரான் பின் அப்துல்லா மற்றும் யுக்ரைன் வெளியுறவு அமைச்சர் திரு ஆண்ட்ரில் செவியா ஆகியோருடன் பரஸ்பரம் இருதரப்பு உறவுகள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக அந்த அமைச்சகத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பயங்கரவாத செயல்களுக்கு எதிராக உறுதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் வலியுறுத்தியுள்ளார். ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் நடைபெற்ற சர்வதேச பாதுகாப்பு மன்ற கூட்டத்தில் பேசிய அவர், பயங்கரவாதத்திற்கு எதிரான இரட்டை நிலைப்பாட்டை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கூறினார். சர்வதேச பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளும் வகையில் பாதுகாப்பு சார்ந்த கட்டமைப்புகள் மறுசீரமைக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை அவர் எடுத்துரைத்தார். ஹோர்முஸ் மற்றும் செங்கடல் உட்பட சர்வதேச நீர்வழி பாதைகளில் தடையற்ற மற்றும் பாதுகாப்பான வர்த்தக போக்குவரத்துகள் உறுதி செய்யப்பட வேண்டும் என்று திரு அஜித் தோவல் வலியுறுத்தியுள்ளார். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கர்நாடகா, கேரளம், கோவா மாநிலங்களுக்கு இன்று பயணம் மேற்கொள்கிறார். முதலாவதாக பெங்களூரு செல்லும் அவர் வாழும் கலை அமைப்பின் 45வது ஆண்டு நிறைவு விழாவில் பங்கேற்கிறார். இதையடுத்து தவங்கரையில் உள்ள தனியார் பல்கலைக்கழகத்தின் பவளவிழா நிகழ்ச்சியிலும் அவர் பங்கேற்கிறார். பின்னர் கோவா செல்லும் குடியரசு துணைத் தலைவர் பனாஜியில் நடைபெறும் கோவா மாநிலம் உதய தின கொண்டாட்ட நிகழ்ச்சியிலும் பங்கேற்கிறார். இதையடுத்து கேரள செல்லும் அவர் கோட்டயத்தில் மலையாள நாளிதழின் 140வது நிறுவன தின நிகழ்ச்சியிலும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் பங்கேற்கிறார். இஸ்ரேல் நாட்டிற்கான விமான போக்குவரத்து சேவைகள் ஜூலை மாதம் இறுதி வரை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக ஏர் இந்தியா நிறுவனம் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக தில்லி டெல் அவிவ் நகரங்களுக்கு இடையேயான விமான போக்குவரத்து சேவை ஏற்கனவே ஜூன் மாதம் வரை நிறுத்தி வைக்கப்பட்டிருந்ததை அந்நிறுவனத்தின் மூத்த அதிகாரி சுட்டிக்காட்டியுள்ளார். மேற்காசியாவில் தொடர்ந்து நிலவி வரும் பதற்றமான சூழல், விமான எரிபொருளின் விலை உயர்வு மற்றும் வான்வெளி கட்டுப்பாடுகள் போன்ற அம்சங்களை கருத்தில் கொண்டு இந்த முடிவு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக ஏர் இந்தியா நிறுவனம் தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 12 ஆண்டு சாதனைகள் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: இந்தியா ஆஸ்திரேலிய நாடுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பு வலுவடைந்து வருவதாக அந்நாட்டு பிரதமர் திரு அந்தோனி அல்பானிஸ் தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலிய நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய அவர், கலாச்சாரம், கல்வி, விளையாட்டு, வர்த்தகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையே நல்லுறவு உள்ளதாக கூறியுள்ளார். இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியை சுட்டிக்காட்டிய அவர், இரு நாடுகளுக்கும் இடையேயான வர்த்தக உறவுகள் பொருளாதார ஒத்துழைப்பு மற்றும் வர்த்தக ஒப்பந்தத்தின் மூலம் மேலும் வலுவடையும் என்று தெரிவித்துள்ளார். உலகில் மிகப்பெரிய மக்கள் தொகையை கொண்ட நாடாக இருந்தபோதிலும் கடந்த 10 ஆண்டுகளில் உலகின் 3வது பொருளாதார வளர்ச்சி கொண்ட நாடாக இந்தியா உருவெடுக்கும் என்று திரு அல்பானிஸ் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் அழைப்பின் பேரில் மியான்மர் அதிபர் திரு யூ மின் அவுங் ஹியாங் அரசுமுறை பயணமாக இந்தியா வருகிறார். அவரது இந்த பயணத்தின்போது பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து பேச்சு நடத்துகிறார். இந்த பேச்சுவார்த்தையில் பல்வேறு துறைகளில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவது குறித்தும் விவாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பின்னர் மும்பை மற்றும் புத்தகயா போன்ற இடங்கள்

0: அவர்களுக்கு சென்று மியான்மர் அதிபர் திரு யூ மின் ஆங் ஹியாங் பார்வையிடவுள்ளார். இந்தியா சிங்கப்பூர் இடையே பாதுகாப்பு துறையில் ஒத்துழைப்புக்கான புதிய வாய்ப்புகள் உள்ளதாக மத்திய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், சிங்கப்பூரில் நடைபெற்ற பாதுகாப்பு ஒத்துழைப்பு குறித்த பேச்சுவார்த்தையில் பல்வேறு அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சைபர் பாதுகாப்பு, செயற்கை நுண்ணறிவு, கடல்சார் பாதுகாப்பு, ஆளில்ல விமானம் மற்றும் மேம்பட்ட பாதுகாப்பு தொழில்நுட்பங்களில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவது குறித்தும் இதில் விவாதிக்கப்பட்டதாக அந்த செய்திக்குறிப்பு மேலும் தெரிவிக்கிறது. மண்டலம் மற்றும் சர்வதேச அளவிலான பாதுகாப்பு சவால்களை எதிர்கொள்வதற்கான நடவடிக்கைகள் குறித்த அம்சங்களும் இதில் பேச்சுவார்த்தையில் இடம்பெற்றதாக பாதுகாப்பு அமைச்சகம் கூறியுள்ளது. பஞ்சாப் மாநில பிஜேபி கட்சித் தலைவராக திரு கேவல் குமார் சிங் தேலான் நியமிக்கப்பட்டுள்ளார். இதனையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதற்காக கட்சியின் தலைமைக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக கூறினார். அடுத்த ஆண்டு நடைபெறும் சட்டப்பேரவை தேர்தலில் பிஜேபி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்று திரு கேவல் குமார் சிங் நம்பிக்கை தெரிவித்தார். வடகிழக்கு மாநிலங்களின் பல்வேறு பகுதிகளில் இன்று கடும் வெப்ப அலை வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து ஆகாஷ்வாணி செய்திப்பிரிவுக்கு பேட்டியளித்த வானிலை மையத்தின் விஞ்ஞானி டாக்டர் அகில் ஸ்ரீவத்சவா இதனை தெரிவித்தார். பஞ்சாப், ஹரியானா, மத்தியப்பிரதேசம், உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு படிப்படியாக வெப்பநிலை குறையும் என்று அவர் தெரிவித்துள்ளார். ஆசிய தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் மகளிர் 100 மீட்டர் ஓட்டத்தில் இந்தியாவின் நிபம் வெண்கலப் பதக்கம் வென்றார். ஹாங்காங்கில் நடைபெற்ற 20 வயதிற்குட்பட்டோருக்கான தடகள போட்டியில் அவர் இந்த பதக்கத்தை கைப்பற்றினார். ஆசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டியின் 17 வயதிற்குட்பட்டோருக்கான பிரிவில் இந்தியாவின் சச்சின் கல்லப்பா ஷிருல், ருத்ரா கிரண் நிம்ஹான் ஆகியோர் அரையிறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளனர். வியட்நாமில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் காலிறுதி ஆட்டத்தின் ஆடவர் 45 கிலோ எடைப்பிரிவில் சச்சின் கல்லப்பா ஷிருல் ஜோர்டானின் சமின் அகமது அல் உபாடை வென்றார். மற்றொரு காலிறுதிப் போட்டியில் ஆடவர் 110 கிலோ எடைப்பிரிவில் ருத்ரா கிரண் நிம்ஹான் கொரியாவின் சியோக் மோசிம்மை வென்றார். இங்கிலாந்து அணிக்கு எதிரான முதலாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 38 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. செம்ஸ்போர்டில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் ஆடிய இந்திய அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 188 ரன் எடுத்தது. இதனையடுத்து 189 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய இங்கிலாந்து அணி 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 150 ரன் எடுத்தது. 3 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இந்தியா 1-0 என்ற ஆட்டக்கணக்கில் முன்னிலையில் உள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் 2வது தகுதிச்சுற்று ஆட்டத்தில் ராஜஸ்தான் அணி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. சண்டிகரில் இப்போட்டி இன்றிரவு 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பழங்குடியின பாதுகாப்பு மன்ற பிரதிநிதிகளுடனான சந்திப்பு ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். விளையாட்டுத் துறையை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். பயங்கரவாத செயல்களுக்கு எதிராக உறுதியான முடிவுகளை எடுக்க உலக நாடுகள் முன்வர வேண்டும் என்று தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் வலியுறுத்தியுள்ளார். வடகிழக்கு மாநிலங்களின் பல்வேறு பகுதிகளில் இன்று கடும் வெப்ப அலை வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் மகளிர் 100 மீட்டர் ஓட்டத்தில் இந்தியாவின் நிபம் வெண்கலப் பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் இப்போது 7:25. சென்னை மத்திய எல்லை 720 கிலோஹெர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகாஹெர்ட்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகாஹெர்ட்ஸ் ஆகியவற்றில் நாம் ரசித்துக் கொண்டிருக்கும் புத்தம்புது காலை நிகழ்ச்சிகள் தொடர்கிறது.

0: ஆரோக்கிய வாழ்விற்கு. இன்றைய ஆரோக்கிய வாழ்விற்கு நிகழ்ச்சியில் முகமாற்று அறுவை சிகிச்சையில் COVID-19 பாதிப்பினால் ஏற்பட்ட கருப்பு பூஞ்சை பாதிப்புகள் குறித்து விளக்கம் அளிக்க வருகிறார் வாய் தாடை மற்றும் முகமாற்று அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் கார்த்திக் பாலாஜி அவர்கள்.
1: குழந்தைங்களுக்கு பெருசா அஃபெக்ட் ஆகல, ஏன்னா குழந்தைங்களுக்கு நம்ம ஸ்டீராய்டும் கொடுக்கல, பிளஸ் அவங்களுக்கு இம்யூனிட்டியும் நல்லா இருக்கும். மிடில் ஏஜ் பீப்பிள், லாட் ஆஃப் பீப்பிள் காட் அஃபெக்ட். ஓகே, இந்த 30-ல் இருந்து 50 வந்து நிறைய பேர் அஃபெக்ட் ஆனாங்க. 50 மேல வந்து ரொம்ப நிறைய பேர் அஃபெக்ட் ஆனாங்க. ஓகேவா, இப்ப ஒரு 80

0: 90 அவங்க சைட்ல அஃபெக்ட் ஆகுறது வந்து ரிசெக்ட் பண்ணிட்டு அப்படியே ஓரளவுக்கு அவங்களுக்கு வயசும் ஆறுதுன்னு வச்சுக்கோங்களேன், பிளஸ் அவங்க செகண்ட் சர்ஜரிக்கெல்லாம் ரெடியா இருக்க மாட்டாங்க. இவங்களதான் நாங்க வந்து தேடிட்டு இருக்கோம், யாருக்கெல்லாம் இருக்கும், ஏன்னா எல்லாம் வீட்டுக்குள்ளேயே அகப்பட்டு வெளில வராம எனக்கு இதுக்கப்புறம் எதுவுமே பண்றதுக்கு, ஏன்னா எல்லாருக்குமே வந்து எடுத்து மாற்ற ஆப்சுரேட்டர் சொல்லுவோம், அப்படியே ஃபுல்லா உள்ள மாட்டிக்குது, இவ்வளவு மொத்தையா இருக்கும் எடுத்து மாட்டிக்கிறது. சோ அதை போட்டுட்டு வீட்டுல அதை என்ன வெளில வந்து ரொம்ப பேசினா அது கீழே விழுந்துருது. சோ அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்கும். சோ பேசிக்கா அவங்களுக்கு எல்லாம் அவேர்னஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம், தைரியமா வாங்க வந்து பண்ணிக்கோங்க. சென்னையை பொறுத்த வரைக்கும் எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் பண்றாங்க, டென்டல் காலேஜஸ்ல, அது இல்லாம மொஃப்சல்லையும் வி ஆர் டூயிங் நிறைய கேசஸ். சோ இவங்களதான் அவேர்னஸ் ஃபர்ஸ்ட் இவங்களை ஐடென்டிஃபை பண்ணி அவேர்னஸ் கொடுத்துருக்கோம். இப்போ இம்யூனோ சப்ரசன்ஸ் எடுத்துப்பாங்க சில பேர்லாம், ஓகே, அவங்க லைக் டிரான்ஸ்பிளான் பேஷண்ட், ஸ்டீராய்ட் தெரப்பி எடுத்துக்கிறவங்க, கொஞ்சம் ஹெவி டோஸ் ஸ்டீராய்ட்ஸ் எடுத்துக்கிறவங்க, so avangala vande there are chances of black fungus, but incidence has been very less. Na solrene 2005 in 2019 varaiku na paathadhu oru patient, onnu periya patients alla vande book la vande epovadhu varum very oral bad oral hygiene andha mari. Na andha oru patient na paathadume vande avangalukku vande anterior pall front pall ellathi eduthutanga, எடுத்துட்டு அதை வந்து சரியா ஹீல் ஆகல, அந்த கம்ஸ் ரிசீட் ஆயிடுச்சு, ரிசீட் ஆகி ஃபுல்லா போன் ஃபுல்லா எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு வெளியில, அங்கிருந்து இன்ஃபெக்ஷன் ஸ்டார்ட் ஆச்சு அவங்களுக்கு, மைக்கோர் மைக்கோசிஸ் இன்ஃபெக்ஷன். ஓகே, பட் இங்க வந்து டோட்டல் டிஃபரன்ஸ் சினாரியோ, இந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை, அது மாட்டுக்கு எல்லாருக்கும் ஸ்டார்ட் ஆச்சு, லைக் ஏஜ் பார் இல்லாம 25 எல்லாத்துக்கும் எல்லாருக்குமே வந்தது. இதுக்கு வந்து இதனாலதான் வந்ததுன்ற ரீசனே கிடையாது, அண்ட் எங்களுக்கும் டைம் இல்ல, ஒரு மாத்திரை சொல்லுவோம், அந்த மாத்திரையும் அப்ப வந்து அவைலபிலிட்டி இல்ல, ஞாபகம் இருக்கா எல்லா கியூல நின்றுந்தாங்க கேஎம்சி வாசல் அந்த மாத்திரைக்கு. சோ அந்த மாத்திரையும் அவைலபிலிட்டி இல்ல, பயங்கர எக்ஸ்பென்சிவ் வேற அந்த மாத்திரை. சோ இம்மிடியட்டா எல்லாருக்கும் கட் பண்ண வேண்டியிருந்தது அப்ப, ஏன்னா இது வந்து நான் இம்மிடியட்டாவும் கரெக்ட் பண்ண முடியாது, அந்த கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அது என்ன ஆக போறதுன்னு எனக்கு தெரியாது, அட்லீஸ்ட் நான் ஒரு 6 வெயிட் பண்ணணும், ஓகே, கட் பண்ணி திருப்பி ஸ்ப்ரெட் ஆக கூடாது, திருப்பியும் வரக்கூடாது. சோ நிறைய பேர்
1: ஆகாம இருந்தாதான் நம்ம திரும்ப வந்து ரீஸ்ட்ரக்சர் பண்ண முடியும்.
0: எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்லி, நிறைய பேர் கண்ணியும் சேர்த்து எடுத்துட்டோம். சோ அந்த ஒரு கண்ணை வந்து வேற ஏதாவது நெக்ஸ்ட் ப்ராசஸ் சொல்லுவோம், அந்த மாதிரி ஒன்னு பண்ணி பிக்ஸ் பண்ணுவோம் அந்த இடத்துல, பட் அந்த கண்ணை திருப்பி பார்வை எல்லாம் எடுத்துட்டு வர முடியாது. பிளாக் ஃபங்கஸ் வந்து பயங்கர இதாதா இருந்தது ஆக்சுவலா. சோ இப்போதான் எல்லாருக்கும் வந்து எல்லா டாக்டர்ஸும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க பேஷண்டோட, எல்லாருக்கும் வந்து இதுக்கு மேல கருப்பு பூஞ்சி ஸ்ப்ரெட் ஆலன்ற ஒரு நம்பிக்கை வந்திருக்கு, ஓகே, அவங்களுக்குள்ள அந்த பேஷண்ட்டுக்கு ஒன்னும் கூட அங்கங்க புதுசா பேஷண்ட்ஸுக்கு வந்துருக்கு. அந்த இம்யூனோ கம்ப்ரஸ் சப்ரஸ் ஆன பேஷண்ட்ஸ்க்கு இனிஷியலா நான் பார்க்கும்போது கோவிட் வித் ஸ்டீராய்ட் தெரப்பி வித் டயபெட்டிஸ் இவங்களுக்கு தான் வந்து வர மாதிரி இருந்தது. அப்புறம் நிறைய பேஷண்ட்ஸ்க்கு டயபெட்டிஸ் இல்லாமையும் வருது, ஓகே. சோ டயபெட்டிஸ்னால மட்டும்தான் இம்யூனோ சப்ரஷன்றது வந்து நம்ம சொல்லிட முடியாது. சோ இது எல்லாருக்குமே வந்து ரெடியா தான் இருக்கும், ஆனா இப்போ வந்து ஆல்மோஸ்ட் 80% கம்மி ஆயிடுச்சு, எல்லா ஸ்டீராய்ட்ஸ் தானே போட்டோம். இப்போ கோவிட்ல எவ்வளவு பேர் டாக்டர் கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் நாங்க பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு கொடுத்த அதே மாத்திரையை போய் பிரிஸ்கிரிப்ஷன்ல வாங்கி போட்டவங்க தான் ஜாஸ்தி. சோ இப்ப என்னோட அப்பார்ட்மெண்ட் ஃபுல்லா தான் பண்ணாங்க, நீங்க அந்த டேப்லெட் போட்டீங்களா, நீங்க இந்த டேப்லெட் போட்டீங்களா, கம்பாரிசன், எனக்கு என்னோட டாக்டர் அதை கொடுத்தாரு அது உடனே சரியா போயிடுச்சு, உங்க டாக்டர் இதை கொடுத்தாரு, இந்த மாதிரி இருக்கும்போது அவங்க அந்த ஹெவி இன்டேக் ஆஃப் ஸ்டீராய்ட்ஸ் அந்த இம்யூனோ சப்ரஷன் திருப்பி திருப்பி அதே தான் சொன்னேன், அந்த ஹெவி இன்டேக் ஆஃப் அதர் தன் திஸ் அவங்க எடுத்த டேப்லெட்ஸ் பாராசிட்டமால் அந்த இதெல்லாம் எடுத்தாங்க, ஓகே, லைக் ஓதி கவுண்டர் போய் வாங்கி அந்த ஜுரத்துக்கு சாப்பிட்டாங்க, அதனாலதான் வந்து இது வந்து ப்ராப்ளம் ஆகாது. ஓகே, இந்த மெயினா வந்து இந்த ஸ்டீராய்ட்ஸ் இன்டேக்னாலதான் இது வந்து ப்ராப்ளமே ஆச்சு.
1: இதுவரை முகமாற்று அறுவை சிகிச்சையில் கோவிட்-19 பாதிப்பினால் ஏற்பட்ட கருப்பு பூஞ்சை பாதிப்புகள் குறித்து விளக்கம் அளித்தவர் வாய் தாடை மற்றும் முகமாற்று அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் கார்த்திக் பாலாஜி அவர்கள்.
2: அடுத்து ரசிக்கலாம் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கியிருக்கும் இன்று ஒரு தகவல்.
3: ஒரு ஊர்ல ஒரு புகழ்பெற்ற பத்திரிகையாளர் இருந்தார், அவர் ஒரு நாள் திடீர்னு இறந்து போயிட்டார், அதுக்கப்புறம் நேராக சொர்க்கத்துக்கு போனார், சொர்க்கத்தின் வாசலில் நின்றுகிட்டு இருந்த ஒருத்தர் அவரை தடுத்தார், இதை பாரு ஏற்கனவே இங்கே 12 பத்திரிகையாளர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கே இங்கே வேலை இல்லை, எல்லாம் ஒழுங்காக நடந்தால் பத்திரிகைகளுக்கு சுவாரஸ்யமான கொலை கொள்ளை தீ வைப்பு இது மாதிரி எதுவும் இங்கே இல்லை, ஏற்கனவே இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் மரத்தடியில் உட்காந்துக்கிட்டு தியானம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, அந்த ஒரே செய்தி தான் தினமும் இங்கே வந்துக்கிட்டு இருக்குது, அதை படிக்கிறதுக்கே இங்கே ஆள் கிடையாது, அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா நீ பேசாமல் நரகத்துக்கே போய்டு, அங்கே எவ்வளவோ நிகழ்ச்சிகள் நடந்துக்கிட்டு இருக்கு, அங்கே தான் அதிகமான பத்திரிகையாளர்கள் தேவைப்படுறாங்க, அங்கே உனக்கு நிறைய வேலை இருக்கும், அதை செய்கிறதில் நீயும் மகிழ்ச்சியாக இருக்கலாம், அப்படின்னு சொன்னாராம்.

0: அங்கே அந்த சொர்க்கத்தின் வாசலில் நின்றுட்டு இருந்தவர். இந்த பத்திரிகையாளர் அங்கேயே நின்று கொஞ்சம் யோசனை பண்ணார். இவருக்கு சொர்க்கத்திலே இருக்கணும்னு தான் ஆசை. அதனால் மெதுவாக அவர்கிட்ட பேசினாராம், ஐயா என்னை ஒரு 24 மணி நேரம் இங்கே உள்ளே இருக்கிறதுக்கு அனுமதி கொடுங்க. இங்கே இருக்கிற பல பத்திரிகையாளர்களை எனக்கு தெரியும், அவங்களில் சில பேரை சமாதானப்படுத்தி மெதுவாக பேசி நரகத்துக்கு அனுப்பி வச்சுட்றேன். நான் இங்கே இருந்துக்கிறேன், உங்கள் கணக்குப்படி 12 பேருக்கு மேலே இங்கே தாண்டாது, அப்படி பார்த்துக்கிறேன் அப்படின்னாராம். அவரும் யோசனை பண்ணி பார்த்துட்டு, சரி அப்படியே உனக்கு அனுமதி கொடுக்குறேன், ஆனால் ஒரு விஷயம், 24 மணி நேரம் தான் அனுமதி, அதுக்குள்ளே எல்லாம் நடக்கணும் அப்படின்ருக்கார். சரின்னு சொல்லிவிட்டு இந்த பத்திரிகையாளர் உள்ளே போனார், யோசனை பண்ணார், திட்டம் போட்டு ஒரு பொருளையை கிளப்பி விட்டார். சக பத்திரிகையாளர்களெல்லாம் கூப்பிட்டு சொன்னாராம், இதை பாருங்கள், நரகத்தில் ஒரு பெரிய தினசரி பேப்பரை கொண்டுகிட்டு வர்றதுக்காக திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க, அதுக்கு பல அதிகாரிகள் தேவைப்படுறாங்க, நிறைய சம்பளம் கிடைக்கும், யார் யாரெல்லாம் நரகத்துக்கு போக ஆசைப்படுறாங்களோ அவங்கெல்லாம் போகலாம் அப்படின்னு ஒரு பொருளையை கிளப்பி விட்டார். 24 மணி நேரம் கழித்து வாசல் பக்கம் போனார். அங்கே இருந்தவர்கிட்ட எத்தனை பேர் வெளியேறினாங்கன்னு விசாரித்தாராம். அப்போ அவர் இவரை, நீ வெளியே போகக்கூடாது, முதல்ல உள்ளே தான் இருக்கணும் அப்படின்னு தடுத்தாராம். அப்புறம் சொன்னாராம், நீ சொன்ன செய்தியை கேட்டதும் இங்கே இருந்த எல்லா பத்திரிகையாளர்களுமே நரகத்துக்கு போயிட்டாங்கப்பா, உள்ளே யாருமே இல்லை, அதனால் நீ உள்ளே இருக்கலாம் அப்படின்னாராம். இதை கேட்டதும் இந்த பத்திரிகையாளரே குழம்பி போயிட்டார். ஒருவேளை உண்மையிலேயே நரகத்தில் புதுசாக பத்திரிகை ஏதாவது ஆரம்பிக்க போகிறாங்களோ அப்படின்னு அவரே நினைக்க ஆரம்பிச்சிட்டாராம். அப்புறம் சொன்னாராம், ஐயா என்னை விட்டுருங்க, நான் நரகத்துக்கே போயிடுறேன், அங்கே ஏதோ விசேஷம் இருக்கணும் அப்படின்னாராம். இல்லைன்னா இத்தனை பேரும் ஒட்டு மொத்தமாக அங்கே போகிறதுக்கு சான்ஸே இல்லை, என்னை தடுக்காதீங்கன்னு கெஞ்ச ஆரம்பிச்சிட்டாராம். மற்றவங்க நம்பணுங்கிறதுக்காக ஒரு பொருளையை கிளப்பி விட்டார். கடைசியில் தானே அந்த பொருளைக்கு ஆளாயிட்டார். அதாவது பிறரை ஏமாற்றி அவரது மனம் கடைசியில் அவரையே ஏமாற்ற ஆரம்பிச்சுட்டு பாருங்கள். நீங்கள் இப்படி அடுத்தவங்களை ஏமாத்துறதுக்கு உங்கள் மனசை பழக்கப்படுத்துகிறீங்க, ஆனால் கடைசியில் அதனால் நீங்களே ஏமாற்றப்படுகிறீர்கள் அப்படிங்கிறது பெரியவர்களுடைய புத்திமதி. அதனால் உங்கள் மனசுக்கிட்ட ரொம்ப எச்சரிக்கையாக இருங்கோ அப்படிங்கிறாங்க. நம்ம ஆளுங்க அங்கே போய் என்ன சொல்லுவாங்கன்னா, இதை பாரு அங்கே போகாத இங்கே போகாதேன்னு பயமுறுத்துறது உண்டு. சில பேர் அங்கே பேய் இருக்குது, பெசாசு இருக்குது அப்படின்னு பொருளையை கிளப்பி விடுறது உண்டு. இருட்டு நேரம், காட்டு வழியாக ஒருத்தன் போய்கிட்டுருக்கிறான், அங்கே பேய் பெசாசு நடமாட்டம் இருக்கிறதாக வதந்தி, இவன் பயந்துக்கிட்டே வேகமாக போகிறான். காடு முடிஞ்சு மெயின் ரோட்டுக்கு வந்து சேர்ந்தான். அப்பாடா, ஒரு பஸ்ஸு நின்றுட்டுருக்கு தனியாக, இருட்டில் லேசாக தெரிஞ்சுது, ஓடி போய் ஏறி உள்ளே உட்காந்துக்கிட்டான். பயந்துக்கிட்டே போனவன், அப்புறம் தான் தெரியுது உள்ள யாருமே இல்லை, டிரைவரும் இல்லை, கண்டக்டரும் இல்லை, வேறு யாரும் இல்லை. இவனுக்கு பேய் பயம் அதிகமாக ஊட்டுது. என்ன, நடு ராத்திரி இந்த நேரம் பார்த்து அந்த பஸ்ஸு தானே நகர ஆரம்பிச்சு தான். இவனுக்கு இன்னும் பயம் அதிகமாக ஊட்டுது, ஏன்னா டிரைவர் சீட்டு காலியாக இருக்குது, பஸ்ஸு நகருது. இவன் உடம்பு பூரா நடுங்க ஆரம்பிச்சுட்டுது. வீல்னு கத்தலாமான்னு பார்த்தான். அந்த நேரம் பார்த்து அவன் தோளில் ஒரு கை விழுந்து தான். திடுக்கிட்டு திரும்பி பார்த்துருக்குறான், அங்கே டிரைவர் நிற்கிறார். அவர் சொன்னாராம், ஏப்பா ஏற்கனவே பஸ்ஸு பிரேக் டவுன், நாங்கள்லாம் பின்னாடி இறங்கி நின்று தள்ளிகிட்டு இருக்கிறோம், நீ மட்டும் ஜாலியாக ஏறி உட்காந்துக்கிட்டியா, இறங்கி வந்து தள்ளப்பா அப்படின்னாராம்.
1: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கிய இன்று ஒரு தகவல் ரசித்தோம். எல்லாம் மனதை பொறுத்ததே, அது நல்லதா தீயதா என்பதை அறிய மனதை அறிவால் ஆராய்ந்தால் போதும்.

0: பள்ளிக்கூடம் இந்த படத்திற்காக அந்த பாடலை பாடியிருந்தார்கள் சுபிக்ஷா நாராயணன் ஆகியோர்.
1: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
2: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
2: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
4: அப்பா, காலேஜ் ஃபீஸ் அதிகம்.
5: கண்ணு,
4: ஞாபகம் இருக்கா போனஸ்ல இருந்து கொஞ்சம் பணத்தை வேற கணக்குல வச்சிருந்தோமே?
5: ரெண்டு வருஷமா கணக்குல கொடுத்தல் வாங்கல இல்ல, ஒருவேளை இன்ஆபரேட்டிவ் ஆயிருக்கலாம்.
6: அதனால இப்ப பேங்க்கு போங்க, அல்லது வீடியோ கேவைசி மூலம் கேவைசி அப்டேட் பண்ணுங்க, கணக்கு ஃப்ரீயாவே ஆக்டிவ் ஆயிடும். போலாமா?
4: எங்க?
6: அட்மிஷன் வாங்க, கணக்கு ஆக்டிவ் ஆயிடுச்சு.
4: RBI சொல்கிறது.
6: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: கேட்ட பாடலின் படம் குக்கு பாடலை பாடியிருந்தார்கள் ஆர் ஆர் திவ்யாரமணி ஆகியோர்.
1: நகர்வலம்.
2: அமைதி காப்போம், நிம்மதி அடைவோம்.
3: நேற்று இரவு நீங்கள் நிம்மதியாக உறங்கினீர்கள், இன்று இரவும் அதே நம்பிக்கையுடன் உறங்கச் செல்லப் போகிறீர்கள் என்றால் வாய்விட்டு நன்றி சொல்லுங்கள். ஏனெனில் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இன்று மனிதர்கள் அதிகமாக தேடுவது எது? பணம், அதிகாரம், புகழா? இல்லை, அமைதிதான் வாழ்க்கையின் மிகப்பெரிய தேவை. அமைதிதான் வாழ்க்கையின் மிகப்பெரிய தேவை. இன்று உலகம் பல வழிகளில் முன்னேறி கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் அறிவியல் வளர்ச்சி, தொழில்நுட்ப முன்னேற்றம், விண்வெளி சாதனைகள் என்று மனித சாதனைகள் உயர்ந்து கொண்டே செல்கின்றன. ஆனால் மற்றொரு பக்கம்

போர், குண்டுவெடிப்புகள், தாக்குதல்கள், அழுகுரல்கள், உயிரிழப்புகள் போன்ற அவலங்களால் மனிதம் மெல்ல மெல்ல சரிந்து வருகிறது. இன்று உலகின் பல பகுதிகளில் நடைபெறும் போர்களும் பதற்றங்களும் மனிதகுலத்தையே அச்சத்தில் வாழ வைத்திருக்கின்றன. எங்கோ நடக்கும் போரின் தாக்கம் இன்று நம் வீட்டு அடுப்பறையிலும் எதிரொலிக்கிறது. எரிபொருள் விலை உயர்வு, பொருளாதார பாதிப்புகள், அத்தியாவசிய பொருட்களின் விலையேற்றம் இவை அனைத்தும் உலக அமைதி எவ்வளவு முக்கியம் என்பதை நமக்கு உணர்த்துகின்றன. குறிப்பாக மத்திய கிழக்கு பகுதிகளில் உருவாகும் பதற்றங்கள், ஈரான் உள்ளிட்ட நாடுகளை சுற்றியுள்ள அரசியல் மற்றும் இராணுவ மோதல்கள் உலக அமைதிக்கே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியை எழுப்புகின்றன. போரில் வென்றது யார், வீழ்ந்தது யார் என்பதை விட மாய்ந்தது விலைமதிப்பற்ற அப்பாவி மக்களின் உயிர்கள் என்பதே மிகவும் வேதனையான உண்மை. ஒரு வெடிகுண்டு வெடிக்கும்போது அது கட்டிடங்களை மட்டும் சிதைக்காது, ஒரு குழந்தையின் எதிர்

0: விலை உயர்வு, பொருளாதார பாதிப்புகள், அத்தியாவசிய பொருட்களின் விலையேற்றம், இவை அனைத்தும் உலக அமைதி எவ்வளவு முக்கியம் என்பதை நமக்கு உணர்த்துகின்றன. குறிப்பாக மத்திய கிழக்கு பகுதிகளில் உருவாகும் பதற்றங்கள், ஈரான் உள்ளிட்ட நாடுகளைச் சுற்றியுள்ள அரசியல் மற்றும் இராணுவ மோதல்கள் உலக அமைதிக்கே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியை எழுப்புகின்றன. போரில் வென்றது யார், வீழ்ந்தது யார் என்பதை விட மாய்ந்தது விலைமதிப்பற்ற அப்பாவி மக்களின் உயிர்கள் என்பதே மிகவும் வேதனையான உண்மை. ஒரு வெடிகுண்டு வெடிக்கும்போது அது கட்டிடங்களை மட்டும் சிதைக்காது, ஒரு குழந்தையின் எதிர்காலத்தையும் சிதைக்கிறது, ஒரு தாயின் நிம்மதியை பறிக்கிறது, ஒரு குடும்பத்தின் வாழ்க்கையை உடைத்து விடுகிறது. இந்த நிலை மாறி வெள்ளைப்பூக்களைப் போல உலகமெங்கும் அமைதி மலரட்டும். எதிரெதிர் நாடுகள் கருத்து வேறுபாடுகளை வன்முறையால் தீர்க்காமல் உரையாடலாலும் உடன்படிக்கைகளாலும் தீர்க்க முயற்சிக்க வேண்டும். சமூக வலைத்தளங்களிலும் கூட வெறுப்பை பரப்பாமல் அன்பை பகிர வேண்டும். மதம், மொழி, நாடு, இனம் இவற்றையெல்லாம் தாண்டி நாமெல்லாம் மனிதர்கள் என்ற உணர்வு முதலில் துளிர்விட வேண்டும். ஏனெனில் வெறுப்பால் ஒரு உலகத்தையும் கட்டியெழுப்ப முடியாது. அன்பாலும் புரிதலாலும் மட்டுமே நிலையான அமைதியை உருவாக்க முடியும். கண்ணுக்கு கண் என்றால் இறுதியில் உலகமே குருடாகிவிடும் என்று மகாத்மா காந்தியடிகள் கூறிய வார்த்தைகள் இன்று மனிதகுலத்திற்கு மிகவும் தேவையான நினைவூட்டலாக இருக்கின்றன. மே 29 உலக அமைதிக்காக தங்களின் உயிரையும் பணையும் வைத்து பணியாற்றும் ஐக்கிய நாடுகள் சபையின் அமைதிப்படை வீரர்களை நினைவு கூறும் நாள். போர் நடைபெறும் பகுதிகளில் அப்பாவி மக்களை பாதுகாக்க, அமைதியை மீட்டெடுக்க, நம்பிக்கையை விதைக்க தங்கள் குடும்பங்களை விட்டு தொலைவில் ஆயிரக்கணக்கான வீரர்கள் பணியாற்றி வருகின்றனர். இந்நாளில் உலக அமைதிக்காக உழைக்கும் அனைத்து ஐநா அமைதிப்படை வீரர்களுக்கும் நமது மரியாதையையும் நன்றியையும் தெரிவிப்போம். வாருங்கள், வெறுப்பை விட அன்பை தேர்வு செய்வோம். போரை காட்டிலும் மனிதநேயத்தை உயர்த்தி பிடிப்போம். அமைதி காப்போம், நிம்மதி அடைவோம். அன்பும் அமைதியும் நிறைந்த உலகத்தை ஒன்றாக உருவாக்குவோம்.
1: அமைதி காப்போம், நிம்மதி அடைவோம். எழுதியவர் எல் பார்த்திபன், வாசித்தவர் விஜய்.
2: காலையில் தொடர்ந்து கேட்கலாம் ஆனந்தம் திரைப்படத்திலிருந்து
3: கே.ஜே. ஏசுதாஸ் பாடியிருக்கும் பாடல்.

0: உடன்பிறப்புகள் இணைந்து வாழ்வது உள்ளத்திற்கு மட்டுமா நல்லது?
1: சூழலுக்கும் தான். எப்படி என்கிறீர்களா? இதோ விளக்கம். மடல் மாணிக்கம் உங்களோடு.
2: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள்.
3: அன்புள்ளம் கொண்ட லக்ஷ்மி மேடம் அவர்களுக்கு மாணிக்கம் எழுதும் மடல்.
4: நலம் நலமறிய ஆவல். நம்முடைய பாரம்பரியமே, நமது தெம்பே, நமது கலாச்சாரம் பண்பாடுதான். அதிலும் கூட்டு குடும்பம் என்பது நமது சொத்து. ஆனா இதெல்லாம் இப்போ சிதைகிறதோ என்ற எண்ணம் உண்டாகுது. கூட்டு குடும்பத்துல பெற்றோர் வேலைக்கு சென்றாலும் கூட வீட்டில் இருக்கும் பெரியோர், தாத்தா பாட்டி, மற்ற உறவினர்கள் குழந்தைகளை நல்லபடியா கவனிச்சுக்குவாங்க. குழந்தைகள் பெற்றோர் மட்டுமின்றி ஒன்றுக்கு மேற்பட்டவர்களின் அரவணைப்போடு வளர்ந்தனர். பெற்றோரும் தங்கள் பிள்ளைகள் பாதுகாப்போடு இருக்கிறார்கள் என்ற நம்பிக்கையோடு நிம்மதியா வேலைக்கு போயிட்டு வந்தாங்க. ஆனா இப்போல்லாம் நியூக்ளியார் ஃபேமிலின்னு கூட்டு குடும்பத்தை தவிர்த்து கணவன், மனைவி, பிள்ளைகள் அல்லது பிள்ளைங்கிற மாதிரி சின்ன குடும்பமா வாழுறாங்க. அதைத்தான் விரும்புறாங்க. இதனால பெரியவர்களின் அரவணைப்பு இல்லாம போயிடுச்சு. பெரியவர்களின் அறிவுரை ஆலோசனை கிடைக்காம போகுது. அப்புறம் குடும்பத்துக்கு ஒரு குழந்தை கூட போதும் என்ற மனப்பான்மையோடு இருக்கிறாங்க. சகோதர சகோதரி

0: இல்லாம தனியாக வளரும் குழந்தைகளுக்கு ஏற்படும் பாதிப்புகளும் இருக்கத்தான் செய்யுது. இது சிங்கிள் சைல்டு சிண்ட்ரோம் என்று அழைக்கப்படுது.
1: லட்சுமி மேடம்,
0: பெரியவங்க சொன்னா பெருமாள் சொன்ன மாதிரின்னு ஒரு சொலவடை உண்டு. வயதில் மூத்தவர்கள் கடவுளுக்கு நிகரானவர்கள் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. அவர்களது அனுபவம்லாம் நமக்கு பாடம். அவர்களுக்கும் வயதான காலத்துல தனிமை வாட்டும், உடல் உபாதைகள் வரும். பெரியவங்க கூட பேசிக்கிட்டு இருக்கணும், அதுக்கு நேரம் ஒதுக்கணும். அவர்களுக்கு தகுந்த உணவு வகைகளை அப்பப்போ கொடுக்கணும். உடம்புல நோய் எதிர்ப்பாற்றல் வயதில் சின்ன குழந்தைகளுக்கும் மூத்தவர்களுக்கும் இருக்காது. உடம்புல எதிர்ப்பாற்றல் தரும் குணங்களில் பூண்டு முக்கிய பங்காற்றுது. பாக்டீரியா, வைரஸ், பூஞ்சை, புழு, தொற்றுக்களை கட்டுப்படுத்த பூண்டு உதவுது. பூண்டு சாப்பிட்றதுனால இதயத்துக்கு பலம், ரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை சீராக வைக்கும். உடம்பில் உள்ள கொழுப்பையும் கரைக்க வல்லது பூண்டு. பூண்டில் உள்ள அலைல் சல்ஃபைட் என்ற வேதிப்பொருள் புற்றுநோய் எதிர்ப்பானாக செயல்படுது. சரி, பூண்டை எப்படி சாப்பிட்றது? வேக வச்சோ நெருப்புல சுட்டோ சாப்பிடலாம், அல்லது பூண்டு பால் தயார் பண்ணியும் சாப்பிடலாம். பூண்டு பாலில் பனங்கற்கண்டு, மிளகுத்தூள், மஞ்சள் தூள் எல்லாம் சேர்த்து குடிக்கலாம். இதன் மூலம் சளி காய்ச்சல் பிரச்சனையிலிருந்து விடுபடலாம். முகப்பரு தொந்தரவு வராது. பூண்டு பாலை முகத்தில் தடவி காய வச்சு அப்புறம் கழுவணும். வாயு தொல்லை, வாயு பிடிப்பு, கை கால் வலி உள்ளவர்கள் பூண்டு பால் குடிச்சா நல்ல பலன் உண்டு. நாம பூண்ட சாதாரணமாக நினைக்கிறோம். உடல் பருமனை குறைத்து இதயத்தில் ஏற்படும் அடைப்புகளையும் நீக்குது, கொழுப்பையும் குறைக்குது.
1: லட்சுமி மேடம்,
0: வயதில் மூத்தவர்களையும் சாதாரணமா தானே நினைக்கிறோம், பூண்டை போல வெங்காயத்தை போல? அப்படி அல்ல, மிகவும் முக்கியமானவை முக்கியமானவர்கள். பூண்டு பாலை வெறும் வயத்துலதான் குடிக்கணும். குடிச்சா உடம்புல நேரடியா வினை புரிய ஏற்றதா இருக்கும். அதனால தினமும் காலையில பூண்டு பாலை குடிக்கிற வழக்கத்தை ஏற்படுத்துங்க. வீட்டில் இருக்கும் பிள்ளைங்களுக்கும் இளவட்டங்களுக்கும் பழக்கப்படுத்துங்க. இது போன்ற கை வைத்திய முறைகளை எல்லாம் நமது பெரியோர்கள் தான் நினைவுல வச்சு சொல்லுவாங்க. அவங்க இல்லைன்னா இவற்றையெல்லாம் மறந்துடுவோமே. மறக்கலாமா? பழச எப்பவும் மறக்க கூடாது. இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
2: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.
3: வழங்கினார் பி சரவணன் அவர்கள்.

0: நினைவூட்டுகிறோம் நேயர்களே, இன்று காலை 9 மணிக்கு அரங்கிசையில் அடையார் ஜே வெங்கடேஷ் அவர்களின் நாகஸ்வரி இசை கேட்கலாம்.
1: மயிலை எஸ் கஜேந்திரன் அவர்கள் தவில்.
0: இந்நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும்.
1: இன்று காலை 9 மணிக்கு இன்னும் சில நொடிகளில் தொடர்வது 8 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. பழங்குடியின பாதுகாப்பு மன்றத்தின் பிரதிநிதிகளுடனான சந்திப்பு ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவில் உலக தரத்திலான விளையாட்டு கட்டமைப்புகள் விரிவுபடுத்தப்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். மாணவர்களின் நலன்களுக்கு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். இந்தியா சைப்ரஸ் இடையேயான பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் சுகாதார கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத் தெரிவித்துள்ளார். பத்திரப்பதிவுத்துறையில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்புவது குறித்து விரைவில் முடிவெடுக்கப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் நலனை கருத்தில் கொண்டு மத்திய அரசுடன் மாநில அரசு இணக்கமாக செயல்பட வேண்டும் என்று பிஜேபி மூத்த தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். வெள்ளத்தடுப்பு நடவடிக்கையின் ஒரு பகுதியாக கூடம்பாக்கம் பகுதிகளில் சென்னை பெருநகர மாநகராட்சி ஆணையர் டாக்டர் சமீரான் நேரில் ஆய்வு செய்தார். நாமக்கல் மாவட்டத்தில் இன்று நடைபெறும் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் விவசாயிகள் அரசின் மானிய திட்டங்களை அறிந்து கொள்வதுடன் தங்களது கோரிக்கைகளையும் தெரிவிக்கலாம் என்று ஆட்சியர் திருமதி துர்காமூர்த்தி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தேனி, திண்டுக்கல், நீலகிரி உள்ளிட்ட 15 மாவட்டங்களில் ஒரிரு இடங்களில் அடுத்த 2 தினங்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு ஆசியாவில் நிலவி வரும் பதற்றமான

0: சூழல் காரணமாக கச்சா எண்ணெயின் விலை பீப்பாய் ஒன்றிற்கு 97.8 அமெரிக்க டாலர்களாக உயர்ந்துள்ளது. இங்கிலாந்து அணிக்கு எதிரான முதலாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 38 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி நேரம் 8:02. சென்னை மதியலை 720 கிலோஹெர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகாஹெர்ட்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் நேர்கள் ரசித்துக் கொண்டிருக்கும் புத்தம் புது காலையில் தொடர்வது திரைகானம். முதலில் பொன்னுமணி திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியுள்ள பாடலை கேட்கலாம். பாடலை கேட்கும் முன்,
2: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது,
3: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
2: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
3: ஹே, இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
4: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

0: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடிய மற்றும் ஒரு பாடல் எஜமான் திரைப்படத்திலிருந்து.

0: திரைகானம் கேட்டீர்கள்.
1: சிந்திக்க சில நொடிகள். கண்களை தானம் செய்வதன் மூலம் பார்வையற்ற இருவரின் வாழ்வில் ஒளியேற்ற முடியும். கண்களை தானம் செய்வோம், மற்றவர் வாழ்வில் ஒளியேற்றுவோம்.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: ரோஹன் மற்றும் ரியாவோட லவ்

0: சூரியோட மேட்ச் ஆரம்பிச்சிருச்சு. ரெண்டு பேரும் சாப்பிட்டாங்க இட்டாலியன் குசின். வெயிட்டர் போட்டாரு ஸ்பின். 4000 வந்தது பில். வேகமா உடஞ்சது ரோஹனோட பல். அவன் வாலெட்ட மறந்துட்டான். ரியா டிஜிட்டல் பணம் செலுத்தி கூலாக மாறினாள். நீங்களும் QR கோட ஸ்கேன் செஞ்சு UPI ல இருந்து பேமெண்ட் பண்ணுங்க. டிஜிட்டல் பேமெண்ட் மூலம் லைஃபோட ஒவ்வொரு டோர்னமெண்ட்டையும் வெல்லுங்க.
1: இந்தியா செய்கிறது டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்.
2: ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலும் இப்போது எளிது.
3: திரைக்கானத்தில் எடுத்து வருவது சந்திரமுகி படத்திற்காக மது பாலகிருஷ்ணன், ஆசா போன்ஸ்லே.

0: நிறைவு பெற்றது திரைகானம். இந்த அலைவரிசையில் மீண்டும் திரைப்பட பாடல்கள் காலை 10:02 முத்துச்சிதறலாக. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். நேரம் இப்போது 8:45.
1: ஆகாஷ்வாணி நேயர்கள் கேட்கவிருப்பது வானொலிக்கு 90 மகளிரும் வானொலியும் சுயத்தொழில் செய்து வரும் இல்லத்தரசி காரைக்கால் ஆர் அம்பிகா அசோக் அவர்களுடன் ஒரு சந்திப்பு.
2: வணக்கம் நேயர்களே, வானொலி மனிதர்களின் வாழ்க்கையில் உணர்வுகளையும் தகவல்களையும் நினைவுகளையும் இணைக்கும் இனிய ஊடகம். குறிப்பாக மகளிரின் அன்றாட வாழ்க்கையில் வானொலி ஒரு தோழியாகவும் வழிகாட்டியாகவும் ஊக்கமளிக்கும் சக்தியாகவும் இருந்து வருகிறது. வானொலிக்கு 90 சிறப்பு தொடரில் இன்று மகளிரும் வானொலியும் வீட்டு வேலைகளின் நடுவிலும் தொழில் முயற்சிகளின் பயணத்திலும் குடும்ப பொறுப்புகளின் இடையிலும் பல பெண்களின் மனதில் வானொலி இனிய தோழியாக ஓங்கி ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. இன்றைய நிகழ்ச்சியில் காரைக்காலைச் சேர்ந்த சுயதொழில் செய்து வரும் இல்லத்தரசி திருமதி ஆர் அம்பிகா அசோக் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார். அவர்களிடம் பெண்களும் வானொலியும் பற்றி பல சுவாரஸ்யமான விஷயங்களை இன்று நாம் பேசலாம். வணக்கம் அம்பிகா.
3: வணக்கம்.
2: முதல்ல உங்களை பற்றியும் உங்களுடைய சுய தொழில் பற்றியும் நம்ம நேயர்களுக்கு சொல்லுங்க.
3: வணக்கம். என்னோட பேர் ஆர் அம்பிகா அசோக்.

0: நான் காரைக்காலில் சேர்ந்த ஒரு பெண். ஸோ நான் என்ன பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னா, ஆன்லைனில் குழந்தைங்களுக்கான வகுப்புகளை எடுத்து கொடுத்துட்ருக்கேன். இது குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லாமல் பெரியவங்களுக்கும் சரி, திறன் சம்பந்தமான, மொழி சம்பந்தமான பாடங்களையும் மொழி திறன் சொல்லி கொடுக்கறதையும் பண்ணிட்டு வந்துட்ருக்கேன்.
1: சரி, என்னென்ன மொழிகள் நீங்கள் கற்றுக் கொடுக்குறீங்க?
0: நாங்கள் 4 மொழி கற்றுக் கொடுத்துட்ருக்கோம். தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, அதுக்கப்புறம் ஃப்ரெஞ்சு, இந்த 4 மொழிகளும் கற்றுக் கொடுத்துட்ருக்கோம்.
1: சரி, உங்களுக்கு வானொலி கேட்கறது ரொம்ப பிடிக்குமா?
0: எனக்கு ரொம்ப பிடிக்கும். வானொலி வந்து என் வாழ்க்கையில் ஒரு அங்கம் வந்து வானொலி தான்.
1: சரி, இப்போ வானொலி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத நீங்கள் 4 மொழி கற்றுக் கொடுக்குறீங்க இல்லையா, அந்த 4 மொழியிலையும் சொல்லுங்களேன்.
0: ஓகே, நான் தமிழில் முதல்ல சொல்கிறேன். எனக்கு வானொலி மிகவும் பிடிக்கும். எனக்கு ஆகாஷ்வாணி மிகவும் பிடிக்கும். வானொலின்னு சொல்றதை விட ஆகாஷ்வாணி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ லைக் ஆகாஷ்வாணி வெரி மச். ஹிந்தியில இதே சொல்லணும் அப்படின்னா, முஜே ஆகாஷ்வாணி பஹுத் பசந்த் ஹே. ஃப்ரெஞ்சில் சொல்றோம் அப்படின்னா, ஜமே பொக்கோப் ல ரேடியோ. இங்க ரேடியோங்கிறது ஆகாஷ்வாணி தான். ஸோ ஆகாஷ்வாணி எனக்கு குழந்தை பருவத்தில்

0: எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ லைக் ஆகாஷ்வாணி வெரி மச். ஹிந்தியில இதே சொல்லணும் அப்படின்னா முஜே ஆகாஷ்வாணி பஹுத் பசந்த் ஹே. பிரெஞ்சில் சொல்றோம் அப்படின்னா ஜமே பொக்கோப் ல ரேடியோ. இங்க ரேடியோங்கிறது ஆகாஷ்வாணி தான். ஸோ ஆகாஷ்வாணி எனக்கு குழந்தை பருவத்தில இருந்தே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். அது சம்பந்தமா பேசுறதுக்கு இங்க இருக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியும் கூட.
1: சரி, இப்ப குழந்தையா இருந்தப்ப நீங்க வானொலி கேட்டிருப்பீங்கல்ல, அதெல்லாம் இப்ப ஞாபகம் இருக்கா? அதை பத்தி சொல்லுங்களேன். எந்த வயசுல நீங்க ரேடியோ கேட்க ஆரம்பிச்சீங்க?
0: எனக்கு நினைவு தெரிஞ்சதுல இருந்து நான் ரேடியோ கேட்டுட்டு இருக்கேன். அதுக்கு காரணம் வந்து எங்க வீட்டுல என்னோட தந்தை ரேடியோ கேட்கிற ஆர்வம் ரொம்ப அதிகமா உள்ளவங்க. தென்கட்சி கோ சுவாமிநாதன் ஐயா அவர்களோட ப்ரோக்ராம் எங்க வீட்டுல டெய்லியுமே போகும் காலையில. சோ அந்த ரேடியோ காலையில ஆரம்பிச்சாங்கன்னா எங்க டேடி ஆபீஸ் போற வரைக்கும் அந்த ரேடியோ கேட்பாங்க. அதனால சின்ன வயசுல இருந்து எனக்கு ரேடியோ கேட்ட பழக்கம் உண்டு.
1: பெண்களோட வாழ்க்கையில வானொலி எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க?
0: பெண்கள் பொதுவா இப்ப இருக்க ஜெனரேஷன் நிறைய வேலை செய்ய வேண்டிய சிச்சுவேஷன்ல தான் இருக்கும். வீட்டு வேலையா இருக்கட்டும், இல்ல வெளியில ஒரு வேலைக்கு போறாங்க அப்படின்னாலும், எப்படி இருந்தாலும் அவங்களுக்கான வேலை நேரம் அதிகம். அந்த வேலை நேரத்துல ஒரு விஷயத்த கேட்டுக்கிட்டே செய்ய முடியும் அப்படின்னா அது ரேடியோ தான். அதுவும் அதை கேட்கும் போது டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமே நம்மளால கேட்க முடியும். ஒரு மைண்டுக்கு வேலை இல்லாத மற்ற வேலைகள் எது செய்யும் போதோ, ஒரு துணி துவைக்கும் போதோ, இல்ல சமைக்கும் பொழுதோ, எதுவா இருந்தாலும் அந்த நேரத்துல நம்ம ரேடியோவை கேட்டுக்கொண்டே நிறைய விஷயங்களை கத்துக்கலாம். அதனால பெண்களோட வாழ்க்கையில ரேடியோ ரொம்ப ரொம்ப முக்கியம்.
1: வானொலி பெண்களுக்கு தன்னம்பிக்கை மற்றும் விழிப்புணர்வு அளிக்கிறதா?
0: கண்டிப்பா. வானொலியில நிறைய தொழில் முனைவர்களாகட்டும், இல்லனா பெரிய லீடர்ஸா இருக்கட்டும், நிறைய பேரை நம்ம வந்து பேசுவோம் அவங்க கிட்ட. நீங்க நிறைய பேர்கிட்ட இன்டர்வியூ எடுப்பீங்க, நிறைய விஷயங்கள் வந்து சொல்லுவீங்க. அப்ப பெண்களுக்கு வந்து இவங்களால எல்லாம் இவ்வளவு முடியுது, இவர்களால செய்யும் பொழுது நம்மளாலே முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கை வந்து தாராளமா உருவாக ஆரம்பிச்சிடுது.
1: இப்ப இன்னைக்கு உள்ள காலகட்டம் பாத்தீங்கன்னா குழந்தைங்க எப்பவுமே ஸ்கிரீன்லயே இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து இந்த ரேடியோ அப்படிங்கறது எவ்வளவு முக்கியம், அதை ஒரு இல்லத்தரசியா நீங்க உங்க குழந்தைங்களுக்கு எப்படி சொல்லி கொடுக்குறீங்க?
0: டிவி பார்க்கும் போதோ சரி, இல்ல இப்ப வந்து எல்லாருமே கேட்ஜெட்ஸ்க்கு மாறியாச்சு, போன் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். இதுல கண் குறைபாடு இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய வருது. அது மட்டும் இல்லாம குழந்தைங்க என்ன பாக்குறாங்கிறத நம்மளால கண்காணிக்க முடியாத சூழ்நிலை தான் இந்த கேட்ஜெட்ஸ பொறுத்த வரைக்கும். அதாவது திரையில நம்ம பாக்குற விஷயங்கள் எல்லாமே, ஒரு போன் வச்சிருந்தாங்கன்னா அவங்க என்ன பாக்குறாங்கிறத பேரண்டால கண்காணிக்க முடியாது. ஆனா ரேடியோ கேட்கும் பொழுது நம்ம குழந்தைங்க என்ன கேக்குறாங்களோ அதையே தான் நாமளும் சேர்ந்து கேட்கறோம். சோ அவங்களுக்கு அறிவுள்ள கருத்துக்கள் வந்து கரெக்டா போய் சேர்றத நம்மளால கண்டுபிடிச்சுக்க முடியும். முக்கியமா நம்மளோட பசுந்தளிர் நிகழ்ச்சி, இந்த நிகழ்ச்சியில குழந்தைங்க அவங்களோட திறமையை கொண்டு வராங்க, அவங்களை நம்ம என்கரேஜ் பண்றோம். இதெல்லாம் இந்த குழந்தைங்களுக்கு இன்னும் மோட்டிவேஷனா இருக்கும். இதை பத்தி கேட்கும் பொழுது பசுந்தளிர்ல இவங்க பண்ணிருக்காங்க, நம்மளும் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷனை இந்த குழந்தைங்களுக்கு கொண்டு வருது. அதனால ஸ்கிரீன் டைம் ஒழிக்கணும் அப்படின்னா, அதை குறைக்கணும் அப்படின்னா, ஒரு நல்ல ஒரு ஆல்டர்னேட்டிவ் ரேடியோ தான்.
1: சரி, இப்ப உங்களை பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா 4 மொழிகள்ல பேசுவேன் அப்படின்னு சொன்னீங்க, அது ஒரு பெரிய ஒரு தகுதி. இந்த ஆர்வம் உங்களுக்கு எப்படி வந்தது? எந்த வயசுல இருந்து நீங்க மற்ற மொழிகளை வந்து படிக்க ஆரம்பிச்சீங்க?
0: என்னோட தாய்மொழி தமிழ் தான். நல்ல ஒரு பள்ளியில படிக்கக்கூடிய அனுபவம் எனக்கு கிடைச்சதுனாலும், நல்ல சொல்லிக் கொடுக்கிற ஆசிரியர்கள் எனக்கு கிடைச்சதுனாலும் என்னால ஆங்கிலத்துல நல்லா உரையாட முடிஞ்சது. மற்ற மொழிகள் வந்து என்னோட புதுச்சேரியில பிறந்ததுனால நம்மளுக்கு ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, பிரெஞ்சு மொழிய ஈஸியா கத்துக்க முடியும். இப்ப எல்லா மாநிலத்துல இருக்கிறவங்களுக்குமே அதை கத்துக்க கூடிய வாய்ப்பு இருக்கு. எங்களோட காலகட்டத்துல புதுச்சேரி மாநிலத்தை சேர்ந்தவர்களுக்கு அது ஒரு தனி சிறப்பா அமைஞ்சதுனால நான் வந்து பிரெஞ்சை வந்து இரண்டாம் மொழியா எடுத்தேன். கல்லூரியிலயும் அதை நான் கத்துக்க ஆரம்பிச்சேன். ஹிந்திய பொறுத்த வரைக்கும் என்னோட தந்தை சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ணதுனால எனக்கு ஹிந்தி கேட்டு கேட்டு நிறைய கேட்கிற அனுபவம் இருந்ததுனால ஹிந்தி மேல ஆர்வம் தானாவே வர ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து சபா பரீட்சைகள்ல எழுதி ஹிந்தியையும் படிக்க ஆரம்பிச்சிட்டேன்.
1: குழந்தைங்களுக்கு, அதுலயும் நீங்க சொல்ற மாதிரி 13 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு பல மொழிகளை கற்பிப்பது அப்படிங்கறது ஒரு சவாலான விஷயம். அதே போல குழந்தைகளுக்கு அது ஏன் தேவை, அதனுடைய முக்கியத்துவம் என்ன, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன்.
0: குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் அவங்க மொழியை சீக்கிரமா கற்றுக்க கூடிய ஆற்றல் குழந்தைகள் கிட்ட அதிகமா இருக்கு. எந்த ஒரு மொழியா இருந்தாலும் அவங்க வந்து சீக்கிரமா கத்துப்பாங்க பெரியவர்களை விட. இப்போ ஆங்கிலத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது கிட்டத்தட்ட ஒரு குளோபல் லாங்குவேஜ், நம்ம அனைவருமே கத்துக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில தான் இருக்கும். அதே போல அதர் ஸ்டேட் லாங்குவேஜஸ் நமக்கு இந்தியாவில இருக்கிறோம், அதர் ஸ்டேட் லாங்குவேஜஸ் தெரியும் பொழுது அந்த கம்யூனிகேஷனுக்கு நமக்கு உண்மையிலேயே அது ஒரு நல்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு, ஒரு கான்பிடன்ஸ் கொடுக்குது. எனக்கு இந்த மொழி தெரியும் அப்படிங்கும் பொழுது நான் ஒரு நார்த் இந்தியா டூருக்கோ இல்ல வந்து பிரான்ஸுக்கே ஒரு டூருக்கோ போகும்பொழுது என்னால இன்னும் கொஞ்சம் கான்பிடண்டா போக முடியுது. அந்த ஒரு சுதந்திரம் வந்து இந்த மொழி நமக்கு கண்டிப்பா கொடுக்க தான் செய்யுது. அது மட்டும் இல்லாம அந்த மொழியை சார்ந்த மக்களோட கல்ச்சர், அவங்களோட விஷயங்கள், அவங்க எப்படி பண்றாங்க, இந்த மாதிரி விஷயங்களையும் நம்ம கத்துக்கிறது மூலியமா மக்களுக்கு இடையே வந்து அந்த ஒரு ஒற்றுமை இன்னும் கொஞ்சம் மேலோங்குது.
1: இப்போ

0: ஆங்கிலம், தமிழ், ஹிந்தி, பிரெஞ்சு இந்த மொழிகள்ல குழந்தைகள் எளிதாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அதுக்கு எந்த முறையை நீங்க பின்பற்றுறீங்க?
1: எந்த மொழியா இருந்தாலும் முதல்ல குழந்தைக்கு நம்ம சொல்லி கொடுக்க வேண்டியது தாய்மொழி தான். தாய்மொழிக்கு மாற்றான மொழி எதுவும் கிடையாது. அதனால தாய்மொழி கண்டிப்பா குழந்தைங்க கத்துக்க வேணும். இப்போ இருக்கிற அடுத்த மொழி அப்படின்னா நம்ம எல்லாருமே ஆங்கிலத்துல பரவலாக கத்துக்க ஆரம்பிச்சிட்டோம். அதனால ஆங்கில மொழி வந்து ரொம்ப முக்கியமான அடுத்த மொழியா நான் பாக்குறேன்.
0: ஓகே, இதே போல குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லி தரும்போது ஸ்டோரி டெல்லிங் மெத்தட்ல சொல்லி கொடுக்கலாம், ரைம்ஸ் பாட வச்சு சொல்லி கொடுக்கலாம், அதே போல கேம்ஸ் விளையாட்டா நம்ம வந்து சொல்லி கொடுக்கலாம். இந்த விஷயங்கள்ல நீங்க வந்து எந்த அடிப்படை வந்து நல்ல தாக்கத்தை ஏற்படுத்துகிறது, நல்ல பலன் கொடுக்கற முறையா நீங்க நினைக்கிறீங்க?
1: குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் ஸ்டோரி டெல்லிங் மெத்தட் வந்து ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. ஏன்னா பழங்காலத்திலிருந்தே கற்காலத்திலிருந்தே மனிதன் வந்து கதை சொல்ல தயங்கியவன் அல்ல. சோ அவனுக்கு வந்து கதை, மனிதனுக்கு கதை சொல்றது ரொம்ப பிடிக்கும், கதை கேட்கறது ரொம்ப பிடிக்கும். நம்மளே அறியாம ஒருத்தவங்க கதை சொல்லும் போது அந்த சிச்சுவேஷனுக்குள்ள நம்மளே நம்ம பூர்த்தி பார்க்கும், நம்மளே அந்த சிச்சுவேஷன்ல நம்ம தான் அந்த கேரக்டரா நம்ம பாக்குற அந்த ஒரு தன்மை வந்து மனிதர்களுக்கு உண்டு. அதுவும் குழந்தைகளுக்கு அது ரொம்ப அழகான, அவங்களோட உலகம் ரொம்ப அழகானது. அதை நம்ம கதை மூலமா சொல்லும் பொழுது அவங்களுக்கு இன்னுமே லேர்னிங் அதிகமா கிடைக்குது.
0: இப்ப குழந்தைகளுடைய மொழித்திறன் மேம்பாட்டுல வானொலியுடைய பங்கு என்ன?
1: இதுக்கு நான் என்னதான் எக்ஸாம்பிளா எடுத்துக்கணும், ஏன்னா குழந்தையில இருந்து நான் வானொலி கேட்டுட்டு இருக்கேன். இப்ப வரைக்கும் எங்க வீட்டுல வந்து வானொலி தான் அதிகமா ஓடிட்டு இருக்கோம். அதுவும் ஆகாஷவாணியை பொறுத்த வரைக்கும் நிறைய மொழிகளையும் நம்ம கேட்கறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடைக்குது. அதனால குழந்தைங்களுக்கு ஈஸியா கேட்ட மொழிய திருப்பி கேட்கும் பொழுதோ படிக்கும் பொழுதோ அவங்களுக்கு படிக்கிறதும் ஈஸியா வருது. அதனால வானொலிக்கு தான் இதுக்கு நான் நன்றி சொல்லணும்.
0: இப்ப குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கறோம் அப்படிங்கும் போது நேரடியா ஒரு டீச்சர் வந்து சொல்லி கொடுக்கறதே ரொம்ப கஷ்டம் அந்த கிட்ஸுக்கு. நீங்க வந்து எப்படி அந்த சவாலை வந்து இணையத்துல சமாளிக்கிறீங்க?
1: இதுக்கு வந்து இன்னொருத்தவருக்கு நன்றி சொல்லணும். ஒரு தொழில் முனைவோரா இதை நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா, கொரோனா வந்தது, பேண்டமிக் வந்தது, அந்த கோவிட் டைம்ல எல்லாரும் பயந்தோம். ஆனா சிலருக்கு அது ஆப்பர்ச்சுனிட்டியாவும் கிரியேட் பண்ணுச்சு. அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் இந்த ஆன்லைன் எஜுகேஷன்ஸ் அப்படிங்கிறது. அதனால குழந்தைங்க ஆட்டோமேட்டிக்காவே அந்த ஆன்லைன் எஜுகேஷனுக்கு அடாப்ட் ஆயிட்டாங்க. இவங்களை ரொம்ப நாங்க கஷ்டப்படுத்தி எல்லாம் உட்கார்றதுக்கோ இல்ல அவங்களை வற்புறுத்தி உட்கார வைக்க வேண்டிய ஒரு கட்டாயம் எங்களுக்கு தேவைப்படல. சோ அவங்க ஆன்லைன்ல ஈஸியா உட்கார்றாங்க. உட்கார முடியாத குழந்தைகளும் நாங்க பாக்குறோம். ஏன்னா 3 வயதுல இருந்தே நம்ம கிட்ட ஆன்லைன்ல கிளாஸஸ்க்கு வராங்க. அவங்க கிட்ட என்னன்னா கஷ்டமா இருக்கும், ரொம்ப நேரம் அவங்களால உட்கார முடியாது. அந்த குழந்தையோட மனநிலைக்கு ஏத்த மாதிரி அந்த டைம் குறைக்கிறது, அவங்களுக்கு பிடிச்சது என்ன, ஸ்டோரி டெல்லிங்னா ஸ்டோரி டெல்லிங் மூலமா, இல்ல அவங்களுக்கு வரையறது பிடிக்கும் அப்படின்னா வரையறது மூலமா எழுத்துக்களை இன்ட்ரடியூஸ் பண்றது, புரியற மொழியிலையும் அந்த குழந்தைக்கு பிடிச்ச மாதிரியும் நம்ம வந்து அந்த கிளாஸஸ் கொண்டு போறதுனால கஷ்டம் பெருசா இல்ல.
0: கிராமப்புற பெண்களுக்கு வானொலியின் முக்கியத்துவம் என்னங்க?
1: கிராமப்புற பெண்களுக்கு இப்போ நவீன காலத்துல செல்போன் வருது, அதனால அவங்க நிறைய விஷயங்கள் பாக்குறாங்க. ஆனா எது சரி எது தவறு அப்படிங்கறது கிராமப்புற பெண்களுக்கு மட்டும் இல்ல, பொதுவாவே எல்லாருக்குமே வந்து கரெக்டா கிடைக்க மாட்டேங்குது. இதை நம்ம சரின்னு நினைச்சிருப்போம், இல்ல இந்த இன்ஃபர்மேஷன் நம்ம கேட்ட ஒரு செய்தி வந்து இந்த செய்தி தான் கரெக்ட்னு நினைச்சிருப்போம், கைபேசி மூலியமாவோ இல்ல நம்ம நண்பர்கள் மூலியமாவோ ஏதோ ஒரு விஷயம்ல கேள்விப்பட்டிருப்போம். ஆனா அதுக்கான ஒரு கரெக்ட் சோர்ஸ் யார் குடுக்கறா அப்படின்னா அது வானொலி தான். வானொலியில வர தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு சரியான தகவல்களா இருக்கும். அதனால நீங்க ராங்கான டைரக்ஷனுக்கு போக மாட்டீங்க. அதனால பெண்களுக்கு, முக்கியமா கிராமப்புற பெண்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள், சரியான விஷயங்கள், முக்கியமா இந்த கவர்மெண்ட் கொண்டு வர ஸ்கீம்ஸ் எல்லாம் கொண்டு போய் சேர்க்கறது இந்த வானொலி தான்.
0: ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிகழ்ச்சிகள் பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க?
1: நான் ரொம்ப சின்ன வயசுல இருந்தே ரேடியோ கேட்டுட்டு இருக்கேன். அதனால பல நிகழ்ச்சிகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பூவையர் மனதில் இந்த நிகழ்ச்சி வந்து ரொம்ப பல வருடங்களுக்கு முன்னாடி ஆரம்பிச்ச ஒரு நிகழ்ச்சி, அது என்னோட ஃபேவரட்டான நிகழ்ச்சி. இப்ப அந்த பூவையர் மனதில் வணக்கம் தோழியாவும் மாறிடுச்சு. சோ பூவையர் மனதிலிருந்து வணக்கம் தோழி வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் நான் அந்த நிகழ்ச்சிகளை கேட்டுட்டு வந்துட்டு இருக்கேன். இது இல்லாம நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பசுந்தளிர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அனுபவமும் அற்புதமும் அந்த நிகழ்ச்சி வந்து எதனால பிடிக்கும் அப்படின்னா, அனுபவம் மிக்க இந்த சீனியர் சிட்டிசன் அவர்களோட அனுபவத்தை அவங்க ஒரு விஷயம் நம்ம லேர்ன் பண்ணிக்கணும்னா நல்லா தெரிஞ்சவங்க கிட்ட லேர்ன் பண்ணிக்கணும்னு சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி அனுபவம் மிக்க மனிதர்கள் வந்து அங்க பேசுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த நிகழ்ச்சியையும் நான் தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கேன்.
0: இப்ப வானொலிக்கு 90 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளது. இந்த தருணத்துல ஆகாஷ்வாணி நேயர்களுக்கு அம்பிகா சொல்ல வரும் கருத்து என்னங்க?
1: எல்லாரும் ரேடியோ கேளுங்க, இன்னும் நிறைய கேளுங்க. ஏன்னா கேட்கும் பொழுது நிறைய விஷயம், செவிச்செல்வம் தான் இருக்கிறதே பெரிய செல்வம். அதனால ரேடியோ கேளுங்க. அண்ட் ஆகாஷ்வாணிக்கு எங்களோட நன்றிகள். அண்ட் ஆகாஷ்வாணி இன்னும் நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணி இன்னும் பல 100 வருடங்கள் மக்களிடையே இதே புத்துணர்ச்சியோட இருக்கிறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள்.
0: நன்றி. நேயர்களே, மகளிரின் வாழ்க்கையோடு

0: இனிதாய் இணைந்திருக்கும் ஆகாஷ்வாணி அதன் பயணத்தை பற்றி பல அருமையான கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டார் திருமதி ஆர். அம்பிகா அசோக் அவர்கள். வானொலி ஒலிக்கும் வரை மனித உணர்வுகளும் நினைவுகளும் உயிர்ப்போடு இருக்கும். இன்றைய வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறோம்.
1: எண்ணற்ற இதயங்களை தனதாக்கிக் கொண்ட ஆகாஷ்வாணி இந்திய தாயின் மணிமகுடத்தில் ஜொலிக்கும் ஒரு வைரக்கல். நேயர்கள் இதுவரை கேட்டது வானொலிக்கு 90.
2: மகளிரும் வானொலியும் சுயத்தொழில் செய்து வரும் இல்லத்தரசி காரைக்கால் ஆர். அம்பிகா அசோக் அவர்களுடன் ஒரு சந்திப்பு. உடன் உரையாடியவர் நெடுங்காடு க. பிரபாகரன் அவர்கள், நிகழ்ச்சி அமைப்பு ஏ. பிரியா அவர்கள்,
1: படைப்பு ஆகாஷ்வாணி காரைக்கால்.
3: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு.
4: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசை. இன்றைய நிகழ்ச்சியில் அடையாறு ஜே. வெங்கடேஷ் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். மயிலை எஸ். கஜேந்திரன் அவர்கள் தவில். முதலில் வினதா சுத வாகன என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, ராகம் ஜெயந்தசேனா, ஆதி தாளம்.

நேரம் இப்போது 9:29:25. அரங்கிசை நிகழ்ச்சியில் அடையாறு ஜே வெங்கடேஷ் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டுக் கொண்டிருக்கிறோம். மயில எஸ் கஜேந்திரன் அவர்கள் தவில். அடுத்து சொகசு காமிருதங்க தாளமோ. ஸ்ரீரஞ்சனி ராகத்தில் அமைந்த தியாகராஜ கீர்த்தனை ரூபக தாளம்.

ஸ்ரீரஞ்சனி ராகத்தில் தியாகராஜர் கீர்த்தனை இடம்பெற்றது. நிகழ்ச்சியில் நிறைவாக செஞ்சுருட்டி ராகத்தில் வள்ளிக்கணவன் பேரை அண்ணாமலை ரெட்டியார் காவடி சென்று ஆதி தாளம்

0: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது 10 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. பழங்குடியின பாதுகாப்பு மன்றத்தின் பிரதிநிதிகளுடனான சந்திப்பு ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவில் உலக தரத்திலான விளையாட்டு கட்டமைப்புகள் விரிவுபடுத்தப்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். மாணவர்களின் நலன்களுக்கு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். இந்தியா சைப்ரஸ் இடையேயான பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் சுகாதார கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத் கூறியுள்ளார். பத்திரப்பதிவுத் துறையில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்புவது குறித்து விரைவில் முடிவெடுக்கப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் நலனை கருத்தில் கொண்டு மத்திய அரசுடன் மாநில அரசு இணக்கமாக செயல்பட வேண்டும் என்று பிஜேபி மூத்த தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார். வெள்ளத்தடுப்பு நடவடிக்கையின் ஒரு பகுதியாக கோடம்பாக்கம் பகுதிகளில் சென்னை பெருநகர மாநகராட்சி ஆணையர் டாக்டர் சமீரன் நேரில் ஆய்வு செய்தார். நாமக்கல் மாவட்டத்தில் இன்று நடைபெறும் குறை தீர்க்கும் நாள் கூட்டத்தில் விவசாயிகள் அரசின் மானிய திட்டங்களை அறிந்து கொள்வதுடன் தங்களது கோரிக்கைகளையும் தெரிவிக்கலாம் என்று ஆட்சியர் திருமதி துர்காமூர்த்தி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தேனி, திண்டுக்கல், நீலகிரி உள்ளிட்ட 15 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 தினங்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்காசியாவில் நிலவி வரும் பதற்றமான சூழல் காரணமாக கச்சா எண்ணெயின் விலை பீப்பாய் ஒன்றிற்கு 97.8 அமெரிக்க டாலர்களாக உயர்ந்துள்ளது. இங்கிலாந்து அணிக்கு எதிரான முதலாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்திய 38 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
0: நேரம் இப்பொழுது 10:02. ஆகாஷ்வாணி சென்னை மத்தியாலய 720 கிலோஹெர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகாஹெர்ட்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் நேயர்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி முத்துச்சிதறல். அந்த 7 நாட்கள் திரைப்படத்திற்காக ஜெயச்சந்திரன் எஸ் ஜானகி பாடிய பாடல்.
2: சசகனி சப்பா நிசாச நிச ச ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேக் போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: முத்துச்சிதறல் நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்க வரும் பாடல் மீண்டும் கோகிலா திரைப்படத்திற்காக பாடலை பாடியிருப்போர் கே ஜே யேசுதாஸ், எஸ் பி சைலஜா.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேக்கே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
1: ஹே, இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: நெற்றிக்கண் திரைப்படத்திற்காக அடுத்து ஒலிக்க வரும் பாடலை பாடியிருப்போர் கே ஜே யேசுதாஸ், எஸ் ஜானகி.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் முத்துச்சிதறல் நிகழ்ச்சியில் அடுத்து மௌன கீதங்கள் திரைப்படத்திற்காக கே ஜே யேசுதாஸ், எஸ் ஜானகி பாடிய பாடல்

அடுத்து ஒலிக்க வரும் பாடல் அலைகள் ஓய்வதில்லை திரைப்படத்திற்காக பாடலை பாடியிருப்போர் இளையராஜா, ஜென்சி. பாடல் ஒலிக்கும் நேரம் 10:32:25.

0: இந்திய அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் தேசிய குழந்தைகள் விருது 2026 பரிந்துரைகளை வரவேற்கிறது.
1: வீரம், சமூக சேவை, சுற்றுச்சூழல், விளையாட்டு, கலை மற்றும் கலாச்சாரம், அறிவியல், தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் 18 வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் வியக்கத்தக்க சாதனைகளை அங்கீகரிப்பதற்காக வழங்கப்படும் மதிப்புமிக்க தேசிய விருது பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார்.
0: தங்கள் பரிந்துரைகளை அனுப்புவதற்கான இணையதள முகவரி https://aww

0: www.awards.gov.in
1: https://awards.gov.in.
0: விண்ணப்பிக்க கடைசி நாள் வரும் ஜூலை மாதம் 31st.
2: முத்துச்சிதறல் நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்க வரும் பாடல் மூடுபனி திரைப்படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் குரலில்.

0: டிக் டிக் டிக் திரைப்படத்திற்காக ஒலித்த பாடலை பாடியவர் லதா ரஜினிகாந்த்.
1: உங்கள் மாற்றுத்திறனாளி குழந்தைக்கு தரமான கல்வி தேடுகிறீர்களா? மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான சிறந்த வாய்ப்பு.
2: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கீழ் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. பார்வைத்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், செவித்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், மேலும் கடுமையான இயக்கத்திறன் பாதிப்பு கொண்ட மாணவர்களுக்கு ஒரு சிறப்பு பள்ளி, அறிவுசார் மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒரு அரசு நிறுவனம். இப்பள்ளிகளில் தகுதி வாய்ந்த சிறப்பு பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தரமான கல்வி வழங்கப்படுகிறது. மேலும் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம், அனைத்து அரசு நலத்திட்டங்களும் கிடைக்கின்றன. திருவள்ளூர், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், சேலம், மதுரை, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இந்த பள்ளிகள் செயல்

0: 2026-27 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. உங்கள் குழந்தையின் திறமையை வளர்க்க இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள். அரசு சிறப்பு பள்ளிகளில் சேருங்கள். உங்கள் குழந்தையின் எதிர்காலத்தை பாதுகாப்பாக உருவாக்குங்கள்.
1: மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தை அணுகலாம்.
0: தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள்
1: 9499933239, 8667672292.
0: மின்னஞ்சல் முகவரி SPECIALSCHOOL NIRVAGAM@gmail.com.
1: ஸ்பெஷல் ஸ்கூல் நிர்வாகம் @gmail.com.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் முத்துச்சிதறல் நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்க வரும் பாடல் ரயில் பயணங்களில் திரைப்படத்திற்காக ஜெயச்சந்திர

www.ifc.com. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் முத்துச்சிதறல் நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்க வரும் பாடல் ரயில் பயணங்களில் திரைப்படத்திற்காக ஜெயச்சந்திரன் குழுவினருடன் பாடியது.

0: நேயர்கள் இதுவரை கேட்ட நிகழ்ச்சி முத்துச்சிதறல்.
1: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து

அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று இரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு, புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு.

0: மணி தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். பழங்குடியின பாதுகாப்பு மன்றத்தின் பிரதிநிதிகளுடனான சந்திப்பு ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவில் உலக தரத்திலான விளையாட்டு கட்டமைப்புகள் விரிவுபடுத்தப்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். மாணவர்களின் நலன்களுக்கு அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். இந்தியா சைப்ரஸ் இடையேயான பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் சுகாதார கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத் தெரிவித்துள்ளார். பத்திரப்பதிவு துறையில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்புவது குறித்து விரைவில் முடிவெடுக்கப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் நலனை கருத்தில் கொண்டு மத்திய அரசுடன் மாநில அரசு இணக்கமாக செயல்பட வேண்டும் என்று பிஜேபி மூத்த தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். வெள்ள தடுப்பு நடவடிக்கையின் ஒரு பகுதியாக கோடம்பாக்கம் பகுதிகளில் சென்னை பெருநகர மாநகராட்சி ஆணையர் டாக்டர் சமீரன் நேரில் ஆய்வு செய்தார். நாமக்கல் மாவட்டத்தில் இன்று நடைபெறும் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் விவசாயிகள் அரசின் மானிய திட்டங்களை அறிந்து கொள்வதுடன் தங்களது கோரிக்கைகளையும் தெரிவிக்கலாம் என்று ஆட்சியர் திருமதி துர்காமூர்த்தி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தேனி, திண்டுக்கல், நீலகிரி உள்ளிட்ட 15 மாவட்டங்களில் ஒரிரு இடங்களில் அடுத்த இரு தினங்களுக்கும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாட்டில் வரும் ஜூன் முதல் செப்டம்பர் மாதம் வரை மழை இயல்பைவிட குறைவாக இருக்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இங்கிலாந்து அணிக்கு எதிரான முதலாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 38 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: நேரம் 11:02.
3: ஆகாஷ்வாணி இலக்கியம் பேசுவோம். இலக்கியம் வழி மகிழ்ச்சி பங்கேற்கிறார் எழுத்தாளர் சாம்ராஜ் அவர்கள். உடன் உரையாடுகிறார் பொன் சந்திரன் அவர்கள்.
4: வணக்கம் நேயர்களே. இன்றைய இலக்கியம் பேசுவோம் நிகழ்ச்சியில் இலக்கியம் வழி மகிழ்ச்சி என்ற தலைப்பில் எழுத்தாளர் சாம்ராஜ் அவர்களுடன் நாம் உரையாட இருக்கிறோம். எழுத்தாளர் சாம்ராஜ் அவர்கள் தமிழில் கவிதைகள், கட்டுரைகள், சிறுகதைகள் மற்றும் சினிமா விமர்சனங்கள் என்று பல துறைகளில் பல தளங்களில் இயங்கி வருகிறார். திரைத்துறையில் உதவி இயக்குநராக பணிபுரிந்து வருகிறார். அங்கதமும் பகடியும் கொண்ட கதைகளையும் கவிதைகளையும் எழுதி வருகிறார். நிலை கண்ணாடியுடன் பேசுபவன், மூவந்தியில் சூளுரும் மர்மம் போன்ற கட்டுரை தொகுப்புகளை வெளியிட்டுள்ளார். இன்றுதானே சொன்னார்கள் என்ற கவிதை தொகுப்பு, பட்டாளத்து வீடு, ஜார் ஒழிக போன்ற சிறுகதை தொகுப்புகளையும் வெளியிட்டுள்ளார். 2023 இவருடைய கொடைமடம் என்ற புதினம் வெளிவந்தது. எழுத்தாளர் சாம்ராஜ் அவர்களுடன் உரையாடலாம். சார் வணக்கம். சார்
5: வணக்கம்.
4: இது 2வது முறை நம்ம சந்திக்கிறோம். சார், நீங்க வந்து பிறந்து வளர்ந்தது எங்க? உங்களுடைய இளமை பருவம் பத்தி சொல்லுங்க.
5: என்னுடைய சொந்த ஊர் மதுரை. மதுரையில தல்லாகுளம். தல்லாகுளம்ன்றது நகர்

0: என்னுடைய மத்தியில வைகை வடகரையில் இருக்குது, 100 வருஷத்துக்கு மேலே அங்கே இருக்கோம்னு நினைக்கிறேன். ஒரு தகவலாக வீட்டில் ஒன்று சொல்லுவாங்க, என்னுடைய அம்மாவுடைய அம்மாவுடைய அம்மாவுடைய அம்மா மதுரையினுடைய அந்த ஆல்பர்ட் விக்டர் பாலம் கட்டிய பொழுது அதுக்கு வேலைக்கு போனாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆக ஏறக்குறைய ஒரு 100 வருஷத்துக்கு இல்லைனா 120 வருஷத்துக்கு மேலே மதுரையில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ தலாகுளம் தான் என்னுடைய பூர்வீகம். நான் படித்ததெல்லாம் பெரும்பாலும் தலாகுளத்தில் படித்தேன். என்னுடைய அப்பா இங்கே சென்னையில் மத்திய அரசு பணியில் இருந்தார், வருமான வரித்துறையில் இருந்தார். அப்போ என்னுடைய வீடு எல்லாமே இங்கே தான் இருந்துச்சு. நான் பாட்டி வீட்டில் இருந்தேன். பாட்டி தாத்தாலாம் இறந்த பின்னாடி சென்னைக்கும் படிக்க வந்தேன். ஆக பெரும்பகுதி என்னுடைய இளமை பருவம் மதுரையும் கொஞ்சம் சென்னையும்ன்ற மாதிரி சொல்லலாம்.
1: அருமை சார், அருமையாக சொன்னீங்க. உங்களுடைய இளமை பருவம் பற்றி சொல்லிட்டீங்க, இந்த இலக்கிய ஆர்வம் எப்போ உங்களுக்கு வந்துச்சு?
0: யாருக்குமே இலக்கிய ஆர்வம் எப்போ வந்துச்சுன்றது, இன்ன தேதியிலிருந்து எத்தனாம் தேதியிலிருந்து அப்படின்ற மாதிரி நம்ம வந்து யாருமே சொல்ல முடியாது.
1: ஏதாவது ஒரு தூண்டுதல்,
0: யாருமே சொல்ல முடியாது, அப்படி சொல்ல துல்லியமாக சொல்ல முடியாது. ஆனால் இலக்கியம் வாசிப்பதற்கான தூண்டுகோள் அல்லது ஏன் வாசிப்புக்கு வந்தேன் அப்படின்ற மாதிரியான பதில் சொன்னால் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 70களினுடைய நடுப்பகுதியில் பிறந்தவர்களுக்கு, 70களில் பிறந்தவர்களுக்கு அந்த காலகட்டம் இன்றைக்கு இருப்பதைப் போல இவ்வளவு சத்தமான ஒரு காலம் இல்லை. இவ்வளவு ஊடகங்களும் இவ்வளவு சத்தங்களும் இல்லை, உறுதியாகவே இல்லை சமூகத்தில். என்ன முயற்சி பண்ணாலும் 10 மணிக்கு மேலே பாட்டு இருக்காது, ஏன்னா அதுக்கு பிறகு வானொலியில் பாட்டே கிடையாது. டேப் ரிகார்டர் யாருமே இல்லாத ஒரு காலம். திரும்ப வானொலி மறுபடியும் ஒளிபரப்பு தொடங்கினா தான். அப்போ பெரும்பகுதி மனிதர்களை தினசரி செய்தித்தாள்கள், சினிமா, வாரப்பத்திரிகைகள் இதுதான் ஆக்கிரமிச்சிருக்கு. நான் இயல்பா பாட்டி வீட்டில் வளர்றேன். அப்போ அங்கே என்னுடைய சித்தி மாத்திரம் இருக்காங்க. கை கட்டுற தூரத்தில் வீட்டில் புத்தகங்கள் இருக்குது. என்னுடைய சித்தி நல்ல வாசிப்பாளர். அப்போ எங்கள் சித்திக்கு நான் வந்து மதுரையினுடைய தலாவளத்தினுடைய கிளை நூலகம் ரோடு மேலே இருக்கும், வளர் ஒழிசாவில் ரோட்டு மேலே வந்து இருக்கும். அங்கே போய் நான் தான் எங்கள் சித்திக்காக போய் புத்தகங்கள் எடுக்க போவேன். அப்போ எங்கள் சித்தி என்னெல்லாம் புத்தகம் வேணும்னு சொல்லி விடுவாங்க. லட்சுமி, ஜெயகாந்தன், அனுத்மா, ஜோதிலதா கிரிஜா, சிவசங்கரி, வாசந்தி, சுஜாதா, ராகி ரங்கராஜன், சாண்டிலியன், கல்கி, ஜெகசிற்பியன் போகும் பெரிய பட்டியல். இதெல்லாம் நான் வந்து எடுத்துக்கொண்டு போய் எங்கள் சித்திக்கு கொடுப்பேன். அப்போ இயல்பா எங்கள் சித்திக்கு எடுத்து கொடுக்கக்கூடிய புத்தகங்களை நானும் படிக்கிறவனா வந்து மாறுறேன். ஏன்னா வீட்டில் வாரப்பத்திரிகைகள் இருக்குது, அப்புறம் இந்த புத்தகங்களும் இருக்குது. இயல்பாக செய்வதற்கு வேற என்ன இருக்குது? சினிமாலாம் எப்பயாவது தான் போக முடியும். பகல் பொழுதில், விடுமுறையான பொழுதில் விளையாடலாம். விளையாடுவது ஒரு எல்லை இருக்குது. எங்கள் பாட்டி என்னை பெருசாக விளையாடலாம் அனுமதிக்க மாட்டாங்க. திருவிளையாட்டுகள் எனக்கு பெரும்பாலும் அனுமதிக்கப்பட்டதே கிடையாது. எங்கள் பாட்டிக்கு அப்படி ஒரு பயம், ஒருத்தன் வெளியெல்லாம் போனால் தெருவிலெல்லாம் போனால் கெட்டு போயிடுவான்ற மாதிரியான பயம். அதை விட பயங்கரமாக நான் இலக்கியம் எடுத்து கெட்டு போனேன்றது வேற விஷயம். ஆனால் பாட்டிக்கு அப்படி ஒரு பயம் இருந்துச்சுனால எனக்கு பெருமளவில் இந்த திருவிளையாட்டுகள் இதெல்லாம் மறுக்கப்பட்டுச்சு. அப்போ அந்த சமயத்தில் என்ன செய்யலாம் அப்படின்னா வாசிக்க ஆரம்பித்தேன். வாசிப்புன்றது ஒரு வகையில் ஒரு ருசி மாதிரி தான். அந்த ருசி ஒருவருக்கு பிடிபட்டு விட்டது என்றால், இல்லைன்னா வேற மாதிரி சொன்னோம்னா, வாசிப்பு என்னும் சர்ப்பம் ஒருவரை ஒருமுறை தீண்டி விட்டால் அப்புறம் அவருக்கு அந்த விஷம் இறங்குவதே இல்லை. ஆயிலுக்கும் அது மேலே மேலே மேலே ஏறி இறுதியாக அவர் நீலகண்டன் ஆகிறதை தவிர அவருக்கு வேற வழியே கிடையாது. அப்ப அப்படித்தான் வந்து வாசிப்பினுடைய ருசி எனக்கு வந்து பிடிபடுது. என்னுடைய தனிமையை, தனிமையான பொழுதுகளை அது பெரிய அளவுல ஆற்றுப்படுத்துச்சு. அப்படித்தான் நான் வாசிப்புகளை வரேன். நிச்சயமாக வந்து என்னுடைய இளமை பருவத்தில் எனக்கு பெரிய கனவுகளை கொடுத்துச்சு. நான் கல்கியினுடைய பொன்னியின் செல்வனை படிக்க ஆரம்பிக்கிறேன், சாண்டிலியனை படிக்கிறேன், ராகி ரங்கராஜன் மொழிபெயர்த்த ஹென்றி ஷாரியனுடைய பேப்பிலோனுடைய தமிழ் மொழிபெயர்ப்பு பட்டாம்பூச்சி படிக்கிறேன், ரஷ்ய இலக்கியங்கள் கொஞ்சம் நூலகங்கள் கிடைக்கும். அது திறந்துவிட்ட நிலப்பரப்புகளும் உருவாக்கிய கனவுகளும் அலாதியானது, மிக மிக அலாதியானது. தலாவளத்தில் ஒரு கிளை நூலகத்தில் புத்தகம் எடுத்துட்டு போய் தான் வீட்டு வாசல் உட்காந்து வாசிச்சுக்கிட்டு இருக்க பையன் தன் கனவின் வழியாக விரிந்து எங்கெங்கேயோ நிலப்பரப்புக்கெல்லாம் போகிறான். அது எனக்கு தந்த மகிழ்ச்சி, சொல்லணாத மகிழ்ச்சி. பயங்கரமாக வாசிப்புன்ற பித்து மிக கடுமையாக தலைக்கேறிடுச்சு. இன்னைக்கும் அது இறங்கவே இல்லை, அங்கேயேதான் இருக்கு.
1: இந்த பதில் நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்த்தது தான். ஏன்னா குழந்தைகள் வந்து கெட்ட வார்த்தைகளை பேசுவதில்லை, கேட்ட வார்த்தைகளை பேசுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. யாரோ ஒருத்தர் நம்ம வீட்டில் வந்து படிச்சுட்டு இருக்கும்போதோ இல்லை ஏதோ ஒரு வகையில் புத்தகத்தோடு ஒரு சம்மந்தப்பட்டு இருக்கும்போதோ அந்த குழந்தைகள் வந்து இயல்பாகவே படிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய செல்ஃபோன் தான் பேரண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க, குழந்தைங்க அதை பார்த்து செல்ஃபோனுக்கு தான் போகிறாங்க. ஸோ படிப்போட முக்கியத்துவம் குறையிறது இப்படி தான் குறையுது. ஆனால் அந்த காலத்தில் அப்படி இல்லை. ஒரு பேரண்ட்ஸ் வந்து வாசிக்கிறாங்க அப்படின்னா அதை பார்த்து குழந்தைகள், இல்லை ஒரு வீட்டில் ஒரு பெரியவர்கள், ஒரு தாத்தா பாட்டி யாரோ வாசிக்கிறாங்கன்னா அவங்கள பார்த்து அப்படியே வந்தாங்க. அந்த மரபு இப்போ கொஞ்சம் விட்டு போயிட்டே இருக்கு.
0: ஆமாம், நிச்சயமாக நிச்சயமாக. வாரப்பத்திரிகை படிக்கிறதுக்கு பெரும் போட்டி நிலவும். வெள்ளிக்கிழமை ஒரு வாரப்பத்திரிக்கை வருது, சனிக்கிழமை ஒரு வாரப்பத்திரிக்கை வருதுன்னா அந்த வாரப்பத்திரிக்கையை படிப்பதற்கு யார் முதல்ல படிக்கிறது அப்படின்றதுக்கெல்லாம் மிகப்பெரிய போட்டி இருக்கும். ஆனால் வாசிப்பு ரொம்ப இயல்பாக சமூகத்தில் வந்துருச்சு. லைப்ரரியிலலாம் வந்து 11 மணிக்கு வந்து 8 to 11, 4 to 8 தான் கிளை நூலகம். 11 மணிக்கு அந்த லைப்ரரி ஊழியர் வந்து விரட்டுவார், கிளம்புங்க கிளம்புங்கன்னு சொல்லுவார். அவர் பல விதமாக 10:30 மணிலேருந்தே தொடங்கிடுவார், வெளியேற்றுவதற்கான வழிகளை செய்வார், போய் ஜன்னல் அடைப்பார், லைட்டை மத்துவார்,

0: ஃபேனை மாற்றுவாரு, மொத்தத்தில் யாரும் படிக்க கூடாதுன்ற ஒரு அபிப்பிராயத்தில் தான் இயங்குவார். ஆனால் அதையெல்லாம் தாண்டி மனிதர்கள் நூலகத்தில் வந்து அவ்வளோ பேர் வந்து உட்காந்துருப்பாங்க. காலையில் 4 to 8 to 11 சரி, 4 to 8 சரி. 4 to 8 என்னன்னா ரொம்ப ஒரு மஞ்சள் பல்பு தான், அதெல்லாம் வாசிப்பு உகந்ததே கிடையாது. ஆனால் அந்த மஞ்சள் விளக்குலையும் உட்காந்து ஆட்கள் படிச்சுட்டு தான் இருந்தாங்க. நிச்சயமாக வாசிப்பு அன்றைக்கு வந்து சமூகத்தில் ரொம்ப இயல்பாக இருந்துச்சு. வேற எந்த விதமான ஊசலாட்டங்களுக்கும் அன்னைக்கு வந்து இடம் கிடையாது, அப்படித்தான் இருந்துச்சு. அதனால வாசிப்பு என்பது சமூகத்தில் அன்னைக்கு ஒரு இயல்பான ஒரு தன்மையில இருந்துச்சுன்னு சொல்லலாம்.
1: எங்கள் வீட்லயும் என்னோட தந்தை என்ன பண்ணுவாருன்னா, துப்பறியும் இதழ்கள் இருக்கும், நாவல்கள் இதழ்கள் வந்து வார வாரம் வருதுல, அது மாதிரி வர்றது அரசியல் இதழ்கள் அதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு அவர் படிச்சுட்டு என்ன பண்ணுவாரு, நான் படிக்க ஆரம்பிக்கிறேன்னு தெரிஞ்சவொடனே சினிமா பகுதியை மட்டும் கிடைச்சிருவாரு. அது மாதிரி சில கதைகள், பெரியவர்களுக்கான கதைகள்லாம் அதுல வரும், அதெல்லாம் வந்து கிழிச்சிட்டு வச்சுட்டு போயிடுவாரு. அதை நான் படிக்க ஆரம்பிச்சேன், அந்த ஆர்வம் தான் வந்து எனக்கும் வந்துச்சு. அதனாலதான் எனக்கு ஒரு ஐயம் இருந்துச்சு, அப்படிதான் உங்களுக்கும் ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு நினைச்சேன். அதே மாதிரிதான் ஆரம்பிச்சிருக்கேன். அதுதான் சிறு வயதில் நம்ம மனதுல விதைக்கப்படுறது, அது எப்பவுமே நம்ம கூடவே இருக்கும்.
0: நிச்சயமா நான் இந்த வகையில இதுல வந்து ஒரு வகையில பாக்கியவான் நினைக்கிறேன். எனக்கு யாரும் கிழிக்கலாம் இல்ல, எல்லாமே கிடைச்சிச்சு, எல்லாமே தாராளமாக கிடைச்சிச்சு. அப்படி எல்லாமே கிடைத்தது என்னன்னா, நான் சீக்கிரமா 8 to 9 நாவல்கள் எல்லாம் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். 10 நான் வந்து பாலகுமாரோட மேற்குறிப்புகள்லாம் படிச்சிட்டேன். அது சீக்கிரமா என்னை வந்து பெரிய மனிதர்களுடைய உலகத்துக்குள்ள கொண்டு விட்டுருச்சு. இந்த உலகத்தை வேறொன்றாக பார்ப்பதற்கும், ரொம்ப சீக்கிரமா இந்த உலகம் வேற மாதிரி எல்லாம் இருக்கே அப்படின்ற மாதிரி புரிந்து கொள்வதற்கான ஒரு இடத்த வந்து எனக்கு கூட்டிட்டு வந்துருச்சு. இவருடைய ஒரு நல்ல புகழ்பெற்ற படம் இருக்கும், சினிமா பாரடேஸ்னு ஒரு புகழ்பெற்ற படம் இருக்கு. அந்த படத்துல வந்து இத்தாலியில ஒரு சிறிய நகரத்துல இருக்கக்கூடிய ஒரு தியேட்டர், அதை ஒட்டியான கதை தான். அப்ப அந்த தியேட்டருக்கு என்ன படம் வந்தாலும் முதல்ல அந்த படத்தை அந்த ஊரனுடைய பாதிரியார் பார்ப்பார். அதுல யாரெல்லாம் பார்க்க கூடாதுன்ற காட்சியை அவர் நல்லா பார்த்துட்டு அப்புறம் அதை வெட்டி வெளியில போட்டுருவார். அது மாதிரி எனக்கு எந்த பாதிரியாரும் இல்லை, அதனால நானே எல்லாவற்றையும் நானே எனக்கு எல்லாமே அனுமதிக்கப்பட்டுச்சு. அது நிச்சயமா எனக்கு வந்து என்னை நல்லாதான் ஆக்கச்சுன்னு நினைக்கிறேன். நிச்சயமா என்னைய ஒரு சந்தோஷத்துக்கு தான் கொடுத்துச்சு. நிறைய கேள்விகளை கொண்டு வந்துச்சு. கூட இருக்கூடிய சகமானவர்களுக்கு இருக்கக்கூடிய அறியாமையை விட நான் மேம்பட்டவனாகத்தான் வந்து இருந்தேன். எல்லா வகையிலுமே புரிதலாகவும் ஒன்றை பேசுவதிலும் சொல்வதிலும் நான் மேம்பட்டவனாகத்தான் இருந்தேன். நிச்சயமா அதற்கு இந்த வாசிப்பு தான் காரணம் நான் நம்புறேன்.
1: நிச்சயமாக நாம் சொற்களால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். இலக்கியம் வந்து ஒருத்தனை வந்து நல்ல மனிதன் ஆக்குமே தவிர அவனை தவறான வழியில கொண்டு போகாது அப்படின்றது உலக நியதி தான்.
0: ஆமா, அது சும்மா இப்படி சொல்லலாம். வசந்த மாளிகையில் ஒரு வசனம் இருக்கும், சிவாஜி சொல்வார், சின்ன எஜமா சில கெட்ட பழக்கங்களுடையவரை ஒழிய கெட்டவர் இல்லை அப்படின்னு. இலக்கியம் சில கெட்ட பழக்கங்களை உருவாக்குமே ஒழிய கெட்டவர்களை உருவாக்காது, ஒழுங்கா இலக்கியம் படித்தால். ஏன்னா இலக்கியம் வந்து இலக்கியத்தை நம் மனதுக்குள்ள அனுமதிச்சா, இலக்கியத்தை நம்மை சுத்திகரிப்பதற்கு அனுமதித்தால், இலக்கியம் தொடர்ந்து நம் வாழ்வினுடைய அறங்களை பற்றி தான் அது பேசுது. ஒரு மனிதன் எப்படி இருக்கணும் அப்படின்றத பற்றி தான் பேசுது. அப்போ ஒரு மனிதனுக்குள்ள அவன் எப்படி இயங்குறான்றதை பற்றியான கேள்விகளை தொடர்ந்து அதை எழுப்பிக்கிட்டே இருக்கு. அப்ப இலக்கியம் என்பது நிச்சயமாக மனிதர்களை சுத்திகரிப்பதற்கு தான். நிச்சயமா ஒரு சாதாரண மனிதர்களை விட ஒரு மேம்பட்ட மனிதனை உருவாக்குவதற்கான தன்மைகள் கொண்டது தன்னகத்தை அப்படின்னா நிச்சயம் இலக்கியத்திற்கு. அப்படி
1: அருமையா சொன்னீங்க. உங்களுடைய இலக்கிய முன்னோடிகள் அப்படின்னா யாரெல்லாம் பாக்குறீங்க?
0: என்னுடைய இலக்கிய முன்னோடிகள் வந்து நிறைய பேர், ஒரு 50 நான் வந்து சொல்லணும். தமிழ்ல சொல்லணும்னா நிச்சயமா
1: ஒரு 10
0: சொன்னீங்க. தொடங்குவேன் தமிழை பொறுத்த வரைக்கும், நான் பாசிங்காரத்துல இருந்து தொடங்குவேன். பாசிங்காரம் என்னுடைய ஆதர்சமான முன்னோடி. புதுமைப்பித்தன், ஆ மாதவன், ஆதவன், ஜானகிராமன், நாஞ்சில் நடன், வனதாசன், ஜெயமோகன், ஆர் சூடாமணி, அப்ப இவங்களையெல்லாம் வந்து தமிழ்ல என்னுடைய ஆதர்ச எழுத்தாளர்கள். உடனே நினைவுல இருந்து நான் சொல்றேன் உடனே இவங்கெல்லாம் வந்து என்னுடைய நிச்சயமா ஆமுத்துலிங்கம் என்னுடைய ஒரு ஆதர்சமான ஒரு எழுத்தாளர். அப்ப இவங்கெல்லாம் தான் தமிழ் எழுத்தாளர்களில் என் ஆதர்ச எழுத்தாளர்கள் என்று நிச்சயமாக சொல்ல முடியும். மொழிபெயர்ப்பு வழியாக சொன்னோம்னா, ரஷ்யன் லிட்ரேச்சர் வழியாக மிக கடுமையாக நான் ஈர்க்கப்பட்டவன். லியோ டாஸ்டாய், அலெக்சி தாஸ்தோய், மக்சிம் கார்கி, ஆண்டன் செக்கோவ், சிங்கிஸ் ஐத்மாத்தோவ், மிக்கேல் ஷோலகவ், இவங்கெல்லாம் என்னுடைய மிக மிக மிக ஆதர்சமான படைப்பாளிகள். மிக்கேல் ஷோலகவ் அதே மாதிரி, ஹெமிங்வே இருக்காரு அவர் என்னுடைய ஆதர்சமான படைப்பாளி. இதெல்லாம் ப்ரோஸ் சார்ந்து, போயிட்ரி சார்ந்துமே தமிழ்ல நிறைய பேர் இருக்காங்க. ஆதர்சமான வனதாசன் இருக்காரு, கலாப்பிரியா இருக்காரு, தேவதச்சன் இருக்காரு, சுயம்புலிங்கம் இருக்காரு, இப்படி நிறைய பேர் சொல்ல முடியும். சமகாலத்தில் ரொம்ப என்னுடைய ஆதர்சமான இசையை சொல்லலாம், சபரிநாதனை சொல்லலாம், லிபியாரணியாவை சொல்லலாம், இப்படி நிறைய பேரை வந்து சொல்ல முடியும். வேணி சூர்யாவை சொல்லலாம், இப்படி நிறைய பேர் என்னுடைய ஆதர்சமானவங்களாம் இருக்காங்க. இவங்கெல்லாம் தான் என்னுடைய சமகாலத்தில் இருக்கக்கூடிய ஆதர்சங்கள் சொல்லுவேன். முன்னோடிகள் அவங்கெல்லாம் தான் என்னுடைய முன்னோடிகள்.
1: நிச்சயமா நேயர்களுக்கு உதவும் நம்புவோம். அருமையாக சொன்னீங்க. ஒரு சிறிய பாடலை கேட்டுவிட்டு நிகழ்ச்சியை தொடரலாம்.

0: நம்மளுடைய தலைப்புக்குள்ள இப்ப போயிடுவோம். நம்மளுடைய தலைப்பு இன்னைக்கு வந்து இலக்கியம் வழி மகிழ்ச்சி. ஆனா முதல் கேள்வியை முரணா தான் நான் ஆரம்பிக்க போறேன். இலக்கியத்துல உலக இலக்கியமா இருக்கட்டும், தமிழ் இலக்கியமா இருக்கட்டும், உன்னத இலக்கியம் நம்ம சொல்ற எல்லாமே துக்கம்தான் அதுல முன்வைக்கப்படுது பெரும்பாலும். அது ஏன்
1: இந்த உலகத்துல வந்து மனிதர்கள் பிறந்தாங்கன்னா தவிர்க்கவே முடியாது அல்லது மாற்றவே முடியாதது என்றால், ஒரு மனிதன் பிறந்தான் என்றால் அவனுக்கு இறப்புன்னு ஒன்று இருக்கு, உறுதியா இருக்கு, அது ஒன்று மாற்றவே முடியாது. அப்புறம் மூப்புன்னு ஒன்று வரும், வயது கூட கூட மூப்பு, மூப்பு கூட கூட நோய் வரும். இப்ப இந்த நாளையுமே ஒரு மனிதனால் ஒரு பொழுதும் தவிர்க்கவே முடியாது. பிறப்பென்றால் இறப்பு, மூப்பு, நோய், இந்த நாளையுமே ஒரு மனிதனால ஒரு பொழுதும் தவிர்க்க முடியாது. மனிதர்களுடைய இந்த வாழ்க்கையில் அடிப்படையாக மானுட குலத்தினுடைய பெரும் துயரமே நிலையாமைதான். நிலையாமைதான், ஒரு 60-70 வருஷம் இந்த பூமிக்கு வர்றோம், அவ்வளவுதான், இறந்து போயிடுறோம், அவ்வளவுதான் நிலையாமைதான். அப்ப இந்த நிலையாமையோடு இருக்கக்கூடிய இந்த மனிதர்கள், இவ்வளவுதான் ஒருத்தருக்கான டைம் ஸ்பேஸ், இவ்வளவுதான் இருக்குது, இவ்வளவுதான் ஒரு மனிதர்கள் வந்து இருக்க முடியும். அப்ப இந்த நிலையாமைக்குள் வாழக்கூடிய இந்த மனிதர்கள், இது எல்லாமே மனிதர்களால மாற்றவே முடியாதது. வயோதிகத்தையும் மாற்ற முடியாது, மரணத்தையும் மாற்ற முடியாது, நோயை மாற்ற முடியாது, எதையுமே மாற்ற முடியாது. இதுக்குள்ளதான் நம்ம வந்து இருக்க போறோம். அப்ப மானுட குலத்திற்கு இயல்பாக துக்கம் என்பது சாஸ்வதம், இதை ஒண்ணுமே மாற்ற முடியாது. அப்ப இந்த மானுட குலத்தினுடைய துக்கம் சாஸ்வதம் அப்படின்றப்ப, இந்த மானுட குலத்தினுடைய துக்கத்தை தான் தீவிர இலக்கியம் எப்பொழுதுமே பேசுது. மரணத்தை பத்தி பேசுது, பெரிய காலத்தை பத்தி பேசுது, யுத்தத்தை பத்தி பேசுது, மாற்றவே முடியாமல் நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மாறா விதிகளை பற்றி இலக்கியம் பேசுது. ஏன் இலக்கியம் துக்கத்தை பேசுதுன்னா, இந்த துக்கத்தை புரிந்து கொள்வதன் வழியாக, ஒருவர் மெசநகர்ல என்னுடைய வீடு இருக்கு, என்னுடைய வீட்டுக்கு ஏத்தாப்புல ஒரு 500 அடியில தான் மின்மயானம் இருக்கு. எனக்கே ஒரு நாள் நான் செத்து போயிருவேன், அதுக்காக இன்னைக்கே போய் உட்கார முடியாது, அது வரும்பொழுது வரும். அந்த மின்மயானத்திற்கும் என் வீட்டிற்குமான இடையில தான் என்னுடைய பணியே இருக்கு, இதுக்குள்ளதான் நான் வேலை பார்க்கணும். அப்ப இந்த துக்கத்தை, இப்படி இந்த உலகத்துல இந்த துக்கம் இருக்கு, ஆமா அந்த துக்கம் நிரந்தரம், இந்த துக்கம் நிரந்தரம்னு ஒரு மனிதருக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம செய்ய வேண்டிய வேலை என்னன்றது ரொம்ப தெளிவா தெரிஞ்சிடும். இப்ப இவ்வளவு நிலையாமை இருக்கும், இந்த நிலையாமைக்கு நடுவில் இவ்வளவுதான் நம்மளுக்கான காலம், இந்த காலத்துக்குள்ள நம்ம இந்த மானுட குலத்துக்கு என்ன சொல்லிட்டு போறோம் அப்படின்னு சொல்லி. அப்ப இலக்கியம் மறுபடியும் துக்கத்தை பேசுவது என்பது இந்த துக்கத்திலிருந்து மீள்வதற்காகத்தான், இந்த துக்கத்தை புரிந்து கொள்வதற்காகத்தான். இலக்கியம் படிக்கக்கூடிய ஒருவனுக்கு இந்த உலகத்தை பார்க்கும் பொழுது, ஆமா இது எல்லாமே எல்லாருக்கும், எனக்கு மட்டுமல்ல, எனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கோடான கோடி பேருக்கும் இதுதான் துக்கம். இந்த உலகத்துல கோடான கோடி பேர் வந்துட்டு போயிருக்காங்க, எனக்கு பின்னாடியும் கோடான கோடி பேர், அதாவது இந்த உலகம் யுத்தத்திலோ எதிலோ போகவில்லை என்றால், இந்த உலகம் இருக்கும் என்றால் எனக்கு பின்னாடி கோடான கோடி பேர் வரப்போறாங்க. அந்த கோடான கோடி பேருக்கும் இதுதான் விதி. விதினா தலைவிதி இல்ல, விஞ்ஞானத்துடைய விதி. அவங்களுக்கு இதே தான், இதே பிறப்பு, இறப்பு, மூப்பு, நோய்மை, இதான் வரப்போகுது. அப்ப இந்த துக்கத்தை எவ்வளவு தெளிவாக மனிதர்களுக்கு விளங்கும்படியாக கலையின் வழியாக சொல்வதின் வழியாக துக்கத்திலிருந்து மீள முடியும். அப்போ ஒரு தீவிர இலக்கியம் துக்கத்தை தான் பேசும், துக்கத்தை தான் பேச முடியும். மகிழ்ச்சியை பேசுறது ஒண்ணு, மகிழ்ச்சி அதுவா இருக்கத்தான் செய்யுது. ஆனா நம்மளுடைய வாழ்வினுடைய பெரும்பகுதி என்ன, நம்மளுடைய வாழ்க்கை வந்து கிட்டத்தட்ட நம்ம வளர வளர நம்மளுடைய வாழ்க்கை வந்து பிரமிடுடைய முக்கோணம் மாதிரி ஆகுது. நமக்கு தெரிந்தவர் இழந்து போறாங்க, நம்மளுக்கு நெருக்கமானவங்க இறந்து போறாங்க. இன்னொரு ஒரு பெரிய மானுட குலத்தினுடைய துயரம், எல்லாமே கணந்தோறும் மாணவர்களுக்கு எல்லாமே கை நழுவிட்டே போயிட்டு இருக்கு. இப்ப நீங்கள் நானும் பேசிட்டு இருக்கிறதுன்றது இக்கணத்தில் இது நழுவி நழுவி போய் இது முடிஞ்சவனே இது நினைவு. காப்ரியா மார்கேசனுடைய ஒரு நல்ல பிரமாதமான வாசகம் உண்டு, நம் வாழ்வென்பது நாம் வாழ்ந்த சம்பவங்கள் மாத்திரம் அல்ல, நமது நினைவுகளும் சேர்ந்துதான், ரெண்டும் சேர்ந்துதான் எப்பயுமே லைஃபா இருக்கு. நம்ம என்ன வாழ்றோம், அந்த வாழ்வை பத்தி நம்ம என்ன நினைக்கிறோம், ரெண்டும் சேர்ந்துதான் வாழ்க்கையா இருக்கு. மனிதர்களுக்கு இங்கு அருளப்பட்டிருப்பது எல்லாமே உடனடியாக நினைவுகளாக மாறிடும், கை நழுவி போய்கிட்டே இருக்கும், ஒன்றை கூட பிடித்து வைக்க முடியாது. மானுட குலத்தினுடைய ஆக பெரும் துயரம் நான் நம்புறது, எதையுமே பிடித்து வைக்க முடியாது. கலைஞர்கள் தங்களுடைய படைப்பின் வழியாக காலத்தை பிடித்து வைக்க முயற்சி பண்றாங்க, அதுதான் வழி. ஒரு சிற்பி ஒன்றை செதுக்குவதன் வழியாக ஜெந்தாயிலோரால ஒரு ஓவியம் இருக்குன்னா, அந்த ஓவியம் 1000 வருடமாக மானுட குலத்தை நோக்கி சிரிச்சுக்கிட்டே இருக்கு, புன்னகைத்துக்கிட்டே இருக்கு, அந்த சிரிப்பை அவர் பிடித்து வைக்கிறார். சங்க பாடலினுடைய ஒரு மானுட குலத்தினுடைய ஒரு யுத்தத்தை பற்றி பேசுவதன் வழியாக, அது 2000 வருஷமாக அந்த யுத்தத்தினுடைய துயரத்தை பற்றி அது பேசிட்டே இருக்கு. அப்ப ஒரு இலக்கியத்தினுடைய வேலை, இந்த மானுட குலத்தினுடைய சாஸ்வதமான துயரத்தை பேசுவதன் வழியாகத்தான் மானுடர்கள் இந்த துயரத்தை விளங்கிக் கொள்வதன் வழியாக தான் துயரத்தை கடக்க முடியும். அப்ப துயரத்தை தான் பேசணும், இலக்கியத்தினுடைய தலையாய பணி துயரத்தை பேசுவதுதான்.
0: இங்க துயரத்தை பத்தி இவ்வளவு பெரிய விளக்கம் கொடுத்துருக்கீங்க. இன்னொரு விஷயம் உங்ககிட்ட நான் என்ன கேட்கணும் அப்படின்னா, ஒரு கவிதையோ ஒரு சிறுகதையோ ஒரு புதினமோ உன்னதமான படைப்பா வருது அப்படின்னா, அது மகிழ்ச்சியிலிருந்து வர முடியுமா, இல்ல மிகப்பெரிய துன்பத்தில் அந்த எழுத்தாளர் இருந்தால்

0: காலம்தான் வருமா?
1: நீங்க படைப்பாளி அதை படைக்கும் போது இன்பத்தில் இருந்தாரா துன்பத்தில் இருந்தாரான்னு நமக்கு தெரியாது. இப்ப தாஸ்தோவையோ இல்ல நம்ம மகத்தான படைப்பை எழுதும் பொழுது அந்த படைப்பை படைத்தவர் என்ன இடத்துல இருந்தார்ன்றதை நம்மளால நம்மளுக்கு சமகாலம்னா கொஞ்சம் கண்டுபிடிக்கலாம். அவருடைய வாழ்க்கை என்னவா இருந்துச்சு அப்படின்றது வழியா நம்ம கண்டுபிடிக்கலாம். சங்கப்பாடல் எழுதின ஒரு சங்கப்புலவன் அன்றைய தினத்தில் அவன் சாப்பிட்டிருந்தானா சாப்பிடலையா வறுமையில் இருந்தானா அவன் மகிழ்ச்சியில் இருந்தானா நமக்கு தெரியவே தெரியாது. அப்ப ஒரு படைப்பு என்பது அந்த படைப்பு படைப்பை படைத்தவன் என்னவாக இருந்தான் அப்படின்றது நம்மளால கண்டுபிடிக்க முடியுமானா? ஒரு பொழுதும் கண்டுபிடிக்கவே முடியாது. அந்த படைப்பு நம்மளுக்கு தரக்கூடிய உணர்வு தான் இறுதியானதே ஒழிய அதை படைத்தவர் நான் ஒரு படைப்பாளியா நான் எப்படி சொல்வேன்? என்னுடைய குடைமடம் நாவலை படிக்கிற நிறைய பேர் நிறைய இடங்கள்ல அழுதேன்னு சொல்லுவாங்க. அதை எழுதுன நான் அழல, நான் ரொம்ப இயல்பாக இருந்தா எழுதுனேன். என்றோ நடந்த ஒரு துயரத்தை மறுபடியும் நான் வந்து மீளுருவாக்கம் செய்து மறுபடியும் ஒரு முறை எழுத்தின் வழியாக மொழியின் வழியாக அரங்கேற்றுறேன். நான் அழுகல, ஆனா அதை வாசிக்கிறவங்க அழுகிறாங்க, அது உண்மைதான். அப்ப எழுதின சாம்ராஜ் அன்னைக்கு எழுதுனானா இல்ல? அப்போ ஒரு படைப்பாளியினுடைய மூலத்தில் அவர் படைக்கும் பொழுது அந்த படைப்பாளி என்னவாக இருந்தார் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க முடியுமானா? ஒரு பொழுதும் கண்டுபிடிக்க முடியாது. அது தேவை இல்லாததும் கூட, அது அவசியமும் இல்லை. அந்த படைப்பு நம்மளுக்கு என்ன கொடுக்குது? ரொம்ப ஒரு கேட்டு மிகவும் தேய்க்கப்பட்ட ஒரு வாசகம் இருக்கு, படைப்பாளி இறந்து விட்டார் படைப்பு மாத்திரமே உயிரோடு இருக்கிறதுன்ற மாதிரி. அது ஒரு வகையில உண்மைதான். படைத்து முடித்த பிறகு அந்த படைப்பாளிக்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது, படைப்பு மாத்திரமே இருக்கு. அந்த படைப்பு என்ன நம்மளுக்கு தருதோ அது மாத்திரம்தான் உண்மை. நிறைய இடங்கள்ல படைப்பாளிக்கும் படைப்புக்கும் சம்பந்தம் இல்லாம இருக்கு, படைப்பு வேற ஒன்றாக உன்னதமா இருக்கு, படைப்பாளி வேற ஒரு ஆளா இருக்க, ரொம்ப அற்பமானடா கூட இருக்க. அது ஒன்றும் நம்மளை ஆச்சரியப்படுறதுக்கே இல்லை. ஏன்னா படைக்கும் போது அவர் கடவுளுக்கு ஒப்பானவர். அந்த எழுத்து மேசையில எந்திரிச்சிட்டாருன்னா அவர் சாதாரண அற்பமானடன். அற்பமானடனுக்கு உண்டான சீனாகராஜனை துளைக்கி அழைத்தால் மகத்தான சலிப்பையெல்லாம் கூட அவர் இருக்கக்கூடும். அப்ப அதனால நம்ம வந்து அதை போய் நம்ம ஆராய முடியுமானா? ஆராய முடியாது, உறுதியாகவே முடியாது. அந்த படைப்பு நம்மளுக்கு என்ன தருது, அந்த படைப்பின் வழியாக நமக்கு உருவாகக்கூடிய மனநிலை என்ன அப்படின்றதான். மார்லன் பிராண்டோ சார்லி சாப்ளினை பத்தி சொல்லும் போது சொல்றாரு, சார்லி சாப்ளின் தன்னுடைய பையனை ஓங்கி கன்னத்துல அறைவார்னு சொல்றாரு. நமக்கு கேட்கும் பொழுது திடுக்கிட தகுந்த தகவலாத்தான் இருக்கு. அப்படி வந்து மானுட குலத்துக்கு மிகப்பெரிய மானோட நேசத்தை ஆழ்ந்த கருணையிலிருந்து தான் நகைச்சுவை உணர்ச்சியை வருகிறது என்று சொல்லக்கூடிய சாப்ளின் தன்னுடைய பையனை அடிப்பார் அப்படின்னு அவர் சொல்றாரு. அவருடைய மகனே ஒரு இதுல நடித்தார், நடிப்பவர்கள் என்றக்காக மிக கடுமையா கோபப்படுறத நான் பாக்குறேன்னு சொல்லி பிராண்டோவே சொல்றார். அப்ப நம்ம என்ன எடுத்துக்கிறது, சாப்ளினை எங்க இருந்து எடுத்துக்கிறது, சாப்ளின் எப்படிப்பட்டவர், அதை பத்தி நம்மளுக்கு கவலை இல்லை. சாப்ளின்ன்ற மனிதர் என்னவா இருந்தா, சாப்ளின்ற படைப்பின் வழியாக நான் பெறுவதும் அந்த படைப்பின் வழியாக நான் பெற்று அடையக்கூடிய மன விகாசம் தான் முக்கியமானதே ஒழிய இந்த படைப்பாளிகள் அன்றைய தினத்தில் அதை படைத்த பொழுது என்னவாக இருந்தாங்கன்னு ரொம்ப ஆராய பண்ணோம்னா நிறைய படைப்பை நம்மளால ரசிக்கவே முடியாது. அப்படி ஒரு சிக்கலுக்குள்ளாயிரு. நம்மளுக்கு தெய்வம் மாத்திரம்தான் முக்கியம். தெய்வம் செதுக்கிய பொழுது சிற்பி என்னவா மனநிலையில் இருந்தார் அப்படின்றது நமக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன்.
0: அருமையா சொன்னீங்க. ஒரு சிறிய பாடலை கேட்டுவிட்டு நிகழ்ச்சியை தொடரலாம்.

0: நம்ம படைப்பாளி வழியே பார்த்தோம். அதே மாதிரி இந்த துக்கங்களை படிக்கிற ஒருவர் மேலும் மேலும் துக்கமாக தானே ஆக முடியும் அப்படின்னு இருக்கும்போது இலக்கியத்தோட பாத்திரம் தான் என்ன? மனிதர்களை துக்கப்படுத்துவது தானா?
1: நிச்சயமா இலக்கியத்தினுடைய பாத்திரம் மனிதர்களை இந்த துக்கத்தை சொல்வதின் வழியாக, துக்கத்தை மேலும் மேலும் மேலும் சொல்வதின் வழியாக மனிதர்களை மேலும் துக்கப்பட வைப்பது அல்ல. பாரதியாருடைய ஒரு வரி இருக்கு, ரௌத்திரம் பழகுன்னு பாரதி சொல்றார். ரௌத்திரம் என்பதை கோபம், கோபம் என்பது ஒரு உணர்ச்சி, அந்த உணர்ச்சியை நீ பழகு அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்ப துக்கம் என்பது இந்த மானிட குலத்துக்கு மிக இயல்பானது, இதுதான் சாஸ்வதமானது என்பதை மறுபடியும் மறுபடியும் சொல்வதன் வழியாக இந்த உலகத்துல என்னுடைய கண்ணீர் துளி தான் உயர்ந்த கண்ணீர் துளி, அல்லது நான் மாத்திரம்தான் கண்ணீர் விடுகிறேன்ற ஒன்றிலிருந்து மாணவர்கள் விடுவிக்கப்படுவது ரொம்ப முக்கியம். எனக்கு மட்டுமல்ல இந்த துக்கம், எல்லாருக்கும். யார்தான் இந்த உலகத்தில் இதைத்தான் இழக்கவில்லைன்னு பாரதிபுத்திரனுடைய கவிதை இருக்கு. இழப்பு யாருக்கு இல்ல? பேப்பர் எடுத்து நம்ம பார்த்தோம்னா விபத்து, மரணம், கொலை, நமக்கு அது எல்லாமே செய்தி. அது சம்பந்தப்பட்டவர்களுக்கு அது பயங்கரமான துயரமான ஒன்று. அப்ப மேலும் மேலும் இந்த துக்கத்தை பற்றி பேசுவதன் வழியாக துக்கம் என்பது மானிட குலத்திற்கு பொதுவானது. மானிடர்கள் தொடங்கிய நாளிலிருந்து, மானிடர்கள் பிறந்து என்னைக்கு நம்ம மனிதர்கள் ஆனமோ, பிறந்துட்டோம்னா இறப்போம். பிறக்கும் போதும் அழுகின்றான், இறக்கும் போதும் அழுகின்றான் கண்ணதாசனுடைய பாடல் மாதிரி, நம்மளுடைய துக்கம் என்பது எப்ப தொடங்கினது? நம்ம என்னைக்கு மனிதர்களாக பிறந்து இந்த உலகத்துல இருந்தோமோ அன்னைக்கு பிறந்தது தான். ஏன்னா அன்னைக்கே நமக்கு வந்து பிறந்த உடனே தெரியும் நம்ம வந்து இறந்து போயிருவோம். நம்ம கூட இருக்கவங்களாம் இறந்து போயிருவாங்க. நம்ம கூட இருக்கவங்க நம்மள ஒரு நாள நம்மளுக்கு தெரிஞ்சவங்க, நம்மளுடைய ஆசிரியர்கள், நம்மளுடைய ஆதர்சமான நம்மளுடைய முன்னோடிகள், கலைஞர்கள், படைப்பாளிகள் நம்மை கைவிட்டு போவாங்க. இது எல்லாமே எல்லாருக்குமே தெரியும். அப்ப இந்த கைவிட்டு போவாங்க அப்படின்றப்ப ஒரு மனிதன் தன்னை எப்படி தயார் செய்து கொள்வது? அதை தயார் செய்து கொள்வதற்கு தான் இலக்கியம் தேவைப்படுது. அப்ப இந்த துக்கம், இந்த மானிட குலத்திற்கான சாஸ்வதமான இந்த துக்கத்தை புரிந்து கொள்வதன் வழியாக ரெண்டு விஷயம் நடக்குது. ஒன்னு, இந்த துக்கம் மானிட குலத்திற்கு பொதுவானதுன்னு ஒண்ணு புரியிறோம், அது ஒரு ஞானம். இன்னொன்று, அப்படி ஒரு ஞானத்தை பெறுவதன் வழியாக இந்த நிலை

0: தேவையற்ற வாழ்க்கை எவ்வளவு முக்கியமானது, இவ்வளவுதான் காலம், இந்த காலத்துக்குள்ளதான் நம்ம எல்லாத்தையும் பண்ணணும் அப்படின்ற ஒரு பெரும் புரிதலுக்கு மாணவ உலகம் வந்தடை. அப்ப துக்கத்தை பேசுவது என்பது துக்கத்திற்காக அல்ல, துக்கத்திலிருந்து மேலெலும்பி இன்னும் மகிழ்ச்சியாக இருப்பதற்காகத்தான். நம்ம வந்து இவ்வளவுதான், அப்ப 60-70 வயசு, ஆமா அவ்வளவுதான் வாழ்க்கை. இதுக்குள்ள உனால எவ்வளவு பயணப்பட முடியுமோ பயணப்படு, எவ்வளவு பாடல் கேட்க முடியுமோ பாடல் கேட்க, எவ்வளவு சினிமா பார்க்க முடியுமோ சினிமா, எவ்வளவு அன்பா இருக்க முடியுமோ எவ்வளவு அன்பா, எவ்வளவு காதல் செய்ய முடியுமோ அவ்வளவு காதல் செய், எவ்வளவு சகமனிதர்களோட கருணையாக இருக்க முடியுமோ கருணையாக அன்பாக இருக்கு, என்னென்னலாம் பார்க்க முடியுமோ என்னென்னலாம் செய்ய முடியுமோ எவ்வளவுலாம் அந்த வாழ்வை வாழ முடியுமோ வாழ. ஏன்னா உன்னுடைய ஆற்றோர் அம்மாவுடைய ஒரு வரி உண்டு, எனக்கு இன்னும் எத்தனை சூரியோதயங்கள் என்று தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றன, எல்லாருக்கும் எவ்வளவு சூரியோதயம் என்று தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றன. அப்ப சூரியோதயத்தை பாரு, இந்த வாழ்க்கையை வந்து வாழ், வாழணும். இந்த வாழ்க்கையை ஏழு நாளும் வாழ்வான் தமிழன் வனதாசன் சொல்வார், அது மாதிரி ஏழு நாளும் வாழ்வது எப்படி அப்படின்ற ஒரு இடத்துக்கு மனிதர்களை கூட்டிட்டு போகும். அவ்வளவுதான் நம்மளுக்கு 70 வருஷம் தான். இந்த 70 வருஷத்துல 10 வயது வரைக்கும் அறியாமையில் இருக்கும், ஒரு 13-14 வயசுல தான் நான் அப்படின்னு ஒன்று உருவாகுது. அந்த நான் உருவான காலத்துல இருந்து மரணம் வரைக்கும் எப்படி செம்மையாக வாழ வேண்டும் என்பதை இந்த துக்கத்தை புரிந்து கொள்வதன் வழியாக எனக்கு வந்து நான் எப்படி சொல்லுவேன், ரொம்ப லிட்ரேச்சர் வழியாகத்தான், இலக்கியத்தின் வழியாகத்தான் நான் அந்த ஞானத்தை அடைகிறேன். இன்றிலிருந்து நான் மரணிக்கும் நாள் வரைக்கும் எனக்கு துக்கமே கிடையாது. துக்கமே கிடையாதுன்னா இதெல்லாம் எல்லாமே நடக்கும், ஆனா அது வரைக்கும் எனக்கு அவ்வளவு விஷயங்கள் இருக்கு இந்த உலகத்துல, நான் மகிழ்ச்சியா இருப்பதற்காக ஆயிரக்கணக்கான பாடல்களும் ஆயிரக்கணக்கான நல்ல சினிமாக்களும், காண வேண்டிய நிலப்பரப்புகளும், பார்க்க வேண்டிய நண்பர்களும், நல்ல உணவுகளும், அவ்வளவு கொட்டி கிடக்க முன்னாடி. ஒரு மனிதன் துக்கப்படுவதற்கு அர்த்தமே இல்லைன்னு ஒரு கவிதை போதும் ஒரு மனிதன் மகிழ்ச்சி அடைவதற்கு, ஒரு கவிதையை வச்சுக்கிட்ட அவன் அவ்வளவு மகிழ்ச்சியா வாழ்ந்த முடியும். அப்ப இலக்கியம் இந்த துக்கத்தை மறுபடியும் மறுபடியும் பேசுவது என்பது மனிதர்களை பேரானந்தத்திற்கு கூட்டிச் செல்வதற்கு தான். இவ்வளவுக்கு மத்தியில நீ எப்படி செம்மையாக வாழ வேண்டும் அப்படின்ற ஒரு இடத்துக்கு போறதுக்காக. அதனால நிச்சயமா வந்து இலக்கியம் துக்கத்தை பேசுவதாக, துக்கத்தில் மேலும் மேலும் மறுபடியும் மறுபடியும் துக்க சாகரத்தில் மனிதர்களை மூழ்கடிப்பதல்ல இலக்கியத்தினுடைய நோக்கம் ஒருபொழுதும் அல்ல. இது சாகரம், இது இப்படித்தான் ஓடிட்டு இருக்கு அப்படின்பதை புரிந்து கொள்ள வைப்பதுதான், அப்படித்தான் நான் நினைக்கிறேன்.
1: சொர்க்கமும் இதுதான், நரகமும் இங்கேதான், இந்த நொடியில வாழ்ந்துரு அப்படின்றது.
0: இந்த நொடியில வாழ்ந்து நரகம்ன்றத நரகமும் கூட இல்ல, சொர்க்கம் நரகம்ன்ற ரெண்டுமே இல்ல, இது இப்படித்தான் காலகாலமா இருக்கு. நம்மளுடைய பிரபஞ்சம் நம்மளை அப்படித்தான் படைத்திருக்கு, நான் மாத்திரம் அல்ல, தோன்றுதல் மறைதெல்லாம் பிரபஞ்சத்தினுடைய விதி. நமக்கு இல்ல, எல்லா உயிரியும் மலைகள் கடல்கள் சின்ன உயிரி பெரிய உயிரி டினோசர் எல்லா பேத்துக்கும் தோன்றுதல் மறைதல். இந்த தோன்றுதல் மறைதலுக்கு நடுவுல நம்ம என்னவா இருக்கோம்ன்றதான், இந்த தோன்றுதல் மறைதல் நடுவுல என்னவா இருக்கோம்ன்றதை பற்றி பெரும் புரிதல் கொண்டவர்கள் பெரும் கலைஞர்களாக பெரும் காரியங்கள் செய்கிறார். மற்றவர்கள் அவங்கவுங்க சின்ன உலகத்துக்குள்ள இருக்காங்க, எறும்புக்கும் வாழ்க்கை இருக்கு, நம்ம எறும்புக்கும் வாழ்க்கை இருக்கு, அது மாதிரி சின்ன உலகத்துக்குள்ள வாழ்றாங்க. அந்த எறும்பாக இருப்பதா டினோசராக இருப்பதா என்பது அந்தந்த மனிதர்களுடைய புரிதல், அவர்களுடைய சொந்த முடிவுன்னு கூட சொல்ல மாட்டேன், வாழ்வை அவர்கள் புரிந்து கொண்ட விதங்களிலிருந்து அவர்கள் செல்ல போகின்ற பாதை. ஆனால் இந்த தோன்றுதல் மறைதலுக்குள்ளதான் நீங்க அத்தனை மானுட நாடகம், இதை எப்படி செம்மையாக வாழப்போகிறீர்கள் கேள்வியைத்தான் இலக்கியம் இந்த துக்கத்தை சொல்வதன் வழியாக இருக்கு. தாசோனுடைய போரும் அமைதியும் படிப்பதன் வழியாக, ஆமா யுத்தம், அந்த யுத்தத்தை புரிந்து கொண்டேன்னு சொன்னா இன்னைக்கு ஈரான் யுத்தத்தை பார்க்கும்போது ஆமா இப்படித்தான் யுத்தம் நடந்துட்டு. அப்போ மாநாடுகளை எல்லா காலகட்டத்திலும் யுத்தங்களோட தான் இருந்துகிட்டு இருக்கு. அப்போ அந்த யுத்தத்தை நம்ம எப்படி எதிர்கொள்வது, துயரங்களை நம்ம எப்படி எதிர்கொள்வது, அல்லது இந்த யுத்தத்துக்கு எதிராக நம்ம என்ன செய்வது இப்படின்ற இடத்துக்கு நம்மளை கூட்டிட்டு போகுது. அப்ப இலக்கியத்தினுடைய வேலை இந்த துக்க நதியிலிருந்து மனிதர்களை நிச்சயமாக கரை சேர்ப்பது தான் இலக்கியத்தினுடைய வேலை.
1: அருமையா சமகாலத்தோட தொடர்புபடுத்தியும் சொல்லிட்டீங்க, இந்த இலக்கியத்தை வாசிப்பதன் வழியா ஒருவர் எப்படி மகிழ்ச்சியாக இருக்க முடியும் அது சொல்லுங்க.
0: இலக்கியத்தை வாசிப்பதன் வழியாக ஒருவர் எப்படி மகிழ்ச்சியா இருக்க முடியும்னா, எல்லாரும் இந்த உலகத்துல வாழ்றாங்க, எல்லாரும் இலக்கியம் படிப்பவர்கள் படிக்காதவர்கள் எல்லா பேரும் தான் வாழ்றாங்க, அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. எல்லாரும் வர்றாங்க இருக்காங்க, எல்லாருக்கும் வயதாகுது, ஒரு படிக்கிறார், ஒரு வேலைக்கு போறார், திருமணம் செய்கிறார், குழந்தை பெறுகிறார், அப்புறம் அந்த குழந்தை வளர்கிறாங்க, அந்த குழந்தைக்கு திருமணம் பண்றாங்க, அப்புறம் வந்து பேரன் பேத்தி எடுக்கிறாங்க, அப்புறம் ஒரு நாள் இறந்து போறாங்க. இதுதான் ஒரு மனிதர்களுடைய கிராஃப். இதுக்குள்ள இலக்கியம் படிப்பவர் எங்கு ஒரு மேம்பாடான இடத்திற்கு வருகிறார் அப்படின்றதான் முக்கியமான கேள்வி. இதுல இருந்து ஒரு சாதாரண மனிதர் வாசிக்காதவர்களிடமிருந்து வாசிப்பவர் எங்க வந்து வேறுபடுறார் அப்படின்னு சொன்னா, இந்த வாழ்க்கையினுடைய இந்த ஓட்டத்தை இப்படி எல்லாரும் போயிட்டு இருக்கோம்ன்ற இந்த ஓட்டத்துக்கு மத்தியில இந்த இலக்கியம் என்பது மனிதர்களுக்கு என்ன கொடுக்குது அப்படின்னா, இதுக்கு முந்தின கேள்வியில சொன்ன மாதிரி இந்த தோன்றுதல் மறைதலுக்கு உள்ள எவ்வளவு அற்புதமான விஷயங்கள் இருக்குன்றதான் இலக்கியம் சொல்லு. சின்ன சின்ன விஷயங்களின் கடவுள் அப்படின்னு சொல்லி வேணா சொல்லிட்டு புத்தகம் இருக்கு. அவ்வளவு சின்ன சின்ன விஷயங்கள் இந்த உலகத்தில் ரொம்ப நுண்ணியமான அவ்வளவு அழகான விஷயம் இருக்கு. ஒரே ஒரு பூவை எடுத்துக்கொண்டு நீங்கள் ஒரு மணி நேரம் அதை பார்த்துக்கிட்டே இருக்க அப்படின்னா அதுக்குள்ள இருக்கக்கூடிய நிறம் அவ்வளவு அற்புதம், அவ்வளவு வேலைப்பாடு இருக்கு, அதுக்குள்ள அவ்வளவு இயற்கை பிரபஞ்சம் அவ்வளவு வேலை பார்த்துருக்கு. அப்ப இந்த இலக்கியம் மனிதர்களுக்கு இலக்கியத்தில் எப்படி இலக்கியத்தின் வழியாக இலக்கியம் என்ன வகையில் மனிதர்களுக்கு மகிழ்ச்சியை தருது, எப்படி மகிழ்ச்சி ஆக்குது அப்படின்னு சொன்னா, ஒரு பாடல் உங்களை மகிழ்ச்சி,

0: படுத்தது இல்லையா, நல்ல பாடல், மகிழ்ச்சி படுத்தது. ஒரு அற்புதமான நிலப்பரப்பு உங்களுக்கு பயங்கரமா மகிழ்ச்சி அடைய வைக்குது. அந்த அற்புதமான நிலப்பரப்பு மகிழ்ச்சி அடைக்குதுன்னு அங்கெங்க இலக்கியம் வருதுன்னு ஒரு கேள்வி வரும். அது அற்புதமான நிலப்பரப்புன்னு உணர்வதற்கு தான் இலக்கியம். ஓ, இது இவ்வளவு அழகான நிலப்பரப்பு இல்லையா அப்படின்னு கத்துக் கொடுக்கறது இலக்கியத்தினுடைய வேலை தான். நிலவை எல்லா பேரும் தான் பாக்குறாங்க. ஆனா நிலவை வந்து ஒரு வாசிக்கிறவன் பாக்குறதுக்கும் ஒரு கவிதையோடு தோய்ந்தவன் நிலவை பார்க்கும் போது நிலவு அவனுக்கு வேற, ஒரு அதிகாலை வந்து வாசிக்கிறவனுக்கு வேற. அப்ப வாசிக்கிறவனுடைய கண்ணை இந்த இலக்கியம் துடைத்து தருது. இந்த துடைத்து தருவதன் வழியாக இந்த வாழ்க்கையில நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும், வரக்கூடிய சிக்கல்கள், இதுல வரக்கூடிய நெருக்கடிகள், இதுல சந்திக்கக்கூடிய துயரங்கள், இது எல்லாவற்றையுமே இந்த இலக்கியத்தினுடைய தோளிலிருந்து உட்கார்ந்துட்டு அவன் பார்ப்பதன் வழியாக அவனால் அதை சுலபமாக கடக்க முடியும். அப்ப இலக்கியம் படிக்கின்றவன் எப்படி மகிழ்ச்சி அடைய முடியும்னா, இந்த அன்றாடம் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த மானுட நாடகத்தை முத அவனுக்கு, மானுட நாடகம்னு அவனுக்கு முத தெரியும். அந்த மானுட நாடகம்னு இது அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா, அவன் முத அதுல இருந்து விலகின்றதை வேடிக்கை பார்க்கற இடத்துக்கு வந்துடறான். ஆமா, இது எல்லாத்துக்கும் நடந்துட்டு தான் இருக்கு அப்படின்றப்ப, நான் இந்த நாளில் எவ்வளவு மகிழ்ச்சிகரமா இருக்க முடியுமோ அவ்வளவு மகிழ்ச்சிகரம். மகிழ்ச்சிகரமா இருக்கிறது என்ன, இப்ப நான் வந்துட்டு இருக்கப்ப வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்க வெசனாலும் திடீர்னு அப்படியே மேகம் சொல்லுது. மேகம் சொல்லுது வெசன ரொம்ப அழகாயிரு. இந்த மேகம் சூழ்ந்து அப்படியே வெயில் குறைஞ்சு மேகம் வந்த உடனே வெசநகர் அழகா இருக்குன்னு எனக்கு கத்துக் கொடுத்தது இலக்கியம் தான். கவிதை வெளியா நான் வந்து இதை வந்து பாக்குறேன். ஒவ்வொரு கணமும் என்னை சுத்தி நடந்துகிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கக்கூடிய அழகு எல்லாவற்றையுமே பார்க்க கத்துக் கொடுப்பது இலக்கியம் தான். இலக்கியம்ன்றது அழகை பார்க்க கத்துக் கொடுக்கறதுதான், நுட்பத்தை பார்க்க கத்துக் கொடுக்கக்கூடியதுதான். அப்ப ஒருத்தனுடைய இந்த வாசிக்கிறவனுடைய வாசிப்பவன் எங்க வந்து மற்றவர்கள் இருந்து மாறுபடுறான் மேம்படுறான்னா, அவனுக்கு இந்த பிரபஞ்சத்தில் மறைந்திருக்கக்கூடிய அத்தனை அழகையும் காட்டுவது இலக்கியத்தினுடைய வேலை. அதை பார்த்தவனுக்கு என்ன துக்கம், அவனுக்கு துக்கமே கிடையாது, துக்கமே இல்லை.
1: இலக்கியம் வந்து ஒரு துக்க நிவாரணி அப்படின்றீங்களா?
0: உண்மையாகவே சந்திரன், மாணவர்களே மாணவர்களுக்காக தயாரித்துக் கொண்ட மருந்துதான் அது. இல்லைன்னா அந்த வாழ்க்கையை நீங்க இலக்கியம் கலை இல்லாம இந்த மானுட குலத்தை யோசிச்சு பாருங்களேன், அது எவ்வளவு கொடூரமானதா இருக்கும். அப்புறம் மானுட குலம் கலை இல்லாமல் வளர்ந்திருக்கவே முடியாது. கலை முத ஒன்னு கற்பனை பண்ணும், அந்த கற்பனையை தான் அப்புறம் விஞ்ஞானம் வந்து பூர்த்தி செய்யும். முத கனவு காணுவது கலை தான். அந்த கனவு கலையில கற்பனை செய்யக்கூடியதை பின்னதாக விஞ்ஞானம் வந்து வேறு வகையில வந்து பூர்த்தி செய்யும். ஒழிய கனவுகளை இந்த உலகத்துக்கு காலகாலமாக கனவுகளை மானுட குலத்துக்கு வழங்கி கொண்டிருப்பது கலை மட்டும்தான். கனவின் வழியாகத்தான் நம்ம எப்பயுமே வளர்றோம், கனவின் வழியாகத்தான் நம்ம மேம்பட்டுட்டே இருக்கோம். அப்ப மனிதர்களே மனிதர்களுக்கு இவ்வளவுதான் அந்த வாழ்க்கை அப்படின்றப்ப, இந்த வாழ்க்கையை இன்னும் பெருசாக்குறது எப்படி, இந்த 70 வருட வாழ்க்கைக்குள்ள 700 வருட வாழ்க்கையை வாழ்றது எப்படி அப்படின்றதுக்கு மனிதர்கள் கண்டுபிடிச்சாதான் கலை. நான் ஒரே நேரத்துல 100 நிலப்பரப்புல வாழ்வேன், 100 கலாச்சாரத்தை தெரிஞ்சுக்கிருவேன், 100 மொழி பேசுறவனுடைய துக்கத்தை எனக்கு தெரியும் அப்படின்னா, இந்த 70 வருடத்தை 700 ஆக 7000 ஆக மாற்றுவதற்குத்தான் கலை. அது வழியா தான் அப்ப ஒருத்தர் ஆக முடியும். இந்த சின்ன வாழ்வை பெரிதாக கலைடாஸ்கோப்ல ஒரு 10 வலையில போட்டு அப்படியே மாத்த மாத்த காட்சிகள் மாறுவது போல, கலைதான் நம்மளை இந்த அற்ப இந்த சின்ன மானுட வாழ்க்கைய அப்படி பெருசாகுது. புள்ளில் வழியாக தெரியக்கூடிய அந்த நீர்த்துளியில தெரியக்கூடிய மொத்த பூமி என்ற மாதிரி இந்த உலகத்தை பார்ப்பதற்கு கலைதான் மனிதர்களுக்கு. மனிதர்களே கண்டுபிடித்தது என்ன, மனிதர்களுக்கு தெரியும் நம்ம ரொம்ப சின்ன ஆள். இந்த சின்ன ஆள் பெரிய கனவை அடைவது எப்படி, பெரிய கனவுகளில் வாழ்வது எப்படி.
1: மிருகமாய் இருந்த ஒரு மனிதனை மனிதத்துக்கு கொண்டு
0: கனவு, ஆமா, மிருகமாய் இருந்த ஒரு மனிதனை கனவுதானே மனிதனா மாத்தது. மிருகத்துக்கு கனவு இருக்கா, இருக்கலாம், நம்மளுக்கு தெரியல. ஆனா மனிதர்களுடைய கனவுதானே, அவர்களுடைய சந்தோஷமும் கனவுதான், துக்கமும் கனவுதான். இழந்ததெல்லாம் கனவுல வரும், அடைய வேண்டியதும் கனவுல வரும், ரெண்டுமே தானே வரும். அப்போ மானுடர்கள் தங்களை மேம்படுத்திக் கொள்வதற்கு, தங்களுக்கு சிறகு முளைக்க, தங்களால் பறக்க முடியும் என்று கண்டறிந்தது கலையின் வழியாதான்.
1: நேயர்களே, இன்று நாம் இலக்கியம் பேசும் நிகழ்ச்சியில் இலக்கியம் வழி மகிழ்ச்சி என்ற தலைப்பில் எழுத்தாளர் சாம்ராஜ் அவர்களுடன் நாம் உரையாடி கொண்டிருக்கிறோம். ஒரு சிறிய பாடலை கேட்டுவிட்டு நிகழ்ச்சியை தொடரலாம்.

நேயர்களே, இன்று நாம் இலக்கியம் பேசும் நிகழ்ச்சியில் இலக்கியம் வழி மகிழ்ச்சி என்ற தலைப்பில் எழுத்தாளர் சாம்ராஜ் அவர்களுடன் நாம் உரையாடி கொண்டிருக்கிறோம். இடைவேளைக்கு முன்னாடி பேசும்போது நம்ம

0: இலக்கியத்தோட பங்கை பத்தி பேசிட்டோம். நம்ம வாழ்வில் அது என்ன செய்கிறது? நம்ம
1: வாழ்க்கையில எனக்கு சலிப்பே இல்லை. ஏன் சலிப்பே இல்லைன்னா, யாருக்கு சலிப்பு வரும்? செய்வதற்கு ஒன்றுமே இல்லாதவர்களுக்கு, இந்த வாழ்க்கையினுடைய நுட்பத்தை அறியாதவர்களுக்கு, இந்த பிரபஞ்சத்தினுடைய அழகையும் ரகசியங்களையும் புரியாதவர்களுக்கு தான் சலிப்பு. எனக்கு சலிப்பு இல்லைன்னா, எனக்கு எப்பயுமே எனக்கு கண்ணுக்கு முன்னாடி 100 புத்தகம் இருக்கு, பார்க்க வேண்டிய நூற்றுக்கணக்கான சினிமா எப்பயும் இருக்கு. இன்னும் நான் போய் பார்க்க சந்திக்க வேண்டிய அல்லது இன்னும் நான் போய் அடைய வேண்டிய நிலப்பரப்புகள் இருக்கு.

0: வேண்டிய நூற்றுக்கணக்கான சினிமா இப்ப இருக்கு. இன்னும் நான் போய் பார்க்க சந்திக்க வேண்டிய அல்லது இன்னும் நான் போய் அடைய வேண்டிய நிலப்பரப்புகள் இருக்கு. அப்ப என் வாழ்க்கையில் எனக்கு முன்னாடி இன்னையிலிருந்து ஒரு 500 வருஷம் எனக்கு கொடுத்தா வாழ்வதற்கு என்கிட்ட இருக்கு, ஆனா இருக்கு. 500 வருஷம் என்ன படிக்கிறதுக்கு அவ்வளவு இருக்கும், தீரவே தீராது, ஒருபொழுதும் தீர்ந்துராது. இப்ப அமெரிக்கா போயிருந்தப்ப மியூசியம் போறேன், மியூசியம் போறப்ப அமெரிக்கால மியூசியங்கள் அவ்வளவு பேரற்புதமா வச்சிருக்காங்க. ஒரு மியூசியத்துல ஒரு அரங்கத்தை பார்த்து முடிச்சா சாயங்காலம் ஆயிருது. பண்ணதாசனுடைய ஒரு புகழ்பெற்ற மிக அற்புதமான ஒரு கவிதை வரி இருக்கும், கண்காட்சி நேரம் காலை 8 முதல் 4 என்கிறது காலத்தின் வெட்டுக்கிளி அப்படின்னு ஒரு வரி வரும். அப்ப 4 மணி ஆயிருது, 4 மணி ஆன உடனே வெளியேற்றுறாங்க, வெளியே வர சொல்றாங்க. அப்ப எனக்கு தோணுது வாழ்க்கையே இவ்வளவுதான், இந்த மியூசியம் மாதிரிதான், இவ்வளோ பெருசு, இதனுடைய ஒரு சின்ன பாகத்தை நான் பார்த்துட்டு வெளியில வரேன். அப்ப இந்த வாழ்க்கைன்றது மிகப்பெரிய ஒரு அருங்காட்சியகம், இந்த அருங்காட்சியகத்தை ஒரு மனிதனால முழுமையா பாத்திர முடியுமா? பாத்திர முடியாது. அப்ப எங்க சலிப்பு வரும்? சலிப்பு வருவதற்கு இடமே கிடையாது. அப்ப மானிடர்களுக்கு இந்த இலக்கியம் என்ன தருது, எப்படி ஒரு அன்றாடத்தில் திரும்ப ரொம்ப எக்கச்சக்கமா நம்ம கேட்கக்கூடிய ஒரு வார்த்தை, 2 வார்த்தை தான், பயங்கரமா போர் அடிக்குது, டிப்ரெஷன் இப்படின்னு கேட்கிறோம். இலக்கியம் வாசிக்கக்கூடிய ஒருவனுக்கு அவன் போர் அடிக்கின்ற ஒரு சொல்லவே மாட்டான். டிப்ரெஷன் சென்னைக்கு வேணா வருஷத்துக்கு 2 தடவை வரலாம், இந்த மனிதருக்கு வரவே கூடாது. அப்ப ஏன் வரக்கூடாது அப்படின்னா, வராது அப்படின்னா அவனுக்கு அவ்வளவு இருக்கு. நான் நுகர்வு வெறி சொல்லல, இது எல்லாமே ரசித்தல், நுகர்தல் அல்ல, பொருள் இல்ல. நான் சொல்லக்கூடிய எதுவுமே பொருள் கிடையாது, புத்தகமோ இசையோ பாடலோ நிலப்பரப்போ எதுவும் பொருள் அல்ல. புத்தகம் என்ன பொருள் இருக்கலாம், அந்த பொருள் வழியாக கன்சியூம் பண்றது கொண்டு அதுல இந்த ட்ரீம் மட்டும் தான் நம்ம எடுத்துக்கிற போறோம். அப்ப இலக்கியம் ஒருவருக்கு அன்றாடத்தில் என்ன தருதுன்னா, மிக அழகான வசீகரமான கனவுகளை, அது பொய்யான கனவு இல்ல, போதையான கனவுகள் இல்ல, நனவான கனவுகளை இலக்கியம் வந்து வழங்குது. அப்ப இலக்கியம் ஒரு மானுடனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சலிப்பை இல்லாதாக்குது, ஒவ்வொரு கணமும் சந்தோஷம் அப்படின்னு உணர வைக்கிறது. ஒவ்வொரு கணத்தையும் வாழணும், ஒவ்வொரு கணமும் மகிழ்ச்சி தான். நான் ஒரு ஓவியர் சமீபத்தில் கண்டடைஞ்சேன், பிரெஞ்சு ஓவியர் கிளாடி மேனே அப்படின்னு சொல்லி, அவர் லண்டன் நகரத்தில் கூடிய வாட்லூர் பாலத்தை 100 தடவை வரைஞ்சிடறார், 100 தடவை அந்த பாலத்தை வரைஞ்சிட்டே இருக்கார். ஏன்னா யோசிப்பு பார்க்கும்போது தோணுது, ஏன் வாட்லூர் பாலத்தை நிறைய வெனிஸ்ல கூடிய பல கட்டடங்களையும் அவர் அப்படி வரைஞ்சிருக்கார். இப்படி வரைவதன் வழியாக மேனே என்ன முயற்சி பண்றாரு அப்படின்னா, காலத்தை அதன் வழியாக பிடிச்சு வச்சிட முடியுமான்னு பாக்குறாரு. 100 தடவை என்ன அதுல ஒரு உண்மைனா, ஒரு கணம் நீங்க பார்க்கக்கூடிய காட்சியெல்லாம் அடுத்த கணம் வேற வேற வேற மாறிட்டு இருக்கு, வேற வேற வேற வேற மாறுறதான் அவர் வந்து வரைஞ்சிட்டே இருக்கார். அப்ப கணந்தோறும் இந்த கணம், ஒவ்வொரு கணமும் மாறக்கூடியது, ஒவ்வொரு கணத்திலையும் வேற ஒன்றாக இருக்கு இந்த உலகம். அப்ப இலக்கியம் படிக்கக்கூடிய ஒருவனுக்கு அவனுடைய அன்றாடத்தில் இருக்கக்கூடிய சலிப்புக்கு இடமே இல்லாமல் அவனை ஆக்கி வைக்கிறது. இசை கேளு, பாடல் பார், படம் பார், வெளியில போ, நடந்து போ, கடற்கரையை பார், மரத்தை பார், பறவைகளை பார், மனிதர்களை பார், மனிதர்களோட பேசு, எவ்வளவு இருக்கு, கோயிலுக்கு போ, சிற்பங்களை பார், கடவுளை கும்பிடணும்ன்ற அவசியமெல்லாம் இல்ல, சிற்பங்களை பார், அந்த அமைதியில் தோய்ந்திரு, எவ்வளவு இருக்கு, எவ்வளவு இருக்கு, மானுடர்களுக்கு இல்லாத சந்தோஷமா? அப்ப அந்த சந்தோஷத்தை தான் இலக்கியம் வழங்குது. அது ஒரு மானுடைய அன்றாடத்தில் அது செய்யக்கூடியதான். 1000 பேரும் போலாம், அந்த 1000 பேரத்துல நான் தனித்தவன் என்னை உணர வைக்கிறது இலக்கியத்தினுடைய வேலை.
1: அருமையா சொன்னீங்க. நம்மளுடைய தலைப்பை வந்து முழுசாவே அரசு ஆராய்ஞ்சிட்டோம். அடுத்து நான் நம்மளுடைய நேர்காணல் தொடங்கும் போது சொன்ன 2வது சந்திப்பை பத்தி நான் சொல்றேன் அப்படின்ட்டு, நான் உங்களை கடந்த ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி சாந்தம்ல பெட்ரோல் பங்க் வாசல்ல பார்த்தேன். நீங்க வந்து உங்க நண்பர் பெட்ரோல் போட்டு வந்துட்டு இருக்காரு, 8 மணி இருக்கும், ஆமா, அடையார் பாலத்துக்கிட்ட 8 மணி இருக்கும். நீங்க ஒரு புத்தகத்தை வச்சு ரொம்ப தீவிரமா படிச்சுக்கிட்டு இருந்தீங்க, அதனால நீங்க ரொம்ப எப்பவுமே வாசித்து கொண்டிருப்பவர் அப்படின்றது எனக்கு அதுல விளங்கியிருக்கு. அதனால உங்ககிட்ட இந்த கேள்வி நிச்சயமா கேட்டாகணும். ஒரு மனிதன், மனிதனாக பிறந்தவன் வாழ்நாளில் வாசித்தே ஆக வேண்டிய புத்தகங்கள் அப்படின்னா ஒரு 5 புத்தகங்கள் நீங்க சொல்லுங்க.
0: ரொம்ப கஷ்டமான கேள்வி, என்ன ஒரு 5 புத்தகம் கேட்கறதான் கஷ்டமே.
1: சொல்லுவீங்க, ஆனா நேரம் தான் இல்ல.
0: 5 புத்தகம்ன்றது அப்படி சுருக்கிறதுன்றது கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனா தமிழ்ல ஒருத்தர் படித்தே தீரணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, நான் நிச்சயமா வந்து பாசிங்கரத்தினுடைய புயலிலே ஒரு தோணியும் கடலு கப்பால் நாவலையும் நிச்சயமாக ஒருத்தர் படிச்சே தீரணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். அப்புறம் இன்னும் கொஞ்சம் தள்ளி வந்தோம்னா அசோகமித்திரன் என்னுடைய ஆதர்ச படைப்பாளியில் ஒருவர். அசோகமித்திரனுடைய 18வது அட்சயக்குடை நான் ரொம்ப மிக உறுதியாக சொல்லுவேன். தமிழில் வாசிச்சே தீரணும்னு ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப உறுதியாக வந்து சொல்லுவேன். நாஞ்சில் நாடனுடைய மிதவையையும் சதனக குதிரைகளையும் நான் ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப வந்து தீவிரமாக பரிந்துரைப்பேன். இதுக்குள்ள வராத ஒன்று, அதாவது இவ்வளவு தீவிரமான ஒரு இலக்கிய படைப்புன்னு அதை சொல்ல முடியுமா அப்படின்னா இல்லை. ஆனால் நம் சமகால வாழ்வை, சமகால வாழ்வின்

0: துயரத்தை அல்லது அவலத்தை, மோசமான பக்கத்தை, அல்லது நாம் வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் தான் இவையெல்லாம் நடந்துச்சு அப்படின்றதை பற்றியான புரிதலை வழங்கக்கூடிய, நாம் என்ன மாதிரியான காலத்தில் வாழ்கிறோம் அப்படின்னு மனுஷபுத்திரன் கேட்கிற மாதிரி, நம்ம என்ன மாதிரியான காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற கேள்வியை எழுப்பக்கூடிய சா பாலமுருகனுடைய சோழகர் தொட்டியை நான் வந்து உறுதியாக சொல்வேன். அப்புறம் நிச்சயமா நான் ஆண்டுதோறும் படிக்கக்கூடிய, ஒவ்வொரு வருஷம் படிப்பதை என்னுடைய ஒரு கடமை போல வைத்திருக்கக்கூடிய நிலத்தாள ஜெயமோனுடைய காடு நாவலை சொல்வேன். இதான் நான் உடனடியாக அஞ்சுன்னு சொல்லி என்கிட்ட கேட்டா உடனே எந்த விதமான பெரிய முன்தீர்மானம் இல்லாமல் நான் சொல்லக்கூடிய.
1: அருமையா சொன்னீங்க. அதே மாதிரி உங்களுடைய குடைமடம் புதினம், அதை பத்தி சில வரிகள் மக்களுக்காக சொல்லுங்க. அந்த தலைப்பு குடைமடம் என்று ஏன் வச்சுங்க?
0: நான் அந்த நாவலை பொறுத்த வரைக்கும் பாடப்படாத நாயகர்கள், ஒரு அரசியல் கருத்திற்காக, தாங்கள் வரிந்து கொண்ட ஒரு அரசியல் கருத்திற்காக, இந்த உலகத்துல மானுடர்களுக்கு மிக உயர்ந்தது உயிர் தான். இந்த உயிரை தாங்கள் வரிந்து கொண்ட லட்சியத்திற்காக விடவும் துணிந்த மனிதர்களை பற்றியான, தோழர்களை பற்றியான கதை தான். அப்ப அந்த நாவல் எழுதின பிறகு அதற்கான ஒரு தலைப்புக்கு ரொம்ப ரொம்ப தேடுறோம் தேடுறோம் தேடிட்டே இருக்கும். அப்ப கவிஞர் இசை தான் கபிலருடைய அந்த பாடல்ல இருந்து இந்த இடத்தை கண்டுபிடிச்சு சொல்றார். அந்த பாடலுடைய சாரம் என்னன்னா, மழை பெய்யும் பொழுது, அது நல்லவர்கள் கெட்டவர்கள் பாத்தெல்லாம் பெய்யுறது, எல்லாருக்கும் பெய்யுது. அதே மாதிரி இந்த பாரி மன்னன் கொடை கொடுக்கும் போது தனக்கு முன்னால் யாரெல்லாம் இருக்கிறார்கள், நிற்பவர் யார் என்றெல்லாம் பார்க்கறதுல இல்ல, மடக்கொடை அப்படின்னு சொல்றார். நான் என்னுடைய தோழர்களையும் அப்படிப்பட்ட மடக்கொடையாளர்கள் தான் சொல்லுவேன். அவங்க கவலையே படல, இந்த லட்சியத்துக்காக, ஒரு மக்களுக்காக, ஏழைகளுக்காக, சாதாரண மக்களுக்காக, அவர்களுடைய உரிமைகளுக்காக நிற்கிறோம், அவர்கள் உரிமைக்காக நின்று நாம் உயிரையும் விட துணிந்தவர்கள், உயிரையும் விட்டவர்கள், அவர்களை எழுதணும்னு சொல்லி நான் நினைச்சேன். அதுதான் குடைப்படம்.
1: அருமையா சொன்னீங்க. அதே மாதிரி இந்த கேள்வி எல்லா எழுத்தாளர்கள்ட்டையும் கேட்பதுதான், அதனால அதையும் உங்ககிட்ட நான் வந்து மரபுக்காக கேட்டுறேன். எழுத விரும்புபவர்களுக்கு, புதுசா வர்றவங்களுக்கு, இல்ல எழுதிட்டு இருக்கவங்க கூட சரி, நீங்கள் கூறும் அறிவுரை என்ன? சில விஷயங்களை நீங்க வந்து விட்டுறக்கூடாது, அடிப்படையா வச்சுக்கோங்க அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க?
0: அறிவுரை அப்படின்னு சொன்னோடனே எனக்கு முதல்ல தோன்றது வந்து ரெண்டு இதுதான். ஒரு அறிவுமதியோட கவிதை இருக்கு, அறிவுரைகள் அறிவுரைகள் ஈயை விரட்டும் பசுவின் வால் அப்படின்னு ஒரு கவிதை இருக்கு. இந்த உலகத்துல எப்பயுமே அறிவுரை அப்படித்தான், ஈயை விரட்டும் பசுவின் வாழ், ஈயும் ஓஞ்சு போறதில்ல, பசுவனுடைய வாழும் ஓய்வதே இல்லை. இல்லைன்னா இங்கிலீஷ்ல ஒரு நல்ல சேயிங் இருக்கு, இளைஞர்களுக்கு என் தப்பான அறிவுரை, யாருடைய அறிவுரையும் கேட்காதீர்கள் அப்படின்னு. அறிவுரையே இல்லை, நான் இப்ப சொல்றது அறிவுரையே அல்ல. ஒரு சக படைப்பாளியாக என்னுடைய நான் வாழ்வில் நான் கண்டடைந்ததுலேருந்து பகிர்தல் தான் சொல்ல முடியும். அறிவுரை என்ற சொல் மேல எனக்கு பெரிய ஒவ்வாமை உண்டு, அது அறிவுரை எப்பொழுதுமே. ஏன்னா அறிவுரைன்னு அதுல பிரீச் வந்துருது, அது இல்ல. அப்போ எழுதுகின்ற ஒருவருக்கு ரொம்ப முக்கியம் நான் நினைக்கிறேன், அவர் எவ்வளவு தூரம் இந்த உலகத்தை பாக்குறாருன்றது முக்கியம், பராக்கு பாக்குறது ரொம்ப முக்கியம். பராக்கின் வழியாகத்தான் இந்த உலகத்தை பார்க்க முடியும். ஆனால் இந்த பராக்கை வெறும் பராக்கா பார்த்தோம்னா வெறும் பராக்காம போயிடும். அவர் ஒரு அரசியல் தெளிவோடு அந்த பராக்கை பார்த்தால் இன்னும் அழகு. ஆக நன்றாக பராக்கு பாருங்கள், அரசியல் தெளிவோடு பாருங்கள் அப்படின்றதான் நான் சொல்லக்கூடியது.
1: அருமையா சொன்னீங்க. நிகழ்ச்சியோட நிறைவு கேள்வியா இதை வச்சுக்கலாம், உங்களுடைய அடுத்த கட்ட முயற்சிகள் என்ன?
0: சினிமா இயக்கணும், அதற்கான வேலைகள்ல இருக்கேன். ஆனா சினிமா இயக்கணும், அதற்கான வேலைகள் இருக்கேன்றப்ப எப்பொழுதுமே நான் வாழ்க்கையில நம்புறேன் இந்த இயக்குனர் ஆன அந்த நாள் தான் என்னுடைய மகிழ்ச்சியான நாள் தான், அப்படி இல்லை. அதுக்கு நான் இன்றையிலிருந்து எவ்வளவு காலமா இதுக்கான வேலைகள் இருக்கணும், அது எல்லாமே என்னுடைய மகிழ்ச்சியான தருணம் தான். ஏழு கடல் தாண்டி, ஏழு மலை தாண்டி, அந்த கிளியினுடைய கழுத்துல தான் அந்த ராட்சசனுடைய உயிர் இருக்குன்ற மாதிரி மகிழ்ச்சி அங்க இருக்குன்னு நான் நம்பல. மகிழ்ச்சி இன்றையிலிருந்து இப்ப இருந்தே வந்து இருந்துட்டு தான் இருக்கு. அப்ப இயக்கணும், நிறைய புத்தகங்களை உரிமை வாங்கி வைத்திருக்கிறேன். நான் ரொம்ப மதிக்கக்கூடிய எனது 30 ஆண்டு கால ஆசிரியரான, என்றும் என்னுடைய ஆசிரியராக தொடரக்கூடிய தோழர் தியாகனுடைய ரெண்டு புத்தகங்கள், சோறுகள் சுத்திரங்கள், கம்பிக்குள் வெளிச்சங்கள், இந்த ரெண்டு புத்தகம் தமிழுடைய ஆகச்சிறந்த சிறை இலக்கியங்கள், அதை படம் பண்ணுவதற்கான உரிமை வாங்கியிருக்கேன். அப்புறம் என்னுடைய குடைமடத்தை எடுக்கணும்னு பெரிய ஒரு கனவு இருக்கு. இதெல்லாம் சினிமா சார்ந்த கனவுகள், அதுக்கு வேலை பார்த்துட்டு இருக்கோம். கனவுகள்ன்றப்போ நம்ம கனவுகளுக்காக உழைக்கிறது மட்டும்தான் நம்மளுடைய வேலை, அதை மிச்சத்தை பிரபஞ்சம் பார்த்துக்கிறோம், அதான் விஷயம். நம்ம வேலை நம்ம வேலை பார்க்கறது மட்டுமே தான். இலக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னும் மதுரை சார்ந்து இன்னும் ரெண்டு மூணு நாவல் எழுதணும்ன்ற ஆசை இருக்கு, ரெண்டாவது நாவல் எழுதிட்டு இருக்கேன், நிறைய கதைகள் எழுதணும், இவ்வளவுதான் அந்த வாழ்க்கைன்னு நினைக்கிறேன். ஒரு 3-4 நாவல், கொஞ்சம் படம், அப்புறம் நந்தா படத்துல ராஜிக்கிறேன் சொல்ற மாதிரி வந்த காரியம் முடிஞ்சா போயிட்டே இருக்குன்னு போயிட்டே இருக்க வேண்டியது, ரொம்ப மகிழ்ச்சியா அப்புறம் விட்டு போயிட்டே இருக்குது, அவ்வளவுதான். அப்படித்தான் நம்புறேன் சந்திரன்.
1: உங்களுடைய அடுத்த கட்ட முயற்சிகளுக்கு ஆகாஷ்வாணியின் வாழ்த்துக்கள் இன்றுமே உண்டு. எழுத்தாளர் சாம்ராஜ் அவர்களே, உங்களுடைய அயராத பணிகளிலிருந்து, படைப்புலகத்திலிருந்து சிறிது இடைவெளி எடுத்து ஆகாஷ்வாணி நேயர்களுக்காக இந்த நேர்காணலில் பங்கேற்றமைக்கு மிக்க நன்றி.
0: நன்றி சந்திரன். எப்பொழுதுமே கலைவாணியினுடைய அருளோட தான் நான் இருக்கேன்னு நம்புறேன், அதோட ஆகாஷ்வாணியும் சேருது மகிழ்ச்சி.

பேசுவோம் கேட்டீர்கள். இலக்கியம் வழி மகிழ்ச்சி பங்கேற்றவர் எழுத்தாளர் சாம்ராஜ் அவர்கள், உடன் உரையாடினார் பொன் சந்திரன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.

0: நேரம் 12 மணி. ஆகாஷ்வாணி சென்னை மத்தியாலை 720 கிலோஹெர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகாஹெர்ட்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் நேயர்கள் நிகழ்ச்சிகளை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள்.
1: இது ஒரு இல்லத்தரசியின் மற்றும் அவளது உள்மனதின் கதை.
2: கரண்ட் பில், மல்லிகை சாமான், ஸ்கூல் ஃபீஸ்
3: எல்லாம் முடிஞ்சது. பட்ஜெட் போட்டாச்சா? 5000 மிச்சம் இருக்கும். புது புடவை வாங்கலாமா?
4: இல்ல, போன மாசம் தானே வாங்கினேன்.
3: இன்னொன்னு
4: இல்ல, முதல்ல பட்ஜெட் போடுங்க. சின்ன சின்ன சேமிப்ப பேங்க்ல டெபாசிட் பண்ணுங்க, அப்புறம் உங்க சேமிப்பு வளர்றத பாருங்க.
3: பெருசா வந்துட்டோம். நீ இப்ப கிளம்பு.
5: ஆர்பிஐ சொல்கிறது,
6: நிதிசார் அறிவு பெண்களின் உயர்வு.
7: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
8: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
7: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
8: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
9: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
10: மூத்த மருமகளே, இது உனக்கு.
11: இதுக்கு இப்ப என்ன அவசரம்?
10: அட அம்மா, சின்னவளே, இது உனக்கு. அப்புறம் இது என் பேத்திக்கு.
12: ஆனா பாட்டி, அப்போ உங்களுக்கு
13: எல்லாமே நான் பேங்க், டாக்கர், பிக்ஸட் டெபாசிட் எல்லாத்துக்கும் அவங்களதான் நாமினி ஆக்கி இருக்கேன். நாளைக்கு நான் இல்லாதப்ப பணம் இவங்களுக்கு சுலபமா கிடைக்கும்.
10: நல்ல வார்த்தையா பேசுங்க. சும்மா
5: ஆர்பிஐ சொல்கிறது,
10: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
0: நிகழ்ச்சி நிரல் இந்த அலைவரிசையில் இனி இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள். 12:10 சங்கீத சாரல், ஆர் அருணா அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள், டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், கே சத்யநாராயணன் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை மெல்லிசை. 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் சிறார்களுக்கான தேசிய ஓய்வூதிய வாத்சல்யா திட்டம் குறித்த தகவல்கள். பகல் 1:10 என்னுயிர் தோழி தேன்கூடு தொகுப்பு நிகழ்ச்சி, பெயர் சொல்லும் கதை வழங்குபவர் முனைவர் என் சுலோச்சனா அவர்கள், எழுத்தின் இசை உரை வழங்குபவர் கவிஞர் குடந்தை அனிதா அவர்கள், சட்டம் நமக்காக வழக்கறிஞர் சரளா அவர்கள், கதையரங்கம் வழங்குபவர் ஜோனல் அவர்கள். 2:15 திரைகானம், 2:35 சேர்ந்திசை பாடற் பயிற்சி, ஏ மாதிரே என்ற அசாமிய மொழி பாடல், இயற்றியவர் சதீஷ் தர் அவர்கள், இசையமைத்தவர் வினய் சந்திர மௌத்கல்யா அவர்கள். 2:55 வானிலை, மாலை 5:30 NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி, 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25-6:55 திரை இசை, 6:40 மனதில் நின்றவை, 7:00 பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம், 361 பகுதி, 7:10 கடலூர் மாவட்ட செய்திகள் எழுதியவர் ப இளஞ்செழியன், 7:25 பண்ணை செய்தி, 7:30 உழவர் உலகம், நாட்டுக்கோழி வளர்ப்பு, செங்கல்பட்டு பையம்பாடி ஆர் அஜித்குமார் அவர்களின் அனுபவங்கள், தொடர்ந்து மெல்லிசை வேளாண் செய்திகள், 8:05 திரைகானம், 9:15 செய்திச்சுடர், 9:30 அரங்கிசை, மகாராஜபுரம் எஸ் ராமச்சந்திரன் அவர்களின் பாட்டு, வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், மன்னார்குடி ஏ ஈஸ்வரன் அவர்கள் மிருதங்கம். 10:45 காற்றோடு கலந்திடவா.

0: when reports last came in. On the sectoral front, IT PAC, realty and media were leading the gains, while weakness was observed across oil and gas, metal and energy stocks. The India Meteorological Department, IMD, has predicted below normal rainfall over the country during the southwest monsoon season between June and September. Briefing the media on the second stage long-range forecast for monsoon season 2026 in New Delhi today, Secretary of the Ministry of Earth Sciences, Dr. M. Ravichandran, said the southwest monsoon seasonal rainfall over the country is likely to be 90% of the long period on average, with a model error of plus minus 4%. He informed that during the season, rainfall is most likely to be normal over northeast India and below normal over central, southern peninsula and northwest India. And with that, we end this news bulletin.
1: நேரம் இப்பொழுது 12:10. ஆகாஷ்வாணி சென்னை மத்தியலை 720 கிலோஹெர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகாஹெர்ட்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் நேயர்கள் கேட்க இருப்பது சங்கீத சாரல். ஆர் அருணா அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள் கேட்கலாம். டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், கே சத்யநாராயணன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஆதியும் அந்தமும் என தொடங்கும் மாணிக்க வாசகர் இயற்றிய திருவம்பாவை

சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் இதுவரை ஆர் அருணா அவர்கள் பாடிய பக்தி பாடல்கள் கேட்டோம். டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், கே சத்யநாராயணன் அவர்கள் மிருதங்கம்.

இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள். ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். எல்லைப் பகுதிகளில் சட்டவிரோத ஊடுருவல் போன்றவற்றால் மக்கள் தொகையில் ஏற்படும் மாற்றத்தை சட்ட ரீதியாக கட்டுப்படுத்துவது குறித்து மத்திய அரசு ஆராய்ந்து வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இந்தியாவில் முதலீடு செய்ய முன்வருமாறு அமெரிக்க தொழில் நிறுவனங்களை மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்திய எண்ணெய் கப்பல் நிசோஸ் கெரோஸ் பாதுகாப்பாக ஹோர்மோஸ் நீரிணையை கடந்துள்ளது. தென்மேற்கு பருவமழை நடப்பாண்டில் இயல்பை விட குறைவாக இருக்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். எல்லைப் பகுதிகளில் சட்டவிரோத ஊடுருவல்கள் உள்ளிட்டவற்றால் நாட்டின் மக்கள் தொகையில் ஏற்படும் மாற்றத்திற்கான காரணங்களை இதற்காக அமைக்கப்பட்டுள்ள உயர்மட்ட குழு ஆராய்ந்து வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் காந்தி நகரில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், மக்கள் தொகையில் ஏற்படும் போலியான மாற்றத்தை சட்ட ரீதியாக கட்டுப்படுத்துவது குறித்தும் இக்குழு ஆய்வு செய்யும் என்றும் கூறினார். இதற்காக புதிய சட்டம் ஒன்றை கொண்டு வருவது குறித்தும் அரசுக்கு இந்த உயர்மட்ட குழு பரிந்துரை செய்யும் என்றும் அவர் தெரிவித்தார். மேற்குவங்க மாநிலத்தில் ஆட்சியில் இருந்த செல்வி மம்தா பானர்ஜி தலைமையிலான திரிணாமுல் காங்கிரஸ் அரசு பங்களாதேஷிலிருந்து ஊடுருவியர்களை தடுக்க எவ்வித முயற்சியையும் எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டினார். ஆனால் தேர்தலுக்கு பிறகு அம்மாநிலத்தில் முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள திரு சுவேந்து அதிகாரி ஊடுருவலை தடுப்பதற்கு அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார். எல்லை பாதுகாப்பு படைக்கு 600 ஹெக்டேர் நிலம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். இதனையடுத்து பங்களாதேஷ் நாட்டையொட்டி மேலும் ஊடுருவல் ஏற்படாமல் தடுக்கும் வகையில் வேலி அமைக்கப்படும் என்றும் திரு அமித்ஷா தெரிவித்தார். ஐநா அமைதிப்படை தினத்தையொட்டி இதில் பணியாற்றும் வீரர்கள் மற்றும் வீராங்கனைகளின் சேவையை வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் பாராட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், உலகின் பல்வேறு பகுதிகளுக்கும் சென்று அமைதியையும் பாதுகாப்பையும் உறுதி செய்வதற்கான தன்னலமற்ற முயற்சியை அவர்கள் மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளார். உலகம் சவாலான சூழ்நிலைகளை சந்திக்கும் காலகட்டங்களில் மிகுந்த அர்ப்பணிப்போடு அமைதியை நிலைநாட்ட அவர்கள் மேற்கொள்ளும் முயற்சி பாராட்டுதலுக்குரியது என்று கூறியுள்ளார். மூலக்கூறு உற்பத்திக்கான தொழில்நுட்பம் தொடர்பாக ஒடிஷா மாநில அரசுக்கும் இன்டெல் மற்றும் 3DGS நிறுவனங்களுக்கு மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் பாராட்டு தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், சப்ஸ்ட்ரேட் எனப்படும் இந்த மூலக்கூறு தொழில்நுட்பம் செமிகண்டக்டர் தொழில்துறையில் நவீன கட்டமைப்பை உருவாக்க பயன்படும் என்றும் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் முதலீடு செய்ய முன்வருமாறு அமெரிக்க தொழில் நிறுவனங்களை மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கேட்டுக் கொண்டுள்ளார். நியூயார்க்கில் 50க்கும் மேற்பட்ட தொழிலதிபர்களை தாம் சந்தித்து பேசியதாக கூறியுள்ள திரு கோயல், இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி, வர்த்தகத்திற்கு உகந்த சூழல் மற்றும் சீர்திருத்த நடவடிக்கைகள், முதலீட்டுக்கான வாய்ப்புகள் ஆகியவை குறித்து தாம் எடுத்துரைத்ததாக தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு தொழில் முதலீட்டுக்கு உகந்த சூழ்நிலையை உருவாக்கி தந்திருப்பதாக தாம் அமெரிக்க தொழில் அதிபர்களிடம் எடுத்துக் கூறியதாக திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இந்தியா கனடா இடையிலான பொருளாதார ஒத்துழைப்பு ஒப்பந்தத்தை இவ்வாண்டுக்குள் இறுதி செய்ய இரு நாடுகளும் உறுதிபூண்டுள்ளன. மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல், கனடாவின் வர்த்தக அமைச்சர் மணீந்தர் சித்து ஆகியோர் இணைந்து வெளியிட்டுள்ள வர்த்தக முதலீடு தொடர்பான கூட்டறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளார். இந்த ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கும் பரஸ்பரம் பயனளிக்கும் வகையில் அமையும் என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வர்த்தகம் மற்றும் முதலீடுகளை இருதரப்பிலும் வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வது என்றும் இருதரப்பிலும் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அதில் கூறப்பட்டுள்ளது. பொருளாதார வளர்ச்சிக்கு உத்வேகம்

0: அளிப்பது, வர்த்தகத் துறைக்கான வாய்ப்புகளை அதிகரிப்பது உள்ளிட்டவற்றிற்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்று அந்த கூட்டறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் பிரதமர் பாரத ரத்னா சௌத்ரி சரண் சிங் நினைவு நாளையொட்டி மத்திய அமைச்சர்கள் திரு ராஜ்நாத் சிங், திரு சிவராஜ் சிங் சௌஹான் ஆகியோர் புகழஞ்சலி செலுத்தியுள்ளனர். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், விவசாயிகளின் நலன்களை பாதுகாக்க சரண் சிங் எடுத்த நடவடிக்கைகள் மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளதாக கூறியுள்ளார். வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வெளியிட்டுள்ள பதிவில், நாட்டின் வளர்ச்சிக்காக தம்மை அர்ப்பணித்துக் கொண்டவர் சரண் சிங் என்று கூறியுள்ளார். விவசாயிகளுக்காக அவர் ஆற்றிய அரும்பணிகளையும் இந்நாளில் நினைவு கூறுவதாக குறிப்பிட்டுள்ளார். விவசாயிகளின் வளர்ச்சிக்கும் கிராமப்புற மேம்பாட்டுக்கும் அயராது பணியாற்றியவர் சரண் சிங் என்றும் வேளாண் அமைச்சர் கூறியுள்ளார். மலேசியா தமிழகம் இடையேயான கலாச்சார உறவை வலுப்படுத்தும் வகையில் மலேசியாவிலிருந்து 46 பேர் கொண்ட கலைக்குழு இன்று சென்னை வந்தடைந்தது. தில்லை தஞ்சை நாட்டிய யாத்திரை நிகழ்ச்சிக்காக வந்துள்ள இந்த கலைக்குழுவினர் இம்மாதம் 31 தேதி தஞ்சாவூரிலும் ஜூன் 1 தேதி சிதம்பரத்திலும் நாட்டிய நிகழ்ச்சிகளை வழங்க உள்ளனர். பரதநாட்டியம் மற்றும் இந்திய பாரம்பரிய கலைகள் மலேசிய கலைஞர்கள் மூலம் நடத்தப்படுவது பெரும் எதிர்பார்ப்பை பெற்றுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 12 சாதனைகள் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: இந்திய எண்ணெய் கப்பல் நிசோஸ் கெரோஸ் பாதுகாப்பாக ஹோர்முஸ் நீரிணையை கடந்துள்ளது. இந்த கப்பல் ஜூன் 3 தேதி விசாகப்பட்டினம் வந்து சேரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஷார்ஜாவிலிருந்து இம்மாதம் 21 தேதி புறப்பட்ட எண்ணெய் கப்பல் அரபிக்கடலில் இந்தியாவின் மேற்கு கடற்பகுதிக்கு வந்துள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது தொடர்பாக ஈரான் நாட்டின் செய்தி முகமை வெளியிட்டுள்ள தகவலில், இஸ்லாமிய புரட்சிப்படையின் கடற்படை பிரிவினர் கடந்த 24 மணி நேரத்தில் 23 வர்த்தக கப்பல்கள் ஹோர்முஸ் நீரிணையை பாதுகாப்பு கடக்க உதவியதாக தெரிவித்துள்ளது. ஈரானில் போர் சூழல் காரணமாக நெருக்கடி ஏற்பட்டுள்ள போதிலும் கடற்படையினர் வெற்றிகரமாக கப்பல்கள் கடந்து செல்வதற்கு உதவி புரிந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பயங்கரவாத செயல்களுக்கு எதிராக உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்ற தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் வலியுறுத்தியுள்ளார். ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் நடைபெற்ற சர்வதேச பாதுகாப்பு மன்ற கூட்டத்தில் பேசிய அவர், பயங்கரவாதத்திற்கு எதிரான இரட்டை நிலைப்பாட்டை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கூறினார். சர்வதேச பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளும் வகையில் பாதுகாப்பு சார்ந்த கட்டமைப்புகள் மறுசீரமைக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை அவர் எடுத்துரைத்தார். ஹோர்முஸ் மற்றும் செங்கடல் உள்பட சர்வதேச நீர்வழி பாதைகளில் தடையற்ற மற்றும் பாதுகாப்பான வர்த்தக போக்குவரத்துகள் உறுதி செய்யப்பட வேண்டும் என்று திரு அஜித் தோவல் வலியுறுத்தினார். ஆப்பிரிக்க குடியரசு நாடான காங்கோவில் பரவியுள்ள எபோலா வைரஸ் தொற்று அந்நாட்டிற்கு சிக்கலான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தியுள்ளதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. அந்நாட்டில் நிலவும் சூழ்நிலை குறித்து செய்தியாளர்களிடம் தெரிவித்த உலக சுகாதார அமைப்பின் தலைமை இயக்குநர் டெட்ராஸ் அதனம், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகள் செய்து தரப்படுவதாக கூறினார். புனியாவிலும் சுகாதார குழுக்கள் அனுப்பப்பட்டு நிவாரணப் பணிகள் நடைபெற்று வருவதாக அவர் தெரிவித்தார். 1000 மேற்பட்டோர் எபாலா வைரஸால் பாதிக்கப்படக்கூடும் என்று முதல்கட்ட தகவல்கள் தெரிவிப்பதாகவும், இதுவரை இந்நோயின் தாக்குதலுக்கு 238 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் திரு டெட்ராஸ் அதனம் கூறினார். உத்தரப்பிரதேச மாநிலம் ஹமீர்பூர் மாவட்டத்தில் நேற்றிரவு பாலம் கட்டுமான பணியின்போது ஏற்பட்ட விபத்தில் 6 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். பெட்வா ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டு வந்த இந்த பாலம் இன்று அதிகாலை 2 மணி அளவில் இடிந்து விழுந்தது. தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்புப் படையினர் தொழிலாளர்களை இடிபாடுகளிலிருந்து மீட்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். ஹமீர்பூர் மாவட்ட ஆட்சியர் திரு அபிஷேக் கோயல் சம்பவ இடத்தை நேரில் சென்று பார்வையிட்டார். மீட்கப்பட்ட 4 தொழிலாளர்களுக்கு அருகில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தென்மேற்கு பருவமழை நடப்பாண்டில் இயல்பை விட குறைவாக இருக்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் இத்தகவலை தெரிவித்த மத்திய புவி அறிவியல் துறை செயலர் டாக்டர் ரவிச்சந்திரன், வரும் ஜூன் முதல் செப்டம்பர் வரையிலான காலத்தில் சராசரியாக 90% வரை மட்டுமே மழை பெய்யக்கூடும் என்றும், 4% கூடுதலாகவோ அல்லது குறைவாகவோ இருக்கும் என்றும் தெரிவித்தார். நாட்டின் வடகிழக்கு பகுதியில் இயல்பான மழையளவு இருக்கும் என்றும், மத்திய தெற்கு தீபகற்ப மற்றும் வடமேற்கு பகுதியில் மழையளவு இயல்பைவிட குறைவாக இருக்கும் என்றும் அவர் கூறினார். எல்நினோ தாக்கத்தால்

பருவமழையில் பாதிப்பு ஏற்படும் என்றும் டாக்டர் ரவிச்சந்திரன் தெரிவித்தார். இந்த செய்தியாளர் சந்திப்பில் பேசிய இந்திய வானிலை ஆய்வு மைய தலைமை இயக்குநர் டாக்டர் மிருத்யுஞ்சய் மொஹபாத்ரா ஜூன் மாதத்தில் இயல்பைவிட குறைவான மழை இருக்கும் என்று தெரிவித்தார். தென்மேற்கு பருவமழை காலத்தில் உத்தரப்பிரதேசம், ஹரியானா, பஞ்சாப், பீகார், ஒடிஷா, சத்தீஸ்கட், குஜராத் மாநிலங்களில் வெப்ப அலையின் தாக்கம் இருக்கும் என்றும் திரு மிருத்யுஞ்சய் மொஹபாத்ரா தெரிவித்தார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. சண்டிகரில் இப்போட்டி இன்றிரவு 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். எல்லைப் பகுதிகளில் சட்டவிரோத ஊடுருவல் போன்றவற்றால் மக்கள் தொகையில் ஏற்படும் மாற்றத்தை சட்ட ரீதியாக கட்டுப்படுத்துவது குறித்து மத்திய அரசு ஆராய்ந்து வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இந்தியாவில் முதலீடு செய்ய முன்வருமாறு அமெரிக்க தொழில் நிறுவனங்களை மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்திய எண்ணெய் கப்பல் நிசோஸ் கெரோஸ் பாதுகாப்பாக ஹோர்மோஸ் நீரிணையை கடந்துள்ளது. தென்மேற்கு பருவமழை நடப்பாண்டில் இயல்பைவிட குறைவாக இருக்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.

0: ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. சண்டிகரில் இப்போட்டி இன்றிரவு 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். எல்லைப் பகுதிகளில் சட்டவிரோத ஊடுருவல் போன்றவற்றால் மக்கள் தொகையில் ஏற்படும் மாற்றத்தை சட்ட ரீதியாக கட்டுப்படுத்துவது குறித்து மத்திய அரசு ஆராய்ந்து வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இந்தியாவில் முதலீடு செய்ய முன்வருமாறு அமெரிக்க தொழில் நிறுவனங்களை மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்திய எண்ணெய் கப்பல் நெசோஸ் கெரோஸ் பாதுகாப்பாக ஹோர்மோஸ் நீரிணையை கடந்துள்ளது. தென்மேற்கு பருவமழை நடப்பாண்டில் இயல்பைவிட குறைவாக இருக்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் இப்பொழுது 12:50. ஆகாஷ்வாணி மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழ்நாட்டின் கடலோரப் பகுதி, மன்னார் வளைகுடா, அதனையொட்டிய குமரிக்கடல் பகுதிகளிலும், மத்திய வங்கக்கடல் மற்றும் தெற்கு அந்தமான் கடல் பகுதிகளிலும் இன்று முதல் 2 வரை மணிக்கு 40-50 km வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். காற்றின் வேகம் 60 km வரை எட்டக்கூடும். குறிப்பிட்ட பகுதிகளில் மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு கேட்டீர்கள். தொடர்ந்து கேட்கலாம் மெல்லிசை. அலங்கார தென்றல் என தொடங்கும் பாடலை பாடியிருப்பவர் ஷெரின் பீட்டர்ஸ். அரக்கோணம் ஜோதி இயற்றிய பாடலுக்கு இசை MC சபேஷ்குமார்.

அடுத்து உள்ளத்தில் என தொடங்கும் தேவிகாபுரம் வி என் சுந்தரம் இயற்றிய பாடலை பாடியிருப்பவர் சி வி ஹரிமாதவன். பாடலுக்கு இசை நல்லம் ரமேஷ்.

0: மெல்லிசை கேட்டீர்கள். நேரம் இப்பொழுது 1 மணி. ஆகாஷ்வாணி.
1: பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று அறிந்து கொள்ளலாம். NPS வாட்சல்யா, அதாவது சிறார்களுக்கான தேசிய ஓய்வூதிய திட்டம் குறித்து. NPS வாட்சல்ய திட்டம் என்பது ஓய்வூதிய நிதி ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு ஆணைய சட்டம் 2013 பிரிவு 12(1)(a) மற்றும் பிரிவு 20 கீழ் தேசிய ஓய்வூதிய அமைப்பின் கீழ் வருகிறது. இது விக்சித் பாரத் 2047 என்ற தொலைநோக்கு பார்வையிலிருந்து உருவாகி நிதிசார் கல்வியறிவு மற்றும் நிதி திட்டமிடலை மேம்படுத்துவதற்கும் குழந்தைகளின் அதிகாரமளித்தலை ஊக்குவிப்பதற்கும் சிறார்களுக்காக பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட ஒரு பங்களிப்பு சேமிப்பு மற்றும் நீண்டகால நிதி பாதுகாப்பு திட்டமாகும். இந்த திட்டம் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் NRIs மற்றும் வெளிநாட்டு இந்திய குடிமக்கள் OCIs உட்பட 18 வயதுக்குட்பட்ட அனைத்து இந்திய குடிமக்களுக்கும் கிடைக்கிறது. இத்திட்டத்தின் கீழ் கணக்கு என்பது NPS வாத்சல்ய திட்டத்தின் கீழ் ஒரு பாதுகாவலர் மூலம் திறக்கப்பட்ட மைனரின் தனிநபர் ஓய்வூதிய கணக்கை குறிக்கும். இந்த திட்டத்தின் நோக்கத்திற்காக சந்தாதாரர் என்பது இத்திட்டத்தின் கீழ் கணக்கு திறக்கப்பட்ட ஒரு சிறுவரை குறிக்கும். பாதுகாவலர் என்பது சிறாரின் பெற்றோரையோ அல்லது சட்டப்பூர்வ பாதுகாவலரையோ குறிக்கும். மைனர் என்பது 18 வயது நிரம்பாத நபரை குறிக்கும். பிரான் PRAN என்பது கணக்கை திறக்கும் நேரத்தில் CRA அதாவது சென்ட்ரல் ரெக்கார்ட் கீப்பிங் ஏஜென்சியால் உருவாக்கப்பட்டு சந்தாதாரரின் பெயரில் வழங்கப்படும் ஒரு தனித்துவமான நிரந்தர ஓய்வூதிய கணக்கு எண்ணை குறிக்கும். NPS வாத்சல்யா நிரந்தர ஓய்வூதிய கணக்கை பெற்றோர்களோ பாதுகாவலர்களோ ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் முறையில் தொடங்கலாம். முதலீடுகளை நிர்வகிப்பதற்காக பாதுகாவலர்கள் PFRDAவில் பதிவு செய்யப்பட்ட ஏதேனும் ஒரு ஓய்வூதிய நிதியை தேர்ந்தெடுக்கலாம். பங்களிப்புகளின் முதலீடானது ஓய்வூதிய நிதிகளால் நிர்வகிக்கப்படும். சிறுவர் 18 வயதை அடையும் போது தனிப்பட்ட சொத்து கணக்கு பாதுகாவலரால் சிறுவரின் பெயரில் சிறுவரின் பிரத்யேக பயனுக்காக இயக்கப்பட வேண்டும். இதற்கான ஆவணங்கள் என்னென்ன தேவைப்படும் என்பதை அறிந்து கொள்ளலாம். சிறார்களுக்கு பிறப்பு சான்றிதழ், பள்ளி மாற்றுச் சான்றிதழ், மெட்ரிகுலேஷன் சான்றிதழ், நிரந்தர கணக்கு எண், பான் அல்லது கடவுச்சீட்டு ஆகியவை அவர்களது பிறந்த தேதியை உறுதிப்படுத்த தேவைப்படும். இந்தியாவில் வசிக்கும் இந்தியர்களுக்கு சிறாரின் தனிப்பட்ட அல்லது கூட்டு வங்கி கணக்கு விவரங்கள் விருப்பத் தேர்வாகும். அதே சமயம் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் மற்றும் வெளிநாட்டு இந்தியர்களுக்கு இது கட்டாயமாகும். பாதுகாவலருக்கு தேவையான ஆவணங்கள் என்னென்னவென்றால் ஆதார், ஓட்டுநர் உரிமம், கடவுச்சீட்டு, வாக்காளர் அடையாள அட்டை, தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதிச்சட்ட வேலை அட்டை அல்லது தேசிய மக்கள் தொகை பதிவேடு ஆவணங்கள், கூடவே பாதுகாவலரின் பான் எண் அல்லது படிவம் 60 உறுதிமொழியும் பெறப்படுகிறது. இத்திட்டத்தின் கீழ் பணம் செலுத்துதலை நேரடியாகவும் செய்யலாம். அதாவது பதிவு செய்யப்பட்ட ஏதேனும் ஒரு அஞ்சல் நிலையத்திற்கு சென்று NPS பங்களிப்பு சீட்டுடன் காசோலை அல்லது பணத்தை செலுத்துவதன் மூலம் செய்யலாம். அஞ்சல் நிலையங்கள் வழங்கும் இணையவழி வசதி மூலமும் செய்யலாம். NPS அறக்கட்டளையின் ENPS தளம் மூலமும் செய்யலாம். PFRDAவால் அங்கீகரிக்கப்பட்ட வேறு ஏதேனும் மின்னணு முறையிலும் பணத்தினை செலுத்தலாம். கணக்கு தொடங்குவதற்கான குறைந்தபட்ச பங்களிப்பு ₹250 ஆகும். குறைந்தபட்ச வருடாந்திர பங்களிப்பு ₹250. அதிகபட்ச பங்களிப்புக்கு வரம்பு இல்லை. கூடவே பெற்றோர் மற்றும் பாதுகாவலர்கள் மட்டுமின்றி உறவினர்களும் நண்பர்களும் NPS வாத்சல்ய கணக்கிற்கு நன்கொடைகளை வழங்கலாம். குழந்தைகளுக்கு பிறந்தநாள் வரும் பொழுது உற்றாரும் உறவினரும் நண்பர்களும் அவர்களுக்கு பரிசு பொருட்களை வழங்குவதை விட அவர்களது கணக்கில் அந்த பரிசை பணமாக வரவு வைத்தால் அவர்களது எதிர்காலத்திற்கு மிக உதவியாக இருக்கும். மேலும் இத்திட்டத்தினை பற்றி அறிந்து கொள்ளவும் இதில் இணைய வழியில் சேரவும் https://nps.trust.org.in என்ற இணையதளத்தை அணுகலாம். மேலும் சந்தேகங்களுக்கு இலவச தொலைபேசி எண்ணான 1800-570-6778 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம். இணையதள முகவரியும் இலவச தொலைபேசி எண்ணும் மீண்டும் ஒரு முறை https://nps.trust.org.in

0: It may be strong. Otherwise, the most part of the monsoon, it will go as weak to moderate El Niño conditions. But post-monsoon season will have the strong El Niño conditions.
1: Benchmark domestic equity indices were trading on a negative note in afternoon trade today. The Sensex lost 69 points to 75,799, while the Nifty 50 dipped 54 points to 23,854 when reports last came in. And with that, we end this news bulletin.
2: நேரம் இப்பொழுது 1:10. ஆகாஷ்வாணி
3: என்னுயிர் தோழி, தேன்கூடு தொகுப்பு நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் பெயர் சொல்லும் கதை, எழுத்தின் இசை, சட்டம் நமக்காக, கதை அரங்கம் ஆகியவை இடம்பெறும். பெயர் சொல்லும் கதை வழங்குகிறார் முனைவர் என் சுலோச்சனா அவர்கள்.
4: இன்றைக்கு நாம் பார்க்க போகும் ஒரு ஊர் நல்லாபாளையம். அது என்ன பாளையம் அப்படின்னு கேக்குறீங்களா? பாளையம் என்பது தெலுங்கு மொழியில் பாலாமு என்ற சொல்லிலிருந்து உருவானது. பாலாமு என்றால் படை முகாம், இராணுவ முகாம், படை வீரர்கள் தங்கும் இடம் என்று பொருள். இது விஜயநகர மற்றும் மதுரை நாயக்கர் ஆட்சி காலத்தில் ஒரு குறு நிலப்பகுதியை குறிக்கும் சொல்லாக இருந்திருக்கிறது. அதாவது சிறு நிலப்பரப்பு. இராணுவ முகாமுடன் கூடிய நிர்வாக அலகாகும். இப்பகுதியை நிர்வகித்து பேரரசருக்கு வரி செலுத்தி இராணுவ உதவி செய்யும் குறுநில மன்னர்கள் பாளையக்காரர்கள் என அழைக்கப்பட்டனர். மதுரை நாயக்கர் ஆட்சி காலத்தில் தமிழகத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட இம்முறை நாட்டினுடைய நிர்வாகத்திற்காகவும் பாதுகாப்பிற்காகவும் பரவலாக்கப்பட்டது. அப்படித்தான் நாயக்கர் காலத்தில் பாளையங்கள் 72 பகுதிகளாக பிரிக்கப்பட்டு நிர்வாகம் செய்யப்பட்டன. தமிழ்நாட்டில் பாளையம் என்ற ஒற்றுடன் ஊர்பெயர்கள் நிறைய இருக்கின்றன. இப்படி 72 பாளையங்களாக பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு பாளையத்தையும் இனம் சார்ந்த பாளையத்துக்காரர்கள் ஆட்சி செய்து வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு பாளையத்துக்காரர் என்றே பெயர் வந்திருக்கிறது. அது பாளையப்பட்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது பாளையத்துக்காரர்கள் ஆட்சி செய்யும் நிலப்பகுதிக்கு பாளையப்பட்டு என்றே பெயர். இப்படியாக தமிழ்நாட்டில் பாளையம், புதுப்பாளையம், ராசபாளையம், கவுண்டம்பாளையம், செட்டிப்பாளையம், ஐயம்பாளையம், காமநாயக்கன் பாளையம், ரெட்டியார் பாளையம், துளுக்கர் பாளையம் என்ற ஒட்டுடன் நிறைய ஊர்பெயர்கள் இருந்தாலும் கூட சிறப்பாக கொங்கு நாடே பாளையத்திற்கு பெயர் பெற்ற நாடாக திகழ்ந்திருக்கிறது. அங்கேயும் மேட்டுப்பாளையம், கோபி செட்டிப்பாளையம், உடையார்பாளையம், உத்தமபாளையம் இப்படி பல பாளையங்கள் என்ற ஒற்றுடன் இணைந்த ஊர்பெயர்கள் கொங்கு நாட்டிலும் இருக்கின்றன. இன்றைக்கு நாம் பார்க்க போகும் ஊர்ல விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கும் நல்லாபாளையம். ஏன் இந்த ஊருக்கு நல்லாபாளையம் பேர் வந்திருக்கிறது என்று பார்க்கும் பொழுது, பொதுவாக நாம் வழக்கில் சொல்லுவோம், நீ நல்லா இருக்கிறியா அப்படின்னு கேட்போம். அதே போல நீ நல்லா படி, படிச்சாதான் வாழ்க்கையில முன்னேற முடியும் அப்படின்னு சொல்லுவோம். நல்லா தூங்கு, நல்லா விளையாடு, அப்படிலாம் நல்லா என்ற ஒரு சொல்லை வழக்கத்துல பயன்படுத்துவோம். இந்த நல்லா என்ற ஒரு சொல்லினுடைய திருந்திய வடிவம்தான் நன்றாக என்பது. இந்த நிலப்பகுதியானது, அதாவது விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கும் நல்லாபாளையம் என்று சொல்லப்படுகிற இந்த ஊர் நிலப்பகுதியானது நல்ல பாதுகாப்பான, சிறப்பான, மக்கள் வாழ்வதற்குரிய அமைதியான நிலப்பகுதியாக இருந்ததனால் இது நிலவியலின் அடிப்படையில் நல்லாபாளையம் என்றே அழைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது நல்ல என்பது வினையடை அல்லது பெயரடையாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதுதான் நல்ல பகுதி, நல்ல மக்கள் வாழ்வதற்குரிய வசதிகள் நிறைந்த பகுதி என்பதனால் நல்லாபாளையம் என்றே பெயர் வந்திருக்கிறதை நாம் அறிய முடிகிறது. அதே போல கோயம்புத்தூர் மாவட்டத்திலும் நல்லாம்பாளையம் என்ற ஒரு ஊர் உண்டு. அரியலூர் மாவட்டத்திலும் நல்லாம்பாளையம் என்ற ஒரு உண்டு. இவையெல்லாம் நல்ல என்ற பண்பின் அடிப்படையில் அமைந்த ஊர் பெயர்களாக நாம் அறிய முடிகிறது. இப்படியாக இன்றைக்கு ஊர் விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கும் நல்லாபாளையம்.

0: எழுத்தின் இசை பகுதியில் கவிதை வழங்குபவர் கவிஞர் குடந்தை அனிதா அவர்கள்.
1: இதயம். அவளுக்கு ஒரு இதயம் போதுமானதாக இல்லை. வீட்டிலிருந்து வேலைக்கு சென்று திரும்பும் வரை அவளுக்கு ஒரு இதயம் போதுமானதாக இல்லை. குழந்தை காப்பகம் வரை அம்மாவாகவும் பிள்ளையை விட்டுச் செல்லும் போது அவளுக்கு மாற்றான் தாய் இதயம் தேவைப்படுகிறது. பேருந்து நிறுத்தத்தில் உற்சவராகவும் பயணத்தில் தெரிந்தே இடிக்கும் பேடி முன் ஊனமுற்ற இதயம் முடங்கித்தான் போகிறது. வசைப்பாடும் மேலதிகாரி முன் மோனாலிசாவிடம் கடன் வாங்கிய இதயம் துடிதுடிக்க துடிக்கிறது. கொண்டு வந்த உணவில் கொஞ்சத்தையும்

பூனைக்குட்டிக்கு தரும்போது மகனின் இதயம் தேவைப்படுகிறது. சாலை கடக்கும் போது தேசிய கொடி விற்கும் சிறுவர்களை பார்த்தால் கர்ணனின் இதயம் கண்விழித்து காசு தேடுகிறது. இரவு உறக்கத்தில் எனக்கு மட்டும் அப்பா இல்லையா கேட்கும் குழந்தைக்கு அரிச்சந்திரன் இதயம் விழித்துக் கொள்ளாமல் முன்னாள் இராணுவ வீரனின் மனைவியின் இதயம் ஒரு கதை சொல்லியின் இதயத்தை தேடுகிறது. ஒரு தாயும் குழந்தையும் தனியே வாழும் பட்சத்தில் சமுதாயத்தை நேர்கொள்ளும் அந்த பெண்ணானவள் அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை விடியலில் தொடங்கி இரவு வரை தன் குழந்தையுடன் கடப்பதாகத்தான் இந்த கவிதை வடிவமைக்கப்பட்டுள்ளது. தந்தையும் தாயுமாக இருக்கும் ஒரு பெண் பொருளீட்டும் பொருட்டு வேலைக்கு செல்லும் வேளையில் அன்னையாக மட்டும் இருக்க இயலவில்லை. குழந்தை காப்பகத்தில் பிள்ளையை விட்டுச் செல்ல தன் தாய்மையை கட்டுப்படுத்திக் கொண்டு மாற்றான் தாயாக இதயத்தை கடுமையாக வைத்துக் கொள்ள வேண்டியிருக்கிறது. வேலை என்னும்போது ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடம் செல்ல அடாவடி ஆண்களின் இன்னல்கள் இருந்தாலும் மனம் குன்ற அவர்களை ஊனத்துடன் கடந்தாக வேண்டியிருக்கிறது. பணியிடத்திலோ மேலதிகாரியிடம் சினம் காட்ட முடியாமல் மோனாலிசா புன்னகையை முகத்தில் காட்டித்தான் ஆக வேண்டும். இத்தனைக்கும் இடையில் குழந்தையின் ஞாபகம் வர உணவு நேரத்தில் ஒரு குட்டிப் பூனையுடன் தன் உணர்வை பகிர்ந்து கொள்ளும்போது மன நிறைவு கொள்கிறது தாயின் மனம். அதில் தன் பிள்ளையின் மனமும் இணைவதாக பெருமை கொள்கிறாள். மாலை வீடு திரும்பும்போது தன் பிள்ளையின் சாயலில் தேசிய கொடி விற்கும் ஒரு குழந்தையை பார்த்து தன்னால் இயன்ற உதவி ஏதாவது செய்ய வேண்டும் என்ற கர்ணன் போல் தன்னிடம் இருந்த கடைசி சில்லறையையும் தேடிக் கொடுக்கிறாள். அன்றைய தினத்தில் பிள்ளைக்கும் என்ன மனப்போராட்டமோ, எனக்கு மட்டும் அப்பா இல்லையா என்று கேட்டதும் வாழ்வின் கடைசி தருவாயிலும் உண்மை பேசிய அரிச்சந்திரனின் மனம் தனக்கு வந்துவிடக்கூடாது என்ற அச்சத்தில் எல்லையில் நாட்டையே காக்கச் சென்ற தன் கணவனின் தைரியத்தை வரவைத்துக் கொண்டு ஒரு கதை சொல்லியாக அம்மா ஒரு கதை சொல்வானாம், கேட்டுக்கிட்டே நீ தூங்குவியாம் என்று பிள்ளையை திசை திருப்பும் அன்னைக்குத்தான் எத்தனை எத்தனை இதயம் தேவைப்படுகிறது என்பதாகத்தான் இந்த கவிதை நிறைவுற்றது.

0: சட்டம் நமக்காக பகுதியில் வழக்கறிஞர் சரளா அவர்கள் உரையாற்றுகிறார்.
1: விஷாகா கைலன்ஸ், பெண்கள் பணிபுரியும் இடத்திலோ அல்லது அவங்க வேலை சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு விஷயத்துக்காக பாலியல் தொல்லைகளிலோ வன்முறைகளிலோ அவங்க பாதிக்கப்பட்டா அதை எப்படி தீர்க்கிறதுன்னு சொல்லி சில கைட்லைன்ஸ் கொண்டு வந்தாங்க. இந்த விஷாகா கைட்லைன்ஸ் வந்ததுக்கு அப்புறமா கூட பார்த்தீங்கன்னா பணியிடங்களில் பெண்களுக்கு எதிராக நடக்கிற பாலியல் துன்புறுத்தல்களை கட்டுப்படுத்தவோ தடுக்கவோ முடியல. ஸோ கம்பல்சரி ஒரு ஆக்ட் வேணும், அது மூலமாக தான் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காண முடியும் அப்படின்னு முடிவு பண்ணி

வரப்பட்டதுதான். பணியிடத்தில் பெண்களுக்கு ஏற்படும் பாலியல் துன்புறுத்தல் தடுப்பு தடை மற்றும் தீர்வு சட்டம் 2013. இந்த சட்டம் கொண்டு வந்ததுக்கான நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பணியிடங்கள்ல மட்டும் இல்லாம அந்த வேலையை செய்யறதுனால பெண்களுக்கு ஏற்படுற துன்புறுத்தல்கள்ல இருந்தும் அவங்கள காப்பாத்துறதுக்காகவும் தான். பெண்கள் வேலை செய்யும் இடங்கள்ல மட்டும் இல்லாம வேலைக்கு செல்லும் வழியில் ஏற்படும் துன்புறுத்தல்களும் வன்முறைகளும் கூட இந்த சட்டத்துக்கு கீழே வரும். அரசு வேலையா இருந்தாலும் சரி, தனியார் வேலையா இருந்தாலும் சரி, வேலைக்கு செல்லும் வழியில பொது இடமாக இருந்தாலும் சரி, அல்லது ஆண்கள் மட்டும் பணிபுரிகிற கம்பெனிக்கு அவங்கள தெரிஞ்சவங்க பார்க்க போறாங்க, அந்த இடத்துல அந்த பெண்ணுக்கு பாலியல் துன்புறுத்தல்கள் சீண்டல்கள் அந்த பெண்ணுக்கு ஏற்படுதுன்னா இந்த சட்டத்துக்கீழே கொண்டு வந்து குற்றம் செஞ்சவங்களுக்கு தண்டனை வழங்கப்படும். அந்த குற்றவாளி முதல் முறையாக இந்த குற்றத்தை பண்ணியிருக்காரு தெரிஞ்சா அவருக்கு 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை மற்றும் 1,00,000 அபராதம் விதிக்கப்படும். ஆனால் ரிப்பீட்டடாக அவங்க திரும்ப திரும்ப இந்த தப்பை பண்ணுறாங்க, மறுபடியும் அவங்க மேலே கம்ப்ளைண்ட் வருது ஒரு நபர் மேலே அப்படின்னாக்கா அந்த குற்றம் செஞ்ச குற்றவாளிக்கு 3-7 ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும் பாதிக்கப்பட்டவருக்கு நிதி இழப்பீடாக 1,00,000 வரை அபராதம் விதிக்கப்படும். அதாவது அந்த குற்றவாளிக்கு சிறை தண்டனையும் விதிச்சு 1,00,000 ரூபாய் அபராதமும் விதிச்சு அந்த அபராத தொகையை பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணுக்கு நீதிமன்றம் வழங்கும். அரசு நிறுவனமாக இருந்தாலும் தனியார் நிறுவனமாக இருந்தாலும் தொழிற்சாலையாக இருந்தாலும் எந்த தொழில் சார்ந்த துறையாக இருந்தாலும் சரி, 10 பேருக்கு மேலே அவங்க பெண்கள் வேலை செய்கிறாங்கன்னா கண்டிப்பாக இங்கே இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி ICC, அதாவது தமிழில் வந்து உள் புகார் குழுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த புகார் குழுவை கண்டிப்பாக அந்த நிறுவனம் அமைக்கணும். ஒருவேளை அந்த நிறுவனத்தில் பெண்கள் 10 பேருக்கும் கம்மியாக வேலை செய்கிறாங்க, ஒரு 5 பேர் இருக்காங்க அப்படின்னாக்கா லோக்கல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டின்னு சொல்லுவாங்க, அதை வந்து அந்த மாவட்டம் வந்து கண்டிப்பாக அமைக்கணும் என்பது வந்து இந்த சட்டத்தோட விதிமுறை. 10-க்கும் மேற்பட்ட பெண்கள் வேலை செய்கிற கம்பெனியில் இருக்கிற இன்டர்னல் கம்ப்ளைண்ட் கமிட்டியில் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 5 பேர் இருப்பாங்க, அதில் பாதி அல்லது அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா பெண்களாக இருப்பாங்க. அதுலேயும் இந்த குழு தலைமையில் இருக்கிறவங்க அந்த நிறுவனத்தில் ஹையர் பொசிஷனில் வேலை செய்கிற பெண்ணாக இருக்கணும். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ICC குழு தலைமையில் ஒரு ஆண் இருந்தால் ஒரு பெண் தான் வேலை செய்கிற இடத்துல தனக்கு நடக்கிற பாலியல் துன்புறுத்தல்களை பற்றி ஒரு ஆண் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண தயங்குவாங்க. அதே ஒரு பெண் ICC குழு தலைமையில் இருந்தால் பாதிக்கப்பட்ட அந்த பெண் தனக்கு ஏற்பட்ட துன்பங்களை வெளிப்படையாக சொல்ல ஈஸியாக இருக்கும். இந்த கமிட்டியில் இருக்கிற 5 பேரில் 4 பேர் அந்த நிறுவனத்திலேயே பணிபுரிகிற உறுப்பினராக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் கண்டிப்பாக அதில் ஒருத்தங்க மட்டுமாவது எக்ஸ்டர்னல் மெம்பராக இருக்கணும், அதாவது வெளிப்புற உறுப்பினராக இருக்கணும். அந்த வெளிப்புற உறுப்பினர் ஒரு லாயராக இருக்கணும். ஏன்னா இந்த குழுவில் இருக்கிற அந்த 4 பேரும் நிறுவனத்திலேயே வேலை செய்கிறவங்க அப்படின்றதுனால இந்த ஒருத்தர் வெளிப்புற உறுப்பினர் ஒரு லாயராக இருந்தால் இந்த பெண்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகளை லீகலாக எப்படி சரி பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியும். பணியிடத்தில் ஒரு பெண் பாலியல் துன்புறுத்தல்களுக்கு ஆளாக்கப்பட்டாலோ சீண்டப்பட்டாலோ அல்லது வன்முறைக்கு ஆளாக்கப்பட்டாலோ குறைஞ்சது 90 நாட்களுக்குள் இந்த ICC குழுவில் எழுத்துப்பூர்வமாக கம்ப்ளைண்ட் பண்ணணும்.

0: கதையரங்கம் வழங்குகிறார் ஜோனல் அவர்கள்.
1: ஒரு காட்டுல மதியான நேரத்துல நல்லா சாப்பிட்டு முடிச்சு ஒரு பூனை சூப்பரா தூங்கிட்டு இருக்கு. திடீர்னு சரசர சரசரன்னு ஒரு சத்தம். என்னடா அந்த சத்தம் அப்படின்னு எந்திரிச்சு பார்த்தா தூரத்துல ஒரு சிங்கம் தன்னை நோக்கி வர்றத பாக்குது அந்த குட்டி பூனை. ஐயோ போச்சு, இதோட நம்ம வாழ்க்கை முடிய போகுது, இதுதான் நம்ம வாழ்க்கையோடைய கடைசி நாள், அவ்வளவுதான் அப்படின்னு ஒரு செகண்டுக்கு அந்த பூனைக்கு தோணுது. ஆனாலும் இல்ல இல்ல, நான் அதெல்லாம் ஒத்துக்க முடியாது, அது எப்படி ஏதாவது ஒன்னு முயற்சி பண்ணணும்ல, ஓடிடலாமா அப்படின்னு யோசிக்குது அந்த பூனை. இல்ல இல்ல, ஓடினாலும் கண்டிப்பா பூனை நம்ம ஸ்பீடு ரொம்ப கம்மி, சிங்கம் கண்டிப்பா நம்மள பிடிச்சு சாப்பிட்டுரும், அதை பண்ணக்கூடாது. அப்போ என்னதான் பண்றது, இவ்வளவு பக்கத்துல வந்துருச்சு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே திடீர்னு ஒரு ஐடியா வருது அந்த குட்டி பூனைக்கு. பக்கத்துல இருக்கிற ஒரு எலும்பு துண்டை எடுத்து கடிச்சுக்கிட்டு சொல்லுச்சான், ச்ச இந்த சிங்கக்கறி எவ்வளோ டேஸ்டா இருக்குது.

0: வயிறு தான் பத்தல, இன்னும் கொஞ்சம் சாப்பிட்டா நல்லா தானே இருக்கும், வேற ஒரு சிங்கக்கறிக்கு நாம எங்க போறது அப்படின்னு பேசிச்சான். இத கேட்ட அந்த சிங்கம், அடடே இந்த குட்டி பூனை சிங்கக்கறி எல்லாம் சாப்பிடுமா, ஐயோ எனக்கு இந்த பூனை வேண்டாம்பா, நமக்கு எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லி அந்த பூனை சொன்னதை நம்பி சிங்கம் ஓடிருச்சு. சரி ஓகே தூங்கலாம் அப்படின்னு பூனை தூங்க போயிருச்சு. இது எல்லாத்தையும் மேல இருந்து ஒரு குரங்கு பாத்துக்கிட்டே இருக்குது. அட பாவமே, இந்த குட்டி பூனை எவ்வளவு வால்தனம் பண்ணது, அவ்வளோ பெரிய சிங்கத்தையே ஏமாத்திருச்சு. இத நம்ம சும்மா விடக்கூடாது, கண்டிப்பா இத சிங்கத்துக்கிட்ட போய் சொன்னோனா இந்த காட்டுக்கே ராஜாவான சிங்கத்தோடைய ஃப்ரெண்டா நாம மாறிடலாம், பேசாம உடனே போய் இத சிங்கத்துக்கிட்ட சொல்லிடலாம் அப்படின்னு இந்த குரங்கு ஒரு ஷார்ட்கட் யோசிக்குது. குரங்கு வேகமா போய் சிங்கத்துக்கிட்ட, ராஜாவே உங்களை ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி நடந்தது எல்லாத்தையும் அந்த குரங்கு போய் அந்த சிங்கராஜா கிட்ட சொல்லிருச்சு. அந்த சிங்கராஜா, என்ன அந்த குட்டி பூனை என்ன இப்படி ஏமாத்திருச்சா அப்படின்னு பயங்கர கோபத்தோட, வா கண்டிப்பா போய் இன்னைக்கு அந்த பூனைய முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி சிங்கராஜாவும் அந்த குரங்கும் போறாங்க. இந்த குரங்கு பார்த்த இந்த ஒரு சின்ன சேட்டையினால இப்ப இந்த பூனையோடைய வாழ்க்கை முடிய போகுது. நல்லா தூங்கிட்டு இருந்த அந்த பூனை திடீர்னு எந்திரிச்சு பாக்குது. மறுபடியும் என்னடா அந்த சரசரன்னு சத்தம் கேக்குது அப்படின்னு எந்திரிச்சு பாக்கும்போதுதான் தெரியுது அந்த குரங்கும் சிங்கமும் வருது. குரங்கும் சிங்கமும் சேர்ந்து வரத பார்த்த உடனே அந்த குட்டி பூனைக்கு புரிஞ்சு போச்சு. ஐயோ நடந்தது எல்லாத்தையும் அந்த குரங்கு சிங்கத்துக்கிட்ட போய் சொல்லி கொடுத்துருச்சு. இப்போ இந்த டைம் இந்த சிங்கம் வரும்போது இன்னும் ரொம்ப கோபத்தோட வரப்போது கண்டிப்பா நம்ம வாழ்க்கை இப்பவும் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிற அந்த தருணத்துல, ஏதாவது ஒரு வாய்ப்பு இருக்கும், ஏதாவது ஒரு வழி இருக்கும், நான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி டக்குன்னு யோசிச்சு ஒரு சூப்பரான ஒரு சின்ன விஷயத்த பண்ணுச்சு அந்த குட்டி பூனை. என்னடா எவ்வளோ நேரம் ஆச்சு, என் நண்பனான அந்த குரங்க அனுப்பி எவ்வளோ நேரம் தான் நானும் பசியில உட்காந்துட்டே இருக்கிறது, ஒரு சிங்கத்தை ஏமாத்தி கூட்டு வர்றதுக்கு இவ்வளோ நேரமா, எவ்வளோ நேரம் தான் நானும் சிங்கக்கறி சாப்பிடாம வெயிட் பண்ணிட்டே இருக்கிறது, ஒரு சிங்கத்தை கூட ஏமாத்தி கூட்டு வர முடியாதா என்ன அப்படின்னு சொல்லி அந்த குட்டி பூனை சொல்லிச்சான். இதை கேட்டதும் மறுபடியும் அந்த சிங்கம் பூனை சொல்றத நம்பிருச்சு. ஆஹா, இந்த பூனை அனுப்பிதான் இந்த குரங்கு நம்மளை ஏமாத்தி கூட்டிட்டு போகுதா, அப்போ இந்த குரங்கு சொன்னது சரியில்லை, இந்த பூனை சொன்னதுதான் சரி அப்படின்னு சொல்லி மாட்டி விட நினைச்ச அந்த குரங்க சிங்கம் முடிச்சிருச்சு. இந்த கதையில இருந்து நம்மளுக்கு தெரியற ரெண்டு முக்கியமான கவனத்துக்குரிய லெசன் என்ன அப்படின்னு பார்த்தா, ஒன்னு, எவ்வளோ பெரிய பிரச்சனையா இருந்தாலும் நாம எவ்வளோ பெரிய ஆளுங்கிறது முக்கியம் இல்லை, நம்ம அந்த இடத்துல எவ்வளவு நிதானமா யுக்தியோட சிந்திக்கிறோம் செயல்படுறோங்கிறது தான் முக்கியம். ரெண்டாவது, நம்ம மற்றவங்களை கீழே தள்ளி நம்ம முன்னேறணும்னு நினைச்சோம்னா வாழ்க்கையில அது கண்டிப்பா நடக்காது அப்படிங்கிறது அந்த குரங்கோடைய வாழ்க்கையில இருந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. சிந்திச்சு செயல்படுவோம்.
1: கூடு தொகுப்பு நிகழ்ச்சி கேட்டீர்கள்.
2: இந்த நிகழ்ச்சியை பத்தின கருத்துக்களை சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க எங்க கிட்ட சொல்லுங்க. AIR சென்னை w@gmail.com என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ அல்லது நிகழ்ச்சி இயக்குனர் ஆகாஷ்வாணி சென்னை காமராஜர் சாலை சென்னை 604 என்ற முகவரிக்கு கடிதம் மூலமாகவும் எழுதி அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.
1: படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.
3: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று

0: இரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு, புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு
1: தொடர்வது. மாநில செய்திகள், திருச்சிராப்பள்ளி அஞ்சல்.

0: வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷர்மிளா ரோஷன். தலைப்புச் செய்திகள். சூரிய மின்தகடு திட்டத்தின் கீழ் 40 லட்சம் குடும்பங்கள் பயனடைந்துள்ளதாக மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். தீவிரவாதத்திற்கு எதிரான உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்வதன் அவசியத்தை தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்திற்கென விளையாட்டுக் கொள்கை உருவாக்கப்படும் என மாநில விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் வைகாசி விசாக பெருந்திருவிழா நாளை நடைபெறுவதையொட்டி முன்னேற்பாட்டு பணிகள் குறித்து மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் இன்று ஆய்வு மேற்கொண்டார். சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் காலிறுதியில் இந்தியாவின் லக்ஷயா சென் இன்று களமிறங்குகிறார். இனி விரிவான செய்திகள். நாட்டில் சூரிய மின்தகடு திட்டத்தின் கீழ் 40 லட்சம் குடும்பங்கள் பயனடைந்து உள்ளதாக மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். இத்திட்டத்தின் மூலம் மக்கள் மின் நுகர்வோர் என்ற நிலையிலிருந்து மின் உற்பத்தியாளர்களாக உருவெடுத்துள்ளனர் என குறிப்பிட்டுள்ளார். இத்திட்டம் மின் செலவுகளை குறைக்கவும் அரசு மானியங்களை பெறவும் பூஜ்ய மின் கட்டணத்தை நோக்கி நகரவும் வழிகோலும் என்றார். எரிசக்தி பாதுகாப்பு, சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை, தன்னிறைவை நோக்கிய வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற தொலைநோக்கு பார்வையில் நாடு பயணிப்பதாகவும் திரு பிரஹலாத் ஜோஷி குறிப்பிட்டுள்ளார். தீவிரவாதத்திற்கு எதிரான உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்வதன் அவசியத்தை தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் வலியுறுத்தியுள்ளார். ரஷ்யாவில் நடைபெற்ற 14வது சர்வதேச பாதுகாப்பு விவகாரங்களுக்கான உயர்மட்ட கூட்டத்தில் உரையாற்றிய அவர், தீவிரவாதத்தை எதிர்ப்பதில் இரட்டை நிலைப்பாடு என்ற பேச்சுக்கே இடமில்லை என்றார். உலகளாவிய நாடுகளில் 7.6% பொருளாதார மேம்பாட்டுடன் வேகமாக வளரும் நாடாக இந்தியா திகழ்கிறது என்று மத்திய ரிசர்வ் வங்கியின் வருடாந்திர அறிக்கை தெரிவித்துள்ளது. சென்ற ஆண்டுடன் ஒப்பிடுகையில் வளர்ச்சி விகிதம் 0.5% உயர்ந்துள்ளதாகவும் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளது. வலுவான உள்நாட்டு வாங்கும் திறன், நிலையான முதலீடுகள், ஆக்கப்பூர்வமான கொள்கை நடவடிக்கைகளால் இது சாத்தியமானதாகவும் ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. அதிகரித்து வரும் எரிபொருள் விலை, விநியோக சங்கிலி தடைகள், உலகளாவிய சந்தை தேக்கநிலையின் மத்தியிலும் வலுவான பொருளாதார அடித்தளங்கள் இந்தியாவின் வளர்ச்சியை முன்னெடுத்துச் செல்வதாகவும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. உணவு தானிய இருப்பு, நிலையான வேளாண் சாத்தியக்கூறுகள் பணவீக்க விகிதத்தை நிர்ணயிக்கும் என்றும் ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. நேரடி பண பரிவர்த்தனைகளிலும் சில்லறை விற்பனை பிரிவுகளிலும் மத்திய அரசின் மின்னணு பரிவர்த்தனை முன்னோடி திட்டத்தை விரிவுபடுத்தவும் ரிசர்வ் வங்கி திட்டமிட்டுள்ளது. ஐக்கிய நாடுகள் சபையின் சர்வதேச அமைதி காப்போர் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள செய்தியில், உலக அமைதி மற்றும் பாதுகாப்பை பேணுவதில் அர்ப்பணிப்புடன் செயலாற்றும் ஐநாவின் அமைதி தூதுவர்களின் பணியை பாராட்டியுள்ளார். இந்நாளில் இன்வெஸ்ட் இன் பீஸ், அமைதியின் வழி நடப்போம் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். மேற்காசியாவில் நிலவும் அசாதாரண சூழலால் இஸ்ரேலுக்கான விமான சேவைகளை வரும் ஜூலை மாத இறுதி வரை ஏர் இண்டியா நிறுவனம் நிறுத்தி வைத்துள்ளது. முன்னதாக டெல் அவிவ் டெல்லி வழித்தடத்தில் அடுத்த மாத இறுதி வரை விமான சேவை நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. எரிபொருள் விலை உயர்வு, வான்வெளி கட்டுப்பாடுகளின் காரணமாக இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. ஈரானிலிருந்து இந்தியாவிற்கு கச்சா எண்ணெயை ஏற்றி வரும் கப்பல் வெற்றிகரமாக ஹோர்மோஸ் நீரிணையை கடந்துள்ளது. இந்த கப்பலானது விசாகப்பட்டினத்திற்கு வரும் 3ஆம் தேதி வந்தடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேற்காசியாவில் நிலவும் தொடர்ச்சியான பதற்ற நிலையிலும் கடந்த 24 மணி நேரத்தில் 23 கப்பல்கள் ஹோர்மோஸ் நீரிணையை கடந்துள்ளதாக ஈரான் கூறியுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்கு

0: ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: தமிழகத்திற்கென விளையாட்டு கொள்கை உருவாக்க அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். சென்னை நேரு உள் விளையாட்டரங்கில் விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய விடுதிகளில் மாணாக்கர் சேர்க்கைக்கான ஒதுக்கீட்டு ஆணைகளை இன்று வழங்கி பேசிய அவர், விளையாட்டுத்துறையை மேம்படுத்துவதன் மூலம் போதைப்பொருள் இல்லா தமிழகத்தை உருவாக்க முடியும் என்றார். திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் வைகாசி விசாக பெருந்திருவிழா நாளை நடைபெறுவதையொட்டி முன்னேற்பாட்டு பணிகள் குறித்து மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ், மீனவர் நலத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் ஆகியோர் இன்று நேரில் ஆய்வு மேற்கொண்டனர். தரிசனம், அன்னதானம், அடிப்படை வசதிகள் உள்ளிட்டவை குறித்து அமைச்சர்கள் அதிகாரிகளிடம் கேட்டறிந்தனர். தரிசனத்திற்கென பொதுமக்கள்

0: முன்னேற்பாட்டு பணிகள் குறித்து மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ், மீனவர் நலத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் ஆகியோர் இன்று நேரில் ஆய்வு மேற்கொண்டனர். தரிசனம், அன்னதானம், அடிப்படை வசதிகள் உள்ளிட்டவை குறித்து அமைச்சர்கள் அதிகாரிகளிடம் கேட்டறிந்தனர். தரிசனத்திற்கென பொதுமக்களிடமிருந்து முறையின்றி பணம் வசூலித்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் திரு ரமேஷ் எச்சரித்துள்ளார்.
1: இன்றைக்கு வந்து அன்னதான கூடங்கள் ஆய்வு பண்ணியிருக்கிறோம். கோயிலினுடைய சொத்துக்கள் பற்றிய ஆய்வுகளை நடத்திருக்கிறோம். கோயிலுக்கு வர வேண்டிய வருமானங்கள் வந்து எங்கெங்கெல்லாம் தடைப்பட்டிருக்கின்ற அந்த ஆய்வுகளை நடத்திருக்கிறோம். கோயிலுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் என்னென்ன இருக்குன்னு சொல்லி ஆய்வுகள் பண்ணிட்டு இருக்கிறோம். கோயிலின் தூய்மையை எப்படி பராமரிக்கிறதுன்னு ஆய்வுகள் பண்ணிட்டு இருக்கிறோம். அதே போல கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் வந்து எவ்வளவு விரைவாக தரிசனம் பார்த்துட்டு வெளியில போக முடியும், அதற்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கொண்டு வர முடியும்ன்றது பற்றி ஆய்வுகள் பண்ணிட்டு இருக்கிறோம்.
0: காலை மற்றும் மதிய உணவு திட்ட பயனாளர்கள் குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். சென்னை அரசு நடுநிலைப் பள்ளியில் அமைச்சர் இன்று ஆய்வு மேற்கொண்டதுடன் மாணாக்கருக்கு புத்தகங்களையும் வழங்கினார். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தால் தேர்வு செய்யப்பட்ட 45 அரசு உதவி வழக்கறிஞர்களுக்கு பணியமர்வு ஆணைகளை மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு சி டி ஆர் நிர்மல்குமார் சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று வழங்கினார். திருச்சி, மதுரை, கோவை, திருநெல்வேலி, செங்கல்பட்டு ஆகிய அரசு சட்ட கல்லூரிகளில் 5 பொருளாளர் பணியிடங்களுக்கான பணி நியமன ஆணைகளையும் அமைச்சர் வழங்கினார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உரிய அனுமதியின்றி செயல்பட்டு வந்த 7 கல் குவாரிகளை தற்காலிகமாக மூட மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு தினேஷ்குமார் உத்தரவிட்டுள்ளார். நாமக்கல் மாவட்டத்தில் வீரதீர செயலுக்கான கல்பனா சாவ்லா விருது பெற தகுதியுடையோர் வரும் 19 தேதிக்குள் விண்ணப்பிக்குமாறு ஆட்சித்தலைவர் திருமதி துர்காமூர்த்தி கூறியுள்ளார். பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலில் முத்துக்குமார சுவாமி வள்ளி தெய்வானை திருக்கல்யாணம் இன்று மாலை நடைபெறுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: பழனி முருகன் கோவிலில் 10 நாட்கள் நடைபெறும் புகழ்பெற்ற வைகாசி விசாக திருவிழாவின் முக்கிய நிகழ்வான முத்துக்குமாரசாமி வள்ளி தெய்வானை திருக்கல்யாணம் இன்று மாலை மிக சிறப்பாக நடைபெற உள்ளது. இரவு சுவாமி வெள்ளித்தேரில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலிக்க உள்ளார். விழாவின் சிகர நிகழ்வான வைகாசி விசாக தேரோட்டம் நாளை விமர்சையாக நடைபெற உள்ளது. இதற்கான விரிவான ஏற்பாடுகளை கோவில் அலுவலர்கள் செய்து வருகின்றனர். பழனியிலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
0: திருநெல்வேலி அருள்மிகு நெல்லையப்பர் சுவாமி திருக்கோவில் ஆணித்தேர் திருவிழா திருக்கால் நடுதலுடன் இன்று தொடங்கியது. தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கலில் கோடை விடுமுறையின் இறுதி நாட்களில் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: கோடை விடுமுறையின் இறுதி நாட்களில் ஒகேனக்கல் வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை வெகுவாக அதிகரித்துள்ளது. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும், ஆந்திரம், கர்நாடகம், கேரளம், புதுவை உள்ளிட்ட மாநிலங்களில் இருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் ஒகேனக்கலில் குவிகின்றனர். பரிசல் பயணத்தை இனிமையாக மேற்கொண்டு சுற்றுலா பயணிகள் காவிரி ஆற்றின் இயற்கை அழகை ரசிக்கின்றனர். பாதுகாப்பாக பரிசல் பயணம் மேற்கொள்ளுமாறு மாவட்ட நிர்வாகம் தொடர்ந்து அறிவுறுத்தி வருகிறது. தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி.
0: வேலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் தமிழக அரசின் பயிர்க்கடன் தள்ளுபடி ஏமாற்றம் அளிப்பதாக கூறி வேளாண் பெருமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாட்டில் ஜூன் முதல் செப்டம்பர் வரையிலான தென்மேற்கு பருவமழை காலத்தில் இயல்பை விட குறைவான மழைப்பொழிவே காணப்படும் என இந்திய புவி அறிவியல் அமைச்சகத்தின் செயலாளர் டாக்டர் ரவிச்சந்திரன் கூறியிருக்கிறார். அடுத்த மாதத்தில் வெப்பநிலை இயல்பை விட அதிகமாகவே நிலவும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே தென்மேற்கு வங்கக்கடல், அதனை ஒட்டிய தமிழக பகுதிகளில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக கன்னியாகுமரி, தேனி, திண்டுக்கல், நீலகிரி, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, ராணிப்பேட்டை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் காலிறுதியில் இந்தியாவின் லக்ஷயா சென் ஜப்பானின் கோகி வாட்னபேயை இன்று எதிர்கொள்கிறார். ஆடவர் இரட்டையர் காலிறுதியில் ராங்கி ரெட்டி சிராக் ஷெட்டி இணை மலேசிய இணையுடன் மோதுகிறது. ஐபிஎல் 2020 கிரிக்கெட் போட்டியின் இரண்டாவது குவாலிஃபயர் ஆட்டத்தில் சண்டிகரில் இன்றிரவு 7:30 குஜராத் டைட்டன்ஸ் ராஜஸ்தான் ராயல்ஸை எதிர்கொள்கிறது. இதில் வெற்றி பெறும் அணி நாளை மறுநாள் அகமதாபாத்தில் நடைபெறும் இறுதி ஆட்டத்தில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருடன் மோதவுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சூரிய மின்தகடு திட்டத்தின் கீழ் 40 லட்சம் குடும்பங்கள் பயனடைந்துள்ளதாக மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். தீவிரவாதத்திற்கு எதிரான உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்வதன் அவசியத்தை தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்திற்கென விளையாட்டுக் கொள்கை உருவாக்கப்படும் என மாநில விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் வைகாசி விசாக பெருந்திருவிழா நாளை நடைபெறுவதையொட்டி முன்னேற்பாட்டு பணிகள் குறித்து மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் இன்று ஆய்வு மேற்கொண்டார். சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் காலிறுதியில் இந்தியாவின் லக்ஷயா

0: இன்று களமிறங்குகிறார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: நேரம் இப்பொழுது 1:55:28. ஆகாஷ்வாணி சென்னை மத்தியலை 720 KHz, கும்பகோணம் பண்பலை 101.6 MHz, வேலூர் பண்பலை 100.4 MHz அலைவரிசைகளில் நேயர்கள் நிகழ்ச்சிகளை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள்.
2: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
3: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ் எல்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
2: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
3: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
4: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1-800-420-2233.
2: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
3: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ் எல்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
2: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
3: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
4: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1-800-420-2233.
2: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
3: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ் எல்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
2: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
3: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
4: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1-800-420-2233.
5: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு.

0: இந்திய அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் தேசிய குழந்தைகள் விருது 2026 பரிந்துரைகளை வரவேற்கிறது.
1: வீரம், சமூக சேவை, சுற்றுச்சூழல், விளையாட்டு, கலை மற்றும் கலாச்சாரம், அறிவியல், தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் 18 வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் வியக்கத்தக்க சாதனைகளை அங்கீகரிப்பதற்காக வழங்கப்படும் மதிப்புமிக்க தேசிய விருது பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார்.
0: தங்கள் பரிந்துரைகளை அனுப்புவதற்கான இணையதள முகவரி
1: https://awards.gov.in.
0: விண்ணப்பிக்க கடைசி நாள் வரும் ஜூலை மாதம் 31 தேதி.

0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.
1: Good afternoon. This is Akashvani and I am Valsa Williams with the midday news.

0: சிறைகானம் கேட்டீர்கள். நேரம் இப்பொழுது 2:35. சேர்ந்திசை பாடற் பயிற்சி. ஏ மாத்திரே என்ற அசாமிய மொழி பாடல் இயற்றியவர் சதீஷ் தர் அவர்கள், இசையமைத்தவர் வினய் சந்திர மௌத்கல்யா அவர்கள்.
1: வணக்கம் குழந்தைகளே.

0: நல்லது குழந்தைகளே, ரொம்ப அழகா ஸ்ரத்தையோட கத்துக்கிட்டீங்க. இதே மாதிரி நல்லா பாடி பாருங்க. மீண்டும் சந்திப்போமா? வணக்கம் குழந்தைகளே.
1: சேர்ந்திசை பாடற் பயிற்சியில் இதுவரை ஏ மாத்திரே என்ற அசாமிய மொழி பாடல் கேட்டீர்கள். இயற்றியவர் சதீஷ் தர் அவர்கள், இசையமைத்தவர் வினய் சந்திர மௌத்கல்யா அவர்கள்.
2: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு.
3: தோள் கொடுப்பதில் தோழனாய், கற்றுக் கொடுப்பதில் ஆசானாய், வழிகாட்டுவதில் சான்றோனாய், சிறியவர் பெரியவர் இளைஞர்கள் பெண்கள் இவர்களின் முன்னேற்றத்தில் உங்கள் அகில இந்திய வானொலி. அனைத்து இயற்கை சீற்றங்களிலும் சிதையாமல் உங்களுடன், அனைத்து இடர்பாடுகளிலும் இடைவிடாமல் உங்கள் சேவையில் அகில இந்திய வானொலி, என்றும் உங்கள் நலனில்.

விமான நிலையம், சுருளக்கோடு, திருப்பத்தூர் ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டரும், திருபுவனம், திருப்பரப்பு, அடையாமடை, திண்டுக்கல், கள்ளக்குறிச்சி, சிட்டம்பட்டி ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டரும், மஞ்சளாறு, சென்னிமலை, சாத்தியார், கலையநல்லூர், சிவகங்கை, விருகாவூர், பிளவக்கல், பெரியாறு அணை, தூத்துக்குடி, சாத்தூர் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டரும் மழை பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதுமில்லை. தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் இயல்பிலிருந்து 2 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்தும், ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியும் இருந்தது. அதிகபட்ச வெப்பநிலையாக பாளையங்கோட்டையில் 39.9 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. குறைந்தபட்ச வெப்பநிலையாக சமவெளி பகுதிகளில் தருமபுரியில் 23 டிகிரி செல்சியஸும், மலைப்பகுதிகளில் உதகமண்டலத்தில் 13.2 டிகிரி செல்சியஸும் பதிவாகியுள்ளது. திருப்பத்தூர் மற்றும் திருவள்ளூர் மாவட்டத்தில் வெப்பநிலை கணிசமாக குறைந்துள்ளது. வேலூர் மாவட்டத்தில் மிகவும் குறைந்துள்ளது. மற்ற ஏனைய மாவட்டங்களில் பெரிய மாற்றமில்லை. கரூர், திண்டுக்கல், திருநெல்வேலி மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் இயல்பை விட அதிகமாகவும், திருப்பத்தூர், திருவள்ளூர் மற்றும் வேலூர் மாவட்டங்களில் இயல்பை விட குறைந்தும், மற்ற ஏனைய மாவட்டங்களில் இயல்பு நிலையிலும் காணப்படுகிறது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. சுமார் 5.8 கிலோமீட்டர் உயரத்தில் தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. சுமார் 1.5 கிலோமீட்டர் முதல் 7.6 கிலோமீட்டர் உயரத்தில் மத்திய கிழக்கு தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. திருச்சிராப்பள்ளி, நாமக்கல், நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, கரூர், சேலம் மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை பற்றிய முன்னறிவிப்பு. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவு எனினும் சற்று உயரக்கூடும். ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும். அதிக வெப்பநிலையும் அதிக ஈரப்பதமும் இருக்கும் நிலையில் கடலோர தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அசௌகரியம் ஏற்படலாம். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 41 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். வெப்பம் சார்ந்த அசௌகரியம் ஏற்படும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். தெற்கு வங்கக்கடல், அதனை ஒட்டிய மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் பெரும்பாலான இடங்களில், வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகள், வடக்கு தெற்கு அந்தமான் பகுதிகளில் சூறாவளி காற்று வீசக்கூடும். மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.

நேரம் இப்பொழுது 2:55. ஆகாஷ்வாணி வானிலை. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவான அளவுகளும் நெய்யூரில் அதிகபட்சமாக 6 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. சிவலோகம் 5 சென்டிமீட்டரும் அவிநாசி, பாப்பிரெட்டிப்பட்டி, சிற்றாறு, நாலுமுக்கு, ஊத்து ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டரும், ஏழுமலை, தூத்துக்குடி

நேரம் இப்பொழுது 3 மணி. ஆகாஷ்வாணி சென்னை மத்தியலை 720 கிலோஹெர்ட்ஸில் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. மீண்டும் எமது அடுத்த ஒலிபரப்பு இதே அலைவரிசையில் மாலை 5:30 ஆரம்பமாகும். வணக்கம் நேயர்களே.

நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் மத்தியிலே 720 கிலோஹெர்ட்ஸில் எமது மாலை ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. இனிய மாலை பொழுதில் முதலில் குரள முதம்.

0: கமுக்கமாக வைக்க வேண்டியதை மறைக்க தெரியாமல் வெளிப்படுத்திவிடும் அறிவில்லாதவர்கள் தமக்குத்தாமே பெரும் துன்பத்தை செய்து கொள்கின்றனர். குறள் எண் 847 அதிகாரம் புல் அறிவாண்மை.
1: அருமறை சோறும் அறிவிலான் செய்யும் பெருமிரை தானே தனக்கு.
0: கமுக்கமாக வைக்க வேண்டியதை மறைக்க தெரியாமல் வெளிப்படுத்திவிடும் அறிவில்லாதவர்கள் தமக்குத்தாமே பெரும் துன்பத்தை செய்து கொள்கின்றனர். குறள் எண் 847 அதிகாரம் புல் அறிவாண்மை.
2: குறள் அமுதம் கேட்டீர்கள். நேரம் 5:30. ஆகாஷ்வாணி நேர்கள் கேட்க விருப்பது NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.

0: अभी आप सुन रहे थे वीर गाथा श्रृंखला के अंतर्गत कार्यक्रम लेफ्टिनेंट मनोज कुमार पांडे। कार्यक्रम समन्वय प्रोफेसर राजेंद्र पाल। कलाकार अश्विनी वालिया, बाबला कोचर, शिमाइला परवेज, परवेज गौहर और आर एस रघु। शोध व आलेख अजीत होरो। तकनीकी समन्वय बटी लैंग लिंगडो। ध्वन्यांकन मयंक कुमार और शानु मुक्सीम। निर्माण सहयोग तनु गुप्ता। निर्देशन तथा निर्माण विमलेश चौधरी। यह कार्यक्रम CIET NCERT नई दिल्ली भारत द्वारा प्रस्तुत किया गया। अभी आपने सुना कार्यक्रम मनोज कुमार पांडे और अब इसी कार्यक्रम के साथ हमारा आज का उमंग कार्यक्रम यहीं पर समाप्त होता है। तो अपने मित्र अजीत
1: और विमलेश को उमंग कार्यक्रम की तकनीकी टीम के साथ अगले सप्ताह तक के लिए आज्ञा दीजिए। नमस्कार।
2: उमंग उमंग उमंग उमंग।
3: நேயர்கள் இதுவரை கேட்டது NCERT வழங்கிய விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
4: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு, புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு.
3: நேரம் 6 மணி. ஆகாஷ்வாணி நிகழ்ச்சி நிரல் கேட்பதற்கு முன்
5: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
6: அந்த பேக் போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம், ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
5: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
6: ஹே, இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
7: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
5: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
6: அந்த பேக் போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம், ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
5: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
6: ஹே, இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
7: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: இந்த அலைவரிசையில் இன்றும் நாளையும் இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றி தெரிந்து கொள்ளலாம். முதலில் இன்றைய நிகழ்ச்சிகள். மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25, 6:55 திரையிசை, 6:40 மனதில் நின்றவை. 7:00 பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம், 361 பகுதி. 7:10 கடலூர் மாவட்ட செய்திகள், எழுதியவர் ப இளஞ்செழியன். 7:25 பண்ணை செய்தி. 7:30 உழவர் உலகம். நாட்டுக்கோழி வளர்ப்பு, செங்கல்பட்டு பையம்பாடி ஆர் அஜித்குமார் அவர்களின் அனுபவங்கள். தொடர்ந்து மெல்லிசை வேளாண் செய்திகள். 8:05 திரைகாணம். இரவு 9:15 செய்தி சுடர். 9:30 அரங்கிசை. மகாராஜபுரம் எஸ் ராமச்சந்திரன் அவர்களின் பாட்டு. வி வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின். மன்னார்குடி ஏ ஈஸ்வரன் அவர்கள் மிருதங்கம். 10:45 காற்றோடு கலந்திடவா. நாளை காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் கிருஷ்ணவேணி அவர்கள். 6:15 வழிபாடு. 6:35 உழவர்களுக்கான செய்திகள். 6:55 சூழல் அறிவோம் வானிலை. 7:00 முதல் 9:00 வரை புத்தம் புது காலை. சூழல் விளக்கு தமிழ் அமுதம் வழங்குபவர் முனைவர் ச செந்திலாண்டவன் அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு வாய், தாடை, முக அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் கார்த்திக் பாலாஜி அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 6வது பகுதி. 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:55 நம்மை சுற்றி சூழல் விழி புணர்வு தகவல்கள். காலை 8:02-8:30 திரைகாணம். 8:45 வானொலிக்கு 90 இளையோர் நாடும் இனிய வானொலி தொகுப்பு நிகழ்ச்சி. காலை 9:00 அரங்கிசை. ஆலப்புழை பி வெங்கடேசன் அவர்களின் பாட்டு. பி யு கணேஷ்

0: பிரசாத் அவர்கள் வயலின், சேர்த்தலையார் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சி 100.1 எஃப்எம் கோல்டிலும் இடம்பெறும். காலை 10:02 முத்துச்சிதறல், 11:02 இளைய பாரதம். ஏற்றத்தை நோக்கி வினாடி வினா இரண்டாம் பகுதி. நடத்துபவர் டி கே பத்மநாபன் அவர்கள். பங்கேற்பவர்கள் பி கவி பொன்முத்து, எஸ் வல்லரசு, ஜே ஆசிஃபா கனி, வி ஹரிஸ்ரீ, எஸ் யமுனா, ஆர் சிவசங்கரன் ஆகியோர். தொடர்ந்து உழைப்பே வாழ்வின் அழகு கலந்துரையாடல். பங்கேற்பவர்கள் எம் சந்தோஷ், சி பிரவீன், பி கவி பொன்முத்து ஆகியோர். 12:10 சங்கீத சாரல், வி ஸ்ரீ வரலட்சுமி அவர்களின் கீபோர்டு இசை, ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், எஸ் அஸ்வினி அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை மெல்லிசை, 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் விடுதலை போராட்ட வீரர்களுக்கு ஓய்வூதியம் வழங்கும் திட்டம் குறித்த தகவல்கள். பகல் 1:10 பெருமை மிகு பாரதம், மண்மணக்கும் மதுரை உரைச்சித்திரம், எழுதியவர் கே புருஷோத்தமன், அமைப்பு எஸ் ஜோசப்ராஜ். 2:15 திரைகானம், 2:55 வானிலை, மாலை 5:30 திரைகானம். 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 திரையிசை, 6:40 மனதில் நின்றவை, 6:55 வேலைவாய்ப்பு செய்திகள். 7:00 பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம், 362 பகுதி. 7:10 தருமபுரி மாவட்ட செய்திகள், எழுதியவர் எம் தண்டபாணி. 7:25 பண்ணை செய்தி, 7:30 உழவர் உலகம். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். இனி சென்னைக்கும் அதன் சுற்றுப்புற பகுதிகளுக்குமான வானிலை அறிவிப்பு. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆய்வு மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 37.8 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு 27.3 டிகிரி செல்சியஸ். காற்றில் ஈரப்பதம் 73%. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆய்வு மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 38.8 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு 27.7 டிகிரி செல்சியஸ், காற்றில் ஈரப்பதம் 55%. வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. அதிக அளவு வெப்பநிலை 40-41 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்த அளவு 28-29 டிகிரி செல்சியஸை ஒட்டியுமே நிலவக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புற பகுதிகளுக்குமான வானிலை அறிவிப்பு கேட்டீர்கள். சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
1: This is Akashvani, the news read by Anuja Kumar. Union Home Minister Amit Shah has said securing our borders and eradicating illegal immigration is vital to protecting the nation's demography. He was addressing the troops and public gathering after inaugurating the strategically crucial G7 and G13 border outposts along the India-Pakistan border in Bhuj, Gujarat today. The minister said the central government is leveraging cutting-edge technology including drones, radars and modern fencing to establish an unbreachable leak-proof security grid. The Home Minister announced a major structural shift in border management with the introduction of a new quadripartite security grid. Union Agriculture Minister Shivraj Singh Chauhan today said that a national seed reserve of 1,74,000 quintals has been established to ensure the seed availability to the farmers. Addressing media on the second day of National Conference on Agriculture for Kharif Campaign 2026 in New Delhi, Mr. Chauhan said that 9,76,000 farmer IDs have been created so far. He said that the farmers will no longer need separate documents to access different schemes. Mr. Chauhan stressed the need for transparency in fertilizer distribution, prevention of black marketing and ensuring proper supply to genuine farmers. He said that the government remains committed to protecting farmers' interests and ensuring that fertilizers are utilized solely for agricultural purposes. The government has said that there is sufficient stock of petrol, diesel and LPG in the country and all the refineries are operating at the optimum level. Addressing an interministerial media briefing in New Delhi, Joint Secretary in the Ministry of Petroleum and Natural Gas Sujata Sharma said that LPG production is all-time high, which is around 92,000 metric tons per day.
2: LPG ka production, it also depends on the optimization activity which is taken up within the refinery and that impacts the production and that's why we have slight up and down. One thing. Second is we are also giving the part of the pool for C3, C4 molecules. Third important thing is some of the refineries have come back to operations and other than that we are getting more, you know, LPG because of the optimization from some of the refiners.
1: Ms. Sharma also informed that no dry out has been reported at any LPG distributorship.

பூதத்தீவிலே இரவு வெகுநேரம் சுழிக்காற்றின் கோலாகலத்தை அனுபவித்துவிட்டு பூங்குழலி ஸ்தூபத்தின் அடிவார குகைக்குச் சென்று கண்ணயர்ந்தாள். தூக்கத்தில் அவள் அமைதியடையவில்லை. ஏதேதோ கனவுகள் கண்டு கொண்டிருந்தாள். கடலில் படகில் சென்று வலை வீசுவது போலவும் அதில் இளவரசர் அகப்படுவது போலவும் ஒரு தடவை கனவு கண்டாள். மற்றொரு சமயம் அவளும் இளவரசரும் மீன்களாக மாறி கடலில் அருகருகே நீந்திப் போவதாக கனவு கண்டாள். ஒவ்வொரு கனவின் போதும் நடுவில் விழித்தெழுந்து இது என்ன பைத்தியக்காரத்தனம் என்று எண்ணி மனத்தை தெளிவாக்கிக் கொள்ள முயன்று மறுபடியும் உறங்கினாள். பொழுது விடிந்து அவள் நன்றாய் விழித்தெழுந்திருந்த போது சுழிக்காற்றின் கோலாகலம் ஒருவாறு அடங்கிவிட்டிருந்தது. இடியில்லை, மின்னல் இல்லை, மழையும் நின்று போயிருந்தது. எழுந்து கடற்கரைக்குச் சென்றாள். நேற்றிரவு போல அவ்வளவு பெரிய அலைகள் இப்போது கடலில் அடிக்கவில்லை. ஆயினும் கடல் இன்னும் கொந்தளிப்பாகவே இருந்தது. முன்னாள் இரவு சுழிக்காற்று அந்த தீவை என்ன பாடுபடுத்திவிட்டது என்பதற்கு அறிகுறியான காட்சிகள் நாலா பக்கமும் காணப்பட்டன. வேருடன் பெயர்ந்து தரையில் விழுந்து கிடந்த மரங்களும் முடிகள் வளைந்து தாழ்ந்திருந்த நெடிய பெரிய மரங்களும் காட்சியளித்துக் கொண்டிருந்தன. பூங்குழலி அந்த காட்சிகளையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த போது கடலில் சற்று தூரத்தில் ஒரு கட்டுமரம் மிதப்பது போல தெரிந்தது. அது கடற்கரையோரத்து அலைகளினால் பல தடவை அப்படியும் இப்படியும் அலைப்புண்ட பிறகு கடைசியாக கரையில் வந்து ஒதுங்கியது. அப்போதுதான் அதிலே ஒரு மனிதன் இருப்பதை பூங்குழலி கவனித்தாள். ஓடிப்போய் பார்த்தாள். கட்டுமரத்தில் கட்டப்பட்டிருந்த அந்த மனிதன் குற்றுயிராயிருந்தான். அவனை கட்டவிழ்த்து விட்டு ஆசுவாசப்படுத்தினாள். அவன் ஈழத்து கடற்கரை கிராமம் ஒன்றைச் சேர்ந்த வலைஞன். மீன் பிடிக்கப் போன இடத்தில் சுழிக்காற்றினால் அகப்பட்டுக் கொண்டதாக கூறினான். தன்னுடன் இருந்த தோழனை கடல் இரையாக்கிக் கொண்டதாகவும் தான் பிழைத்தது புனர்ஜென்மம் என்றும் தெரிவித்தான்.

அறிவித்தான். இன்னும் முக்கியமான ஒரு செய்தியையும் அவன் கூறினான். முன்னிரவு நேரத்தில் கடுமையான சுழிக்காற்று அடித்து கொஞ்சம் நின்று போயிருந்தது. எங்களை சுற்றிலும் காரிருள் சூழ்ந்திருந்தது. திடீரென்று ஒரு பேரிடி இடித்தது. அப்போது தோன்றிய மின்னல் வெளிச்சத்தில் இரண்டு மரக்கலங்கள் தெரிந்தன. ஒரு மரக்கலம் தீப்பிடித்து எரியத் தொடங்கியது. அந்த பயங்கரமான காட்சியை சிறிது நேரம் பார்த்து கொண்டிருந்தோம். அதில் மனிதர்கள் அவசர நடமாட்டமும் தெரிந்தது. பிறகு தீப்பிடித்த கப்பல் கடலில் மூழ்கிவிட்டது. மற்றொரு மரக்கலம் இருட்டில் மறைந்துவிட்டது என்று அந்த மனிதன் தட்டு தடுமாறி கூறினான். இதை கேட்டவுடனே பூங்குழலிக்கு இளவரசரை ஏற்றிச் சென்ற கப்பல் அவற்றில் ஒன்றாயிருக்குமோ என்ற ஐயம் உதித்தது. அப்படி இருக்க முடியாது என்று நிச்சயம் அடைந்தாள். கடலில் எத்தனையோ கப்பல்கள் வந்து கொண்டும் போய்கொண்டும் இருக்கும். அதை பற்றி நமக்கு என்ன கவலை? ஆனாலும் தீப்பிடித்த கப்பலில் இருந்தவர்களில் சிலர் கடலில் விழுந்திருக்கக்கூடும். இந்த கட்டுமரத்து வலங்கியனைப் போல் அவர்களில் யாராவது கையில் அகப்பட்டதை பிடித்துக் கொண்டு தத்தளிக்கக்கூடும். அவர்களுக்கு ஏன் நாம் உதவி செய்யக்கூடாது? படகில் ஏறிச் சென்று அவர்கள் தத்தளிக்கிறவர்களை ஏற்றி கொண்டு வந்து ஏன் கரை சேர்க்கக்கூடாது? பின்னே இந்த ஜென்மம் எதற்காகத்தான் இருக்கிறது? அவ்வளவுதான். இந்த எண்ணம் தோன்றியதோ இல்லையோ பூங்குழலி படகை கட்டவிழ்த்து நிமிர்த்தி கடலில் தள்ளிவிட்டாள். தானும் ஏறிக்கொண்டாள். அவளுடைய இரும்பு கரங்களின் பலம் முழுவதையும் உபயோகித்து துடுப்பை வலித்தாள். கரையில் வந்து மோதிய அலைகளை தாண்டி அப்பால் போகும் வரையில் மிக கடினமான வேலையாக இருந்தது. அப்புறம் அவ்வளவு கஷ்டமாக இல்லை. வழக்கம் போல சர்வசாதாரணமாக அவளுடைய கரங்கள் துடுப்பை வலித்தன. படகு உல்லாசமாக ஆடிக்கொண்டு மெல்ல மெல்ல நகர்ந்து சென்றது. பூங்குழலியின் உள்ளத்தில் குதூகலமும் பொங்கியது. அவள் படகிலே வழக்கமாக பாடும் பழைய கீதம் தானாகவே புதிய உருவம் கொண்டது. அலைகளின் இறைச்சலை அடக்கிக் கொண்டு அந்த கீதம் அவளுடைய கம்பீரமான இனிய குரல் வழியாக வெளிவந்து நாற்றிசையும் பழவியது. அலைகடல் கொந்தளிக்கையிலே அகக்கடல்தான் கழிப்பதுமேன், நிலமகளும் துடிக்கையிலே நெஞ்சகந்தான் துள்ளுவதேன், இடியிடித்து எண் திசையும் வெடிபடும் அந்த வேளையிலே நடனக்கலை வல்லவர் போல் நாட்டியன்தான் ஆடுவதேன். பாய்மரக்கட்டையை பிடித்துக் கொண்ட இளவரசரும் வந்தியத்தேவனும் அலைகடலில் முத்துண்டு முத்துண்டு மிதந்து கொண்டிருந்தார்கள். அன்று ஓர் இரவுதான் அவர்கள் அவ்வாறு கடலில் மிதந்தார்கள். ஆனால் வந்தியத்தேவனுக்கு அது எத்தனையோ யுகங்கள் எனத் தோன்றியது. அவன் சீக்கிரத்திலேயே நிராசை அடைந்து விட்டான். பிழைத்து கரையேறுவோம் என்ற நம்பிக்கையை அடியோடு இழந்து விட்டான். ஒவ்வொரு தடவை அலை உச்சிக்கு அவன் போய் கீழே வந்தபோதும் இத்துடன் செத்தேன் என்று எண்ணிக்கொண்டான். மறுபடியும் உயிரும் உணர்வும் இருப்பதைக் கண்டு வியந்தான். அடிக்கடி இளவரசரை பார்த்து, என்னுடைய அவசர புத்தியினால் தங்களையும் இந்த ஆபத்துக்கு உள்ளாக்கினேனே என்று புலம்பினான். இளவரசர் அவனுக்கு ஆறுதல் கூறி தைரியமூட்டி வந்தார். மூன்று நாள் நாலு நாள் வரையில் கடலில் இம்மாதிரி மிதந்து பிழைத்தவர்கள் மீண்டு வந்தவர்கள் உண்டு என்று அடிக்கடி சொல்லி வந்தார். நாம் கடலில் விழுந்து எத்தனை நாளாயின என்று வந்தியத்தேவன் கேட்டான். இன்னும் ஒரு ராத்திரி கூட ஆகவில்லையே என்றார் இளவரசர். பொய் பொய், பல நாட்கள் ஆகியிருக்க வேண்டும் என்றான் வந்தியத்தேவன். கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் அவனுக்கு இன்னொரு கஷ்டம் ஏற்பட்டது. தொண்டை வறண்டு போய் தாகம் எடுத்தது. தண்ணீரிலேயே மிதந்து கொண்டிருந்தான். ஆனால் தாகத்துக்கு குடிக்க தண்ணீர் இல்லை. இது பெரிய சித்திரவதையாயிருந்தது. இளவரசரிடம் கூறினான், கொஞ்சம் பொறுமையாயிரு, சீக்கிரம் பொழுது விடிந்துவிடும், எங்கேயாவது கரையிலே போய் ஒதுங்குவோம் என்றார் இளவரசர். சிறிது நேரம் பொறுத்து பார்த்தான், முடியவில்லை. ஐயா, என்னால் இந்த சித்திரவதையை பொறுக்க முடியாது, கட்டை அவிழ்த்து விடுங்கள், கடலில் முழுகி சாகிறேன் என்றான். இளவரசர் மீண்டும் தைரியம் கூற முயன்றார், ஆனால் பலிக்கவில்லை. வந்தியத்தேவனுக்கு வெறி மூண்டது. தன்னுடைய கட்டுக்களை தானே அவிழ்த்து கொள்ள முயன்றான். இளவரசர் அதை பார்த்தார். அருகில் நெருங்கிச் சென்று அவனுடைய தலையில் ஓங்கி இரண்டு அறை அறைந்தார். வந்தியத்தேவன் உணர்வை இழந்தான். அவன் மறுபடி உணர்வு பெற்றபோது பொழுது விடிந்து வெளிச்சமாயிருப்பதைக் கண்டான். அலைமகளின் ஆரவாரமும் சிறிது அடங்கியிருந்தது. இளவரசர் அவனை அன்புடன் நோக்கி, தோழா, சமீபத்தில் எங்கேயோ கரையிருக்க வேண்டும். தென்னை மரம் ஒன்றின் உச்சியை சற்றுமுன் பார்த்தேன். இன்னும் கொஞ்சம் பொறுமையாயிரு என்று சொன்னார். இளவரசே, தாங்கள் எப்படியாவது தப்பிப்பழியுங்கள் என்றான் வந்தியத்தேவன். வேண்டாம், அதைரியப்படாதே, உன்னை அப்படி நான் விட்டுவிட மாட்டேன். ஆஹா, அது என்ன, யாரோ பாடுகிற குரல் போல துணிக்கிறதே என்றார் இளவரசர்.

0: ஆம், அப்போது அவர்களுடைய காதில் பூங்குழலி படகிலிருந்து பாடிய பாட்டுதான் கேட்டது. அலைகடல் கொந்தளிக்கையிலே அகக்கடல்தான் கழிப்பதுமேன் என்ற கீதம் அவர்களுடைய காதில் அபய கீதமாக துணித்தது. உடற்சோர்வும் மனச்சோர்வும் முற்று முக்கால் பிராணனை இழந்திருந்த வந்தியத்தேவனுக்கு கூட அந்த கீதம் புத்துயிர் அளித்து உற்சாகம் ஊட்டியது. இளவரசே, பூங்குழலியின் குரல்தானது. படகு ஓட்டி கொண்டு வருகிறாள். நாம் பிழைத்து போனோம் என்று சொன்னான். சிறிது நேரத்துக்கெல்லாம் படகு அவர்கள் கண்ணுக்கு தென்பட்டது. நெருங்கி நெருங்கி அருகில் வந்தது. பூங்குழலி, இது உண்மையில் நடப்பதுதானா என்று சந்தேகித்து செயலிழந்து நின்றாள். இளவரசர் வந்தியத்தேவனை கட்டவிழ்த்து விட்டார். முதலில் தாம் படகிலே தாவி ஏறிக்கொண்டார். பின்னர் வந்தியத்தேவனையும் ஏற்றிவிட்டார். பூங்குழலி கையில் பிடித்த துடுப்புடனே சித்திரப்பாவையைப் போல செயலற்று நின்றாள். கடலில் அடித்த சுழிக்காற்று சோழ நாட்டு கடற்கரையோரத்தில் புகுந்து தன் துரித பிரயாணத்தை செய்து கொண்டு போயிற்று. கல்லுளி மங்கன் போன வழி காடு மலையெல்லாம் தவிடுபுடி என்பது போல அந்த சுழிக்காற்று போன வழியெங்கும் பற்பல பயங்கர நாச வேலைகளை காணும்படி இருந்தது. கோடிக்கரையிலிருந்து காவேரி பூம்பட்டினம் வரையில் சோழ நாட்டு கடற்கரையோரங்களில் வாயு பகவானின் லீலை செய்த வேலைகளை நன்கு பார்க்கும்படி இருந்தது. எத்தனையோ மரங்கள் வேரோடு பெயர்ந்தும் கிளைகள் முறிந்தும் கிடந்தன. வீடுகளின் கூரைகளை சுழிக்காற்று அப்படியே தூக்கி எடுத்து கொண்டு போய் தூர தூரங்களில் தூள் தூளாக்கி எரிந்து விட்டிருந்தது. குடிசைகள் குட்டிச் சுவர்களாயிருந்தன. கோடிக்கரை பகுதியில் எங்கே பார்த்தாலும் வெள்ளக்காடாயிருந்தது. கடல் பொங்கி வந்து பூமிக்குள் புகுந்து விட்டதோ என்று தோன்றியது. ஆனால் பூமிக்கும் கடலுக்கும் மத்தியில் இருந்த வெண்மணல் பிரதேசம் அந்த கொள்கையை பொய்ப்படுத்தியது. அந்த வெண்மணல் பிரதேசத்தில் ஆங்காங்கு புதை சேறு இருந்த இடங்களில் மட்டும் இப்போது அதிகமாக தண்ணீர் தேங்கியிருந்தது. அப்படிப்பட்ட இடங்களில் இப்போது மனிதனோ மிருகமோ இறங்கிவிட்டால் உயிரோடு சமாதிதான். யானைகளை கூட அப்புதை சேற்று குழிகள் இப்போது விழுங்கி ஏப்பம் விட்டுவிடும். சுழிக்காற்று அடித்த இரண்டு நாளைக்கு பிறகு கோடிக்கரைக்கு பெரிய பழுவேட்டரையரும் அவருடைய பரிவாரங்களும் வந்து சேர்ந்தார்கள். பல்லக்கும் பின்தொடர்ந்து வந்தது. ஆனால் இந்த முறை அந்த பல்லக்கில் அமர்ந்து இளையராணி நந்தினி தேவியே பிரயாணம் செய்தாள். மதுராந்தக தேவரை அந்தரங்கமாக அழைத்துப் போக வேண்டிய அவசியம் இப்போது இல்லை. மேலும் சில சமயம் இளையராணியையும் உடன் அழைத்துப் போனால்தானே மறுபடி அவசியம் நேரும்போது மதுராந்தகரை அழைத்துப் போக அந்த பல்லக்கு வாகனம் உபயோகமாயிருக்கும். இவ்வாறு நந்தினி கூறியதை பழுவேட்டரையர் உற்சாகமாக ஒப்புக்கொண்டார். காமாந்தகாரத்தில் மூழ்கியிருந்த அந்த கிழவருக்கு தம்முடன் அந்த புவனசுந்தரியை அழைத்துப் போவதில் ஆர்வம் இருப்பது இயல்புதானே.
1: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
2: சேனாதிபதி கொடும்பாளூர் பெரிய வேளாரின் அருவறுப்பார பேச்சினால மிகவும் நொந்து போயிருந்த பூங்குழலிக்கு அந்த சுழிக்காற்று ரொம்ப இதமா இருந்ததை கவனிச்சோம். அதே சமயம் பொன்னியின் செல்வர் எங்கேயாவது பத்திரமா இருப்பாருங்கிற நம்பிக்கையும் இருந்து வந்தது. பெரிய மரக்கலம் பாதுகாக்க சுத்தி எத்தனையோ பேர். தன்னை பத்தி எங்க நினைவு இருக்க போகுது அவருக்கு? ஆனா சுழிக்காற்று உருவாகிக்கிட்டு இருக்கு. விரைவில் கடல் கொந்தளிக்கும்னு கேள்விப்பட்டதுமே இளவரசர் சொன்னது நமக்கு தெரியும். எவ்வளவு பெரிய அபாயமா இருந்தாலும் நமக்கு வேண்டியவங்க நம்ம பக்கத்துல இருந்தா கவலை இல்லை. அவர் மனக்கண் முன்னால வந்தியத்தேவனின் குதூகலம் ததும்புற முகமும் பூங்குழலின் மிரண்ட பார்வையுடைய முகமும் அடிக்கடி வந்து அவங்க எப்படி இருக்காங்களோன்னு கவலைப்பட்டாரே. வெளி நிகழ்ச்சிகளால ஏற்படுற மன உளைச்சலுக்கு கனவும் ஆழ்ந்த உறக்கமும் அருமருந்துகளா விளங்குவதை பார்க்கிறோம். எண்ணத்துல பதிஞ்சு போன கோணல்களை வக்கரங்களை வெளித்தள்ளுவது கனவு. புத்துணர்ச்சியோட விழிச்சி உதவுவது ஆழ்ந்த உறக்கம். மிதந்து வந்த கட்டு மரத்துல குற்றுயிரா இருந்த மனிதனை காப்பாத்தின பிறகு இதுபோல பலர் நடுக்கடல்ல தத்தளிச்சிருப்பாங்களே, உடனே அவங்கள காப்பாத்தி ஆகணும். இந்த எண்ணம் உதிச்சதுமே செயல்ல இறங்கிடுறா பூங்குழலி. நீர்களே, இறக்கும் தருவாயில இருந்த கலபதிக்கு அவளுடைய அத்தை தண்ணீர் கொடுத்து காப்பாத்தினது நினைவு இருக்கும். மற்றவங்க படுற துன்பங்களுக்காக தாம் உறங்காம வருந்துறவங்க இருப்பதனால்தானே இந்த உலகம் இயங்குது. கனவுகளை கடந்த உறக்க நிலையால கிடைச்ச தெளிவு பழைய கீதம் புதிய உருவம் பெறுது. பொங்கின அகக்கடல் இப்ப கழிக்குது. பதைத்த நெஞ்சகம் துள்ளுது. இரவு முழுதும் பாய்மர கட்டையை பிடிச்சுக்கிட்டு வந்த ரெண்டு பேருக்கும் அது அபய கீதமா துணிக்குது. நல்லது. கடல் இயல்பாக இருந்திருந்தா புறப்பட்ட இடத்திலிருந்து பிற்பகல் கோடிக்கரைக்கு

0: மரக்கலம் போயிருக்கும்னு பூங்குழலி நினைச்சிருந்தா. ஆனா சுழிக்காற்று அதை பம்பரம் போல சுழற்றி அடிச்சதையும் கடல் பந்தாடினதையும் பார்த்தோம். இதை ஊகிச்சிருந்த அந்த பெண் தோராயமா அதிகாலையில வந்து சேர்ந்துட்டா அவங்க இருந்த பகுதிக்கு. சற்று முன்னால இளவரசர் பக்கத்துல ஏதோ கரை இருக்கணும்னு சொன்னார் அல்லவா, அது அமைதியும் அழகும் கொண்ட மணமேல்குடிங்கிற ஊராகவோ மந்திரிப்பட்டினம்னு பேர் பெற்ற துறைமுகமாகவோ இருக்கக்கூடும். எப்படியோ கற்பனையை விட விசித்திரமா இப்படி நடக்கிற நிகழ்ச்சிகளை பார்க்கிறோம்.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: நேர்கள் இப்பொழுது தங்க புதுமை திரைப்படத்திற்காக எம் எல் வசந்தகுமாரி சூலமங்கலம் ராஜலட்சுமி பாடியுள்ள பாடல் திரை இசையில் கேட்கலாம்.

0: திரையிசை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில். ஆகாஷ்வாணி விளம்பரத்தை தொடர்ந்து மாநில செய்தி ஒலிபரப்பாகும்.
1: ஒரு காலத்துல ஹுக்கும் சிங்க வீட்டுல எல்லாரும் குடச்சல்காரன்னு தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா லைட்டோ ஃபேனோ ஓடிட்டு இருந்தா பார்த்தாலே எல்லாரையும் திட்ட ஆரம்பிச்சிடுவாரு. ஏ ராமு, எதுக்கு ஃபேன் ஓடுது? கரண்ட் பில் உங்க அப்பனா கட்டுவான். ஆனா இப்ப எல்லாரும் அவரை அன்பு சிங்குன்னு தான் கூப்பிடுறாங்க. ஏன்னா சோலார் பேனல் போட்டதுல இருந்து மீட்டர் முள்ளும் நிம்மதியா தூங்குது, ஹுக்கும் சிங்கும் நிம்மதியா தூங்குறாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
2: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை வழங்கும் திட்டம் ஸ்மார்ட் போன் உற்பத்தியை மேலும் அதிகரிக்க உதவிடும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தமிழகத்தில் எபோலா வைரஸ் யாருக்கும் உறுதி செய்யப்படவில்லை என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு இருக்கிறதா என்று கேள்வி எழுப்பும் அளவிற்கு குற்றங்கள் அதிகரித்துள்ளதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. குறுவை சாகுபடிக்காக மேட்டூர் அணையிலிருந்து திறந்துவிடப்படும் தண்ணீர் கடைமடை பகுதி வரை முழுமையாக சென்றடைவதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 4 தங்கம் 2 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை வழங்கும் திட்டம் ஸ்மார்ட் போன் உற்பத்தியை மேலும் அதிகரிக்க உதவிடும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இது தொடர்பாக நாளிதழில் வெளியான கட்டுரையையும் பகிர்ந்துள்ளார். உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் ஸ்மார்ட் போன்களின் எண்ணிக்கையை 55% அளவிற்கு உயர்த்தும் நோக்கில் 2ஆம் கட்ட உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை வழங்கும் திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளதாக அந்த கட்டுரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் எபோலா வைரஸ் யாருக்கும் உறுதி செய்யப்படவில்லை என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். இன்று நாமக்கல்லில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார்.
3: ஆப்பிரிக்கா கண்டத்தில் இருக்கிற காங்கோ, அங்க இருக்கிற நாட்டிலயும் பக்கத்துல இருக்கிற யுகாண்டா நாட்டிலயும் இந்த எபோலா வைரஸ் வியாதி பரவிட்டு இருக்கு. WHO-னால ஒரு பெருந்தொற்றாக அறிவிக்கப்பட்டிருக்கு. இதற்கு தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை ஆக்ஷன்ஸும் தமிழக சுகாதாரத்துறை நாங்க எடுத்திருக்கோம். குறிப்பாக அந்த இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ஸ் அங்கெல்லாம் சர்வேலன்ஸ் நாங்க இது பண்ணிருக்கோம். அங்கிருந்து வர பேஷண்ட், இந்த இரு நாடுகள்ல இருந்து வர பேஷண்ட்ஸை வந்து நாங்க ஸ்கிரீன் பண்ணி அறிகுறிகள் இருந்தா, அதாவது குவாரண்டைன் பண்றதுக்கான வசதிகள் நாங்க ஏர்போர்ட்ல பண்ணிருக்கோம். சப்போஸ் சிம்டம்ஸ் இல்லைனாலும் இந்த வியாதி இருக்கிறவங்களோட கான்டாக்ட்ஸ் இருந்ததுன்னா அவங்கள 14 நாட்கள் ஹோம் ஐசோலேஷன் பண்றதுக்காக ஏற்பாடும் நாங்க பண்ணி வச்சிருக்கோம். அது மாதிரி ஏர்போர்ட் மட்டும் இல்லாம சீபோர்ட்ஸ் அங்கேயும் நாங்க அந்த ஸ்கிரீனிங் பண்ணிருக்கோம். கண்டிப்பாக நாங்க தயாரா இருக்கோம். இது வரைக்கும் அந்த மாதிரி எந்த சஸ்பெக்டட் யாரும் தமிழ்நாட்டில் போலோ வைரஸ் தொற்று இருக்கிற மாதிரி அறிகுறியோ கன்ஃபார்ம்டு கேசஸ் இது வரைக்கும் இல்லை.
2: அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் இளநிலை பாடப்பிரிவுக்கு விண்ணப்பம் பதிவு செய்ய தவறிய மாணவர்கள் வரும் திங்கட்கிழமை வரை இணையதளத்தில் பதிவு செய்யலாம்.

0: உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மாணவர் சேர்க்கை குறித்த விவரங்களை கல்லூரி கல்வி இயக்ககத்தில் செயல்படும் உதவி மையத்தை தொடர்பு கொண்டு அறிந்து கொள்ளலாம் என்றும் திரு விஸ்வநாதன் கூறியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு இருக்கிறதா என்று கேள்வி எழுப்பும் அளவிற்கு குற்றங்கள் அதிகரித்துள்ளதாக திமுக இளைஞரணி செயலர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், கடலூரில் பெண் ஒருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை சுட்டிக்காட்டியுள்ளார். பெண்கள் பாதுகாப்புக்காக அறிவிக்கப்பட்ட சிங்கப்பெண் அதிரடிப்படையின் தொடக்க விழா கடைசி நேரத்தில் ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். தேர்தலுக்கு முன் பக்கம் பக்கமாக வசனம் பேசிய முதலமைச்சர் தற்போது எவ்வித கருத்தும் தெரிவிக்காமல் இருப்பது ஏன் என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் வினவியுள்ளார். குறுவை சாகுபடிக்காக மேட்டூர் அணையிலிருந்து திறந்துவிடப்படும் தண்ணீர் கடைமடை பகுதி வரை முழுமையாக சென்றடைவதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த திமுக ஆட்சிக் காலத்திலும் டெல்டா மாவட்டங்களில் முறையாக தூர்வாரப்படவில்லை என்று குறிப்பிட்டுள்ளார். புதிதாக பொறுப்பேற்றுள்ள தாவேக அரசு இந்த மாவட்டங்களில் உள்ள நீர்நிலைகளில் தேங்கிக் கிடக்கும் ஆகாய தாமரையை அகற்ற வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி அந்த அறிக்கையில் கோரியுள்ளார். உர விலை உயர்வை கட்டுப்படுத்த தேவையான நடவடிக்கைகளை மத்திய மாநில அரசுகள் மேற்கொள்ள வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழகத்தில் உரங்களின் விலை 47% வரை உயர்த்தப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மக்களின் குரலாக ஒலிக்கும் ஊடகங்களை முடக்க நினைப்பதும் அரசு கேபிளிலிருந்து இருட்டடிப்பு செய்வதும் சர்வாதிகார போக்கின் உச்சம் என்று அமமுக பொதுச்செயலாளர் திரு டிடிவி தினகரன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஊடகங்களுக்கு எதிரான இத்தகைய தாக்குதல்கள்தான் தாவேகா சொன்ன மாற்றமா என்று வினவியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 12 ஆண்டு சாதனைகள் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 4 தினங்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கன்னியாகுமரி, தேனி உட்பட 10 மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்றும், திருச்சி, நாமக்கல் உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் நாளையும் கனமழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொடைக்கானலில் நடைபெற்று வரும் கோடை விழாவின் ஒரு பகுதியாக நாய்கள் கண்காட்சி இன்று நடைபெற்றது. இதில் 50க்கும் மேற்பட்ட நாய்கள் பங்கேற்று சாகசத்தில் ஈடுபட்டதை சுற்றுலாப் பயணிகள் கண்டு ரசித்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் 63வது மலர் கண்காட்சி மற்றும் கோடை விழாவின் ஒரு பகுதியாக பிரெயின் பூங்காவில் 25வது வெள்ளி விழா நாய் கண்காட்சி கோலாகலமாக நடைபெற்றது. கால்நடை பராமரிப்புத்துறை சார்பில் நடத்தப்பட்ட இந்த போட்டியில் சைபீரியன் ஹஸ்கி, சிச்சு, டாபர்மேன் மற்றும் ராஜபாளையம் உட்பட 15க்கும் மேற்பட்ட நாய் வகைகள் பங்கேற்றன. நாய்களின் கீழ்ப்படிதல், சுகாதாரம் என 5 சுற்றுகளாக நடைபெற்ற இந்த போட்டியில் பாபு என்ற டாபர்மேன் நாய் ரிங் தாண்டுதல், உயரம் தாண்டுதல் போன்ற அதிரடி சாகசங்களை செய்து ஒட்டுமொத்த சாம்பியன்ஷிப் பட்டத்தையும் தட்டிச் சென்றது. வெற்றி பெற்ற நாய்களின் உரிமையாளர்களுக்கு பதக்கங்களும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. இந்த கண்கவர் சாகசங்களை அங்கு வந்திருந்த சுற்றுலா பயணிகள் மிகுந்த ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
0: மாவட்ட செய்திகள். காஞ்சிபுரம் மாவட்டம் காற்றம்பாக்கம் ஊராட்சியில் கிராம செயலக கட்டிடத்தை மாநில அமைச்சர் திரு தென்னரசு இன்று திறந்து வைத்தார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உரிய அனுமதியின்றி செயல்பட்டு வந்த 7 கல் குவாரிகளை தற்காலிகமாக மூட ஆட்சியர் திரு தினேஷ்குமார் உத்தரவிட்டுள்ளார். ஈரோடு மாவட்டம் பர்கூர் மலைப்பகுதியில் காட்டு யானை தாக்கியதில் விவசாயி ஒருவர் உயிரிழந்தார். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் தரிசனத்திற்காக பக்தர்களிடம் பணம் வசூல் செய்த பாதுகாப்பு பணியாளர்கள் இருவர் பணிநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே ஆர்ஆர்குப்பம் கிராமத்தில் உள்ள பழமை வாய்ந்த அருள்மிகு முத்துமாரியம்மன் கோவில் கும்பாபிஷேகம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. சென்னை கோடம்பாக்கம் பகுதியில் கட்டப்பட்டு வரும் ஆரம்ப சுகாதார நிலைய பணிகள் குறித்து மாநில அமைச்சர் திரு ஆனந்த் இன்று ஆய்வு மேற்கொண்டார். விளையாட்டுச் செய்திகள். 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 4 தங்கம், 2 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. ஹாங்காங்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 5000 மீட்டர் நடைப்போட்டியில் நிதின் குப்தாவும் மகளிர்

0: பட்டு எறிதலில் அமானத் கம்போஜும் மகளிர் உயரம் தாண்டுதலில் பூஜாவும் தங்கப்பதக்கம் வென்றனர். டெக்கத்தனாலில் ராகுல் ஜக்கார் தங்கப்பதக்கத்தையும் உப்கார் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். மகளிர் ட்ரிபிள் ஜம்ப் பிரிவில் சாதனா ரவிக்கு வெள்ளிப்பதக்கம் கிடைத்தது. மகளிர் 400 மீட்டர் ஓட்டத்தில் நீரு பதக் வெண்கலப் பதக்கம் வென்றார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 4 தங்கம், 2 வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளது. மத்திய ஆசிய மகளிர் வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. காட்மாண்டுவில் நடைபெற்ற இப்போட்டியின் வெண்கலப் பதக்கத்திற்கான ஆட்டத்தில் இந்தியா நேபாளத்தை வென்றது. உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ஐஸ்வரி பிரதாப் சிங் தோமர் இறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஜெர்மனியின் மியூனிச்சில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 50 மீட்டர் பிரிவு தகுதி சுற்றில் பெற்ற கூடுதல் புள்ளிகளின் அடிப்படையில் அவர் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறினார். மகளிர் 10 மீட்டர் பிரிவில் இந்தர் சிங் சுருச்சியும் இறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 19-21, 21-17, 21-13 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் ஆரோன் தாய் காங் ஹாய் ஷிங் இணையை வென்றது. கலப்பு இரட்டையர் பிரிவில் துரு கபிலா தனிஷா கிராஸ்டோ இணையும் அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது. பிரிஸ்டினா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பயஸ் ஜெயின் சிண்ட்ரேலா தாஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 3வது மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 2-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. பெர்த்தில் நடைபெற்ற இப்போட்டியில் இந்தியாவின் சோனம் மற்றும் லால் ரெம்சியாமி தலா 1 கோல் அடித்தனர். 4 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இந்தியா 2-1 என்ற ஆட்டக்கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா 13-0 என்ற கோல் கணக்கில் கசக்ஸ்தானை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை வழங்கும் திட்டம் ஸ்மார்ட் போன் உற்பத்தியை மேலும் அதிகரிக்க உதவிடும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். தமிழகத்தில் எபோலா வைரஸ் யாருக்கும் உறுதி செய்யப்படவில்லை என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு இருக்கிறதா என்று கேள்வி எழுப்பும் அளவிற்கு குற்றங்கள் அதிகரித்துள்ளதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. குறுவை சாகுபடிக்காக மேட்டூர் அணையிலிருந்து திறந்துவிடப்படும் தண்ணீர் கடைமடை பகுதி வரை முழுமையாக சென்றடைவதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 4 தங்கம், 2 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 6:40, ஆகாஷ்வாணி மனதில் நின்றவை நிகழ்ச்சியின் முதலில் எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல் திரைப்படம் காக்கிச்சட்டை.

0: ಅಷ್ಟಾದ ಪಾನಿನ.
1: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
2: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
2: ஹே, இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
1: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
2: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
2: ஹே, இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
1: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
2: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
2: ஹே, இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
4: நிறைவாக பட்டின பிரவேசம் திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியுள்ள பாடல்.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஹே, இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஹே, இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஹே, இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.

0: நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று இரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள் DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு.
1: தோள் கொடுப்பதில் தோழனாய், கற்றுக் கொடுப்பதில் ஆசானாய், வழிகாட்டுவதில் சான்றோனாய், சிறியவர் பெரியவர் இளைஞர்கள் பெண்கள் இவர்களின் முன்னேற்றத்தில் உங்கள் அகில இந்திய வானொலி. அனைத்து இயற்கை சீற்றங்களிலும் சிதையாமல் உங்களுடன், அனைத்து இடர்பாடுகளிலும் இடைவிடாமல் உங்கள் சேவையில் அகில இந்திய வானொலி, என்றும் உங்கள் நலனில்.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத்

0: அடுத்த அறிவிப்பு தொடரும். ஆகாஷ்வாணி.
1: பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம்.

0: தாயே, மதுரையின் சுதந்திர போராட்ட வீரர்கள் பற்றி சொன்னீர்கள், காந்தி ஆசிரமம் ஆ கிருஷ்ணன் என்பவரை பற்றி சொல்கிறேன் என்றீர்களே.
1: மகனே, காந்தி ஆசிரமம் ஆ கிருஷ்ணன் என்ற பெயருடனேயே அவன் அறியப்பட்டான். 1908 செப்டம்பர் 7 திருநெல்வேலியில் பிறந்து அங்கேயே பள்ளி படிப்பையும் முடித்தான் கிருஷணன். குடும்பச் சூழலால் பம்பாய்க்கு வேலைக்காக சென்றான். 1927-29 தனியார் நிறுவனத்தில் பணியாற்றினான். பம்பாய் நகரில் கதர் துணிகளை மொத்தமாக வாங்கி தோளில் சுமந்து சென்று விற்பனை செய்து தேசிய தலைவர்களின் பாராட்டை பெற்றான். காந்தி அதற்காக அவனை பாராட்டினான். தமிழகம் திரும்பி விளாத்தி குளத்தில் பொதுப்பணித்துறை மேஸ்திரியாக பணியாற்றினான். அங்கே கதர்கடைக்கு சென்றபோது திருச்செங்கோடு காந்தி ஆசிரம வெளியீடான விமோசனம் இதழ் கண்ணில் பட்டது. அதன் ஆசிரியராக இருந்த ரா கிருஷ்ணமூர்த்திக்கு சந்தா அனுப்பி கடிதம் எழுதினான். அவனது ஆர்வத்தையும் தேசபக்தியையும் பாராட்டிய கல்கி கிருஷ்ணமூர்த்தி திருச்செங்கோடு வருமாறு கடிதம் எழுதினான். அப்படித்தான் 1930 திருச்செங்கோடு ஆசிரமத்தில் சேர்ந்தான் ஆ கிருஷ்ணன். அதன் பிறகு ராஜகோபாலாச்சாரி அவனது ஆதர்ச தலைவரானான். வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகத்தில் இவனை பங்கேற்க அனுமதிக்கவில்லை. தொடர்ந்து பல போராட்டங்களில் பங்கேற்று சிறை சென்றான். நாமக்கல்லில் ராமலிங்கம் பிள்ளையுடன் போராட்டங்களில் கலந்து கொண்டான். காந்தியத்தில் முழுமையாக நம்பிக்கை கொண்டு இளம் வயது முதலே கதர் மட்டுமே அடித்தான். கதர் இயக்கத்தில் தீவிரமாக இருந்த கோவை ஐயாமுத்து போன்றவர்களுடன் தொடர்பு கொண்டிருந்தான். ஆசிரமத்தில் ராட்டையில் நூல் நூற்கவும் கதர் துணி தயாரிக்கவும் அதிக ஈடுபாடு காட்டினார். 1940 நாக்பூருக்கு அருகில் வர்தா காந்தி ஆசிரமம் சென்றார். அங்கே மகன்வாடி கிராமோத்யோக் வித்யாலயாவில் கையினால் காகிதம் செய்யும் முறையை கற்று வந்து திருச்செங்கோட்டில் தொண்டர்களுக்கு கற்றுக் கொடுத்து கைத்தொழிலை பழக்கினான். திருநெல்வேலி மாவட்டம் கள்ளிடை குறிச்சியில் பிறந்தவன் கோமதி சங்கர தீட்சிதர். நெல்லை மாவட்டத்தில் வேகமாக பரவிய தேசபக்தி உணர்வின் காரணமாக இளம் வயதிலேயே சுதந்திர வேள்வியில் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டான். காந்திய

தூய கதராடை மட்டுமே அணிந்து கொண்டு எங்கே போனாலும் நடந்தே போவது என்ற கொள்கையை கடைபிடித்தவன் காமராஜரின் தலைமையை ஏற்றுக்கொண்டு செயல்பட்ட எளிமையாளன் மகனே சிவா. 1940 நவம்பர் 13 சென்னை மாகாணத்தில் வெளிவந்த நாளிதழ்களில் சென்னை அரசாங்கம் வெளியிட்ட ஒரு விளம்பரம் அதை சொல்லும். 100 ரூபாய் நாம் இந்திய பாதுகாப்பு சட்டத்தின்படி தேடப்பட்டு வரும் கீழ்காணும் நபர்களை பற்றிய நம்பகமான தகவல்களை தரும் எவருக்கும் ரயில்வே துணை இன்ஸ்பெக்டர் ஜெனரலும் சென்னை சிஐடி இலாக்காவும் 100 ரூபாய் அன்பளிப்பு தரும். வீராமமூர்த்தி வேப்பத்தூரைச் சேர்ந்த வி பஞ்சாபகேச சாஸ்திரிகளின் மகன். 36 40 உயரம் 5 அடி 4 அங்குலம் பிரவுன் நிறம் மெல்லிய உடல் கிராப்பு தலை வலது கால் ஊனம். எம்ஆர் வெங்கட்ராமன் மோகன் குமாரமங்கலம் சி எஸ் சுப்பிரமணியம் இவர்களுக்கு உதவி செய்பவர்களும் தண்டிக்கப்படுவார்கள் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது அந்த விளம்பர வாசகம். இதிலிருந்தே இவர்களெல்லாம் பிரிட்டிஷ் அரசுக்கு சிம்ம சொப்பனமாக இருந்தார்கள் என்று தெரிகிறதல்லவா? இலக்கியவாதியாய் வெளியில் தெரிந்தாலும் சுதந்திர போரில் தைரியம் கொண்ட வீரனாய் உலா வந்தானே கம்பனடிப்பொடி சா கணேசன். காந்தியை காரைக்குடிக்கு அழைத்து வந்தான். தனிநபர் சத்தியாகிரகத்தில் ஈடுபட்டான். காரைக்குடி மகர் நோன்பு பொட்டலில் மதுக்கடை மறியல்களை நடத்தி காரைக்குடியிலிருந்து மதராசை நோக்கி தன்னந்தனியனாய் பாத யாத்திரை சென்று கைதானானே. இன்னும் எத்தனை எத்தனையோ வீரர்கள் என் மைந்தர்கள் என் விடுதலைக்காக பல கொடுமைகளை தாங்கிக் கொண்டார்கள். உயிரை துச்சம் என மதித்து பலர் தங்கள் வாழ்க்கையையே அர்ப்பணித்தார்கள். அவர்களின் பெயர்களெல்லாம் இன்றும் பதிவேடுகளில் உறங்கிக் கிடக்கின்றது. அந்த பட்டியலை எடுத்து பார்த்தாலே சுதந்திர போராட்டத்தின் வீச்சும் தியாகங்களும் உனக்கு புரிந்துவிடும் மகனே. வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகத்தில் ஈடுபட்ட சர்தார் வேதரத்னம் பிள்ளையைத்தான் நினைக்காமல் இருக்க முடியுமா? அவன் நிரூபிய கஸ்தூர்பா காந்தி கன்யா குருகுலத்தை சொல்லாமல் இருக்க முடியுமா? ஆங்கில ஆதிக்கத்துக்கு அடிபணியாமல் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட பல்வேறு தரப்பினருக்கும் உதவிகளை செய்தானே தொழிலதிபரான டி வி சுந்தரவையங்கார், அவனைத்தான் மறந்துவிட முடியுமா? செல்வச் செழிப்பில் இருந்தாலும் எளிமையான கதருடுத்தி வீடு வீடாக சென்று கதர் துணி அணியுமாறு பிரச்சாரம் செய்து கதர் துணிகளை விற்பனை செய்த அவன் மனைவி லட்சுமி அம்மாளைத்தான் சொல்லாமல் விட முடியுமா? அவர்களின் மகள் சௌந்தரம் ராமச்சந்திரன் செய்த பணிகளைத்தான் மறந்துவிட முடியுமா? பெண்கள் மேன்மை அடைய வேண்டும், கல்வியறிவு பெற வேண்டும் என்று சௌந்தரம் ஆற்றிய பணிகள் மிகப்பெரியது மகனே. ஒரு முறை 1857 முதல் இந்திய சுதந்திர போராட்டம் பற்றி வீர சாவர்கர் எழுதிய ஆங்கில நூலை மதுரை சிதம்பர பாரதி சௌந்தரத்திடம் கொண்டு வந்து கொடுத்தான். அது அரசாங்கத்தால் தடை செய்யப்பட்டிருந்தது. அந்த நூலை மிக துணிச்சலுடன் சௌந்தரம் தமிழில் மொழிபெயர்த்து கொடுக்க காரைக்காலில் அச்சாகி ரகசியமாக நாடு முழுவதும் விநியோகிக்கப்பட்டது அந்த நூல். சுதந்திர தாகம் தமிழக மக்களிடையே பரவ இந்த நூல் பெரிதும் காரணமானது. எரிமலை என்ற இந்த நூலை பலர் மொழிபெயர்த்திருக்கிறார்கள். என்றாலும் அன்றைய அடக்குமுறைக்கு நடுவே சௌந்தரத்தின் துணிச்சல் வார்த்தைகளுக்குள் அடங்குமா என்ன? எத்தனையோ தியாக உள்ளங்கள்

இப்படியெல்லாம் சிரமப்பட்டு ஆங்கிலேயருக்கு எதிராக போராடி மிக பெரும் நெருக்கடியை கொடுத்ததால் தான் அவர்கள் இந்த நாட்டுக்கு அரசியல் சுதந்திரம் கொடுத்துவிட்டு வெளியேற வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தார்கள். அப்போது என்ன நடந்தது?

0: அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் 7:10. ஆகாஷ்வாணி கடலூர் மாவட்ட செய்திகள் வழங்குபவர் ப. இளஞ்செழியன்.
1: கடலூர் மாவட்டத்தில் பிரதமர் இன்டர்ன்ஷிப் திட்டத்தில் மாணவர்கள் விண்ணப்பத்தை பயன்பெறலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் சிபி ஆதித்யா செந்தில்குமார் தெரிவித்துள்ளார். இந்திய அரசு நாடு முழுவதும் உள்ள புகழ்பெற்ற நிறுவனங்கள் மற்றும் அமைப்புகளில் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு இன்டர்ன்ஷிப் வாய்ப்புகளை வழங்குவதற்காக பிரதமர் இன்டர்ன்ஷிப் திட்டத்தை PIMS அறிமுகப்படுத்தியுள்ளது என்றும், இத்திட்டமானது மாணவர்களின் வேலைவாய்ப்பு திறன், நடைமுறை அனுபவம் மற்றும் திறன் மேம்பாட்டை உயர்த்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது என்றும், பிரதமர் இன்டர்ன்ஷிப் திட்டத்தை முக்கிய அம்சமாக மாணவர்களுக்கு மாதாந்திர உதவித்தொகை 9,000 வழங்கப்படுகிறது என்றும், மேலும் ஒருமுறை சேர்க்கை நிதியும் வழங்கப்படுகிறது. இந்தியா முழுவதும் உள்ள முன்னணி நிறுவனங்களில் 6 அல்லது 9 மாத கால இன்டர்ன்ஷிப் வாய்ப்புகள் வழங்கப்படுகிறது. தொழில்துறை அனுபவம், திறன் மேம்பாடு மற்றும் இன்டர்ன்ஷிப் காலத்தில் காப்பீட்டு பாதுகாப்பும் மாணவர்களுக்கு அளிக்கப்படுகிறது. 18 வயது முதல் 25 வயது வரை உள்ள இந்திய குடிமக்கள் இத்திட்டத்தில் விண்ணப்பிக்கலாம். முழு நேர வேலைவாய்ப்பு இல்லாதவர்கள், இத்திட்டத்திற்கு தகுதி உடையவர்கள், குறைந்தபட்சம் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி அல்லது அதற்கு மேல் படித்தவர்களுக்கும் விண்ணப்பிக்கலாம். இதில் ITI மாணவர்கள், டிப்ளமோ பயிலும் மாணவர்கள், இளங்கலை முதுகலை மாணவர்கள், பட்டதாரிகள், முதுநிலை பட்டதாரிகள் மற்றும் இறுதி ஆண்டு மாணவர்கள் விண்ணப்பிக்க தகுதியானவர்கள். கடலூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து கல்வி நிறுவனங்கள், கல்லூரிகள், பாலிடெக்னிக் கல்லூரிகள், ITI மேல்நிலை பள்ளிகள், பல்கலைக்கழகங்கள் மற்றும் திறன் மேம்பாடு மையங்களில் பயிலும் மாணவர்கள் பிரதமர் இன்டர்ன்ஷிப் திட்டத்தில் மை பாரத் இணையதளம் மூலம் விண்ணப்பித்து பயன்பெறலாம். மேலும் விவரங்களை மாவட்ட இளைஞர் அலுவலர் மேரா யுவ பாரத் என்ற அலைபேசி எண் 9944990993 அவர்களை தொடர்பு கொண்டு அறிந்து கொள்ளலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்டத்தில் தொழிற்பயிற்சி நிலையங்களில் மாணவர் சேர்க்கை நடைபெறவுள்ளது. கடலூர் மாவட்டத்தில் உள்ள அரசினர் தொழிற்பயிற்சி நிலையங்களில் கடலூர், கடலூர் மகளிர், சிதம்பரம், காட்டுமலார் கோவில், மங்களூர், நெய்வேலி மற்றும் வேப்பூர் ஆகிய 7 அரசு தொழிற்பயிற்சி நிலையங்கள் மற்றும் 16 தனியார் தொழிற்பயிற்சி நிலையங்களில் உள்ள அரசு ஒதுக்கீட்டு இடங்களில் 2026ஆம் ஆண்டு பயிற்சியாளர்கள் சேர்க்கை இணைய வழி கலந்தாய்வு மூலம் நடைபெற உள்ளது. இதற்காக https.skilltraining.tn.gov என்ற இணையதளம் வாயிலாக விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. மாணவ மாணவியர் இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் பயிற்சியில் சேர்ந்து பயன்பெற கேட்டுக் கொள்ளப்படுகிறது. மேலும் அரசு மற்றும் தனியார் தொழிற்பயிற்சி நிலையங்களில் உள்ள தொழில் பிரிவு விவரங்கள் அறிய இணையதளத்தினை பார்க்கும்படி கேட்டுக் கொள்ளப்படுகிறது. மாணவர்களின் விண்ணப்பங்கள் அடிப்படையில் மதிப்பெண் தர வரிசை பட்டியல் வெளியிடப்பட்டு

0: தற்காலிக ஒதுக்கீட்டு ஆணை இதே இணையதளத்தில் வெளியிடப்படும். தொழிற்பயிற்சி நிலையத்தில் சேரும் மாணவர்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் 750 உதவித்தொகை மற்றும் விலையில்லா மிதிவண்டி, புத்தகம், காலணி, சீருடை, வரைபட கருவிகள் ஆகியவை வழங்கப்படுகிறது. மேலும் அரசு திட்டத்தின் கீழ் தகுதியுள்ள மாணவ மாணவியருக்கு மாதந்தோறும் ரூபாய் 1000 உதவித்தொகை வழங்கப்படுகிறது. மாறிவரும் தொழிற்சாலைகளின் நவீன தொழில்நுட்பத்திற்கு ஏற்றவாறு முன்னணி தனியார் நிறுவனங்களுடன் 4.0 இணைந்து தொழில்நுட்ப மையங்களாக உயர்த்த பயிற்சி அளிக்கப்படுகிறது. மேலும் பயிற்சியின் போதே பிரபல தொழில் நிறுவனங்களில் இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் உதவி தொகையுடன் வழங்கப்படும். பயிற்சி முடித்த பயிற்சியாளர்களுக்கு பிரபல தொழில் நிறுவனங்களில் வேலைவாய்ப்பும் ஏற்பாடு செய்து தரப்படும். இணையதளம் வாயிலாக விண்ணப்பம் பதிவு செய்ய கடைசி நாள் 3/6/2026. மாணவர்கள் தங்களது சான்றிதழ்களுடன் மேற்கண்ட அரசு தொழிற்பயிற்சி நிலையங்கள் மற்றும் மாவட்ட திறன் பயிற்சி அலுவலகம் கடலூர் ஆகிய இடங்களில் உள்ள சேர்க்கை உதவி மையம் மூலமாக விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணம் ரூபாய் 50. மேலும் விவரங்களுக்கு 0414229723 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். இணையதள வழியிலான கலந்தாய்வில் கலந்து கொண்டு மாணவர்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக் கொண்டுள்ளார்.
1: கடலூர் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் ப. இளஞ்செழியன்.

0: தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். இல்லந்தோறும் சூரிய மின்சக்தி பயன்பாடு அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். விவசாயிகளின் நலன்களை பாதுகாப்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். ஜவுளித்துறை விரைவான வளர்ச்சியை கண்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்ட வழக்குகளில் 3 மாதங்களுக்குள் உயர்நீதிமன்றங்கள் தீர்ப்பு வழங்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். இல்லந்தோறும் சூரிய மின்சக்தி பயன்பாடு அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பாக நாளிதழில் வெளியான கட்டுரை ஒன்றையும் பகிர்ந்துள்ளார். இல்லங்களில் சூரிய மின்சக்தியை பயன்படுத்துவது 82% வளர்ச்சியை கண்டுள்ளதாக அந்த கட்டுரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே தூய எரிசக்தி பயன்பாட்டில் இந்தியா தொடர்ந்து முத்திரை பதித்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி கூறியுள்ளார். பிரதமரின் இல்லந்தோறும் சூரியசக்தி திட்டத்தின் கீழ் 40 லட்சத்திற்கும் மேற்பட்ட வீடுகள் இணைந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மின் நுகர்வோர் என்ற நிலையிலிருந்து மின் உற்பத்தி செய்வோர் என்ற நிலைக்கு பயனாளிகள் மாறியுள்ளதாகவும் அவர் கூறியிருக்கிறார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டுவதற்கான பயணத்தில் இது முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் திரு பிரஹலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். விவசாயிகளின் நலன்களை பாதுகாப்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்று வரும் தேசிய வேளாண் மாநாட்டுக்கு இடையே இன்று செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். விவசாயிகளுக்கு தடையின்றி உரங்கள் கிடைப்பதை மாநில அரசுகள் உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். விவசாயிகளுக்கு தேவையான விதைகள் போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாகவும் அவர் கூறினார். உணவு உற்பத்தி இதுவரை இல்லாத அளவிற்கு 376 மில்லியன் டன்னை எட்டியுள்ளதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். ஜவுளித்துறை விரைவான வளர்ச்சியை கண்டு வருவதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார். ஆந்திர மாநிலம் கிருஷ்ணா மாவட்டத்தில் உள்ள மல்லவல்லி தொழில் பூங்காவில் ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். ஜவுளித்துறையின் வளர்ச்சிக்காக மத்திய அரசு பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக அவர் கூறினார். ஜவுளித்துறையின் வர்த்தகம் தற்போது 15 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு உள்ளதாகவும் இதனை அடுத்த 4 ஆண்டுகளுக்குள் 25 லட்சம் கோடி ரூபாயாக உயர்த்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை வழங்கும் திட்டம் ஜவுளித்துறையின் வளர்ச்சிக்கு உத்வேகம் அளித்துள்ளதாகவும் திரு கிரிராஜ் சிங் கூறினார். பெட்ரோலியப் பொருட்கள் போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய பெட்ரோலியத்துறை இணைச் செயலர் திருமதி சுஜாதா சர்மா, நாள்தோறும் 92,000 மெட்ரிக்

0: ஹைட்ரஜன் சமையல் எரிவாயு உற்பத்தி செய்யப்படுவதாக கூறினார். பெட்ரோல் நிரப்பும் மையங்கள் முழுமையாக செயல்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். நிலைமையை மத்திய அரசு தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் திருமதி சுஜாதா சர்மா குறிப்பிட்டார். கர்நாடக முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துள்ள திரு சித்தராமையா இன்று புதுதில்லியில் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் திரு ராகுல் காந்தியை சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது அடுத்த கட்ட அரசியல் நடவடிக்கை குறித்து திரு சித்தராமையா விவாதித்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதற்கிடையே திரு சித்தராமையாவின் ராஜினாமா ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக அம்மாநில ஆளுநர் திரு தாவர்சந்த் கெலாட் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் காங்கிரஸ் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டம் பெங்களூருவில் நாளை நடைபெற உள்ளதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. மேகாலயாவிலிருந்து மாநிலங்களவைக்கு ஒரு உறுப்பினரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் அடுத்த மாதம் 18ஆம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஷில்லாங்கில் செய்தியாளர்களிடம் பேசிய அம்மாநில தலைமை தேர்தல் அதிகாரி டாக்டர் பி டி ஆர் திவாரி, இதற்கான வேட்புமனு தாக்கல் அடுத்த மாதம் 1ஆம் தேதி தொடங்கி 8ஆம் தேதி வரை நடைபெறும் என்றார். மனுக்கள் மீதான பரிசீலனை 9ஆம் தேதி வரை நடைபெறும் என்றும், மனுக்களை விலக்கிக் கொள்ள 11ஆம் தேதி கடைசி நாளாகும் என்றும் அவர் கூறினார். போட்டி இருக்கும் பட்சத்தில் வாக்குப்பதிவு காலை 9 மணிக்கு தொடங்கி 4 மணி வரை நடைபெறும் என்றும், வாக்கு எண்ணிக்கை 5 மணிக்கு தொடங்கும் என்றும் திரு திவாரி குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 12 ஆண்டு சாதனைகள் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்ட வழக்குகளில் 3 மாதங்களுக்குள் உயர்நீதிமன்றங்கள் தீர்ப்பு வழங்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த், நீதிபதி ஜோய்மால்யா பாக்சி அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. தீர்ப்பு வழங்குவதில் காலதாமதம் ஏற்பட்டால் அது மனுதாரர்களுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தெலங்கானாவில் நடப்பு பருவத்தில் 60 லட்சம் மெட்ரிக் டன்னுக்கும் கூடுதலாக நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக அம்மாநில அமைச்சர் திரு உத்தம்குமார் ரெட்டி கூறியுள்ளார். ஹைதராபாத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாட்டில் உணவு உற்பத்தியின் முதுகெலும்பாக தெலங்கானா திகழ்கிறது என குறிப்பிட்டார். நாடு முழுவதும் நடைபெறும் நெல் கொள்முதலில் 60% தெலங்கானா கொண்டுள்ளதாகவும் திரு உத்தம்குமார் ரெட்டி கூறினார். ஆந்திராவில் உள்ள அரசு அலுவலகங்களில் சூரியசக்தி கட்டமைப்பு வசதிகள் விரைவாக ஏற்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை அம்மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு வலியுறுத்தியுள்ளார். இன்று அமராவதியில் இது தொடர்பாக அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். மின்சார வாகனங்களுக்கான சார்ஜிங் மையங்களை மாநிலம் முழுவதும் ஏற்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளுமாறும் அவர் கேட்டுக் கொண்டார். பசுமை எரிசக்தி பயன்பாட்டிற்கு ஊக்கமளிக்குமாறும் திரு சந்திரபாபு நாயுடு இந்த கூட்டத்தில் அறிவுறுத்தினார். மேற்குவங்கத்தில் மக்கள் தொகை கணக்கெடுக்கும் பணி ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி முதல் தொடங்கும் என அம்மாநில முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி கூறியுள்ளார். இன்று கொல்கத்தாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இப்பணிகளை அரசியல் காரணங்களுக்காக முந்தைய திரிணாமுல் காங்கிரஸ் அரசு மேற்கொள்ளவில்லை என குற்றம் சாட்டினார். மத்திய பிரதேசத்தில் சட்டவிரோதமாக செயல்பட்டு வந்த இருமல் மருந்து உற்பத்தி பிரிவுக்கு அதிகாரிகள் சீல் வைத்துள்ளனர். இதற்காக அமைக்கப்பட்ட சிறப்பு விசாரணைக் குழுவினர் நடத்திய சோதனையின்போது போபாலில் இந்த உற்பத்தி பிரிவு வீடு ஒன்றில் செயல்பட்டு வந்தது கண்டறியப்பட்டதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. அந்த வீட்டிலிருந்து 7000க்கும் மேற்பட்ட பெட்டிகளில் வைக்கப்பட்டிருந்த இருமல் மருந்துகள் பறிமுதல் செய்யப்பட்டதாக அந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. திரிபுராவில் அரசு நிர்வாகம் முழுமையாக கணினிமயமாக்கப்பட்டுள்ளதாக தலைமைச் செயலாளர் திரு ஜிதேந்திரகுமார் சின்ஹா கூறியுள்ளார். அகர்தலாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கிராம பஞ்சாயத்து தொடங்கி அமைச்சரவை வரை காகித பயன்பாடற்ற நிர்வாகம் செயல்பாட்டுக்கு வந்துள்ளதாக கூறினார். கடந்த 9 முதல் 10 மாதங்களுக்குள் மேற்கொள்ளப்பட்ட டிஜிட்டல் மயமாக்கும் பணிகளே இதற்கு காரணம் என்றும் திரு ஜிதேந்திரகுமார் சின்ஹா தெரிவித்தார். விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை துப்பாக்கிச்சுடும் போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. ஜெர்மனியின் முனிச்சில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 10 மீட்டர் பிரிவில் இந்தர் சிங் சுருச்சி தங்கப்பதக்கத்தையும் ஈஷா சிங் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 2 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்று பதக்கப்பட்டியலில் முதலிடத்தில் உள்ளது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா 13-0 என்ற கோல் கணக்கில் கஜகஸ்தானை வென்றது. ஜப்பானில் நடைபெற்ற இப்போட்டியில் இந்தியாவின் கேத்தன் குஷ்வாகா ஹாட்ரிக் கோல் அடித்தாா்.

0: ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான மூன்றாவது மகளிர் ஹாக்கிப் போட்டியில் இந்தியா 2-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. பர்த்தில் நடைபெற்ற இப்போட்டியில் இந்தியாவின் சோனம் மற்றும் லால் செம்ஷியாமி தலா ஒரு கோல் அடித்தனர். 4 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இந்தியா 2-1 என்ற ஆட்டக்கணக்கில் முன்னிலை வகிக்கிறது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 19-21, 21-17, 21-13 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் ஆரோன் தாய் காங் காய் சிங் இணையை வென்றது. கலப்பு இரட்டையர் பிரிவில் துருவ் கபிலா தனிஷா கிரஸ்டோ இணையும் அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது. பிரிஸ்டினா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பயஸ் ஜெயின் சிண்ட்ரல்லா தாஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. கலப்பு இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 12-10, 11-9, 11-5 என்ற செட் கணக்கில் செக் குடியரசின் ஸ்டீஃபன் போர்ச்சுக்கலின் ஜூலியா லீல் இணையை வென்றது. பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யூகி பாம்ரி ரஷ்யாவின் அலெக்சாண்ட்ரா பனோவா இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 4 தங்கம், 2 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. மத்திய ஆசிய மகளிர் வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இல்லந்தோறும் சூரிய மின்சக்தி பயன்பாடு அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். விவசாயிகளின் நலன்களை பாதுகாப்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். ஜவுளித்துறை விரைவான வளர்ச்சியை கண்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்ட வழக்குகளில் 3 மாதங்களுக்குள் உயர்நீதிமன்றங்கள் தீர்ப்பு வழங்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம், 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 7:25. ஆகாஷ்வாணி பண்ணை செய்திகள் கேட்பதற்கு முன்,
2: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது?
3: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
2: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
3: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
4: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
2: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது?
3: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
2: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
3: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
4: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
2: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது?
3: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
2: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
3: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
4: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
1: அன்பார்ந்த விவசாய பெருமக்களே, கோடைக்கால பசுந்தாள் உரப்பயிர் சாகுபடி செய்து மண் வளத்தை மேம்படுத்துவீர். கோடைக்காலத்தின் தொடக்கத்தில் பெய்யும் மழையை பயன்படுத்தி தக்கை பூண்டு, சணப்பு, கொளிஞ்சி, அகத்தி அல்லது நரிப்பயிறு போன்ற பயிர்களை பசுந்தாள் உரப்பயிராக பயிரிடுவீர். கோடை மழை பெய்து நிலம் ஈரப்பதமாக இருக்கும்போது நிலத்தை சாகுபடிக்கு தயார் செய்து விதைகளை தூவ வேண்டும். 1 ஏக்கருக்கு 15 முதல் 20 கிலோ விதைகள் தேவைப்படும். இந்த பயிர்கள் மிக வேகமாக வளரக்கூடியவை. சுமார் 45 முதல் 50 நாட்களில் இவை பூக்கத் தொடங்கும். பயிர்கள் பூக்கத் தொடங்கும் தருணத்தில் அவற்றை அப்படியே நிலத்தில் மடக்கி உழ வேண்டும். பூக்கும் தருணத்தில்தான் செடிகளில் அதிகப்படியான தழைச்சத்து இருக்கும். மடக்கி உழுத பிறகு செடிகள் மண்ணில் மட்குவதற்கு போதுமான ஈரப்பதம் இருக்க வேண்டும். சுமார் 15 முதல் இவை முழுமையாக மட்கி உரமாக மாறும். நிலத்தின் மண்ணின் தன்மைக்கேற்ப சரியான பசுந்தாள் உரப்பயிரை தேர்ந்தெடுப்பது அதிக பலனை தரும். பொதுவாக தக்கை பூண்டு அனைத்து மண் வகைகளுக்கும் ஏற்றது. அன்பார்ந்த விவசாயிகளே, மண்ணில் கண்ணுக்கு புலப்படக்கூடிய பல வகையான மட்குண்ணிகள் இருந்தாலும் கழிவுப் பொருட்களை மக்க வைப்பதில் மண்புழுக்களே பெரும் பங்கு வகிக்கின்றன. ஆனால் தட்பவெப்பநிலை, இயற்கை எதிரிகள், மண்ணின் குணங்கள், பயிர் சாகுபடி முறைகள், ரசாயன உரங்கள், ஆலை கழிவுகள், காடுகள் அழிப்பு, பூச்சிக்கொல்லிகள், பூஞ்சான கொல்லிகள் மற்றும் களைக்கொல்லிகள் போன்ற பல காரணிகள் அவற்றை பாதிக்கின்றன. ரசாயன உரங்களிட்டு உழவு செய்வதன் மூலம் 5 முதல் 10 விழுக்காடு மண்புழு

புழுக்கள் மண்ணின் மேற்புறத்திற்கு கொண்டுவரப்படுவதாகவும் 25 விழுக்காடு மண்புழுக்கள் மிகவும் காயப்படுத்தப்படுவதாகவும் கண்டறியப்பட்டுள்ளது. பயிர் சாகுபடி முறைகளில் அளவிற்கு அதிகமான ரசாயன உரங்களை பயிருக்கு இடும்பொழுது அவற்றின் நச்சுக்கள் மண்ணில் தங்கிவிடுகின்றன. இந்த நச்சுக்கள் மண்புழுக்களின் உடலை வெகுவாக பாதிப்பதால் மண்புழுக்கள் அந்த இடத்தை விட்டு சென்று விடுகின்றன. இவற்றின் நச்சுத்தன்மை அதிகமாக இருக்கும் பட்சத்தில் புழுக்கள் இறக்கவும் நேரிடுகின்றது. எனவே விவசாயிகள் மண்புழுக்களை பாதிக்கும் காரணிகளை தவிர்க்க வேண்டும். அன்பார்ந்த விவசாயிகளே, பட்டுப்புழுவின் ஆரோக்கியமான வளர்ச்சிக்கு 24 டிகிரி செல்சியஸ் முதல் 26 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் 80 முதல் 58% ஈரப்பதமும் தேவைப்படுகிறது. புழு வளர்ப்பு மனையில் நல்ல காற்றோட்ட வசதி இருத்தல் வேண்டும். புழு வளர்ப்பு கூடத்தின் கூரை மீது வைக்கோல் அல்லது தென்னை ஓலையினை பரப்பி அறையின் வெப்பத்தை குறைக்கலாம். புழு வளர்ப்பு கூடத்தின் உட்பகுதியில் மரப்பலகைகளை பொருத்துவதன் மூலம் அறையின் வெப்பத்தை குறைக்கலாம். ஈரப்பதம் 50% குறைவாக இருக்கும் வறட்சியான காலங்களில் புழுக்களுக்கு அவ்வப்போது அறுவடை செய்யும் புதிய இலைகளை உணவாக கொடுக்க வேண்டும். ஈரப்பதத்தை அதிகரிக்க முதல் 2 பருவங்களில் மெழுகு தாளை புழு வளர்ப்பு படுக்கையின் கீழ் மற்றும் மேல்புறத்தில் பயன்படுத்தி ஈரப்பதத்தினை தக்க வைக்க வேண்டும். தகுந்த ஈரப்பதத்தை உண்டாக்க கோணி துணிகளை நனைத்து தொங்கவிடலாம். நுண் தெளிப்பான் அமைத்து கூரை, சேவ், சுவர் ஆகியவற்றை தேவைப்படும்போது ஈரமாக்கி ஈரப்பதத்தை அதிகரித்துக் கொள்ள முடியும். முதல் 2 பருவங்களில் மெழுகுத்தாளை புழு வளர்ப்பு படுக்கையின் கீழ் மற்றும் மேல்புறத்தில் பயன்படுத்தி ஈரப்பதத்தினை தக்க வைக்க வேண்டும். தகுந்த ஈரப்பதத்தை உண்டாக்க கோணி துணிகளை நினைத்து தொங்கவிடலாம். பண்ணைச் செய்திகள் கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் 7:30.

0: என்ன முத்தழகு, வீட்ல எல்லாரும் வேலைக்கு கிளம்பிட்டாங்க போல இருக்கு.
1: ஆமா பட்டக்கா, இப்பதான் எல்லாரும் கிளம்பினாங்க.
0: அப்போ வீட்டு வேலையெல்லாம் நேரத்தோட முடிச்சிட்ட போல இருக்கு.
1: ஆமாக்கா, எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கா. இன்னும் இந்த கோழிகளுக்கு தீவனம் மட்டும் போடணும், அம்பிட்டுதான். அதையும் செஞ்சுபிட்டனா எல்லாம் முடிஞ்சது.
0: ஓ, இப்ப நீ நாட்டுக்கோழி வேற வளர்க்க ஆரம்பிச்சிட்டியா? ஏன் முத்தழக, வியாபாரத்துக்காகவா வளர்க்கற?
1: வியாபாரத்துக்கெல்லாம் இல்லக்கா, சும்மா வீட்டு தேவைக்காக தான் வளர்க்கறேன்.
0: அப்படியா? ஆனா நாட்டுக்கோழி வளர்ப்புல நல்ல லாபம் இருக்குதான், அதான் கேட்டேன்.
1: அது என்னமோ உண்மைதான். ஆனா நிறைய கோழிய வாங்கி வளர்க்கணும்னா அதுக்கு முதல் போடணும். பணத்துக்கு நான் எங்க போறது?
0: முதலீடா? எதுக்கு முத்தழகு?
1: எதுக்கா? சரியா போச்சு போங்க, கோழிகளை அடைக்க கூண்டு போடணும், அதுக்குதான்க்கா.
0: ஓ, அத சொல்றியா? ஆனா கூண்டே இல்லாமலும் நம்ம நாட்டுக்கோழி வளர்க்க முடியும்.
1: கூண்டே இல்லாமலா? அது எப்படி?
0: கூண்டே இல்லாம மேய்ச்சல் முறையில வளர்க்கலாம். அத புறக்கடை கோழி வளர்ப்புன்னு சொல்லுவாங்க. உங்க வீட்டு பக்கத்துலதான் நிறைய காலி இடம் இருக்கே, அங்க நீ வளர்க்கலாமே.
1: சரி, அப்படி நான் வளர்க்கறதா இருந்தாலும் தீவனத்துக்கு என்ன பண்ணுவ சொல்லுங்க.
0: அதுக்கும் ஒரு வழி இருக்கு.
1: என்ன வழிக்கா?
0: அத நான் சொல்றத விட நாட்டுக்கோழி வளர்ப்புல அனுபவம் உள்ளவங்க சொன்னா உனக்கு இன்னும் நல்லா புரியும்.
1: அப்படியா? அப்போ இப்ப நான் யார் சொல்றத கேட்க போறேன்?
0: நாட்டுக்கோழி வளர்ப்பு பத்தி செங்கல்பட்டு பையம்பாடி ஆர் அஜித்குமார் அவங்களோட அனுபவத்தை நீயே கேள.
2: இப்போ இந்த நாட்டுக்கோழி வளர்க்கறதா கேள்விப்பட்டோம். இந்த நாட்டுக்கோழி வளர்க்கணும் அப்படிங்கறது எப்படி உங்களுக்கு அந்த ஆர்வம் வந்தது? அதை எப்படி ஆரம்பிச்சு எப்படி வளர்த்துட்டு இருக்கிறீங்க, அதை பத்தி சொல்லுங்களேன்.
3: நானும் ஆர்டினரியா பிகாம் முடிச்சுட்டு எல்லாரும் போல ஸ்டாஃபாக தான் சார் இருந்தேன். ஸோ அந்த டைம்ல என்னால் ஒர்க் டைமை ஃபேஸ் பண்ண முடியலை, ஸ்ட்ரகிளாக இருந்தது. ஸோ ஓன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருந்தது. அதில் இந்த பிஸ்னஸ் வந்து ப்ராஃபிட்டபுளாக இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு எண்ணம் இருந்தது. ஸோ இதை நான் ஒரு வருஷம் ட்ரை பண்ணேன். அது ட்ரை பண்ண மூலமா எனக்கு வந்த இன்கம் ஓரளவுக்கு

0: தேவையா இருந்தது. இப்போதைக்கு அந்த பிசினஸ் பெரிய அளவில் போயிட்டு இருக்கு சார், ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு அந்த பிசினஸ் ரன் பண்றதுல.
1: ஆரம்பத்துல இந்த கோழி வளர்த்து பார்த்தேன்னு சொன்னீங்கல்ல, அது எப்படி வளர்த்து பாத்தீங்க
0: சார்? எல்லாரும் வளர்க்குற மாதிரி நானும் கேஜி சிஸ்டம் ஃபாலோ பண்ணேன். கேஜி சிஸ்டம் ஃபாலோ பண்ணும்போது அதில் இருக்க இடர்பாடுகள்லாம் நிறைய தெரிஞ்சது.
1: கூண்டில்
0: வளர்க்கும் போது ஸோ அதுக்கான எக்ஸ்பென்சஸ் ரொம்ப அதிகமாகிட்டே போயிருக்கு. ஸோ தீவனம் கொடுக்கறது, மெயின்டெனன்ஸ்னு சொல்லிட்டு செலவு அதிகமாக இருந்தது. ஸோ அந்த செலவுகளை குறைக்கணும்னா திறந்த வெளியில் மேய்ச்சல் முறையில் வளர்க்கலான்ற ஒரு ஐடியா இருந்தது. அதை ட்ரை பண்ணி பார்த்தேன், அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது. இன்றைக்கி அது பிஸ்னஸாக மாறி இருக்கு.
1: திறந்த வெளியில் எங்கும்போது அதுக்கு நமக்கு போதுமான அளவுக்கு அந்த நிலம்லாம் வேணும் இல்லைங்களா?
0: ஆமாம் சார், கண்டிப்பாக அதற்கு போதுமான நிலம் வேணும். அதை பாதுகாக்கிறதுக்கான சுற்றி ஃபென்சிங் அமைக்கணும். அதுலேயும் செலவுகள் இருக்குது, ஆனால் அது ஒரு பார்ட் ஆஃப் செலவு தான், ஒரு முறை செய்ய வேண்டிய செலவுகள் தான். அது தொடர்ந்து செய்யணும்னு அவசியம் இல்லை. அந்த செலவுகள் குறைவுன்றதால இதையே நம்ம ஃபாலோ பண்ணலாம், இன்கமும் அதிகமாகும்.
1: இப்போ இந்த கூண்டு முறையில் வளர்க்குறதுக்கும் இந்த புறக்கடையோ அல்லது வந்து ஃப்ரீயாக வெளியில் விட்டு வளர்க்குறதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது?
0: இருக்கு சார், மேன் பவர் கண்டிப்பாக தேவைப்படும் நம்ம கூண்டில் வளர்க்கும் போது. ஸோ அதோட வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும், அதனால நோய் பரவு தாக்குதல் அதிகமாக இருக்கும். ஸோ அது மேன் பவர் கொஞ்சம் குறையுது, திறந்த வெளியில் வளர்க்குறதால மேன் பவர் குறையுது. ப்ளஸ் தீவனம்னும் போது தீவன செலவுகள் வந்து அதிகமாகிட்டே போகும். ஒவ்வொரு கோழிகளுக்கும் தீவனம் வந்து ஒவ்வொரு முறையும் செலவு அதிகமாகிட்டே போகிறது
1: கூண்டில்
0: வளர்க்கும் போது. பட் திறந்த வெளியின்னும் போது அவங்களுக்கு தேவையான ஃபீடு அவங்க எடுத்துக்கிறாங்க. பற்றாக்குறை இருக்கும் போது நாங்கள் அதுக்கான தீவனங்களை கொடுத்துருவோம். ஸோ செலவு கொஞ்சம் கம்மி தான்.
1: தீவனம் வந்து நீங்க எப்படி கொடுப்பீங்க
0: சார்? தீவன முறை வந்து நம்ம காட்டுப்பக்கத்திலே சொல்லி கொடுத்துருக்காங்க, அதுக்கான வழிமுறைகள்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க, அதுதான் ஃபாலோ பண்றோம் நாங்க. கம்பு, கோதுமை, சோளம், கருவாடு, கீரை வகைகள் இதெல்லாம் தான் சார் கொடுக்குறோம். பசுந்தீவனம், அடன் தீவனம் ரெண்டுமே கொடுப்போம் சார்.
1: இப்போ ஆரம்பத்தில் எவ்வளோ கோழிகள் வச்சு வளர்த்தீங்க? இப்போ எவ்வளோ கோழிகள் வளர்த்துட்டு இருக்கீங்க?
0: ஆரம்பத்தில் 100 கோழி வச்சு வளர்த்துட்டு இருந்தேன் சார். ஸோ அது ஒரு டெமோ ப்ராஜெக்டாக பண்ணிட்டு இருந்தேன். 100 கோழிகளில் வருமானம் போதுமானதாக இருந்தது. அது மட்டும் போதாது இல்லைங்களா? ஸோ அதை டெவலப் பண்ணுறதுக்காக நாங்கள் 250 பேரண்ட்ஸ் மட்டுமே வச்சுருந்தோம்.
1: 250
0: கோழிகள் பேரண்ட்டாகவே வச்சுருந்தோம்.
1: தாய் கோழிகள்
0: வச்சுருந்தோம். அந்த தாய் கோழிகள் மூலமாக தினமும் வர முட்டையை விற்பனை பண்ணாமல் உற்பத்தி பண்ணுறதுக்கான வேலையை ஆரம்பித்தோம். ஸோ இன்குபேஷன் வச்சு தான் ஆரம்பித்தோம் நாங்கள். ஸோ தாய் கோழிகளை அடை வைக்கலை, இன்குபேட்டர் மூலியமாக பொறிக்க வச்சோம்.
1: அவையும் வைக்கலை.
0: இன்குபேட்டர் மூலியமாக பொறிக்க வச்சதன் மூலிமா எங்களுக்கு தேவையான அளவு கோழி குஞ்சுகளை நிறுத்திக்கிட்டு மீத இருக்க கோழி குஞ்சுகளை மாதம் மாதம் விற்பனை செஞ்சோம். ஸோ தொடர்ந்து எங்களுக்கு வருமானமும் வந்தது, முதலீடும் நின்னது. இதன் மூலியமாக பிஸ்னஸ் ட்ராவல் பண்ணிட்டுருக்கோம் சார்.
1: அதனால் இந்த மாதிரி கூண்டு முறை அல்லாமல் அது வந்து வளர்க்குறதுனால புறக்கடை அந்த மாதிரி வளர்க்குறதுனால நல்ல லாபம் தான்.
0: ஆமாம் சார், நல்ல லாபம் தான். இதில் செலவுகள் குறையுது, நல்ல லாபம் கிடைக்குது. கேவிகேலையும் ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க, அதுக்கான ஹெல்ப்பும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. மெடிசன்லேருந்து தீவனத்திலேருந்து அது மெயின்டைன் பண்ணுறது, வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்களும் இங்கே கற்றுக் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நாங்கள் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். செலவுகளை குறைக்கிறதுக்கான வழிமுறைகளையும் சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஸோ அதனால் நாங்கள் ட்ராவல் பண்ணுறோம் சார்.
1: அது என்னென்ன வழிமுறைகள் இருக்குங்க செலவு குறைக்கிறதுக்கு?
0: ஃபஸ்ட்டு வந்து புறக்கடை தான் சார் பெஸ்ட்டு. எல்லாத்துலேயுமே எக்ஸ்பென்சஸ் வந்து ரொம்ப கம்மி சார் அதில் தான். ப்ளஸ் வந்து தீவன செலவை குறைச்சிட்டாலே கண்டிப்பாக ப்ராஃபிட் இன்கம் அதிகமாக தான் சார் இருக்கும். ஏன்னா தீவனம் வந்து இன்றைக்கி வெளியே கடையில் வாங்கணுன்னா குறைஞ்சது 2000 ரூபாய் ஆகுது சார் ஒரு 50 கிலோ மூட்டைக்கு. அந்த 50 கிலோ மூட்டைக்கு 2000 ரூபாய் செலவு பண்ணுறது ஆர்கானிக்காக நாமளே தயாரிக்கலாம். அதை தயாரிக்கும் போது அப்படியே பாதியாக குறையும் சார் செலவு.
1: அது எப்படி குறையுது, எப்படி அதை தயார் பண்ணுறீங்க, என்னென்ன பொருட்கள் பயன்படுத்துறீங்க
0: சார்? நாங்கள் விவசாயம் பண்ணுறதால மீந்த நெல்லுங்க இருக்குது சார். ப்ளஸ் வந்து கோதுமை லோ காஸ்ட்டில் கிடைக்கும் கண்டிப்பாக. சோளம் நாங்களே பயிர் வைக்கிறோம் சார். ஸோ இது மூணுத்தையும் போட்டு அரைச்சிப்போம். கம்பு வேணும் போது கம்பும் சேர்த்து அரைச்சிப்போம். ப்ளஸ் வேஸ்டேஜ் கருவாடுகள் கிடைக்கும் சார், அந்த கருவாடுகள் நல்லா காய வச்சு அரைச்சி அதை மிக்ஸ் பண்ணுவோம். ப்ளஸ் முருங்கைக்கீரை, குப்பாமேனி இந்த மாதிரி கீரைகளை நல்லா காய வச்சு உலர்த்தி அரைச்சி பொடி பண்ணி தீவனத்தோடு மிக்ஸ் பண்ணுவோம் சார். மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது கடையில் கிடைக்கிற தீவன விலையை விட இது கம்மியாகவே இருக்குது. ஸோ இது நல்லா ஊட்டச்சத்தாகவும் இருக்குது, வளர்ச்சியும் நல்லா இருக்குது சார். வளர்ச்சி அதிகமாக இருந்தால் வெயிட் அதிகமாக போகுது, வெயிட் அதிகமாக இருந்தால் வருமானம் தன்னால் வரதான் சார் போகுது.
1: இப்போ நீங்கள் சொன்ன பொருள்லாம் எல்லாம் உங்கள் இடத்துலேயே கிடைக்கக்கூடியது இல்லைங்களா?
0: பக்கத்தில் கிடைக்கிற பொருட்களை மட்டுமே பயன்படுத்திக்கலாம் சார். வெளியே போய் ரொம்ப தூரம் போய் வாங்கணும் அதுக்கான அவசியம்லாம் இல்லை. நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை பயன்படுத்திக்க தெரிஞ்சாலே போதும் சார். மாடுகள் ஒரு 5-6 மாடுகள் வளர்த்தாலே போதும், அதுலேருந்து வர சாணத்து மூலியமாக சேமித்து வச்சாலே கண்டிப்பாக தீவனம் அதுலேருந்து கிடைக்கும் சார். நம்ம பயன்படுத்தி முடிச்சது போக அந்த சாணத்தை திரும்பவும் நம்ம உரமாக பயன்படுத்திக்கலாம். ஸோ இது ஒரு செயின் மாதிரி தான் சார். இதை நம்ம எப்படி பயன்படுத்திக்கின்றதை பொறுத்து தான் வருமானமே இருக்குது. இதை பயன்படுத்திக்க தெரியலனா கண்டிப்பாக இந்த பிஸ்னஸை ரன் பண்ண முடியாது.
1: இந்த கோழி கழிவுகளும் நல்ல உரமாக பயன்படும்
0: சார். இது ரொம்ப நல்ல உரம் தான் சார். இது வந்து மாட்டுச்சாணம், இது கோழி சாணம் தனித்தனியாக பிரித்து கையால் தெரியணும் சார். ரெண்டுமே ஒரே டைமில் நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா அந்த மாட்டுச்சாணத்து கூடவே நம்ம கோழிகளையும் விட வேண்டியது இருக்கும். ஸோ கோழியோட சாணம் அதில் கலக்கும் போது இன்ஃபெக்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை பிரித்து கையால் தெரியணும், அது ரொம்ப முக்கியம். அதை தனியாக உரமாக்கி நிலத்துக்கு பயன்படுத்திக்கலாம்.
1: புறக்கடை முறையில் வளர்க்கும்போது இந்த கோழி கழிவுகள், கோழி எச்சங்கள்லாம் அது அங்கங்கே அந்தந்த நிலத்திலேயே வந்து விழுந்து அது அந்த மாதிரி தான் இருக்கும். அது தனியாக எடுத்து அதை உரமாக மாற்ற முடியாது இல்லைங்களா?
0: ஆமாம் சார், அது ஒவ்வொரு இடத்துலையும் தூரம் தூரமாக இருக்கிறதால அது அங்கே

0: அந்த மண்ணுக்கு உரமாக போயிட போகுது. அது உரமாகறதால என்ன ஆகுதுன்னா அந்த இடத்துல இருக்க செடி கொடிகள் வளர்றதுக்கு கொஞ்சம் அது சப்போர்ட் பண்ணும். அது திரும்பவும் நமக்கே தான் வந்து சேருமே தவிர வேஸ்ட் ஆக போகிறதில்ல. அதையும் நம்ம பயன்படுத்திக்க தான் போகிறோம். பட் அன்னைக்கு முடியாது, கொஞ்ச நாள் கழித்து பயன்படும். எப்படி பார்த்தாலும் நம்மளுக்கு லாபம் இருக்குது இல்லைங்களா? லாபம் இல்லாத தொழில் இருக்க போகிறதில்ல. அதனால் இப்படியே நம்ம பயன்படுத்திக்கலாம்.
1: அதனால் இந்த ஒருங்கிணைந்த முறையில் அது
0: கண்டிப்பாக நம்ம அதை சிறுக சிறுக பயன்படுத்திக்க தெரிஞ்சுக்கணும். அது அந்த நாலேஜ் இல்லாமல் நம்ம வந்து கூண்டு முறையில் அடைச்சி அதுக்கு தீவனம் கொடுத்து மெயின்டைன் பண்ணுறவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். ஸோ அவங்க வந்து பெரிய அளவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க, அது மூலிமா அவங்க லாபம் எடுக்க ட்ரை பண்ணுவாங்க. பட் நம்ம அப்படி இல்லை, எவ்வளோவோ செலவை கம்மி பண்ண முடியுமோ அவ்வளோவோ பண்ணி லாபத்தை பெருக்கணும். ஏன்னா அதான் என்னை பொறுத்த வரைக்கும் தொழில் நுணுக்கம், நான் அதை தெரிஞ்சு வச்சுருக்கேன் சார்.
1: இப்போ அந்த கோழிகள் அந்த சாயங்கால நேரத்தில் வந்து அடையும் இல்லைங்களா?
0: ஆமாங்க.
1: அந்த மாதிரி நேரத்தில் எப்படி இப்போ பரவாயில்ல அங்கங்கே மேய்ஞ்சிட்ருக்கோம், அது அந்த அடையும் போது அந்த உங்களுடைய இடத்துக்கு வருமா இல்லை எப்படி எந்த இடத்துல அது வச்சு பண்ணுறீங்க?
0: எனக்கு அவங்க நண்பர்களை போல தான் சார், கண்டிப்பாக என்னை தேடி அவங்க பொழுதுக வந்துடுவாங்க, ஈவினிங் ஆனால் வந்துடுவாங்க. ஸோ அவங்க வந்த உடனே அவங்க தேவைப்பட்ட இடம் தான், ஒன்று அந்த பறன் மேலே போய் அவங்க செட்டில் ஆவாங்க, அப்படி இல்லையா அந்த கொட்டகைக்கு பக்கத்தில் இருக்க மரத்துங்களில் ஸ்டே பண்ணுவாங்க. பட் எக் லே பண்ணுறதுக்கு மட்டும் அந்த டைமில் ஷெட்யூலில் வந்து தான் சார் அவங்க லே பண்ணுவாங்க, அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. மரங்களில் தங்குறதாலையும் ஒரு நல்ல பெனிஃபிட் இருக்குது சார். ஸோ நோய் தாக்கம் இருக்கும்போது அவங்க அங்கங்கே ஸ்டே பண்ணும்போது அந்த நோய் அடுத்த கோழிகளுக்கு பரவாமல் இருக்கிறதுக்கு அது கண்டிப்பாக பயன்படும். நம்ம எவ்வளோதான் இன்ஜெக்ஷன்ஸோ மெடிசன்ஸோ கொடுத்தாலும் இந்த மாதிரி தனிப்பட்ட முறையில் அவங்க ஒவ்வொருத்தரும் தனித்தனி இடத்துல இருக்கும்போது நோய் பரவல் கம்மியாகுது. நம்மளுக்கு அது பெஸ்ட்டு தான் சார், பெனிஃபிட் தான் சார்.
1: அதனால் இப்போ உங்களுக்கு தகுந்த மாதிரி அது பழகிருச்சு.
0: ஆமாம், பழகிட்டாங்க. அவங்க நண்பராக தான் இருக்காங்க. நம்ம அவங்களோட ஒன்றிணைஞ்சால் மட்டும்தான் நம்ம அவங்கள பயன்படுத்திக்க முடியும். அவங்க என்ன நினைப்பாங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சாதான் நம்ம அடுத்த செய்கை ஆரம்பிக்க முடியும்.
1: இப்போ ஒரு இடத்துக்கு வரணும்னா அந்த தீவனம்லாம் ஒரே இடத்துல போட்டோம்னா மறுபடியும் அடுத்தடுத்த நாட்களில் அந்த இடத்துக்கு வந்துடும் இல்லைங்களா?
0: ஆ, சின்னதுலேருந்து கோழி குஞ்சுகள்லேருந்தே நாங்கள் அதை பழக்கம் பண்ணுறீங்களா, அந்த இடத்துல இருந்தே நாங்கள் தீவனம் கொடுக்குறோம், தண்ணி கொடுக்குறோம். ஸோ அவங்க நம்ம கூட பழகுறாங்க. அந்த பழக்கத்தின் மூலியமாகவே நம்மளை பார்த்தாலே கண்டிப்பாக நம்ம பக்கத்தில் நெருங்கி வருவாங்க. அதனால அவங்க நம்ம பழக்கத்திலே இருக்காங்க.
1: இப்போ அந்த 250 கோழிகள் தாய் கோழிகளை வச்சுருக்கீங்க அப்படின்னா இப்போ மற்ற கோழிகளை எல்லாம் சேர்த்து எவ்வளோ இருக்குங்க?
0: மாசமானா ஒரு 500 கோழி குஞ்சுகள் விற்பனைக்கு போய்கிடும் சார். சப்போஸ் நம்மளால மெயின்டைன் பண்ண முடியலை அந்த டைம்ல, முடியலன்னா அந்த டைம்ல விற்பனை பண்ணிடுவோம். நாங்கள் ஆன்லைன்லயும் விற்பனை பண்றோம். ஸோ விற்பனை பண்ணது போக மீதம் இருந்தா மட்டும்தான் நமக்கான சோர்ஸுக்கு நாங்கள் நிறுத்துவோம். அந்த நிறுத்துற கோழியும் அது கொஞ்ச நாள் ஒரு 4 மாசமோ 5 மாசமோ வளர்ந்ததுக்கு அப்புறம் வித்துருவோம். ஸோ நமக்கு தேவை நம்மளோட இனிஷியல் அமௌண்ட் வந்து தாய் கோழிகள் மட்டும்தான். அந்த கோழிகளை மட்டுமே நம்பி தான் நாங்கள் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா அவங்களால மட்டும்தான் ஏக்ல திரும்ப திரும்ப கொடுக்க முடியும். ஸோ நம்ம தாய் கோழிகளை வித்துட்டா திரும்ப எக்லே பண்ணுறதுக்கு லேட் ஆகும் புது கோழிகள். அதனால் நாங்கள் புது கோழிகளை விற்பனை மட்டும் தான் சார் பண்ணுவோம், தாய் கோழிகளை நாங்களே வச்சுருந்து தான் இருப்போம்.
1: தாய் கோழிகள் அப்படின்னு சொல்றது எவ்வளோ வருஷம் வரைக்கும் வச்சிருக்கலாங்க?
0: தாய் கோழிகள் நாங்கள் ஒரு 2 வருஷம் வரைக்கும் வச்சிருப்போம் சார். குவாலிட்டியாக இருக்கும் எக்கு, ஸோ ஹேச்சிங் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும். அதனால் அது எங்ககிட்டே தான் சார் இருக்கும். தாய் கோழிகள் நாங்கள் விற்பனை பண்ண மாட்டோம்.
1: இப்போ 2 வருஷம் கழிச்சு மறுபடியும் வேற கோழிகள் வேணும் இல்லைங்களா?
0: அந்த 2 வருஷத்துக்குள்ள நாங்கள் வித்தது போக நின்ன கோழிகளில் இருக்கிற கோழிகளை, பெஸ்ட்டாக இருக்கிற கோழிகளை மட்டும் நிறுத்தி வைப்போம் சார். தரமான கோழிகளை நிறுத்தி கறிக்கடைகளுக்கு போக இருக்கிற கோழிகளை நம்ம வந்து தரமான கோழிகளை தரம் பிரித்து எடுத்து வச்சிருப்போம். அந்த கோழிகள் மூலியமா திரும்ப நாங்கள் ப்ரொடக்ஷன் ஆரம்பிப்போம். ஆனால் ப்ரொடக்ஷன் மட்டும் எப்பவுமே நிறுத்தப்படாது, எப்பவுமே தொடர்ந்து இருந்துகிட்டு தான் இருக்கும்.
1: அந்த பருவத்துக்கு அந்த கோழிகள் வரும்போது அதை பயன்படுத்துவீங்க?
0: ஆமாம் சார், அந்த பருவத்துக்கு அந்த கோழிகள் வந்தோடனே ஏற்கனவே பயன்படுறதுக்காக வச்சிருந்த கோழியை வித்துருவோம். ஸோ இது நமக்கு ரெடி ஆகிட்டாங்க, இவங்க ரெடி ஆனதும் அவங்கள வித்துருவோம்.
1: அந்த தரங்கிறத எதை பார்த்து நீங்கள் நிறுத்தி வச்சுக்குவீங்க தாய் கோழிகள்?
0: தாய் கோழிகள்னு பார்த்தா நம்ம இன விருத்தி பண்ணும்போது அதோட எந்த சேவலோட இணையதுன்னு பார்ப்போம் சார். அந்த சேவலோட தரம் தான் அந்த பெட்டை கோழி மூலியமாக வர முட்டையிலையும் வரப்போகுது, அதில் வந்து கோழி குஞ்சம் வரப்போகுது. ஸோ தாய் கோழியும் சேவலையும் பொறுத்து தான் தரம் பிரித்து வைக்க முடியும் சார். ஏன்னா எல்லா கோழி குஞ்சுகளும் நிறுத்தி வச்சிட முடியாது. தரம் பிரித்து வச்சா தான் அடுத்த ப்ரொடக்ஷனுக்கான சோர்ஸ் அதில் இருக்கும், குவாலிட்டியாகவும் இருக்கும். நம்ம கேட்குற கஸ்டமர்ஸ்க்கும் குவாலிட்டியான கோழி குஞ்சுகளை தரணும், அதுக்காக நிறுத்தி வைப்போம்.
1: இப்போ அந்த கோழிகள் அதே போல் சேவல் அப்படின்ட்டு பார்க்கும்போது இந்த சேவலினுடைய எண்ணிக்கை அந்த விகிதாச்சாரம்லாம் எந்த அளவுக்கு இருக்கணும், அதெல்லாம் ஏதாவது இருக்குங்களா?
0: ஆமாம் சார், கண்டிப்பாக உண்டு. பெட்டை கோழிகளுக்கு ஏற்ற சேவல்கள் கண்டிப்பாக நிறுத்தி வைக்கணும். நாங்கள் எப்படி நிறுத்தி வைக்கிறோம்னா 8 பெட்டைகளுக்கு ஒரு சேவல் நிறுத்தி வைக்கிறோம் சார். சேவல் எந்த அளவுக்கு தரமானதாக இருக்கோ அதை பொறுத்து தான் சார் நிறுத்தி வைக்கிற பொட்டை கோழிகளோட அளவும் இருக்கும். 8 பெட்டை கோழிகளுக்கு ஒரு செவல் தரமானது நான் நம்புறேன், அதுவும் சரியாக தான் சார் இருக்கு.
1: அதனால அது ஒரு சுழற்சி முறையில் நீங்கள் இதை செஞ்சுட்டே இருக்கணும்.
0: ஆமாம், இது சுழற்சி முறையில் செஞ்சால் மட்டும்தான் சார் நம்ம ஸ்டாண்ட் பண்ண முடியும் அந்த பிஸ்னஸில். ஸோ ப்ரொடக்ஷன் இல்லைனா அப்புறம் அங்கே பிஸ்னஸ் ரன் பண்ண முடியாது இல்லைங்களா? ஸோ அதுக்கான வேலைகளை நம்ம கண்டிப்பாக பிளான்ஸை எக்ஸிக்யூட் பண்ணி ஆகணும் சார். அந்த சுழற்சி முறை மட்டும்தான் நம்ம பிஸ்னஸை ரன் பண்ண வைக்கும்.
1: விற்பனையெல்லாம் எவ்வளோ நாளைக்கு ஒரு தடவை விற்பனை செய்கிறீங்க
0: சார்? மாதம் மாதம் அந்த 21 நாளுக்குள்ளே ஒவ்வொரு முறையாக ஹேச்சிங் இருந்துகிட்டே இருக்கும் சார். நம்ம வைக்கிற முட்டைகள் எல்லாமே 21 நாளுக்கு ஒரு முறை ஹேச்சிங் ஆகும். ஸோ 25வது நாள் நாங்கள் சேல்ஸ் ஆரம்பிப்போம். ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறதால நல்லாயிருக்கு சார். கேவிகேலையும் குரூப்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, அது மூலிமா ஒரு பண்ணையும் இருக்கும் இன்னொரு பண்ணையாளருக்கும் தொடர்பு அதிகமாக இருக்குது. ஸோ தேவைகள் எங்கே இருக்கோ அந்த இடத்துல சீக்கிரமாக பகிரப்படுறதுக்கு இந்த குரூப்பும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது சார்.
1: அதனால் எந்த அளவுக்கு உற்பத்தி செஞ்சாலும் அதை விற்பனை செய்ய முடியும்.
0: ஆமாம், விற்பனை செய்ய முடியும்.

0: அந்த அளவுக்கு டிமாண்டும் இருக்கு இல்லைங்களா?
1: ஆ, டிமாண்டும் அதிகமாக தான் சார் இருக்கு.
0: இப்போ என்னெல்லாம் அந்த விற்பனைக்கு? ஒன்று முட்டையாக இருக்கிறீங்க இல்லைங்களா?
1: இல்லை சார், நாங்கள் எக்ஸ் மட்டும் சேல்ஸ் பண்ணுறது இல்லை சார்.
0: அப்படிங்களா?
1: ஆமாம், எக்ஸ் சேல்ஸ் பண்ணும்போது எங்களுக்கு என்ன டிசன்டேஜ்னா 15 ரூபாய்க்கு ஒரு முட்டை சேல்ஸ் ஆகுது சார்.
0: நாட்டுக்கோழி முட்டை,
1: நாட்டுக்கோழி முட்டை 15 ரூபாய் கண்டிப்பாக இன்றைக்கி சேல்ஸ் ஆகுது. அதுக்கு குறைச்சல் எங்கேயும் வாங்க முடியாது, கஷ்டம். அது முட்டைகளை ரெண்டு விதமாக பிரிக்கலாம் சார். ஹேச்சிங்குக்கு தனியாக இருக்குது, டேபிள் எக்ஸ் தனியாக இருக்குது. டேபிள் எக்ஸ்ன்னும் போது நம்ம சாப்பிட்றதுக்காக பயன்படுத்துறதால அது 12 ரூபாய்க்கு சேல்ஸ் ஆகுது, அதை ஹேச்சிங்க்கு பயன்படுத்த முடியாது. ஸோ நாங்கள் 15 ரூபான்னும் போது அது ஹேச்சிங் எக்ஸ், நாங்கள் ஹேச்சிங் எக்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம்.
0: அது எப்படி பிரிப்பீங்க? இப்போ வந்து ஹேச்சிங் எக்கு டேபிள் எக்குன்னு சொல்கிறேன் இல்லைங்களா?
1: ஆமாம்.
0: அது எப்படி நீங்கள் தரம் பிரிப்பீங்க
1: சார்? நாள் கணக்கு தான் சார் அதில். ஆக்சுவலி ஒரு 4 நாட்கள் 5 நாட்களுக்குள்ள பயன்படுத்தப்படுறதுக்கு ஹேச்சிங்க்கு யூஸ் ஆகிடும் சார். ஸோ அந்த 6 நாள் கடந்துட்டாலே அது ஹேச்சிங் பர்சன்டேஜ் ரொம்ப கம்மியாகிறதால ஸோ நாங்கள் அதை டேபிள் எக்ஸுக்காக கொடுத்துருவோம் சார். நிறைய பணியாளர்கள் அப்படி தான் பயன்படுத்திட்டு வராங்க. பட் நாங்கள் அந்த 4 நாள் 5 நாளுக்குள்ள ஹேச்சிங்க்கு யூஸ் பண்ணுறதால டேபிள் எக்ஸ் எங்கேயும் கொடுக்குறதில்ல. ஸோ நாங்கள் ஹேச்சிங் பண்ணுறதுக்கு அந்த எக்ஸை யூஸ் பண்ணுறதால 15 ரூபாயிலேருந்து நாங்கள் அதை மதிப்பு கூட்டுறோம். ஒரு நாள் கோழி குஞ்சா சேல் பண்ணும்போது 45 ரூபாவை விலை உயருது. அந்த ஹேச்சிங்கால் எங்களுக்கு எந்த ஒரு லாஸும் வரல. ஒரு கோழி குஞ்சுக்கு 45 ரூபான்னும் போது குறைஞ்சது ஒரு 30 ரூபா லாபம் கிடைக்குது. 21 நாள் காத்திருந்தா ஸோ 500 கோழி குஞ்சுன்னும் போது லாபம் பன்மடங்கு கிடைக்குது. அதுவே புதிய பணியாளர்கள் ஏதாவது ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களை டே ஓல்டு நாங்கள் ரெஃபர் பண்ண மாட்டோம். ஒரு நாள் கோழி குஞ்சா நாங்கள் ரெஃபர் பண்ண மாட்டோம், ஏன்னா அவங்களுக்கு மெயின்டெனன்ஸ் தெரியாது, கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்கும். அதனால ஒரு மாத கோழி குஞ்சா விற்பனை பண்ணுவோம். ஒரு மாத கோழி குஞ்சுன்னும் போது 95 ரூபாயிலிருந்து 100 ரூபாய்க்குள்ள போகும் சார். இப்போ இன்னும் ஒரு மடங்கு அதிகமாகுது.
0: அதனால கோழி குஞ்சா விற்கிறது,
1: அதனால கோழி குஞ்சா விற்கிறது நல்ல லாபகரமான விஷயம் சார்.
0: அதேபோல் இந்த கோழிகள் விற்பனைக்கு அனுப்புறது, அது எந்த எவ்வளோ நாட்கள் கழிச்சு அனுப்புவீங்க?
1: கோழிகள் விற்பனையை பொறுத்த வரைக்கும் நம்ம தாய் கோழிகள் பிரித்து வச்சிருக்கிறதால ஸோ எப்போ வேணா ரெடி டு சேல்ஸ் தான் சார். அவங்க எல்லாருமே 5 மாத கோழிகளை விற்பனைக்கு தயாராகிடும். வளர்க்குறவங்களும் நிறைய பேர் விரும்பி வாங்கிட்டு போகிறாங்க. வளர்க்குறவங்க ஃப்ரீ ரேஞ்சில் வளர்க்குறதால அது ஒரு நம்மளுக்கு ஒரு ப்ளஸ்ஸாக இருக்குது. ஸோ ஆர்கானிக்காக சாப்பிடுதுன்ற ஒரு விஷயம் நம்மளுக்கு ப்ளஸ்ஸாக இருக்கிறதால வளர்க்குறவங்க நிறைய பேர் வாங்கிட்டு போவாங்க.
0: வளர்க்குறவங்க இந்த ஒரு மாதத்து கோழி குஞ்சு வாங்கிட்டு போவாங்க இல்லைங்களா?
1: அந்த 5 மாத கோழிகளையும் வாங்கிட்டு போவாங்க, ஏன்னா இன்னும் அடுத்த ஒரு மாதத்தில் அவங்களுக்கு முட்டையிட ஆரம்பிச்சிடும். ஸோ அவங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்டாக இருக்கும். அது ஒரு மாதத்தில் வந்தோடனே முட்டை கிடைச்சது இல்லைங்களா? ஸோ 15 முட்டை ஒரு கோழி தொடர்ந்து ஒரு 12 முட்டை 13 முட்டை போடும்போது அந்த கோழி போடுற முட்டையிலேருந்தே அவங்க போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துடலாம். ஸோ அது அவங்களுக்கு இன்னும் பெஸ்ட்டாக இருக்குது. அதனால அவங்க அப்படியும் பயன்படுத்திக்கிறாங்க. ஒரு நாள் கோழி கொஞ்சமும் சேல் பண்ணலாம், மாத கோழி கொஞ்சமும் சேல்ஸ் பண்ணலாம், நல்ல ப்ராஃபிட் தான் கிடைக்கும் அதில். ஸோ டேபிள் எக்ஸ் நாங்கள் யூஸ் பண்ணுறது இல்லை.
0: இந்த பரன்ல வந்து தங்குது, அதே போல அதுக்கு கொட்டகை அமைப்புலாம் வச்சிருக்கேன்னு சொல்றீங்களே, அதெல்லாம் எப்படி அமைச்சு வச்சிருக்கீங்க
1: சார்? அது நான் அதிக அளவுக்கு அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு செலவு பண்ணலை, ஏன்னா எங்க வீட்டு பக்கத்திலேயே மூங்கில் காடுகள் இருக்கு. ஸோ மரங்கள் கிடைக்குது. ஸோ ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு 4 மரம் வெட்டினாலே போகுதும். மூங்கில் மரங்களை வெட்டி நாங்களாவே பயன்படுத்திக்கிறோம். இது வரைக்கும் நான் அதுக்காக செலவு பண்ண தொகை மட்டுமே ஒரு 12,000 ரூபாய் இருக்கும் சார். அவ்வளவுதான், அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டே போதுமானதுன்னு நான் நினைக்கிறேன். அதிக முதலீடு போட்டுட்டு வருமானத்துக்காக இயங்குறத விட குறைஞ்ச முதலீட்டில் அதிக வருமானத்தை ஈட்டுறதுக்கான வழியை தேடிக்கிட்டேன் சார்.
0: ஸோ அதனால எல்லா வகையிலையும் அந்த செலவை குறைக்கிறீங்க?
1: ஆமாம், நாங்கள் எல்லா வகையிலும் செலவை குறைக்கிறோம். செலவு குறைக்கிறதால மட்டும் கோழிகளோட தரம் குறைஞ்சி போயிடாது. நாங்கள் செலவை வேற வகையில் குறைக்கிறோம், கோழியோட தரத்தை உயர்த்தி தான் கொடுக்குறோம்.
0: கோழியோட தரத்தை உயர்த்தணும் அப்படிங்கும்போது என்னெல்லாம் செய்ய வேண்டியிருக்குங்க
1: சார்? அதிகமான ஆன்டிபயோட்டிக் கொடுக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். அதிகமான ஆன்டிபயோட்டிக் டோஸ் கொடுக்கும்போது ஒவ்வொரு முறையும் அதை கொடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுரும். ஸோ நீங்கள் ஆர்கானிக்காக வளர்க்கணும்னு ஆசைப்படும் போது செலவுகளும் கம்மி. சப்போஸ் அதுக்கான நோய் தாக்கம் வரும்போது ஆன்டிபயோட்டிக் எப்பயாவது ஒரு முறை பயன்படுத்துகிற சூழ்நிலை வரும். ஸோ அதனால் வர எக்ஸ்பென்சஸும் கம்மி தான். நீங்கள் இப்போது ஒரு ஆன்டிபயோட்டிக் மருந்து கொடுக்கணும்னா என்ன அந்த ஆன்டிபயோட்டிக் இருக்கிற போது நோய் எதிர்ப்பு சக்தி இருக்க போது, அந்த நோய் எதிர்ப்பு சக்தி நம்ம கொடுக்குற பசுந்த் தீவனத்துலையும் அடர் தீவனத்துலையும் சேர்ந்து கொடுக்கும்போது நோய் எதிர்ப்பு திறன் தானாக வந்துடப்போகுது. ஸோ அதனால் நாங்கள் தரம் உயர்த்தி தான் கொடுப்போம், ஏன்னா ஆர்கானிக்காக கொடுக்கும்போது வளர்ச்சியும் நல்லாயிருக்கும், தரமும் நல்லாயிருக்கும், வியாபாரமும் நல்லாயிருக்கும்.
0: இப்போ இந்த பசுந்தீவனம் அடர் தீவனம் கொடுக்கும்போது அந்த தீவனமே அந்த நோய் எதிர்ப்பு சக்தி அதுலேயே இருக்கா, இல்லை தனியாக ஏதாவது கொடுக்க வேண்டியிருக்கு
1: சார்? நாம வந்து நோய் எதிர்ப்பு சக்திக்காக எந்த ஒரு மருந்துகளும் தொடர்ந்து எடுக்கிறது இல்லை இல்லையா? ஸோ நம்ம ஏன் கோழிகளுக்கு மட்டும் கொடுக்கணும்?
0: அதனுடைய உணவுலையே இருக்கு,
1: அதோட உணவுலையே இருக்கு. அவங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்து அதுலேயே கிடைச்சிரும். நாம அதை தடை பண்ணலை. நம்ம எப்படி தடை பண்ணுவோம்னா கூண்டு முறையில் அடைச்சா மட்டும்தான் தடைப்படும். நம்ம ஃப்ரீ ரேஞ்சில் வளர்க்குறதால அது தேவையான ஊட்டச்சத்து எல்லாமே அவங்களுக்கு நேரடியாக கிடைச்சிருது. அதனால நம்ம ஆன்டிபயோட்டிக் யூஸ் பண்ண தேவையில்லை, செலவும் கம்மியாகும். அந்த ஆன்டிபயோட்டிக் மருந்து மூலமா நம்மளுக்கு கஸ்டமர்ஸ் தேவையான ஒரு ஆர்கானிக்கான கோழியும் அவங்களுக்கு இறைச்சியும் கிடைக்கும். நான் அதை நம்புறேன்.
0: புறக்கடையில் வளர்க்கறதுனால அந்த நோய் தாக்கம், நோய் வரக்கூடிய அந்த தன்மையும் குறைவா இருக்கும் இல்லைங்களா?
1: ஆமா, ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கும். ஒரு கேஜில் வந்து குறைஞ்சது நம்ம ஒரு 10 கோழி அடைச்சி வைக்கிறோம்னா ஒரு கோழிக்கு சப்போஸ் ஒரு குறைசா இன்ஃபெக்ஷன் ஆகுதுன்னா அந்த குறைசாவை கட்டுப்படுத்துறதுக்கு டைரக்டான மெடிசன் நம்ம கிட்ட கிடையாது, மெடிக்கல் டர்மில் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் எப்படி ஸ்ப்ரெட் ஆகும்னா அந்த 10 கோழி குடிக்கிற ஒரு டப்புல் தண்ணியில் மிச்சருக்கு 9 கோழியும் குடிச்சிரும். அந்த குறைசா நோய் இருக்கிற கோழி தண்ணி குடிச்சதுன்னா மிச்சருக்கு 9 கோழியும் குடிச்சிரும். ஸோ இன்ஃபெக்ஷன் சீக்கிரமாக பரவுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். பட் புறக்கடைன்னும் போது அப்படி அவசியம் இல்லை.

0: நம்ம எங்கேயோ ஒரு டப்பு தண்ணி வைக்க போகிறோம். அதிகபட்சம் நாங்கள் வயல்வெளிக்கு பயன்படுத்துகிற தண்ணி யூஸ் பண்ணிப்பாங்க, வாழை மரத்துக்கோ தென்னை மரத்துக்கோ வைக்கிற தண்ணியை குடிச்சிக்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு கண்டிப்பாக இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு கோழியும் இன்னொரு கோழியும் மீட் பண்ணுற டைம் வந்து ரொம்ப கம்மி தான், ஸோ இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை.
1: அதனால் இது காற்றோட்டமாக சுகாதாரமாகவும்
0: சுகாதாரமாகவும் இருக்கும். ஃப்ரீ ரேஞ்சுன்றதால சூரிய வெளிச்சம் டைரெக்டாக இருக்கும் அவங்ககிட்ட, இன்ஃபெக்ஷன் ஆகாது.
2: என்ன முத்தழக, நாட்டுக்கோழி வளர்ப்பு பத்தி செங்கல்பட்டு பையம்பாடி ஆர் அஜித்குமார் அவங்க சொன்ன தகவல்கள் உனக்கு பயனுள்ளதா இருந்துச்சா?
3: ரொம்ப பயனுள்ளதா இருந்துச்சுக்கா. குறைவான முதலீட்ல நாட்டுக்கோழி வளர்த்து எப்படி லாபம் பாக்கலாம்னு இவரு சொன்ன தகவல் எல்லாம் சிறப்பா இருந்துச்சு.
2: சரி சரி, இனிமே உன் நாட்டுக்கோழி வளர்ப்ப நல்ல லாபம் தரும் வியாபாரமா மாத்திடு.
3: கண்டிப்பாக்கா, இன்னும் கொஞ்ச நாள்ல நாட்டுக்கோழி வளர்ப்புல நான் சாதிச்சு காட்டுறேன் பாருங்களேன்.
2: உன் நம்பிக்கை வீண் போகாது புள்ள.

0: அடுத்து வருவது வேளாண் செய்திகள்.
1: தென்னையில் வறட்சி மேலாண்மை. போதிய தண்ணீர் வசதியுள்ள காலங்களில் பெரும்பாலான நம் உழவர்கள் தென்னைக்கு தேவைக்கும் அதிகமாகவே தண்ணீர் பாய்ச்சுகின்றனர். சில வட்டப்பாத்திகளில் பாசிப்படியும் அளவிற்கு நீர் தேக்கி நிறுத்தப்படுகிறது. வேர் மண்டலத்தில் காற்றோட்டம் இருந்தால்தான் எந்த ஒரு பயிருமே நன்கு வினையாற்றி நல்ல பலனை தரும். தேவைக்கும் அதிகமாக நீரை தேக்கி நிறுத்துவதால் நன்மை செய்யும் நுண்ணுயிர்களின் செயல்திறன் குறையும். ஊட்டச்சத்துக்கள் விரயமாகி குறும்பைகள் மற்றும் இளங்காய்கள் உதிரும். பல்வேறு ஊட்டச்சத்து சுழற்சிகள் தடைபடும். கடுமையான மழை பொழிவுக்கு பின்னர் வேர் மண்டலத்தில் ஏற்படும் மாறுதல்கள் காரணமாக தென்னை மட்டைகள் மஞ்சள் நிறமடைந்து சிறுத்து காணப்படும். தண்ணீரை தொடர்ந்து தேக்கி நிறுத்துவதால் மரங்களின் வேர்கள் ஆழமாகவும் பக்கவாட்டிலும் பறந்து விரிந்து செல்வது தடுக்கப்படும். இது போன்ற நீர் உபரி சூழலுக்கு பழக்கப்பட்ட தென்னை மரங்கள் வறட்சி காலங்களில் அதிக பாதிப்புக்கு உள்ளாகும். எனவே போதிய நீர்ப்பாசன வசதிகள் இருக்கும் பொழுது உழவர்கள் காய்ச்சலும் பாய்ச்சலும் முறையான உத்திகளை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். முதலாவதாக நிலப்போர்வை அமைத்தல் பற்றி தெரிந்து கொள்வோம். நிலப்போர்வை அமைத்தல் என்பது மண்ணின் ஈரப்பதத்தை தக்க வைத்துக் கொள்ள உதவும் ஒரு மிக எளிய தொழில்நுட்பமாகும். இம்முறையில் கீழே விழும் காய்ந்த தென்னை மட்டையின் அடிப்பகுதியை வெட்டிவிட்டு ஓலைகளை வட்டப்பாத்திகளில் 2 அல்லது 3 அடுக்குகள் பரப்ப வேண்டும். ஒரு பாத்திக்கு 15 முதல் 20 ஓலைகள் தேவைப்படும். ஓலைகளை 2-3 துண்டுகளாக வெட்டியும் போடலாம். போதிய தண்ணீர் இருந்தால் இந்த ஓலைகள் மக்கி நல்லதொரு எருவாகவும் அமையும். ரசாயன உரங்களை இடும்பொழுது ஓலைகளை ஒதுக்கிவிட்டு உரங்களை வட்டப்பாத்திகளில் இடலாம். ஓலைகள் மக்க ஆரம்பிக்கும் பொழுது புதிய ஓலைகளை அதன் மேல் பரப்ப வேண்டும். நிலப்போர்வை அமைத்தலால் மண்ணின் ஈரப்பதம் காக்கப்படுகிறது. மேலும் இயற்கையான முறையில் களைகளும் கட்டுப்படுத்தப்படுகின்றது. அடுத்ததாக உரிமட்டை பதித்தல் பற்றி தெரிந்து கொள்வோம். 2 மீட்டர் ஆழம் கொண்ட வட்டப்பாத்திகளில் நார்பகுதி கீழ் இருக்குமாறும் கனமான மட்டைப்பகுதி மேல் இருக்குமாறும் உரிமட்டைகளை வைக்க வேண்டும். ஒரு பாத்திக்கு 100 முதல் 250 உரிமட்டைகள் தேவைப்படும். ஒரு காய்ந்த மட்டை அதன் எடையில் 3 முதல் 5% நீர் பிடிக்கும் திறனை கொண்டுள்ளது. இந்த மட்டைகளில் கடினமான மேல்பகுதி நீர் ஆவியாதலை கட்டுப்படுத்தும்.

இம்மட்டைகள் 3-4 ஆண்டுகள் வரை அழிவில்லாமல் இருக்கும். மற்றொரு முறையில் இரு தென்னை வரிசைகளுக்கிடையில் 1.5 மீட்டர் ஆழம், 1.5 மீட்டர் அகலம் மற்றும் 3 மீட்டர் நீளம் கொண்ட குழிகளை ஏற்படுத்தி அதில் தென்னை உரிமட்டைகளின் நார்பகுதி மேல் நோக்கி இருக்கும் வண்ணம் அடுக்கி அவற்றை மண்ணால் மூடிவிட வேண்டும். இதன் மூலம் பருவ காலங்களில் மண்ணில் உட்புகும் நீரை இரு தென்னை வரிசைகளுக்கு இடையில் சேமித்து மண்ணின் ஈரப்பதத்தை காக்கலாம். அடுத்ததாக தென்னை நார் கழிவு இடுதல். ஒரு

0: இரு தென்னை வரிசைகளுக்கு இடையில் சேமித்து மண்ணின் ஈரப்பதத்தை காக்கலாம். அடுத்ததாக தென்னை நார் கழிவு இடுதல். ஒரு பாத்திக்கு 50 கிலோ என்ற அளவில் தென்னை நார் கழிவை இட்டு மூடிவிடலாம். மக்கிய தென்னை நார் கழிவு உரத்தை இடுவதால் மண்ணின் பல்வேறு பௌதீக பண்புகளான மண்ணின் கட்டமைப்பு, பொளப்பொளப்பு தன்மை மற்றும் நீர்பிடிப்பு திறன் ஆகியவை மேம்படுவதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. வேளாண் கழிவுகள் பசுந்தாள் உரங்களை பரப்புதல் பற்றி பார்ப்போம். வேளாண் பணிகளில் இருந்து கிடைக்கும் புல் மற்றும் களைகளையும் கிளைரிசீடியா போன்ற பசுந்தாள் உரங்களையும் ஒரு பாத்திக்கு 25 கிலோ என்ற அளவில் பரப்பி உயிர் மூடாக்கு அமைத்து மண்ணின் ஈரப்பதத்தை காக்கலாம். இதனால் மண்ணின் ஈரப்பதம் காக்கப்படுவதோடு நல்லதொரு உரமாகவும் அமையும். ஒரு பயிர் தன் வாழ்க்கையின் சந்திக்கும் பல்வேறு இடர்பாடுகளான வறட்சி, பூச்சி நோய் தாக்குதல், பனி போன்றவற்றிலிருந்து பயிருக்கு தாங்கும் திறனை சாம்பல் சத்து அளிக்கின்றது. எனவே பரிந்துரைக்கப்படும் சாம்பல் சத்து உரத்தை விட 50% கூடுதலாக இட்டு பயிர்களுக்கு வறட்சியை தாங்கும் திறனை அதிகரிக்கலாம். பாத்திக்கு 150 கிலோ என்ற அளவில் ஆற்று வண்டல் மண்ணை பாத்திகளில் இடலாம். இதனால் மண்ணின் பௌதீக பண்புகள் மேம்பட்டு நீர்த்திறன் அதிகரிக்கிறது. வண்டல் மண்ணில் அதிக ஊட்டச்சத்துக்கள் உள்ளதால் மண் வளம் மேம்படுத்தப்படுகின்றது. நீர் மிகுந்துள்ள நேரங்களில் பசுந்தாள் உரங்களான சணப்பை, தக்கை பூண்டு, கொள்ளு, கொழுஞ்சி, கலப்பகோனியம் ஆகியவற்றை தோப்புகளில் விதைத்துவிட்டால் அவை உயிர் மூடாக்காக செயலாற்றி மண் வெப்பமடைவதை தடுத்து நிறுத்துகின்றன. மேலும் தேவையற்ற களைகளும் இதனால் கட்டுப்படுத்தப்படுகின்றன. பசுந்தாள் உரங்களை 40 முதல் 45 நாட்களில் மடக்கி உழுவதால் மண்ணின் நீர்பிடிப்பு திறன் அதிகரித்து மண் வளம் மேம்படுத்தப்படுகிறது. வரப்புகளின் ஓரப்பகுதிகளில் சவுக்கு, தேக்கு போன்ற மரங்களை நட்டும் செவ்வரளி, செம்பருத்தி போன்ற செடிகளை வைத்தும் மண்ணின் ஈரப்பதத்தை காக்கலாம். இவை உயிர் வேலியாக அமைவதோடு மட்டுமல்லாமல் நன்மை செய்யும் பூச்சிகளின் எண்ணிக்கையை அதிகரித்து தென்னந்தோப்புகளில் மகரந்த சேர்க்கைக்கு வித்திடுகிறது. மண் அரிமானம் பெருமளவு தடுக்கப்பட்டு மேல்மண் அடுக்கின் ஈரமும் காக்கப்படுகின்றது. வயலின் தாழ்வான பகுதிகளில் பண்ணைக்குட்டைகள் அமைத்து மழை காலங்களில் நீரை சேமிக்கலாம். இதனால் கிணறுகள் வறண்டு விடாமல் பாதுகாக்கப்படுவதுடன் இந்த குட்டைகளில் தேங்கியிருக்கும் நீர் வறட்சி காலங்களில் மிகவும் கை கொடுக்கும். மழை காலங்களில் இரண்டு மரங்களுக்கிடையில் சரிவை உண்டாக்குதல், ஊட உழவு செய்தல், மண்ணை கிளறிவிட்டு நீர் உட்புகுத்திறனை அதிகரித்தல், உயர் வரப்புகள் அமைத்து தண்ணீரை தேக்குதல், வறட்சியை தாங்கும் ரகங்களை சாகுபடி செய்தல், சிக்கன நீர்ப்பாசன முறைகளான சொட்டு நீர்ப்பாசன முறையை பின்பற்றுதல் ஆகிய செயல்பாடுகள் மூலமாகவும் தென்னையை வறட்சியிலிருந்து பாதுகாக்கலாம். கடுமையான வறட்சி காலங்களில் அடிமட்டைகளை வெட்டிவிடுதல், ரசாயன உரங்களை முடிந்தவரை தவிர்த்தல், அங்கக உரங்களை அதிக அளவு இடுதல் போன்ற உத்திகளையும் கையாண்டு வறட்சியிலும் தென்னையை வாழ வைக்கலாம்.
1: இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள்.

0: கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. இல்லந்தோறும் சூரிய மின்சக்தி பயன்பாடு அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பாக நாளிதழில் வெளியான கட்டுரை ஒன்றையும் பகிர்ந்துள்ளார். இல்லங்களில் சூரிய மின்சக்தியை பயன்படுத்துவது 82% வளர்ச்சியை கண்டுள்ளதாக அந்த கட்டுரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜவுளித்துறை விரைவான வளர்ச்சியை கண்டு வருவதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார். ஆந்திர மாநிலம் கிருஷ்ணா மாவட்டத்தில் உள்ள மல்லவல்லி தொழில் பூங்காவில் ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். ஜவுளித்துறையின் வளர்ச்சிக்காக மத்திய அரசு பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக அவர் கூறினார். ஜவுளித்துறையின் வர்த்தகம் தற்போது 15 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு உள்ளதாகவும், இதனை அடுத்த 4 ஆண்டுகளுக்குள் 25 லட்சம் கோடி ரூபாயாக உயர்த்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை வழங்கும் திட்டம் ஜவுளித்துறையின் வளர்ச்சிக்கு உத்வேகம் அளித்துள்ளதாகவும் திரு கிரிராஜ் சிங் கூறினார். விவசாயிகளின் நலன்களை பாதுகாப்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்று வரும் தேசிய வேளாண் மாநாட்டிற்கிடையே இன்று செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். விவசாயிகளுக்கு தடையின்றி உரங்கள் கிடைப்பதை மாநில அரசுகள் உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். விவசாயிகளுக்கு தேவையான விதைகள் போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாகவும் அவர் கூறினார். உணவு உற்பத்தி இதுவரை இல்லாத அளவிற்கு 376 மில்லியன் டன்னை எட்டியுள்ளதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்ட வழக்குகளில் 3 மாதங்களுக்குள் உயர்நீதிமன்றங்கள் தீர்ப்பு வழங்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த், நீதிபதி ஜாய் மால்யா பக்ஷி அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. தீர்ப்பு வழங்குவதில் காலதாமதம் ஏற்பட்டால் அது மனுதாரர்களுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் எபோலா வைரஸ் யாருக்கும் உறுதி செய்யப்படவில்லை என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். இன்று நாமக்கல்லில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார். விமான நிலையங்களில் கண்காணிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் கூறினார். அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் இளநிலை பாடப்பிரிவுக்கு விண்ணப்பம் பதிவு செய்ய தவறிய மாணவர்கள் வரும் திங்கட்கிழமை வரை இணையதளத்தில் பதிவு செய்யலாம் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மாணவர் சேர்க்கை குறித்த விவரங்களை கல்லூரி கல்வி இயக்ககத்தில் செயல்படும் உதவி மையத்தை தொடர்பு கொண்டு அறிந்து கொள்ளலாம் என்றும் திரு விஸ்வநாதன் கூறியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு இருக்கிறதா என்று கேள்வி எழுப்பும் அளவிற்கு குற்றங்கள் அதிகரித்துள்ளதாக திமுக இளைஞரணி செயலாளர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், கடலூரில் பெண் ஒருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை சுட்டிக்காட்டியுள்ளார். பெண்கள் பாதுகாப்புக்காக அறிவிக்கப்பட்ட சிங்கப்பெண் அதிரடிப்படையின் தொடக்க விழா கடைசி நேரத்தில் ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். தேர்தலுக்கு முன் பக்கம் பக்கமாக வசனம் பேசிய முதலமைச்சர் தற்போது எவ்வித கருத்தும் தெரிவிக்காமல் இருப்பது ஏன் என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் வினவியுள்ளார். குறுவை சாகுபடிக்காக மேட்டூர் அணையிலிருந்து திறந்துவிடப்படும் தண்ணீர் கடைமடை பகுதி வரை முழுமையாக சென்றடைவதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த திமுக ஆட்சிக் காலத்திலும் டெல்டா மாவட்டங்களில் முறையாக தூர்வாரப்படவில்லை என்று குறிப்பிட்டுள்ளார். புதிதாக பொறுப்பேற்றுள்ள தாவேக அரசு இந்த மாவட்டங்களில் உள்ள நீர்நிலைகளில் தேங்கிக்

0: கிடக்கும் ஆகாய தாமரையை அகற்ற வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி அந்த அறிக்கையில் கோரியுள்ளார். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 4 தினங்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கன்னியாகுமரி, தேனி உட்பட்ட 10 மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்றும், திருச்சி, நாமக்கல் உள்ளிட்ட 14 மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் நாளையும் கனமழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. ஜெர்மனியின் மியூனிச்சில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 10 மீட்டர் பிரிவில் இந்தர் சிங் சுருச்சி தங்கப்பதக்கத்தையும் ஈஷா சிங் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 4 தங்கம் 2 வெள்ளி 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. ஹாங்காங்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 5000 மீட்டர் நடைப்போட்டியில் நிதின் குப்தாவும், மகளிர் வட்டு எறிதலில் அமானத் கம்போஜும், மகளிர் உயரம் தாண்டுதலில் பூஜாவும் தங்கப்பதக்கம் வென்றனர். டெக்கத்தலானில் ராகுல் ஜக்கார் தங்கப்பதக்கத்தையும் உப்கார் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். மகளிர் ட்ரிபிள் ஜம்ப் பிரிவில் சாதனா ரவிக்கு வெள்ளிப்பதக்கம் கிடைத்தது. மகளிர் 400 மீட்டர் ஓட்டத்தில் நீரு பதக் வெண்கலப் பதக்கம் வென்றார். மத்திய ஆசிய மகளிர் வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ், சிராக் ஷெட்டி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. பிரிஸ்டினா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பயஸ் ஜெயின், சிண்ட்ரேலா தாஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 3வது மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 2-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 8:05. ஆகாஷ்வாணி நேர்கள் இப்பொழுது திரைக்கணம் கேட்கலாம். நிகழ்ச்சியின் முதலில் உன்னை தேடி திரைப்படத்திற்காக ஹரிஹரன் சுஜாதா பாடியுள்ள பாடல்

நேர்களே, சென்னை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவிடமிருந்து வந்துள்ள சட்டப்பணி தன்னார்வலர்கள் தேர்வு பற்றிய அறிவிப்பு. மாண்புமிகு உச்சநீதிமன்றத்தின் வழிகாட்டுதலின்படி சென்னை மாவட்டத்தில் உள்ள காவல் நிலையங்களில் காணாமல் போன குழந்தைகள் தொடர்பான வழக்குகளில் உதவி புரிய சட்டப்பணி தன்னார்வலர்கள் தற்காலிகமாக தேர்வு செய்யப்பட உள்ளனர். கல்வி தகுதி: குறைந்தபட்சம் 12 வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். சமூக பணி அல்லது உளவியல் தொடர்புடைய பிரிவுகளில் பட்டம் பெற்றவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். வயது வரம்பு 25 முதல் 65 வயதிற்குள் இருக்க வேண்டும். ஆசிரியர்கள், ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள், சமூக ஆர்வலர்கள் மற்றும் சேவை மனப்பான்மை கொண்ட நபர்கள் விண்ணப்பிக்கலாம். பணித்தன்மை: தேர்வு செய்யப்படும் தன்னார்வலர்கள் சென்னைக்குட்பட்ட அந்தந்த பகுதி காவல் நிலையங்களில் காணாமல் போகும் குழந்தைகள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களில் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் தொடர்பான தகவல்கள், புகார்கள் வரும்போது பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தேவையான சட்ட ஆலோசனைகள் மற்றும் உதவிகள் வழங்க வேண்டும். அரசு விதிகளின்படி ஒரு வருகைக்கு 1000 ரூபாய் மதிப்பூதியமாகவும் ஒரு வழக்கிற்கு அதிகபட்சமாக 5000 ரூபாய் மட்டும் வழங்கப்படும். விண்ணப்பிக்க விரும்பும் தகுதியுடைய நபர்கள் விண்ணப்ப படிவத்தை பதிவிறக்கம் செய்யவும் மேலும் விரிவான விவரங்களுக்கும் சென்னை மாவட்ட நீதிமன்றத்தின் chennai.dcourts.gov.in என்ற இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம். இணையதள முகவரி மீண்டும் chennai.dcourts.gov.in என்ற இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய முகவரி: தலைவர், முதன்மை நீதிபதி, மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு, வடக்கு கோட்டை சாலை, ADR கட்டிடம், சென்னை 600104. பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் நேரிலோ அல்லது பதிவு தபால் மூலமாகவோ சென்று சேர வேண்டிய கடைசி நாள் வரும் June 1 மாலை 5:30. நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் திரைக்கானத்தில் தொடர்ந்து வானத்தைப் போல திரைப்படத்திற்காக ஹரிஹரன் பாடியுள்ள பாடல்.

0: ஒலித்த பாடல் கமல்ஹாசன், சித்ரா, கிளின்டன், டொமினிக் குரல்களில் தெனாலி திரைப்படத்திலிருந்து.
1: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு, புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு.

0: மாற்றுத்திறனாளி குழந்தைக்கு தரமான கல்வி தேடுகிறீர்களா? மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான சிறந்த வாய்ப்பு.
1: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கீழ் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. பார்வைத்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், செவித்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், மேலும் கடுமையான இயக்கத்திறன் பாதிப்பு கொண்ட மாணவர்களுக்கு 1 சிறப்பு பள்ளி, அறிவுசார் மாற்றுத்திறனாளிகளுக்கான 1 அரசு நிறுவனம். இப்பள்ளிகளில் தகுதி வாய்ந்த சிறப்பு பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தரமான கல்வி வழங்கப்படுகிறது. மேலும் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம், அனைத்து அரசு நலத்திட்டங்களும் கிடைக்கின்றன. திருவள்ளூர், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், சேலம், மதுரை, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இந்த பள்ளிகள் செயல்படுகின்றன. 2026-27 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. உங்கள் குழந்தையின் திறமையை வளர்க்க இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள். அரசு சிறப்பு பள்ளிகளில் சேருங்கள். உங்கள் குழந்தையின் எதிர்காலத்தை பாதுகாப்பாக உருவாக்குங்கள்.
0: மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தை அணுகலாம்.
1: தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள்
0: 9499933239, 8667672292.
1: மின்னஞ்சல் முகவரி SPECIALSCHOOL NIRVGAM@gmail.com.
0: ஸ்பெஷல் ஸ்கூல் நிர்வாகம் @gmail.com.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் திரைக்கதையில் தொடர்ந்து உன்னாலே உன்னாலே திரைப்படத்திற்காக கிரிஷ் அருண் பாடியுள்ள பாடல்

0: ஏய் சாட்சி, இனிமே நான் பட்டனை தட்டினா போதும், அவரே பணம் கொட்ட கொட்டுன்னு கொட்ட போது தெரியுமா?
1: எதே? எஸ், ஜஸ்ட் லைக் பட்டனை பிரஸ் பண்ணா போதும்.

எனக்கு பணம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் வந்துச்சு. அந்த மெசேஜ்ல ஜஸ்ட் நீங்க வீட்டுல இருந்துட்டு இந்த யூடியூப் இன்ஸ்டா ஃபேஸ்புக்ல எல்லாம் லைக் மட்டும் பண்ணுங்க, உங்களுக்கு பணத்தை நாங்க அனுப்புறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செம்மல்ல, ஐயோ அது எல்லாமே ஃபேக். வாட் என்ன சொல்ற? இரு கிளியரா சொல்றேன். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர்ல இருந்து மெசேஜ் வருது, இந்த மாதிரி வந்து நாங்க வீட்ல இருந்தே ஒர்க் பண்றதுக்கான உங்களுக்கு ஆஃபர் பண்றோம், ஜஸ்ட் நீங்க லைக் பட்டன் பிரஸ் பண்ணா போதும். அதாவது யூடியூப் இன்ஸ்டா ஃபேஸ்புக்ல நீங்க லைக் பட்டன் பிரஸ் பண்ணா போதும், உங்களுக்கு நாங்க பேமெண்ட் கொடுக்கறோம் அப்படின்னு சொல்றாங்க. இதை நம்பி ஏமாறாதீங்க, இது எல்லாமே ஃபேக். சோ இந்த மாதிரி சொல்லி அவங்க ஏதோ ஒரு குரூப்ல வந்து ஆட் பண்ணுவாங்களாம், அதற்கு பிறகு உங்ககிட்ட இருக்கிற பணத்தை பறிக்கிறதுக்கான ஒரு வழி அப்படின்னு சொல்றாங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி லைக் பண்றேன், நான் பணத்தை கொடுக்கறேன் அப்படின்னு சொன்னா நம்பி ஏமாறாதீங்க.

0: குரூப்ல வந்து ஆட் பண்ணுவாங்களாம். அதற்கு பிறகு உங்ககிட்ட இருக்கிற பணத்தை பறிக்கிறதுக்கான ஒரு வழி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி லைக் பண்றேன், நான் பணத்தை கொடுக்கறேன் அப்படின்னு சொன்னா நம்பி ஏமாறாதீங்க.
1: திரைக்கு நிறைவாக ஜனனி மதன் குரலில் வீராப்பூ திரைப்பட பாடல்.
2: எண்ண தலை அழகா எழுத்தானி மூக்கழகா
3: கோவில் சிலை அழகா கொல்லுதடா
4: நறுக்கு சமரம் செஞ்சு நடுத்தருவ போற வர
3: போன

0: A shift in border management leveraging technology and four-layered security involving citizens says eradicating illegal immigration is vital to protect nation's demography. Government establishes national seed reserve of 1,74,000 quintals to ensure seed availability to farmers. Education Minister Dharmendra Pradhan assures strict action against examination mafias and protection for deserving students. Indian shuttlers Satwik Sairaj Ranki Reddy and Chirag Shetty enter men's doubles semi-final of Singapore Open Badminton. Mixed doubles duo Dhruv Kapila and Tanisha Krasso also advance to semi-final. That is all in the news at 9. Good night.
1: நேரம் 9:15.
2: ஆகாஷ்வாணி மாநில செய்தி பிரிவு வழங்கும் செய்தி சுடர்.
3: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்தி சுடர் நிகழ்ச்சியில் பட்டய கணக்காளர் படிப்பு மற்றும் அதற்கான வாய்ப்புகள் குறித்து இந்திய பட்டய கணக்காளர் பயிற்சி நிறுவனத்தின் கன்சல்டன்ட் டீன் திருமதி விஜயலட்சுமி மற்றும் அந்நிறுவனத்தில் பயின்று அகில இந்திய அளவில் 4 இடம்பெற்று தேர்ச்சி பெற்ற திருமதி அர்ச்சனா தேவி ஆகியோர் பங்கேற்ற நிகழ்ச்சியின் நிறைவு பாகத்தை கேட்கலாம். விஜயலட்சுமி மேம்,
4: அர்ச்சனா மேம் வந்து சொன்னாங்க, பொறுமையும் திறமையும் இருந்தா சிஏ அப்படிங்கிறது சாத்தியம்தான் அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து மறுக்க முடியாத ஒரு விஷயம். இதுல பிளேஸ்மெண்ட் அப்படின்றது எப்படி இருக்கு மேம்? இன்னைக்கு இருக்கிற பிள்ளைங்களோட மைண்ட் செட் என்னன்னா, பிளஸ் டூ படிச்சு முடிச்சேன், அதுக்கப்புறம் ஒரு 4 ஒரு கோர்ஸ் படிச்சேன், அதுக்கப்புறம் எனக்கு ஒரு 30,000-40,000 வேலை கிடைச்சிச்சுன்னா போதும், இப்படிதான் யோசிக்கிறாங்க. ஆனா சிஏ படிக்கும் போது என்ன லெவல்ல நமக்கு வந்து பிளேஸ்மெண்ட் வந்து கிடைக்கும் அப்படின்றது சொல்லுங்க.
5: எவ்ரி சிஏ பாஸ் பண்ற ஸ்டூடெண்ட்க்கு கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் டைரக்டரேட்டே ஹெச்ஓ லெவல்ல ஒரு டைரக்டரேட் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து இன்னியூமரபிள் நம்பர் ஆஃப் கம்பெனிஸ் வந்து, இப்போ January 2026 நடந்த எக்ஸாம்ஸ் அதை ஒரு உதாரணத்துக்கு நான் எடுத்துக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா 9,000 ஜாப் பிளேஸ்மெண்ட்ஸ் அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. அதாவது இதில் இன்னொரு என்ன விஷயம்னா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்டுக்கே வரமாட்டாங்க. எப்படின்னா, நிறைய ஃபேர்ம்ஸில் ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா, ஆர்டிகல்ஷிப்பாக ஒர்க் பண்ணுறாங்க, அங்கேயே அவங்களுக்கு ஆஃபர் கிடச்சிடும். அவங்களே வந்து த்ரூ லிங்க்டின் அந்த மூலமாகவும் அவங்க பெட்டர் சோர்சஸ் பண்ணுறாங்க. கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் அட்டென்ட் பண்ணிட்டு பிளேஸ் ஆகலன்ற மாதிரி ஒரு ஹிஸ்டரியே இல்லை. ஸோ எவ்ரி ஸ்டூடெண்ட் ஹூ ஹேஸ் அட்டெண்டட் த கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் ஹாவ் காட் மோர் தென் 1 ஆஃபர். ஸோ இதுதான் எங்களோட கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் ஹிஸ்டரி. இப்போதைக்கு வந்து ஆவரேஜ் சேலரின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஃபார் த ஃப்ரெஷர் வந்து இட் இஸ் அப்ராக்சிமேட்லி 9-12 lakhs மேடம். ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் த சிட்டி. 33 lakhs வித்இன் இண்டியா ஹையஸ்ட் பே, இதுதான் வந்து இப்போ கரண்ட் ஸ்டேட்டஸ். ஸோ இப்போ வந்து இருக்கிற ஜியோ பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு கேரண்டி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எல்லா சிஏ ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கண்டிப்பாக இருக்கு. ஆனால் லேர்னிங் டசன்ட் ஸ்டாப் தேர். ஸோ அந்த ஸ்டார்டிங் ஜாப்புங்கிறது ஒரு ஸ்டெப்பு தான். அதுக்கப்புறம் நீ எப்படி உன்னை இன்னோவேட் பண்ணிக்கிற, உன்னையும் எப்படி எவால்வ் பண்ணிக்கிற, அதை பொறுத்து உங்களோட க்ரோத் வந்து டூ பிகமிங் த சிஇஓ த சிஎஃப்ஓ ஆஃப் கம்பெனிலேருந்து ஒரு ஆண்டர்பிரனுவராகி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. தெர் ஆர் வெரி சக்ஸஸ்ஃபுல் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் கம் லாயர்ஸ் கம் பாலிட்டிஷியன்ஸ், எல்லா லெவல்ஸ்லேயும் வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் இருக்காங்க. நிறைய ஐஆர்எஸ் ஐஏஎஸ் யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷன்ஸ் எழுதியும் முக்கியமான பொசிஷன்ஸில் வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் இருக்காங்க மேடம். இப்போது வி ஆர் ஆல்சோ வெரி இன்ட்ரெஸ்டட், பப்ளிக்கும் கவர்மெண்ட்டுக்கும் நாங்கள் ஒரு பிரிட்ஜாக இருக்கிறதுனால நாங்கள் வந்து கவர்மெண்ட் பொசிஷன்ஸில் இருக்கிறது வந்து வெரி இம்பாக்ட்ஃபுல் எங்களுக்கு. ஸோ நாங்கள் யூபிஎஸ்சி ட்ரைனிங்கும் கொடுக்குறோம் ஆஃப்டர் தி சிஏ கோர்ஸு. நாங்கள் அதுக்குண்டான கைட்லைன்ஸு மென்டாரிங் எல்லாமே வந்து ஐசிஐ பண்ணுறாங்க. அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். அர்ச்சனா வந்து சொன்னாங்க, பை த டைம் நாங்கள் 4 நாங்கள் வெளியில் வரும்போது நாங்கள் எங்களை ஃபைன் டியூன் பண்ணி எங்களை செதுக்கி கொண்டு வராங்க அப்படின்ற ஒரு வார்த்தை சொன்னாங்க. வெளியில் வந்து டஃப் கோர்ஸ்ன்ற ஒரு ரூமர் மாதிரி வந்து ஒரு கேம்பஸும் இருக்காது, ஒரு காலேஜ் போகிற ஃபீலிங்கும் இருக்காது, உன்னோட காலேஜ் லைஃபெல்லாம் நீ மிஸ் பண்ணிடுவேன் அதெல்லாம் கிடையவே கிடையாது. பிகாஸ் ஐசிஐ வந்து போர்ட் ஆஃப் ஸ்டடீஸ் அகாடமிக்ஸ்னு ஒன்று இருக்குது, போர்ட் ஆஃப் ஸ்டடீஸ் ஆப்ரேஷன்ஸ்னு ஒன்று இருக்குது மேடம். நீங்கள் வெப்சைட்டில் போனாலே உங்களுக்கு நீங்கள் அதை பார்க்க முடியும். இந்த போர்ட் ஆஃப் ஸ்டடீஸ் அகாடமிக்ஸ் என்ன பண்ணுவாங்க, உங்களை அகாடமிக்காக ஃபைன் டியூன் பண்ணுவாங்க. அவங்க அதுக்கு உண்டான எல்லா ஒர்க்கும் போர்ட் ஆஃப் ஸ்டடீஸ் அகாடமிக்ஸோட ரூல். அது ஒரு பெரிய கமிட்டி, வெரி இம்பார்ட்டன்ட் கமிட்டி ஆஃப் ஐசிஏ. அதே மாதிரி போர்ட் ஆஃப் ஸ்டடீஸ் ஆப்ரேஷன்ஸ் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸை ஃபைன் ஷேப் பண்ணுறாங்க மேடம். பிரான்ச் லெவலில் ஒரு காம்படிஷன் நடத்துவாங்க, அப்புறம் ரீஜனல் லெவலில் ஒரு காம்படிஷன் நடத்துவாங்க, நேஷ்னல் லெவலில் காம்படிஷன் நடத்துவாங்க. இது வந்து இப்போதைக்கு 10 காம்படிஷன்ஸ் இன் அ இயர் நடக்குது மேடம். இட் ஸ்டார்ட்ஸ்

0: ஃப்ரம் ஸ்கெச்சிங். அர்ச்சனா இஸ் அன் ஆர்டிஸ்ட். எல்லா ஃபேக்கல்டிஸ்லயும் எலக்யூஷன், டிபேட், பிச் டெக் சொல்றாங்கல்ல இப்ப இந்த ஷார்க் டேங்க் மாதிரி, பிச் டெக் காம்படிஷன்ஸ், எஸ்ஏ காம்படிஷன்ஸ், செஸ் காம்படிஷன்ஸ், ஸ்போர்ட்ஸ் காம்படிஷன்ஸ், வி ஹாவ் அ ட்ராமா காம்படிஷன் ஆல்சோ. ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா, வைட் ஸ்ப்ரெட்டா இருக்கு எங்களோட டேலண்ட் சர்ச். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு செகண்ட் ஏசி ஏர் ஃபேர் கொடுத்து ஒரு நாளைக்கு 2500 ரூபாய் டிஏ கொடுத்து நீங்க எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமா, ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பிரான்ச் லெவல்ல வின் பண்ணிட்டு அவங்க சென்னை வராங்கன்னா, சென்னைக்கு வந்து இங்க தானே நம்மளோட சதர்ன் இந்தியா ரீஜனல் கவுன்சில், சென்னைக்கு ஒரு பெரிய பெருமையான விஷயம். ஏன்னா 6 ஸ்டேட்ஸோட ஹெட் ஆபீஸ், ரீஜனல் ஹெட் ஆபீஸ் வந்து சென்னையில தான் இருக்கு. ஸோ அந்த 6 ஸ்டேட்ஸ்ல இருந்து 48 பிரான்ச்சஸ் எங்களுக்கு இருக்கு. இந்த 48 பிரான்ச்சஸ்ல அப்ராக்சிமேட்டா ஒரு 30 பிரான்ச்சஸ்ல இந்த காம்படிஷன் வந்து ஆப்ட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 30 பிரான்ச்சஸ்ல இருந்து வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்க 2 & 4 செகண்ட் ஏசி ஃபேர் அண்ட் 2500 per day, சப்ஜெக்ட் மேக்ஸிமம் 10 டேஸ் 5 டேஸ் கொடுத்து 10,000 rupees மேக்ஸிமம் கொடுத்து அவங்களுக்கு இன்வைட் பண்ணி அவங்களை இங்க ஹோஸ்ட் பண்ணி அந்த ஈவெண்ட் இங்க இருந்து வின் பண்றவங்க நேஷனல் லெவல் போவாங்க. நேஷனல் லெவல் எங்க வேணா நடக்கும், சிலிகுரியிலையும் நடத்தினோம். ஒவ்வொரு காம்படிஷனும் ஒவ்வொரு இடத்துல நடக்கும். எதுனாலனா அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து வேற வேற சிட்டிஸ பாக்கிறதுக்கு, வேற வேற கல்ச்சரை பாக்கிறதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம கொடுக்கணும்ன்றதுனால ஹோஸ்டிங் டிஃப்ரெண்ட் பிளேசஸ்ல இருக்கு. இப்ப எஸ்ஐஆர்சி கூட சில ப்ரோக்ராம்ஸ் ஹைதராபாத்ல ஹோஸ்ட் பண்ணிருக்கோம், பெங்களூர்ல ஹோஸ்ட் பண்ணிருக்கோம். சரி, எப்ப பார்த்தாலும் சென்னை வராங்க, அந்த ஊருக்கும் போகட்டுமே, அங்கேயும் போய் ஊர் பாக்கட்டுமே அப்படின்ற மாதிரி நாங்க டிஃப்ரெண்ட் சிட்டிஸ்ல நாங்க ஹோஸ்ட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய மேஜர் இதை வந்து அவங்க டேலண்ட்டை வந்து என்கரேஜ் பண்றாங்க. அதை தவிர நேஷனல் கான்ஃபரன்சஸ், ஸ்டேட் லெவல் கான்ஃபரன்சஸ், மெகா கான்ஃபரன்சஸ் இதெல்லாம் நடத்துறோம். இதுல பேப்பர் பிரசன்ட் பண்ணுவாங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதை வந்து பெரிய பெரிய
1: எவாலுவேட் பண்ணிக்கிறதுக்கு
0: பெரிய பெரிய நிபுணர்கள், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ், மற்ற ஃபீல்ட்ல இருக்கவங்களும் வருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நாங்கள் ரீசெண்டாக வந்து நாங்கள் ஹேக்கத்தான் வச்சோம். அப்போ வந்து இந்த டெக்னிக்கல் ஆஸ்பெக்டில் வந்து இருக்கிற பீப்புள் வந்து அதை ஜட்ஜ் பண்ணாங்க. தெர் இஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ரைசிங் அச்சீவர்ஸ்னு ஒரு ப்ரோக்ராம் வச்சுருக்கோம். அந்த இதில் வந்து ஆரா ஒர்க் ஷாப்ஸ் இருக்குது, அதுக்கு சர்டிஃபிகேட்ஸ் கொடுக்குறோம். இதை தவிர நிறைய 1-day seminars, half-day seminars, ஜாம் ரூம்ன்ட்டு போன வாரம் தான் முடித்தோம். மே மாதம் எக்ஸாம்ஸ் முடித்தோன்னே ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் டீஸ்ட்ரெஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு வி ஆர்கனைஸ்ட் சிங்கிள் லாங் காம்படிஷன். ஸோ எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்லேயே நல்லா பாடுறவங்க மியூசிஷியன்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு வி ஹோஸ்டட் அ ப்ரோக்ராம். இந்த மாதிரி கல்ச்சுரல் பேஸ்டு தமிழ் நியூ இயர்னா வி வில் ஹாவ் அ கெட் டுகெதர், ஹைலைட் த கல்ச்சுரல் அண்ட் வேல்யூஸ் ஆஃப் பர்டிகுலர் ஸ்டேட். எவ்ரி பிரான்ச் வில் பி டூயிங் தட் ஈவெண்ட்ஸ். இந்த எக்ஸ்பெண்டிச்சர் எல்லாத்தையும் வந்து பேர் பண்ணுறது ஐசிஏ. இப்போ நேஷனல் கான்ஃபரன்ஸ்லாம் ஃப்ரீ, நேஷனல் டேலண்ட் சர்ச்லாம் ஃப்ரீ, ஸ்டூடெண்ட்ஸ் அசோசியேஷன் இருக்கு. ஸோ அதில் வந்து அவங்க வந்து லீடர்ஷிப் பொசிஷன்ஸ்க்கு வராங்க. ஸோ தே கெட் தி பிளாட்ஃபார்ம் டு ஃபார் லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் அண்ட் ஆர்கனைஸ் தீஸ் ப்ரோக்ராம்ஸ் ஃபார் அதர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதெல்லாமும் நாங்கள் நர்ச்சர் பண்ணுறோம். ஸோ லீடர்ஷிப், அதர் டேலண்ட் ஸ்பாட்டிங், பார்ட்டிசிபேஷன், க்ரூமிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், எனி திங் அண்டர் த ஸ்கை, ஐசிஏ இஸ் ஸ்பெண்டிங் ஆன் த ஸ்டூடெண்ட்ஸ். பட்ஜெட்டை நீங்கள் பார்த்தீங்கனாலே அடிச்சிடும். ஒரு ஸ்போர்ட்ஸ் காம்படிஷன்னா வி வில் பி மேக்ஸிமம் வந்து 50,000. ஒரு யூத் ஃபெஸ்டிவல் கொண்டாடணும்னா எங்களுக்கு 2 lakhs அறுதி நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ரைட் வந்து ரீஜனல் கவுன்சிலுக்கு கொடுத்துருக்காங்க. எதுனாலனா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டேருந்து ஃபீஸ் வாங்குகிறோம், அது ஸ்டூடெண்ட்ஸ்க்கே திருப்பி போகணும்.
1: நிச்சயமா
0: இதுதான் வந்து ஐசிஏயோட குறிக்கோள். டூயிங் ஃபினாமினல் ஒர்க், ஐ எம் சோ ப்ரவுட் அப்படின்னு தான் சொல்லணும். டு பி பார்ட், பிகாஸ் பீங் அ மெம்பர் ஆஃப் த இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் ஆஃப் இந்தியா, அங்கேயே வந்து ஒரு கன்சல்டன்ட் பொசிஷன்ல எனக்கு சர்வ் பண்றது ரொம்ப பெருமையா இருக்கு.
1: கல்வி வந்து ஒரு சேவை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நிச்சயமா நீங்க சொல்றதை கேட்கும் போது அது சேவை மனப்பான்மையோட தான் வந்து ஐசிஐ வந்து வழங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறது புரிஞ்சுக்க முடியுது. இப்போ நீங்க பிளேஸ்மெண்ட் பத்தி, அப்புறமா வந்து எவ்வளவு ஏர்ன் பண்றாங்க அப்படின்றத பத்தி ரொம்ப விளக்கமா சொன்னீங்க மேம். இப்போ இதை வந்து அர்ச்சனா மேம் கிட்ட கேட்கலாம்னு நினைக்கிறேன். நீங்க பிளேஸ் ஆன தருணம் உங்களுக்கு வந்து எவ்வளவு மகிழ்ச்சியை கொடுத்தது மேம்?
2: மேம் சொன்ன மாதிரி இன்ஸ்டிடியூட்ல கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் நடக்குது, போறேன், இன்டர்வியூல உட்கார்றேன். மோர் தென் 1 offer தான், ஏன்னா 4th rankனால நிறைய கம்பெனிஸ் ஆஃபர் பண்றாங்க. நான் ஒரு கார்பரேட்டை சூஸ் பண்ணேன், பெங்களூர்ல பிளேஸ் ஆனேன். என்னன்னா இன்ஸ்டியூட் வந்து நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி ஃபைன் டியூன் பண்ணிட்டாங்க என்ன சாஃப்ட் ஸ்கில்ஸ் வரைக்கும். ஏன்னா எங்களுக்கு அப்போ வந்து இட் வாஸ் கால் GMCS, நான் படிச்சப்போ ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ்னு ஒரு 15 days கோர்ஸ் ஃபைனல் முடிச்சுட்டு அந்த 15 days முடிச்சாதான் நமக்கு மெம்பர்ஷிப் கம்ப்ளீட் ஆகும். அந்த 15 days என்ன சொல்லி தருவாங்கன்னா ஹவு டு ஃபேஸ் இன்டர்வியூஸ், அதாவது நாங்கள் ரெடி ஆயிட்டோம், அடுத்த லெவல் நீங்க இன்டர்வியூ போறதுக்கு முன்னாடி எங்களுக்கு இன்னும் ஃபைன் டியூன்

0: பண்ணுறாங்க. ஹவு டு யூனோ ஃபேஸ் இன்டர்வியூஸ், ஹவு டு ஃபேஸ் பேனல்ஸ், டிஸ்கஷன், பேப்பர் ப்ரெசன்டேஷன், எது டாபிக் எடுத்து நம்ம ப்ரெசென்ட் பண்ணணும். ஸோ நமக்கு வந்து பூஸ்ட் பண்ணுறாங்க எப்படி நடந்துக்கணும், எப்படி ட்ரெஸ்ஸிங், டைனிங் டேபிளில் எட்டிக்வெட், ஆல் திஸ் வாஸ் தாட். ஆல் தி சாஃப்ட் ஸ்கில்ஸ் வாங்க இல்லையா, நம்ம படித்தது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்டராக்ஷன், பிகாஸ் ஹியூமன் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது ஒரு பெரிய கடல்.
1: நிச்சயமாக.
0: ஸோ அவங்கள எப்படி ஃபேஸ் பண்ணுறது, அண்ட் ஏன் பிரான்ச்சில் இருந்தவங்க
1: லுக் வைஸ் உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க,
0: எக்ஸாக்ட்லி ஹவு டு ட்ரெஸ் யுவர் செல்ஃப் வெல், ஹவு டு கம்யூனிகேட் வெல், எப்படி நீங்க அப்ரோச் பண்ணணும் ஒரு டாபிக்கை, ஒரு அப்ரோச் பண்ணணும் ஒரு பர்சனை, யூனோ மீட்டிங்ல எப்படி நீங்க உங்களை கேரி பண்ணிக்கணும். ஸோ இது எல்லாமே வி தாட் இன் தோஸ் 15 டேஸ் கிளாஸ். ஐ ஹேட் சோ மெனி ஆஃபர்ஸ் ஆன் ஹேண்ட் தட் டே. ஸோ ஐ சூஸ் ஒன் திஸ் திங் அண்ட் அப்பவே ஆக்சுவலி பிளேஸ்மெண்ட் ஆகும்போது மேம் ஐ ரிமெம்பர் மை ஃபர்ஸ்ட் இது பர் மந்த் 55K. ஐ எம் சேயிங் 2006, 20 years ago. தட் வாஸ் த லெவல் ஆஃப் விசிபிலிட்டி தட் சார்ட் அக்கௌண்டன்ட்ஸ் ஹேட் அண்ட் ஸ்டில் இப்போ இன்னும் ஜாஸ்தி. So it is a very nice experience for me because the first time I'm traveling out of Chennai. I've never been out of Chennai. So Bangalore placement is a new environment. But I was confident in it. It was already built in, Ilya. And the 15 days really, you know, fine-tuned a lot of things into me. எனக்கு வந்து இன்டர்வியூ ஃபேஸ் பண்ணுறது ஒரு ஃபியர் இருந்துச்சு. நான் படிச்சிருவேன், எழுதிருவேன், என்ன யாரும் கேள்வி கேட்காத வரைக்கும் நான் அப்படி தனியாக இருந்தாலும் பண்ணிப்பேன். ஒருத்தங்களை ஃபேஸ் பண்ணி பேசணும் அப்படிங்கும் போது பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கணும், வாட் ஹேண்ட் ஜெஸ்டர்ஸ் ஷோ யுவர் கான்ஃபிடென்ட், இப்படி கை எப்படி கட்டக்கூடாது, கட்டினா இட் ஷோஸ் யூஆர் அகேன்ஸ்ட் தட் பர்சன். சின்ன நியூவன்சஸ் எல்லாமே கற்றுக் கொடுத்தாங்க. ஸோ இட் வாஸ் அ வெரி நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஐ வுட் லவ் டு கோ பேக் டு தட் கிளாஸ் மேம். ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங், இட் வாஸ் சச் எ லவ்லி எக்ஸ்பீரியன்ஸ்.
2: அதுல பண்ண ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டில் கண்டினியூ, எல்லாருக்கும்
0: 20 years ரீயூனியன் ஆக போகுது மேம் எங்களுக்கு GMCS. இன்ஃபேக்ட் அந்த பேக்ரவுண்ட்ல ஒரு 54 பேர் இருந்தோம் அந்த பேட்ச்ல, 54 ஆஃப் அஸ் வர் தேர் அண்ட் வேரியஸ் பேக்ரவுண்ட். சில பேர் வந்து வில்லேஜ் பேக்ரவுண்டு, ஆந்திராலேருந்து வந்தவங்க, தமிழ்நாட்டிலேயே கொஞ்சம் இன்டீரியர்லேருந்து வந்தவங்க. நான் எல்லாருக்கிட்டையும் பேசியிருக்கேன். இப்போ சென்னையில் இருந்தவங்களுக்கு கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு மேம், பட் சபர்ப்ஸ்லேருந்து வந்தவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு தயக்கம், இப்போ பேனலில் பேச மாட்டாங்க. பட் ஆர் இன்ஸ்ட்ரக்டர் மிஸ்டர் வாசுதேவன், அப்போ அவர் தான் இன்ஸ்ட்ரக்டர், ஸோ ஹீ யூஸ் டு என்ஷுர் த எவ்ரி ஒன் பார்ட்டிசிபேட்டட். எல்லாரையும் அந்த ஒரு ஷெல்லிருந்து பிரேக் பண்ணி வெளில கொண்டு வந்தார். ஈவன் த இன்ட்ரோவர்ட்டட் ஒன்ஸ் ஸ்டார்ட் ஸ்பீக்கிங் அப். ஸோ தட் இஸ் நீடட். CS knowledge irundhalum they don't know to sell themselves well, actually speaking. Or a hesitation even for those people who had that introverted shell, avanga ella break panni everyone is finely placed. Nareya per CFOs ah irukanga, nareya per CEOs ah irukanga, enga batch la irundhavanga successful practice run pannit irukanga. Celebrate totally they left and they having own business. Any angle you can move in, it gives a different dimension to your thinking actually.
1: Nichayam ma'am, young generation ku neenga sollakudi advice enna ma'am, or periya success ungalku adanjirukinga,
0: konja consistent ah irukano, try to use in the social media va in a positive way, fun irukalam, fun illama illa. Ma'am sonnanga how the sikasa avlo programs nadakkum. I have gone as a judge for the art competition so many times. Ungaloda passion you follow pannikonga, profession is important, career is important. But never leave what actually you love. இப்போ நான் வந்து ஐ எம் அன் ஆர்டிஸ்ட் அண்ட் ஐ எம் அ வாய்ஸ் ஆர்டிஸ்ட் ஆல்சோ, ரெண்டையுமே பர்சியூ பண்ணுறேன் லாங் வித் மை ப்ராக்டிஸ். ஸோ எதையுமே விட்டு கொடுக்க தேவையில்லை. இட் டசன்ட் மீன் இட்ஸ் வெரி டஃப். ஸோ ஃபாலோ யுவர் ஹார்ட், பி டிசிப்ளின், பி கமிட்டட், அண்ட் இட்ஸ் பாசிபிள்.
1: மேம், யங் ஜென்ரேஷனுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய அட்வைஸ்?
2: கண்டிப்பாக யூ கேன் ஸ்டார்ட் யுவர் ஜேர்னி எனிவேர், ஓகேங்களா? 12th வந்து மினிமம். நீங்கள் காலேஜ் வழியாக டைரக்ட் என்ட்ரியும் பண்ணலாம், தட் இஸ் இன் யோர் 4th செமஸ்டர் முடித்த உடனே அந்த மார்க் ஷீட்டோட டைரக்ட் என்ட்ரியாகவும் நீங்கள் வந்து இந்த கோர்ஸை வந்து அப்பவும் நீங்கள் யோசிக்கலாம், ரிட்டையர் ஆகிட்டும் யோசிக்கலாம், ஹோம் மேக்கராகவும் யோசிக்கலாம். இப்போ ரீசெண்டாக நீங்கள் நியூஸ் படிச்சிருப்பீங்க, நர்சிங் படித்தவங்க வந்து இன்ன கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் சடனாக ஏதோ ஒரு பேஷண்ட்னால இன்ஸ்பயர் ஆகியோ ஷீ ஸ்டார்டட் ஹர் சிஏ ஜேர்னி அண்ட் சிஏ படிச்சிருக்காங்க. ஏன்னா ஃபினான்ஸுங்கிறதே நான் சொன்ன மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு பாட்லையா. ஸோ யங்ஸ்டர்ஸ்க்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, ஏர்லியர் யூ பிளான் இட் இஸ் பெட்டர். பருவத்தை பயிர் செய், முதலியே நான் சொன்னேன், அவங்க சொல்கிறத கேட்காம நீங்கள் ரிசர்ச் பண்ணுங்கள், நீங்கள் யோசிங்க, ஒரு பிளான் பண்ணுங்கள். ஏன்னா பிளானிங் இஸ் 50% ஆஃப் யுவர் ஜேர்னி. கண்டிப்பாக சக்சீட் ஆகலாம். எஸ்ஐஆர்சிக்கு வாங்க நுங்கம்பாக்கம். இதை தவிர 12 பிரான்ச்சஸ் இன் தமிழ்நாடு இருக்குது. ஸோ அந்த டீட்டெயில்ஸ்லாம் எஸ்ஐஆர்சி ஆஃப் ஐசிஐன்னு கூகுளில் நீங்கள் போட்டிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கலாம். அண்ட் டீட்டெயில்ஸை நீங்கள் ஏஆர்லேயும் யூ கேன் கலெக்ட் தி இன்ஃபர்மேஷன். ஸோ ப்ளீஸ் கம். நீங்க இந்த கோர்ஸ் பிளான் பண்ணலனா கூட தெரிஞ்சுக்கோங்க, பிகாஸ் இன்ஃபர்மேஷன் இஸ் கிங். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைனாலும் நீங்க யாருக்கோ வெல்விஷரா இருக்கீங்க, அவங்களுக்கு நீங்க கைட் பண்ணலாம். ஸோ அதனால இந்த விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறது தப்பே கிடையாது. தெளிந்து இந்த கோர்ஸை சேர்ந்து நல்லா பிளான் பண்ணி படிச்சீங்கன்னா சக்சஸ் கண்டிப்பா உங்களுக்கு நிச்சயம்.

0: ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க மேம். பட்டய கணக்காளர் ஆகிறது எப்படி, அதற்கு என்ன மாதிரி தயார்படுத்திக்கணும், என்ன படிப்பு படிக்கணும், எப்படி படிக்கணும், எப்படிலாம் ஜெயிக்கலாம், நிறைய விஷயங்களை வந்து ரெண்டு பேரும் வந்து இந்த நிகழ்ச்சியில் பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது. மிக்க நன்றி மேம்.
1: தேங்க்யூ சோ மச்.

அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் 9:30. ஆகாஷ்வாணி அரங்கிசை நிகழ்ச்சியில் இன்றைக்கு இடம்பெறுவது மகாராஜபுரம் எஸ் ராமச்சந்திரன் அவர்களின் பாட்டு. வி வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், மன்னார்குடி ஏ ஈஸ்வரன் அவர்கள் மிருதங்கம். முதலில் 5 கரத்தனை விருத்தம், அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ ராஜமாதங்கி, அரிகேசநல்லூர் முத்தையா பாகவதர் இயற்றிய சுத்த தன்யாசிராக வர்ணம், ஆதிதாளம்.

நிகழ்ச்சிகளினை கமலாம்பா சம்ரக்ஷதுமாம் முத்துசுவாமி தீக்ஷிதர் கிருதி ஆனந்த பைரவி ராகம் மிஸ்ரா சாப்பு தாளம்.

அரங்கிசையிலடுத்த விஜயாம்பிகே என தொடங்கும் ஹரிகேசநல்லூர் முத்தையா பாகவதர் சாகித்யம் விஜயநாகரி ராகம் ஆதிதாளம்.

நேரம் 10:16:45. ஆகாஷ்வாணி ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் அரங்கசை நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மகாராஜபுரம் எஸ் ராமச்சந்திரன் அவர்களின் பாட்டு. வி வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், மன்னார்குடி ஈஸ்வரன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து மகாலட்சுமி ஜெகன்மாதா என தொடங்கும் பாபநாசம் சிவன் பாடல், ராகம் சங்கராபரணம், மிஸ்ர சாப்பு தாளம்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை மகாராஜபுரம் மிஸ் ராமச்சந்திரன் அவர்களின் பாட்டு இடம்பெற கேட்டீர்கள். வி வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், மன்னார்குடி ஏ ஈஸ்வரன் அவர்கள் மிருதங்கம்.

நேரம் 10:45. ஆகாஷ்வாணி நேர்கள் கேட்கவிருப்பது காற்றோடு கலந்திடவா. நிகழ்ச்சியின் முதலில் பொல்லாதவன் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம் பாடியுள்ள பாடல்.

6.7 டிகிரி செல்சியஸ், இயல்புக்கு 0.3 டிகிரி செல்சியஸ் குறைவு. காற்றில் ஈரப்பதம் 73%. வானிலை முன்னறிவிப்பு: வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. அதிக அளவு வெப்பநிலை 40-41 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்த அளவு 28-29 டிகிரி செல்சியஸை ஒட்டியுமே நிலவக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புற பகுதிகளுக்குமான வானிலை அறிவிப்பு கேட்டீர்கள். இனி இந்த அலைவரிசையில் நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றி தெரிந்து கொள்ளலாம். நாளை காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் கிருஷ்ணவேணி அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவோம் வானிலை, 7 மணி முதல் 9 மணி வரை புத்தம் புது காலை சூழல் விளக்கு தமிழ் அமுதம் வழங்குபவர் முனிவர் ச. செந்தில் ஆண்டவன் அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு வாய் தாடை முக அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் கார்த்திக் பாலாஜி அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 6வது பகுதி. 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். காலை 8:02-8:30 திரைகாணம், 8:45 வானொலிக்கு 90 இளையோர் நாடும் இனிய வானொலி தொகுப்பு நிகழ்ச்சி, 9 மணிக்கு அரங்கிசை ஆலப்புழை பி வெங்கடேசன் அவர்களின் பாட்டு, பி யு கணேஷ் பிரசாத் அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சி 100.1 FM கோல்டிலும் இடம்பெறும். 10:02 முத்துச்சிதறல், 11:02 இளைய பாரதம். ஏற்றத்தை நோக்கி வினாடி வினா 2வது பகுதி. நடத்துபவர் டி கே பத்மநாபன் அவர்கள். பங்கேற்பவர்கள் பி கவி பொன்முத்து, எஸ் வல்லரசு, ஜே ஆசிஃபா கனி, வி ஹரிஸ்ரீ, எஸ் யமுனா, ஆர் சிவசங்கரன் ஆகியோர். தொடர்ந்து உழைப்பே வாழ்வின் அழகு கலந்துரையாடல். பங்கேற்பவர்கள் எம் சந்தோஷ், சி பிரவீன், பி கவி பொன்முத்து ஆகியோர். 12:10 சங்கீத சாரல், வி ஸ்ரீ வரலட்சுமி அவர்களின் கீபோர்டு இசை, ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், எஸ் அஸ்வினி அவர்கள் மருதங்கம். 12:50 வானிலை மெல்லிசை, 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் விடுதலை போராட்ட வீரர்களுக்கு ஓய்வூதியம் வழங்கும் திட்டம் குறித்த தகவல்கள். பகல் 1:10 பெருமைமிகு பாரதம் மண் மணக்கும் மதுரை உரைச்சித்திரம், எழுதியவர் கே புருஷோத்தமன், அமைப்பு எஸ் ஜோசப் ராஜ். பிற்பகல் 2:15 திரைகாணம், 2:55 வானிலை, 5:30 திரைகாணம், மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 திரை இசை, 6:40 மனதில் நின்றவை, 6:55 வேலைவாய்ப்பு செய்திகள், 7:00 பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் 362வது பகுதி, 7:10 தருமபுரி மாவட்ட செய்திகள் எழுதியவர் எம் தண்டபாணி, 7:25 பண்ணை செய்தி, 7:30 உழவர் உலகம் கோடை உழவின் முக்கியத்துவம் குறித்து சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக தோட்டக்கலைத்துறை பேராசிரியர் முனைவர் பி கருப்பையா அவர்களின் உரை. தொடர்ந்து பலாமரம் பராமரிப்பு குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 8:05 திரைகாணம், 8:45 அண்ட் எக்ஸசைஸ் ஆன் ஷெல்லிஸ் ரொமான்டிக் பாந்திசம், ஓ டு தி வெஸ்ட் விண்ட் கவிதை குறித்த இலக்கிய உரை வழங்குபவர் எம் ராஜராஜேஸ்வரி. 9:15 திரைகாணம், 10:00 அகில பாரத இசை ஸ்மிதா முகாஷி அவர்கள் வழங்கியுள்ள கையால். இந்த அலைவரிசையில் நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றி தெரிந்து கொண்டீர்கள்.

நேரம் 11 மணி. ஆகாஷ்வாணி சென்னைக்கும் அதன் சுற்றுப்புற பகுதிகளுக்குமான வானிலை அறிவிப்பு. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆய்வு மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 37.8°C, இயல்புக்கு 0.2°C குறைவு. குறைந்த அளவு 27.3°C, இயல்புக்கு 1.2°C குறைவு. காற்றில் ஈரப்பதம் 84%. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆய்வு மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 38.8°C, இயல்புக்கு 0.1°C குறைவு. குறைந்த அளவு 27

0: தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.
1: திஸ் இஸ் ஆகாஷ்வாணி, தி நியூஸ் ரெட் பை நவநீதா அதிகாரி ஸ்ரீவாஸ்தவ். Union Home Minister Amit Shah has announced a major structural shift in border management with the introduction of a new quadripartite security grid. He said securing our borders and eradicating illegal immigration is